0: உலகிற்கு ஒளி என்ற தலைப்பில் டாக்டர் ஜெயராணி அவர்கள் வழங்கிய தேவ செய்தியினை கேட்கலாம்.
1: நம்முடைய தியானத்திற்காக இந்த நாளிலே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9:2-3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
2: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள்.
1: இருளில் நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு என்ன உதித்தது? வெளிச்சம் உதித்தது என்று ஒரு அழகான தீர்க்க தரிசன வார்த்தையை தீர்க்க தரிசியாகிய ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசிகள் எல்லாரிலும் ஏசாயா மிக சிறந்தவர். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் புத்தகம் முழுவதும் 66 அதிகாரங்களிலும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய தன்மை, அவருடைய ஊழியம், அவருடைய குடும்பம், அவர் எங்கு ஊழியம் செய்வார், எப்படியெல்லாம் ஊழியம் செய்வார், அவருடைய ஊழியத்தில் எப்படி விடுதலை கிடைக்கும், மக்கள் எப்படி ஆண்டவர் அறிவார்கள், யூதர்களுக்கு எப்படி ரட்சிப்பு, புறவினத்தவருக்கு எப்படி ரட்சிப்பு, அவருடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும், அவருடைய பகிரங்க வருகை எப்படி இருக்கும், 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும், நித்திய நித்தியமாக இருக்கிற பரலோக பாக்கியம் எப்படி இருக்கும் என்று எல்லாவற்றையும் தெள்ள தெளிவாக எழுதி வைத்திருக்கிற தீர்க்க தரிசி தான் தீர்க்க தரிசி ஏசாயா. என் இருதயத்தை கவர்ந்த தீர்க்க தரிசிகளில் ஒருவர் ஏசாயா. அவர் சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள்,
2: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
1: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தீர்க்கதரிசி ஏசாயா இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். ஆனால் தொலை தூரத்தில் கிறிஸ்து இயேசுடைய பிறப்பை கண்டு எப்படி அவர் வாழுகிற நாட்களிலே சமுதாயம் இருக்கும், மக்கள் எப்படி இருப்பார்கள், மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் கண்டுதான் இங்கே எழுதுகிறார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளிலே குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஒரு வெளிச்சம் வந்தது என்று ஏசாயா சொல்லுகின்றார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்க்க தரிசிகள் கிடையாது, தேவனுடைய சத்தம் கிடையாது, எழுதப்பட்ட வேத புத்தகங்களுக்கு மதிப்பு இல்லாத இருண்ட காலம், 400 வருஷம். வேதாகமத்தை நன்றாய் படித்தவர்களுக்கு அது தெரியும். அந்த 400 வருஷத்திலே தீர்க்க தரிசிகள் இல்லை, கர்த்தருடைய சத்தம் இல்லை, வேதம் இல்லை, கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொல்லுவோர் இல்லை, மக்களுக்கு நீதியின் வழி இதுதான் என்று வழி நடத்த ஒருவரும் இல்லை. இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். 24 மணி நேரமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பாக்கியம் இப்பொழுது இருக்கிற 100ஆண்டில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அன்று அது இல்லை. தீர்க்கன் தொலைவாய் அதை பார்க்கிறான். இப்படி ஒரு இருண்ட காலம் வரும், இப்படி ஒரு இருளின் நாட்கள் வரும் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது, பகலில் நடக்கிறவன் சூரியனின் வெளிச்சத்திலே நடக்கிறதுனால் அவன் இடராதிருப்பான், இரவிலே நடக்கிறவன் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாததுனால் இடறிப்போவான் என்று சொல்லுகிறார். பகலில் நடப்பதற்கு சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால யாருக்குமே வெளிச்சம் தேவையே இல்லை. ஆனால் இரவில் நடக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று, அவன் கையிலே ஒரு விளக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் இடராமல் நடப்பான். அந்த 400 ஆண்டுகள் பகலின் வெளிச்சம் போன்ற தேவனுடைய சத்தமோ தேவனுடைய வார்த்தையோ இல்லை. ஒரு சிலருக்குள் அவர்களுக்குள் வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சத்தை வைத்து தான் ஒரு சின்ன கூட்டம் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் பக்தியாய் நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் வெளிச்சம் உதிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவன். ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதன் பிறகு வனாந்திரத்திலே பகலில் மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வெளிச்சத்தை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்திலே வெளிச்சத்தை கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். புதிய ஏற்பாடு வரும் பொழுது ஒரு வெளிச்சம் உலகத்தில் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்குள் இருந்த அந்த வெளிச்சம் மனுஷருக்கு வெளிச்சமாய் மாறியது. இந்த நாட்கள் கிறிஸ்துமஸின் நாட்கள். நாம் ஆண்டவரின் பிறப்பை பல விதத்தில் தியானிக்கிறோம். நேற்று முழுவதும் உட்கார்ந்து இந்த வேத பகுதியை தான் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். என்னால் அதை கிரகிக்க முடியவில்லை. ஐயோ, உள்வாங்கி உள்வாங்கி இவ்வளோ ஒரு பெரிய தேவனா, மகா பெரிய ஒரு தேவன், உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியை படைத்தவர், தன்னை குறுக்கி குறுக்கி குறுக்கி குறுக்கி கடைசியில் ஒரு சிறிய திட்டம், அது என்ன? மனுவாய் பிறந்தது. அது தேவன் செய்யக்கூடாத ஒன்று. அவர் தேவன், அவர் மனுவாய் பிறப்பதற்கு அவசியமே இல்லை. ஆனால் நம்மை, உங்களை, என்னை நேசித்தபடினால் மகா பெரிய தேவன் மனு உரி எடுத்து பூமிக்கு வந்தாரா. கிறிஸ்மஸ் என்பது நீங்களும் நானும் ஆழமாய் சிந்திக்கக்கூடிய ஒன்று. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது புத்தாடை அணிவது, பலகாரங்கள் சாப்பிடுவது, நண்பர்களோடு பரிசுகளை பகிர்ந்து கொள்வது, அதுதான் நமக்கு கிறிஸ்மஸ். ஆனால் இன்று ஆவியிலே வளர்ந்திருக்கிறோம், கடவுளுக்குள்ளாய் பலப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்மஸை பார்க்க வேண்டிய பார்வை சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசி எழுதுகிறான், இருளில் வெளிச்சம். கிறிஸ்து பிறந்த பொழுது வெளிச்சம் எப்படி ஜனங்களுக்கு வந்தது என்றால், ரெண்டு இடத்திலே அந்த நாட்களில் வெளிச்சம் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 முதல் 2 வசனங்களை வாசியுங்கள்.
2: ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள்.
1: கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஒரு வெளிச்சம், ஒரு நட்சத்திரத்தின் ரூபத்திலே முதலாவது உதிக்கிறதை வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:9-12 வாசியுங்கள்.
3: அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிழித்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்
1: என்றார். ரெண்டு வெளிச்சத்தை கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஒன்று கிழக்கிலே தோன்றிய நட்சத்திரம், ரெண்டு தேவ தூதர்கள் எல்லாரும் கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு வானத்திலே வந்து நின்று பாடல்களை பாடினார்கள். முழு உலகமே அறிந்த ஒரு உண்மை. எபிரே ஆக்கியோன் இதை எழுதும் பொழுது மிக அழகா எழுதுவார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1:10.
2: மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார்.
1: வேதம் என்ன சொல்லுகிறது? தேவ தூதர் யாவரும். ஜஸ்ட் இமேஜின், ஆண்டவருடைய வார்த்தை, தேவ தூதர்கள் எல்லாருமே பரலோகத்தை விட்டு எங்க வந்துட்டாங்களாம்? பூலோகத்துக்கு. ஒருத்தர் கூட இங்க இருக்க கூடாது, எல்லாரும் கீழே போயிடணும். என்ன ஒரு பிதாவின் திட்டம் பாருங்க. பாருங்க, முழு மனுக்குலமும் வெளிச்சத்தை பெறும்படி பரலோகத்தில் உள்ள முழு தேவ தூதர்களையும் தேவன் பூமிக்கு அனுப்பிச்சிட்டாராம். தேவ தூதர்கள் யாவரும். தேவ தூதர்களை பற்றி ஒருவேளை ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் வேற மாதிரி காட்டுது, ஆனா உண்மையிலே அவர்கள் பயங்கர பிரகாசம் உள்ளவர்களாய், அவர்களுடைய வஸ்திரமும் அவருடைய ரக்கைகளும் அவருடைய முக பிரகாசமும் மனுஷனால கற்பனை பண்ணி கூட அனிமேஷன்ல கூட பண்ண முடியாத ஒரு பிரகாசம் தான் தேவதூதர்களுடைய பிரகாசம். அவ்வளோ ஏஞ்சல்ஸும் ஒரு மிட் ஹெவன்ல, ஒரு மத்திய வானத்துல வந்து நின்னா எவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசு உலகத்திற்கு ஒளியை கொடுக்க வந்தார். அவர் ஒளியாக வந்தார். நானே வெளிச்சம் என்று சொன்னார், நானே ஒளி என்று சொன்னார். அப்போ கிறிஸ்துமஸ்னா என்ன அப்படின்னா, எனக்கு முதல்ல என் மைண்ட்ல வந்தது லைட் டு த வேர்ல்ட், இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஏன் இருளில் இருந்தார்கள் மக்கள் எந்த நாட்களில்? 400 இருள், ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாது, தேவன் யாரு தெரியாது, தேவன் எப்படிப்பட்டவர் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு வெளிச்சம் வந்தது. இந்த ஏரோதின் நாட்களிலே இந்த வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சத்தை தேடி வந்த ஒரு கூட்டம் தான் அந்த ஞானிகள். இந்த ஞானிகள் யார் என்று பலரும் பல விதத்திலே சொல்லுகிறார்கள். இவர்கள் பெர்சிய தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. பெர்சிய தேசம் என்பது பெத்லகேமிலிருந்து அல்லது எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 1,000 அப்பால் பட்ட ஒரு தேசம். இவர்கள் 1,000 அப்பாற்பட்ட தேசத்திலிருந்து எப்படி இங்கே வந்தார்கள் என்றால், கிட்டத்தட்ட 500 தானியேல் சிறைப்பட்டு போன நாட்களில் இருந்தே பெர்சியருக்கும் இந்த யூதருக்கும் தொடர்பு உண்டு. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம், எங்களுக்கு ஒரு மேசியா வருவார், அந்த மேசியா வரும் பொழுது எங்களை விடுதலை செய்வார், விடுதலை செய்வார் என்று அந்த பெர்சிய தேசத்திலே, அந்த சூசான் அரண்மனையிலே, அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். இந்த ஞானிகள் யார் என்றால் philosophers and professors, அவங்க கல்விமான்கள், படித்தவர்கள், அறிவில் தேறினவர்கள், மருத்துவம், இறையியல் மற்றும் விஞ்ஞானம், கணிதம், வானவியல் இவைகளை எல்லாவற்றையும் படித்த, மிகவும் படித்த ஞானிகள். அவர்கள் ராஜாக்களுக்கு ஆலோசனைக்காரர்களா இருப்பார்களாம். அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் ஆசாரியர்களின் வேலையும் அவர்கள் செய்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இவ்வளோ ஞானமுள்ள மக்கள், அவர்களுக்கு வானத்தை பற்றிய அறிவும் உண்டு, நட்சத்திரங்களை பற்றிய அறிவும் உண்டு. ரெண்டு காரியம் சொல்றார்கள் அல்லவா, அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி. அந்த அஸ்ட்ராலஜி எப்படின்னா, நட்சத்திரங்களுடைய பொசிஷனை பார்த்துட்டு நான் யாரு, நான் ஏன் இங்கே இருக்கிறேன், என் முடிவு என்ன, இதைத்தான் அந்த அஸ்ட்ராலஜியில் ஒவ்வொருத்தரும் அப்படி கணிப்பார்களாம். அந்த அஸ்ட்ராலஜி சொல்லித்தரும் காரியம். இந்த ஞானிகள் வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து படிச்சு படிச்சு படிச்சு திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு அந்த வானத்தில் தோன்ற வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஞானிகள் அல்லவா, புரிந்து கொண்டார்கள் யாரோ ஒரு விசேஷமான ஒருவர் என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார் என்று. யூதர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் மேசியா பிறந்திருக்கிறார் என்று. ஸோ இவர்கள் பெர்சிய தேசத்துல இருந்தபடினாலே எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தாங்க. தானியலின் 70 வாரங்கள் என்பது யூதர்கள் எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒன்று. ஆகவே யூதர்கள் எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணி இப்பதான் மேசியா பிறப்பார் என்று ஒரு நம்பிக்கை கொண்டிருந்த காலத்துல இந்த ஞானிகள் நட்சத்திரத்தை பார்த்த உடனே, ஓ இந்த ஒளி சற்று வித்தியாசமான ஒளி, இந்த யூதர்கள் சொல்லுகிறார்களே ஒரு மேசியா வருவார் வருவார் என்று, இது அந்த மேசியாவுக்குரிய நட்சத்திரம் என்று புரிந்து கொண்டவுடன் தங்கள் பயணத்தை துவங்கினார்கள். இவர்கள் மூடர்கள் அல்ல, ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் மேசியா பிறந்திருக்கிறார் என்று வணங்குவதற்கு ஞானிகள். எதை கண்டு பின்பற்றி வந்தார்கள், நட்சத்திரத்தின் வெளிச்சத்தை கண்டு பின்பற்றி வந்தார்கள். நான் நேற்றெல்லாம் ரொம்ப யோசித்தேன், 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒருத்தர் வரணும்னா அவங்க எவ்வளோ ப்ரிப்பரேஷனோட வரணும் இல்லை. இப்போ மாதிரியா அப்படி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து மதுரையிலேருந்து மெட்ராஸ்க்கு வரணும்னா 1/2 hour கொண்டாந்து விட்டுறாங்க. கோயம்புத்தூரில் ஏறி சீட் பெல்ட்டை கட்டிக்கிட்டு கொஞ்சம் உட்காந்தா சென்னையில் கொண்டாந்து விட்டுறாங்க. இப்போ வந்து அப்படி, அப்போ அப்படி கிடையாது. கடுமையான பாலைவனம், மழை, வெயில், உஷ்ணம், தண்ணீர் இல்லாத சூழ்நிலைமை, ஆகாரம் இல்லாத சூழ்நிலை, இரவிலை படுக்க முடியாத நேரங்கள், இப்படியெல்லாம் ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு கஷ்டமான பயணத்தை துவங்கி 1000 மைல்கள் சளைக்காது வந்தார்கள். என்னை ஆச்சரியப்பட வைத்த ஒரு சம்பவம், எத்தனையோ முறை வாசிக்கிறேன், ஆனால் இந்த முறை வாசித்த பொழுது எப்படி ஐயா, 1000 மைல்கள் போகிறதுக்கு, 1000 மைல் வர்றதுக்கு, 1000 மைல் 2000 மைல். இந்தியாவுடைய லாஞ்சிடியூடினல் லென்த் வந்து 2400 மைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்கிறது போல் இவங்க நடந்து வந்திருப்பாங்க அந்த பாலைவனத்தில். இடையில் கொஞ்சம் சந்தேகம்லாம் வந்திருக்குல்ல, ஏ எதுக்கு நம்ம போகிறோம், உண்மையாகவே இந்த நட்சத்திரம் நம்மளை சரியாக தான் காட்டுதா, டவுட்டெல்லாம் வந்திருக்கும். ஆனால் தே டிட்ன்ட் ஸ்டாப், அவங்க நிறுத்தவே இல்லை. ஒரு நெடுந்தூர பயணம் யாரை தேடி, ரட்சகரை தேடி. ஒரு நெடுந்தூர பயணம் யாரை தேடி, ஒரு பாலகனை தேடி. ஒரு நெடுந்தூர பயணம் யாரை தேடி, ஒரு மேசியாவை தேடி. தேடி தேடி தேடி தேடி வந்தாங்க. நட்சத்திரம் வழிநடத்தி கொண்டே வருகிறது, ஒரு வெளிச்சம், ஒரு மாபெரும் வெளிச்சத்தின் இடத்திற்கு நடத்தி கொண்டு வருகிறது. இவர்கள் யூதேயா தேசத்திற்கு வந்த உடனே நீங்க கேட்கலாம், யூதேயாவுக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு, ஞானிகள் தானே, அப்ப யூதர்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு மேசியா எங்க தான் பிறக்கணும், யூதேயால தான் பிறக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அவர் ராஜாவாய் பிறப்பார் என்று அறிந்ததுனால நேரம் எங்க போயிட்டாங்க, அரண்மனைக்கு. இவங்க நினைச்சிட்டு போயிருப்பாங்க, இந்த நியூஸ் எங்கெல்லாம் பரவி இருக்கும், யூதேயா முழுவதும் பரவி இருக்கும், யூதேயால ஒரே கொண்டாட்டமா இருக்கும், அரண்மனையில ராஜா பிறந்திருப்பார், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா மேசியா எங்க பிறந்தார்னா ராஜாக்கே தெரியல. ஏரோ அது சொல்றார், தெரியல ராஜா எங்க பிறந்திருக்கிறார், மேசியா எங்க பிறந்தார்னா ராஜாக்கு தெரியல. ஒரு ராஜா, உலகை மீட்க வருகிற ராஜா எங்கே பிறப்பார் என்று உலகத்தை ஆள்ற ஒரு ராஜாக்கு தெரியல. இன்னைக்கு அப்படித்தான், உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஞானிகள், புத்திசாலிகள், ஐஸ்வர்யவான்கள், எத்தனையோ கோடிகளை கையில வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ராஜா மீட்க வந்த ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருங்கிற வெளிச்சம் அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. உடனே சாஸ்திரிகள் எல்லாம் பார்த்து கேட்கிறாரு, ராஜா எங்க பிறப்பார்? உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கே பிறப்பார்? யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். சரி, யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார்னு சொன்ன உடனே இந்த ஞானிகள், சரி நாங்க போய் பெத்லஹேமில் போய் பார்க்கிறோம்னு கிளம்புனாங்க. பாருங்க, உண்மையாவே இந்த ராஜாவுக்கு ஒரு தேடுதல் இருந்திருந்தா எருசலேமுக்கும் பெத்லஹேமுக்கும் 6 மைல் தூரம் தான் இடைவெளி. இந்த ராஜா கண்டிப்பா இவரே வந்து என்ன செஞ்சிருக்கணும், பார்த்திருக்கணும். இல்ல, அந்த ராஜாவுக்கு இவர் பெத்லஹேமில் பிறப்பார்னு சொன்னாங்களே சாஸ்திரிகள் வேத பாரகர்கள் எல்லாம், அவங்களுக்குள்ள உண்மையா ஒரு தாகம் இருந்திருந்தா 6 மைல் தூரத்தில் இருக்க பெத்லஹேமில் தானே பிறந்திருக்கிறாரா? இவன் 1000 மைலுக்கு அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. மேலெல்லாம் புழுதி, பாலைவனத்துல வந்த மண்ணு, அந்த மண் வாசனை, முகம் கருத்து, ஐயோ தண்ணீர் இல்லாமல் முகமெல்லாம் காய்ந்து போய், இரவிலே தூங்காதனால கண்கள் எல்லாம் கருவளைய விழுந்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் வந்திருக்கிறானே, நம்ம ஏன் போய் பார்க்க கூடாதுன்னு யாருக்குமே தெரியல. அதான் வேதம் சொல்லுது, ஆவிக்குரிய ஜீவியத்தில குளிர்ந்து போன ஒரு நிலைமையில ஒளியான கிறிஸ்து வந்து பிறந்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருளாய் மக்கள் சோர்ந்து போன நேரத்துல வெளிச்சமாகிய கிறிஸ்து வந்து பிறந்தார். அரண்மனையில் உள்ளவர்களுக்கு தேட்டம் இல்லை, ஆவிக்குரியவர்களுக்கு நாட்டம் இல்லை. எங்கேயோ இருந்த ஞானிகள் 1000 மைல்கள் பயணப்பட்டு கடுமையான பயணத்தை மேற்கொண்டு வந்தாங்களா? வசனம் என்ன சொல்லுது, என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 10:11 வாசிங்க.
3: அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள்.
1: காணிக்கையாய் வைத்தார்கள். இவங்க வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், they came just to worship the baby. குழந்தையா இருக்கிற இயேசுவை ஜஸ்ட் வணங்குறதுக்கு தான் வந்தாங்க. இன்னைக்கு ஆராதனை என்பதை அநேகர் மிக அசட்டையா நினைக்கிறார்கள். அதனால வொர்ஷிப் தானே போயிட்டு இருக்கிறோம், வொர்ஷிப் முடியட்டும், மெசேஜுக்கு போகலாம், அப்படிலாம் சர்ச்சுக்கு போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? வொர்ஷிப்னா ரொம்ப சீப். ஆனா இங்க 1000 மைல்கள் பயணித்து வந்த ஞானிகள் அந்த வெளிச்சத்தை பார்த்தே வந்தாங்க, வெளிச்சமாகிய கிறிஸ்துவை பணிந்து கொள்வதற்கு வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். என் அன்பு சகோதரிகளே, கிறிஸ்து இயேசு அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப இலவசமா கிடைச்சிருச்சு, ரொம்ப ஈஸி. நான் தான் யோசிக்கிறேன், நான் என்னைக்காவது 1000 மைல் கடந்து போய் ரட்சிப்புக்கு தேடணும் நான் இயேசுவை? இல்ல, நான் பாவியாத்தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இருந்த இடத்துல என்ன அவர் தேடி வந்தார்? யூதர்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை, அரசர்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை, கல்விமான்களுக்கு மறைக்கப்பட்ட உண்மை இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா இது நிச்சயமாகவே ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஹாலலூயா. லைட் டு தி வேர்ல்ட். இன்னைக்கு இருளா இருந்த அந்த நாட்களிலே ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தை பெர்சிய தேசத்திலிருந்து வந்த ஞானிகள் கண்டு கொண்டார்கள். மேசியாவை பணிந்த உடனே அவங்க உள்ளத்துல மாற்றம் வந்துருச்சு. தேவன் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நட்சத்திரம் வழி நடத்திட்டு வந்துச்சு. தேவ குமாரனை தொழுது கொண்ட உடனே கர்த்தருடைய கரம் அவங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிச்சு. அடுத்த வசனம் வாசிங்க.
3: பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்.
1: இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொப்பனத்துல தேவன் பேசவே இல்லை, இல்ல பேசினாரா அப்படி இல்ல, பைபிள்ல அவங்க ஞானத்தை மொத்தம் டிபெண்ட் பண்ணி வந்தாங்க. ஆனா மேசியாவை வணங்கின பிறகு மேசியா வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க வெளிச்சத்தின் இடத்தில் வந்தால் அந்த வெளிச்சம் உங்களை வழி நடத்தும். ஹாலலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு உதித்த வெளிச்சம் தான் இன்னைக்கு நம்மளை நடத்தி கொண்டாந்து இங்க வச்சிருக்கு. உங்க குடும்பத்தை அந்த வெளிச்சம் தான் நடத்தும். இன்னைக்கு நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இந்த வெளிச்சத்தை பார்க்கல, இந்த வெளிச்சத்தை கண்டுகொள்ளல. What is Christmas? It is light to the world. உலகத்துக்கு வெளிச்சம், அதான் கிறிஸ்மஸ். அப்ப what is my responsibility? என் பொறுப்பு என்ன? இருளான இந்த உலகத்துக்கு நான் எப்படி கொண்டு செல்ல போறேன்? கிறிஸ்மஸ் நாட்கள் என்பது நல்ல பண்டிகை, கொண்டாடுங்கள், துணி எடுங்க, உடுத்துங்க, சந்தோஷங்கள் கொண்டாடுங்கள். பட் the prime focus, முக்கியமான நோக்கம் இந்த வெளிச்சத்தை நான் உலகத்துக்கு சொல்லணும். உங்களை சுத்தி இருக்கிற ஒரு 10 பேராவது இருளில் இருக்கிறவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை நீங்க கொண்டு போலனா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றதுல அர்த்தமே இல்லை. லைட் டு தி வேர்ல்ட். அன்னைக்கு எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட உண்மை ஞானிகளுக்கு வெளிப்பட்டது. அந்த ஞானிகள் வெளிச்சத்தை தேடி வந்தாங்க. நிச்சயமா நான் சொல்றேன், இவங்க போய் கீழ்த்திசை தேசத்துல எல்லாருக்கும் இந்த வெளிச்சத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவங்க ஞானிகள், நாங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்கள். நிச்சயமா சொல்லிருப்பாங்க, அவர்கள் மூலம் ஒரு கூட்டம் அந்த வெளிச்சத்தை அறிந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கு தேவனை தேடி வந்தீர்கள், ஒரு வெளிச்சத்தை தேடி வந்தீர்கள். இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கன் எழுதிய அந்த வசனத்தின் நிறைவேறுதலாய்த்தான் நம்ம எல்லாம் அங்க உட்கார்ந்துருக்கிறோம். டேக் திஸ் லைட் டு திஸ் டார்க் வேர்ல்ட். இந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு இருளான இந்த உலகத்துல போய் இந்த வெளிச்சத்தை கொடுங்க. அதுதான் ரியல் கிறிஸ்மஸ். ஓகே, இங்க உலகத்துக்கு வெளிச்சம் அதுதான் கிறிஸ்மஸ் சொன்னேன். இயேசு பிறந்த நாட்களில் நடந்த சம்பவத்தில் இன்னொரு சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம், மத்தேயு 2:1-2 திரும்ப வாசிங்க.
3: ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம்.
1: சரி, பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கொஞ்ச நேரத்துல அந்த நட்சத்திரத்தை காணோம். பின்னாடி 9 வசனம் என்ன சொல்லுது?
4: ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது.
1: பாருங்க, அந்த நட்சத்திரத்தை கண்ட போது அவர்கள் என்ன சொல்லிக்குது பைபிள், ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஒரு வெளிச்சத்தை பார்த்த உடனே, அவ்வளவு நாள் வழி நடத்திட்டு வந்துச்சு, இடையில அந்த வெளிச்சம் இல்ல, இப்ப இருளாயிருச்சு, பாதையில வெளிச்சம் இல்ல, ஆனா திரும்ப அதை பார்த்த உடனே சந்தோஷம் வந்துருச்சான். ஏசாயா ரொம்ப அழகா இந்த வசனங்களை தன்னுடைய புஸ்தகத்துல எழுதியிருப்பாரு. வாசிங்க, ஏசாயா 9:1.
4: ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமான ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார்.
1: ஏசாயா தன்னுடைய 4 வசனத்திலையும் 4 செய்தி சொல்றார். நம்பர் 1, அது இருண்டிருப்பது இல்லை. எது? செபுலோன், நப்தலி. வசனம் சொல்லுது ஆண்டவர் இயேசுடைய ஊழியம் அந்த செபுலோன் நப்தலி பகுதிகளுக்கெல்லாம் வரும்போது இருண்ட அந்த தேசம் வெளிச்சம், லைட் டு தி வேர்ல்ட். இதுதான் ப்ராஃபெட் ஐசாயாவுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ். 2 வசனம் வாசிங்க.
4: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
1: அந்த மக்கள் எங்க குடியிருந்தாங்களா? மரண இருளின் தேசம். மேசியா இல்லாத வீடு மரண இருளின் வீடு, ஆண்டவர் இல்லாத வீடு மரண இருளின் வீடு, மேசியா இல்லாத தேசம் மரண இருளின் தேசம். அங்கு மிங்குமாய் சில வெளிச்சமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் வச்சிருக்கிறதுனாலதான் இந்த தேசம் வெளிச்சமா இருக்குது. ஏசாயா தூரத்துல இருந்து பாக்குறார், மரண இருளின் தேசத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் வந்தது. லைட் டு தி வேர்ல்ட். அடுத்த வசனம் வாசிங்க.
4: அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர்.
1: எதை பெருக பண்ணினீரா? என்ன பெருகுது? வாட் இஸ் கிறிஸ்மஸ்? இட்ஸ் ஜாய் டு தி வேர்ல்ட். உலகத்துக்கே மகிழ்ச்சி. சில வேளைகள்ல சில சத்தியங்களை யோசிக்கும் பொழுது எனக்கும் கூட சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் வரும். சரி, ஆண்டவர் மகிழ்ச்சின்னு சொல்றாரு, எல்லாரும் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியா இருக்குது, எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். நேத்து என் சிந்தையை திறந்தார் ஆண்டவர். சொன்னாரு, இங்க பாரு, எகிப்துல இஸ்ரவேலர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, அடிமைகளா இருந்தாங்க. அடிமைன்னா அடிமைதான் இல்ல, அங்க வந்து விடுதலையே கிடையாது. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, விடுதலை செஞ்சு வெளியே கொண்டு, டோட்டல் டெலிவரன்ஸ். Once Egypt வந்து டெலிவரன்ஸ் வந்துருச்சு. ஈஜிப்ட் வாழ்க்கை இருக்கு பாருங்க, பயங்கர அடிமைத்தனம், சவுக்கினால் அடிப்பாங்க, செங்கலுக்கு வந்து வைக்கோல் கொடுக்க மாட்டாங்க, நான் செஞ்சு ஆகணும்பாங்க, அடிமைத்தன வாழ்வு. டோட்டலா டெலிவர் பண்ணிட்டாரு. இப்ப வனாந்திரம் தான், வனாந்திரத்துல சில கஷ்டம் எல்லாம் உண்டு, ஆனா அது பெரிய கஷ்டம் இல்லை. எங்க போயிட்டு இருக்கிறோம்? இது சின்ன சின்ன கஷ்டம், இது சின்ன சின்ன துக்கம், இது சின்ன சின்ன வருத்தம். எதை நினைச்சு சந்தோஷப்படணும்? ஐயா, ஈஜிப்ட்ல இருந்து நான் என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன், விடுதலை செஞ்சுட்டேன், நான் எங்க போறேன், நான் காணா. இதுதான் ஒரு பிலீவருடைய ஹார்ட்ல இதுதான் இருக்கணும். இப்ப இருக்கிற பாடுகள் இனி வெளிப்பட போற மகிமைக்கு என்ன கிடையாது, ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. நான் வந்துட்டேன் எகிப்துல இருந்து, நம்பர் ஒன் ஜாய். நான் எங்க போறேன், நான் கானானுக்கு போறேன், நம்பர் டூ ஜாய். இந்த ரெண்டையும் யோசிச்சா இடையில உள்ளதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வனாந்திரத்துல மன்னா சாப்பாடு இல்லைன்னா மன்னா கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் ஏ தெரியுமா, மன்னா இல்ல, சாப்பாடு இல்ல, இறைச்சி இல்ல, தண்ணி இல்ல, அன்றாட தேவைகளுக்கு தான் அழுது புலம்பிட்டு இருக்கிறோம். இயேசு வந்தது ஜாய் டு த வேர்ல்ட், a deliverance from Egypt, a promise to Canaan. ஆண்டவர் எகிப்துல இருந்து விடுதலை செஞ்சுட்டு வந்துட்டார், பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ஒரு நரகாசுரன் உலகத்துல சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி நரகாசுரன் ஆகிய பிசாசு கையில இருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, டோட்டலா டெலிவர் பண்ணிட்டாரு. ஹாலேலூயா, டோட்டல் டெலிவரன்ஸ். அதுக்குதான் வந்தாரு உலகத்துல, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். கிறிஸ்தவர்களாகி நம்ம அதை நினைக்கல. இப்போ அங்கங்க முளைக்கிற சில காளானை போல பிரச்சனை பார்த்து, ஐயோ இவ்வளோ பெரிய நரகாசுரன், அது கிடையாதும்மா, பெரிய சாத்தானுடைய கட்டுல இருந்து உன்னை விடுதலை செஞ்சாருப்பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஹாலேலூயா. எங்க கூட்டிட்டு போறாரு, நித்திய நித்தியமாய் யுக யுகமாய் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ லைஃப் ஆஃப் ஃபெய்த். இப்ப பார்க்கறத பார்த்துட்டு சந்தோஷத்தை இழந்து போகாதீங்க, காணாத ஒரு தேசம் இருக்குது. ஹாலேலூயா. சில சமயம் பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துக்காங்க, ஆண்டவரே இப்ப வெளியே வரப்போறதே கிடையாது, என்னவும் நடக்கட்டும், எப்படியும் சண்டை போடட்டும், எப்படியும் குத்திக்கிட்டோம், எப்படியும் பேசிக்கிட்டோம், வெளியே போக போறதே கிடையாது அப்படின்னு நீங்களே உங்க மைண்ட்ல உங்களை செப்பரேட் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் தட் ப்ராப்ளம். கை கட்டி உட்காந்து நான் வெளியே போக போறதே கிடையாது ஆண்டவரே, எனக்கும் அதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறது போல உங்க கொஞ்சம் மனசை பார்த்துங்க, அப்படியே பேர்டன் குறையும், பேர்டன் குறையும். அப்புறம் சொல்லுங்க, இப்ப நீங்களும் நானும் மட்டும்தான் ஆண்டவரே, பிரச்சனை நான் நினைக்க போறதே கிடையாது, அது பாட்டு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது, நீங்க பாத்துக்கோங்க, அப்படியே அவர் மேல சார்ந்து கொள்ளுங்க, பிரச்சனை குறையும். ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்திருக்கும் போது நான் எதுக்கு போட்டு கவலைப்படணும், நான் இனிமே அதை பத்தி கவலைப்பட போறதே கிடையாது, டோட்டலா சரண்டர் பண்ணிட போறேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படி சொல்லி சொல்லி பாருங்க. கொஞ்ச நேரத்துல இஃப் யூ கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் தட் ப்ராப்ளம், உங்க மைண்டுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க பாத்துக்கோங்கப்பா, நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படிலாம் சொல்லி கொஞ்ச நேரம் ஜோமெண்ட் எந்திரிச்சு போங்க, ஹார்ட் ரொம்ப லேசா இருக்கும். எப்பெல்லாம் அப்படி ஹெவியா ஃபீல் பண்றேனோ, ஐ வில் ஷட் மை செல்ஃப் இன்சைட் அ ரூம், உள்ள போய் என்னை அடைச்சிட்டு வெளியே வரவே மாட்டேன். நான் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன், பிரச்சனை கிடையாது, இந்த சூழ்நிலைமை இல்லை, இந்த பொறுப்புகள் எனக்கு தெரியாது, இந்த தேவைகள் எனக்கு தெரியாது, நான் பார்க்க போறது கிடையாது, உங்க வேலை உங்க ஊழியம் அப்படி சொல்லி பாருங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படியே உள்ளத்துக்குள்ள நிறையும். ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிற சந்தோஷம், இந்த சந்தோஷம் உலகத்துல ஒருத்தருக்குமே கிடையாது. ஹாலேலூயா. அங்க நட்சத்திரத்தை பார்த்தப்போ பயங்கர சந்தோஷமா, ஜாய் டு த வேர்ல்ட். இன்னும் ரெண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன், லூக்கா 2:10 வாசிங்க.
2: தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
1: மிகுந்த சந்தோஷம், கிறிஸ்துமஸ்னா என்ன தெரியுமா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசு உள்ளத்துல வந்தா சந்தோஷம், இயேசு வாழ்க்கையில வந்தா சந்தோஷம், இயேசு ஜீவியத்தை கையில எடுத்தா சந்தோஷம், இயேசு குடும்பத்தை நடத்தினா சந்தோஷம். இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் என் வாழ்க்கை சந்தோஷமா மாறிடுச்சு. ஹாலேலூயா. அது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம், எல்லாத்துக்கும் சந்தோஷம்னா நான் மட்டும் அதை எப்படி உள்ள வச்சுக்க முடியும், இட்ஸ் ஜாய் டு த வேர்ல்ட், முழு உலகத்துக்கு இதான் சந்தோஷம். நேற்று எங்க வீட்டுக்கு ஒரு பெண் வந்தார்கள், அவங்க பக்கத்துல ஒரு சின்ன வேலை செய்யற ஒரு பெண். இப்போ வந்து சொன்ன, அம்மா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பாவை என் ரட்சகர் ஆயிட்டுக்கிட்டேன், என் ஹஸ்பண்டுக்கு தெரியவே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சா நான் எங்க போறேன் எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணுவாருமா, நான் ஜபம் பண்றேன் தெரிச்சாலே அடிச்சு உதைப்பாருமா, ஆனா கூட நான் ஏசப்பாவை விடலம்மா, இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஜோம் பண்ணணும்னு வந்தேன். அந்த முகத்துல இருந்த அந்த குளோரி பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இந்த சந்தோஷம், ஒரு ஆண்டவர் அறியாத பெண்ணுக்கு இவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியிலையும் ஒரு சந்தோஷம், அது எதனால வந்தது, கிறிஸ்து வந்ததுனால வந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் கண்ணீர்ல வாழ்றாங்க தெரியுமா, எவ்வளோ பெண்கள் நம்பிக்கை இல்லாம வாழ்றாங்க தெரியுமா, எவ்வளோ பெண்கள் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது வாழ்றாங்க. ஆனா நிலையான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம், நித்தியமான சந்தோஷத்தை கொடுக்க ஒருத்தர் வந்தாரு, அது வந்து ஜாய் டு த வேர்ல்ட். ஹாலேலூயா. சத்தமா சொல்லுங்க, முழு உலகத்துக்கும் சந்தோஷம். அதை எனக்குள்ள நான் அடக்கி வைக்க மாட்டேன், நான் எடுத்துட்டு போவேன். ஒரு 10 பேருக்காவது இந்த சந்தோஷத்தை நான் சொல்லுவேன். அதுக்கு தான் நமக்கு கிறிஸ்மஸ். மூன்றாவதாக அந்த நாட்களில் நடந்த சம்பவத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புறேன். ஏசாயா 9:4-5 வாசியுங்கள்.
2: மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாச்சையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர்.
1: அவர்கள் ஆளோட்டியின் கோலை முறித்து போட்டீர். அதுக்கு அடுத்த வசன வாசி.
2: அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்னிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும்.
1: அதாவது ஏசாயா என்ன சொல்றாரு? கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் கிறிஸ்துவோட பிறப்புல. இதெல்லாம் சொல்லிட்டு தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆளோட்டின் கோல், நுகத்தடி, இதெல்லாம் என்னது? ஜனங்கள் வாழ்க்கையில பிசாசு வச்ச நுகம், சமாதானம் இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு அநேக குடும்பங்களை ஆளோட்டின் கோல், பிசாசு என்ன தெரியுமா செய்யறான்? குடும்பங்களை சாட்டை வச்சுட்டு குடும்பங்களை சூறையாடுறான். குடும்பங்களுக்குள் பிரிவினை, பிசாசின் சாட்டை, கணவன் மூலமாய் சாட்டை, மனைவி மூலமாய் சாட்டை, ஆளோட்டியின் கோல், அடிமைத்தனம், நுகத்தடி, பிரச்சனை, போராட்டம், இதுதான் எனக்கு பிசாசின் ஆளுகை. ஆனா வேதம் சொல்லுது எல்லாத்தையும் என்ன செஞ்சாரா? முறித்து போட்டார். அந்த வசனத்தை திரும்ப வாசிமா.
4: மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாச்சையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர்.
1: மீதியானியர் காலத்துல கிதியோன் மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கொடுத்தார், பெரிய விடுதலை ஜனங்களுக்கு. அந்த நாட்கள் அது பெரிய விடுதலையா இருந்துச்சு. எப்படி எகிப்திலிருந்து விடுதலை செஞ்சத மக்கள் சொல்லி சொல்லி கர்த்தரை துதிப்பாங்களோ, அதே போல கிதியோன் நாட்கள்ல நடந்த விடுதலைய மக்கள் சொல்லி சொல்லி துதிப்பாங்க. மீதியான் நாட்கள்ல பெருசா இருந்த நுகத்தடி, மிலாறு, ஆளோட்டின் கோல முறிச்சு போட்டீங்க ஆண்டவரே. பிசாசின் ஆளுகை முறிக்கப்படும் பொழுது அங்கே சமாதானம் வரும். ஹாலலூயா, அங்கே சந்தோஷம் வரும். சகரியா சொல்லும் பொழுது எழுதுவார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:79 வசனத்தை வாசிங்க.
2: நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய

0: உங்க குடும்பத்தை இந்த மாதம் ஆண்டவர் சமாதான வழியில நடத்துவார். ஹல்லேலூயா. மேசியா பிறந்தார்னா இட்ஸ் லைட் டு தி வேர்ல்ட், ஜாய் டு தி வேர்ல்ட் அண்ட் பீஸ் டு தி வேர்ல்ட். உலகத்துக்கே சமாதானத்தை தரவர். உங்க குடும்பத்துல தரமாட்டாரா? தரமாட்டாரா? நிச்சயம் தர. யூ ஜஸ்ட் பிலீவ். ஆண்டவரே, உலகம் முழுசுக்கும் சமாதானம் கொடுக்க பிறந்தீங்க, எனக்கு சமாதானம் தரமாட்டீங்களா? ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது அங்கே தேவாலயத்துல ரெண்டு பேர் இருந்தாங்க. யாரெல்லாம்? சிமியோன், அன்னாள். பாருங்க, இருளான நாட்கள் தான், ஆனா ஒரு மரியாள் என்ற வாலிப பெண் தன்னுடைய பக்தியை காத்துக்கிட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை எப்படி ஒரு டீனேஜ் கேர்ள்னு எல்லாருமே சொல்றாங்க மரியாள, இருளின் நாட்கள், ஆனா ஒரு மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளை வாழ்க அப்படின்னு தூதன் சொல்ற அளவுக்கு அங்க ஒரு லைட். யோசேப்ப குறிச்சு வேதம் சொல்லுது, அவர் நீதிமான், அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். அங்க ஒரு லைட். ஏன் ராஜாக்கள்கிட்ட போய் நற்செய்தி சொல்லப்படாம மேய்ப்பர்கள்ட்ட போய் தூதர்கள் பேசினாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் ஒரு சின்ன வெளிச்சம். அந்த இருளான நாட்கள்ல கொஞ்சம் பக்தியை காத்துட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு பாருங்க, அந்த மேய்ப்பர்கள் கூட்டம், அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. தேவாலயத்துல ஒரு சிமியோன் என்ற ஒருவர் இருந்தார், இருளான காலம், ஆனா தன் பக்தியை காத்து கொண்ட சிமியோன். அவருக்கு நற்செய்தி சொல்லப்பட்டப்போ அவர் சொன்னாரு, 2:25.
1: அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது.
0: பாருங்க, தேசமெல்லாம் இருளா இருக்குது, ஆனா ஒருத்தருட்ட பரிசுத்தவன் பேசுறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வாட் இஸ் கிறிஸ்துமஸ், நீங்க எதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? தேசமெல்லாம் இருளா இருந்தா கூட நீங்க ஒரு சின்ன வெளிச்சமா கிறிஸ்துவோட வெளிச்சத்தை உள்ள வாங்கி இருந்தீங்கன்னா உங்க கூட பரிசுத்தாவினர் பேசுவார். பரிசுத்தாவினர் சொல்றாரு, கிறிஸ்துவை காண முன்னே நீ என்ன செய்ய மாட்டாய்? ஐயோ, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா. எப்படிப்பா பேசிருப்பீங்க? மரியாளுக்கு தேவதூதன், யோசேப்புக்கு தேவதூதன், ஞானிகளுக்கு நட்சத்திரம், ஆனா சிமியோனுக்கு ஹி வாஸ் சோ மெச்சூர்ட் எனஃப் டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்ட் பீப்புளுக்கு விஷன் அது இதெல்லாம் காட்ட மாட்டார். ஒன்லி வேர்டு தான், வசனம் தான். நீங்க இங்கதான் தேடணும் கர்த்தருடைய வழிநடத்துல. சொல்லிட்டாரு, கிறிஸ்துவ பார்க்கும் முன்ன என்ன செய்ய மாட்டேன், மறிக்க மாட்டேன். காத்திருக்கிறாரு, காத்திருக்கிற எத்தனை வருஷம் காத்திருப்பார்ல, 80 வயசு, ஐயா 81, 82, 83, 84. ஒரு நாள் வந்துச்சு, கரெக்டா சொல்றாரு, நீ இன்னைக்கு போ தேவாலயத்துக்கு. சிமியோன் தேவாலயத்துக்கு போறாரு. ஒவ்வொரு பிள்ளைவா பிரதிஷ்ட பண்ண வந்திருப்பாங்க. நான் இப்படி கூட யோசிச்சேன், அன்னைக்கு பார்த்து ஒரு பிள்ளை வந்திருக்காது, இயேசு மட்டும்தான் வந்திருப்பார் போலுக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா சிமியோன் கொஞ்சம் குழம்பியிருப்பார்ல. ஒருவேளை இயேசுடைய முகத்துல அறிவாகிய ஒளி இருக்குதுன்னு பைபிள் சொல்லுதே, அந்த ஒளியை பார்க்கற அளவுக்கு சிமியோனுடைய கண்கள் என்ன செஞ்சிருக்கும், திறக்கப்படும். உடனே பிள்ளைய கையில வாங்கிட்டு, ஆண்டவரே, உம்முடைய அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஹல்லேலூயா. எதுக்கு வந்தாரு? சமாதானத்தை கொடுக்க வந்தார். பீஸ் டு தி வேர்ல்ட். உலகத்துல உங்களுக்கு எது தெரியுமா சமாதானம்? இயேசு உள்ள இருக்கிறாரு பாரு, அதான் சமாதானம். ஹல்லேலூயா. இங்க சிமியோன் சொல்றான், நம்முடைய அடியனை சமாதானத்தோட போக விடுகிறார். இயேசு எதுக்கு வந்தாரு? உங்க வீட்டுல இப்ப இருக்கு பாருங்க குழப்படி, அதை தூக்கி போட்டுட்டு சமாதானத்தை கொடுக்க வந்தார். சொல்லுங்க, ஆளோட்டியின் கோலை என்ன செய்வார்? முறிப்பார். நுகத்தடி என்ன செய்வார்? முறிப்பார். மிலாற்ற என்ன செய்வார்? முறிப்பார். எல்லாம் உங்களை அடிமைத்தனப்படுத்தி வச்சிருந்த எல்லாத்தையும் முறிச்சு போட்டுட்டு, பீஸ் தட் பாஸஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுகிற புத்தி கெட்டாத சமாதானத்தை கொடுக்க தான் கிறிஸ்து உலகத்தில் வந்தார். லைட் டு தி வேர்ல்ட், ஜாய் டு தி வேர்ல்ட், பீஸ் டு தி வேர்ல்ட், 4வது ஹோப் டு தி வேர்ல்ட். அதே அதிகாரத்துல அன்னாள் என்ற ஒரு பெண் இருந்தால், வாசிங்க 2:36-38.
1: கோத்திரத்தாளும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாணத்தில் விவாகமானது 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள்.
0: சரி,
1: ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த
0: வயசு, 84 வயசு, நான் உண்மையா சொல்றேன், ஒரு பேலன்ஸ் எல்லாம் தவறி போகிற ஒரு காலகட்டம் இல்ல, நடக்கிறது கஷ்டப்படுற. ஆனா 84 இயர்ஸ்ல எங்க வந்து உட்கார்ந்தாங்களா? தேவாலயத்துல உட்கார்ந்து. வாசிமா,
1: 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல்.
0: எப்படியா? தேவாலயத்தை விட்டு நீங்கவே இல்லை. ஏன்னா ஜெபிக்கிற ஒரு பெண்ணுக்கு

0: கண்டிப்பா ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லிருப்பாரு, மா மேசியா வரப்போறான். சிமியோன் சொல்லிருப்பாரு, எனக்கு சொன்னார் அன்னாள், நான் கிறிஸ்துவ பார்க்காம மறிக்கவே மாட்டேன். உடனே இவ சொல்லிருப்பாங்க, உண்மையா ஐயா, நானும் இத்தனை வருஷம் ஜோம் பண்ற ஐயா, நானும் அந்த மேசியாவை பார்க்கணும் ஐயா, நான் அதுக்கு தாயா காத்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஜோம், ஆண்டவரே பிதாவே இந்த மேசியாவை நான் எப்படியாவது பார்க்கணும், பார்த்தா அடுத்த நாள் நான் செத்தா பரவாயில்ல, இப்படி நிச்சயமா அந்த அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க. The great hope Hannah had. அன்னாளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எது தெரியுமா, மேசியா. அந்த பெண் மேசியா வந்த உடனே என்ன பண்ணாங்களாம் வாசிங்க,
1: இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து,
0: அவளும் அந்நேரத்தில் என்ன கரெக்டா கொண்டு வந்து நிறுத்தினார் பாருங்க. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தற்செயலா நடப்பது போல நடந்தாலும் தேவன் அதை நடத்துவார். ஹல்லேலூயா. ரூத் தற்செயலா போன வயல்வெளி யாருடையதா இருந்தது, போவாஸ். பெர்ஃபெக்டா கர்த்தரோட மட்டும் கனெக்டடா இருங்க, தற்செயலா நடக்கிற மாதிரி ஒரு ஆஃபரும் உங்க பொண்ணுக்கு லைஃப் ஃபிக்ஸ் ஆயிரும். தற்செயலா ஒரு பொண்ணை கொண்டுருவார் உங்க பையனுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். தற்செயலா ஒருத்தர் சந்திப்பீங்க, அங்க ஒரு ஃபேவர் கிடைக்கும், உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கட்டப்படும். இப்படித்தான் ஜெபிக்கிறவங்களுக்கு தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. தற்செயலா அன்னைக்கு வந்தாங்க அந்த அம்மா, யார பாத்துட்டாங்க, மேசியாவை பார்த்துட்டாங்க. அது வரைக்கும் ஜபம் ஜபம் ஜபம், அந்த ஜபம் வீணாகல, ஜபத்துக்கு பதில் வந்தது. ஹல்லேலூயா. ஏசாயா தன்னுடைய புத்தகத்துல எழுதும் பொழுது 6வது வசனம் 7வது வசனம் Hope to the world எப்படி என்று எழுதுறார்,
1: நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
0: நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
1: கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர்.
0: சொல்லுங்க, அவர் நாமம். Hope to the world. What does the world expect? உலகம் எதை எதிர்பார்க்குது, வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் யாரால நடக்கும், அதிசயமான மேசியாவால. அவர் நாமம் அதிசயமானவர்,
1: ஆலோசனை கர்த்தா.
0: உலகம் எதை எதிர்பார்க்குது, ஐயோ எங்களை வழி நடத்த யாருமே இல்ல. தேசம் எதை எதிர்பார்க்குது, இன்னைக்கு தேசத்துல நடக்கிறதெல்லாம் தேவ ஆலோசனையின்படி நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு ஆலோசனை கர்த்தர், அவர் தான் ஹோப் டு தி வேர்ல்ட்.
1: வல்லமையுள்ள தேவன்,
0: அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் கேன்சர்ல இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு பெரிய தேவன் வல்லமையுள்ளவர் இருக்கிறாரே, ஒரு வார்த்தை சொல்லி அந்த கேன்சரை சுகமாக்க அவரால முடியும். அந்த வல்லமையுள்ள தேவன் தான் ஹோப் டு தி வேர்ல்ட். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஆனா நம்ம நம்பிக்கை யாரு, ஒரு தேவன், ஒரு நித்தியம். இன்னைக்கு உலகத்துக்கு போய் சொல்லுங்க, பணம் கிடையாது. இந்த சூழ்நிலைமையில தான் நித்தியத்தை குறிச்சு உலகத்துல நீங்க பேசணும், பணம் கிடையாது. ஒரு நாள் நான் சொல்றேன், காதுல போ தங்கம் போட்டா கேன்சர் வரும்னு சொன்னா யாராவது தங்கம் போடுவாங்க, இருக்கிற தங்கத்தெல்லாம் கலட்டி என்ன செஞ்சிருவாங்க, வீட்டுல இருக்க வேண்டாம்னு ரோட்ல போட்டுருவாங்க. அப்படி ஒரு நாள் கூட வரப்போகுது. பைபிள் சொல்லுது தங்கத்தை என்ன செய்வாங்களா ரோட்ல, இன்னைக்கு காசை வீசி எறிகிறாங்கல்ல, அது மாதிரி தங்கத்தை வீசி ஏறி ஒரு நாள் வருமா வராதா, நிச்சயமா வரும், பைபிள் சொல்ற மாதிரி. அப்போ நம்ம நம்பிக்கை அவர் நித்திய பிதா, அதிசயமானவர் தான் அவங்க நம்பிக்கை, ஆலோசனை கர்த்தர் தான் அவங்க நம்பிக்கை, வல்லமையுள்ளவர் தான் அவங்க நம்பிக்கை, நித்திய பிதா தான் அவங்க நம்பிக்கை. எல்லாத்துக்கும் மேல சமாதான பிரபு, ஹீஸ் அவர் ஹோப், ஹீஸ் த ஹோப் டு த வேர்ல்ட். இந்த நாட்கள்ல கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ற நீங்க இந்த உலகத்துக்கு சந்தோஷம், உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு வழி நடத்துதல், உலகத்துக்கு சமாதானம், இதை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தார். கிறிஸ்து இயேசு பிறந்த நாட்களில் ரெண்டே ரெண்டு வாலிபர்கள், ஒரு யோசேப்பு ஒரு மரியாள், தே அக்செப்டட் காட்ஸ் வில். ரெண்டு முதியவர்கள் சிமியோன் அண்ட் அன்னாள், தே வெயிட்டட் ஃபார் காட்ஸ் வில். கடவுளுடைய சித்த நிறைவேற காத்திருந்தாங்க. எல்லாரையும் சந்தோஷமாய் மாற்றினார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு உங்க கையில அந்த வெளிச்சம் இருக்குது, இந்த வெளிச்சத்தை எடுத்துட்டு போங்க. எத்தனையோ வீடுகள்ல அந்த வெளிச்சம் இல்லை, இந்த வெளிச்சத்தை கொண்டு அந்த வீடுகளில் ஏற்றி வைங்க. எத்தனையோ இருதயங்கள் இருளடைஞ்சு போயிருக்குது, பிளீஸ் டேக் திஸ் அஸ் அ சேலஞ்ச். அந்த இருதயங்கள்ல வெளிச்சத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு தான் கிறிஸ்து நம்மை அழைத்தார், நமக்காய் பிறந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வெளிச்சத்தை ஏந்திட்டு போங்க, உங்க வீடுகள்ல அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். இருக்கிற இடங்கள்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நமக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு, எனக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு, உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு. இந்த வெளிச்சம் எனக்குள்ளாய் அடங்கிவிடக் கூடாது. இந்த வெளிச்சத்தை தேடி ஞானிகள் ஆயிரம் மைல்கள் கடந்து வந்தார்களே. பாலைவனத்திலே அந்த சுடு மணலிலே அந்த இரவின் பனியிலே எவ்வளோ கொள்ளைக்காரர்கள் கள்ளர்களால் உண்டான தீமை நான் கடந்து அரண்மனையை தேடி வந்தார்கள் அரசனை வணங்குவதற்கு. அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவன் நிறைவேற்றினார். ராஜாவை கண்டார்களே, ராஜாவை கண்டு பணிந்து கொண்டு அவருக்கு வெள்ளை போலம் பொன் தூபவர்க்கத்தை காணிக்கையாய் செலுத்தினார்களே. திரும்பி போகும் பொழுது வழி மாறி வேறு வழியாய் தேவனால் நடத்தப்பட்டார்களே. What a great blessing they had. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். வலதுகரத்தை வைத்து சொல்லுங்க, உலகின் ஒளியே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. இந்த ஒளிதான்ப்பா என் வாழ்க்கையில சந்தோஷம். நான் உம்மை கண்டுகொள்ள இருளிலிருந்து என்னை அழைத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. He is the light to the world and he is the joy to the world. Hallelujah. மேய்ப்பர்களுக்கு சந்தோஷம், ஞானிகளுக்கு சந்தோஷம், மரியாளுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக அவர் பிறந்தாரே. He is the peace to the world. அவர் தான் இந்த உலகத்துக்கு சமாதானம். இப்பொழுது உம்முடைய அடியேனை சமாதானத்தோடே போக விடுகிறேன் என்று சிமியோன் சொன்னது போல, என் அன்பு சகோதரி, இந்த ஆண்டவரை உங்க உள்ளத்துல ஒளியாய் மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டதுனால இப்ப இந்த இடத்திலிருந்து போகும்போது கூட உங்களை சமாதானத்தோடு தேவன் அனுப்புவார். Go with peace. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். இந்த சமாதானத்தை எடுத்துட்டு போங்க. சமாதானம் இல்லாத அந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்க, ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், அவர் சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார் என்று சொல்லுங்கள். அதற்கு சாட்சியாய் வாழுங்கள். Hallelujah. எல்லாவற்றுக்கும் மேலாய் He is the hope to this world. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? Hallelujah. Hallelujah.

வலதுகரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்திக் கொள்ளுங்க. சொல்லுங்க, லைட் டு தி வேர்ல்ட், ஜாய் டு தி வேர்ல்ட், பீஸ் டு தி வேர்ல்ட், ஹோப் டு தி வேர்ல்ட். அதுதான் இயேசு ராஜா. இன்னைக்கு இந்த நாளையும் நீங்க கையில எடுத்துட்டு போறீங்க. இத சும்மா உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க, யாருக்காவது கொடுங்க. இந்த உலகத்தில் உள்ள கலங்கிடும் மாந்தர்களுக்கு, கண்ணீரில் தவிக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பின் பேரொளி, இந்த விடுதலையின் பேரொளி, இந்த மகிழ்ச்சியின் பேரொளி, இந்த நம்பிக்கையின் பேரொளியை எடுத்து போய் சொல்லுங்க. அவர்களையும் மந்தைக்குள்ள சேருங்க. அன்பின் பிதாவே, இந்த வேளையில எங்களை உடைய திரு பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கையாய் நீர் பிறந்தி இந்த இரட்சகரை கண்டுகொள்ள கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில உங்க வெளிச்சம், உங்க சந்தோஷம், ஆண்டவரே உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய சமாதானம் இருப்பது போல இவர்கள் இந்த மாதம் முழுவதும் யார் யார் குடும்பங்களுக்குள் கடந்து சென்று இதை சொல்லுகிறார்களோ எல்லா குடும்பங்களுக்கும் நம்பிக்கையின் சந்தோஷம் பிறக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இரட்சகருடைய பிறப்பை நாங்கள் அடக்கி கொள்ளாதபடிக்கு எல்லோருக்கும் எடுத்து சொல்ல எங்களுக்கு அனுக்கிறக செய்யுங்க. அந்த மேய்ப்பர்கள் ஏழை ஜனங்கள் போய் எல்லா இடத்திலும் பிரஸ்தாபம் பண்ணினார்களே, அது போல உண்மை பிரஸ்தாபிக்க உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிறக செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு கூட அனுப்புவீராக. இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் அதிகமாய் உண்மை தேட, உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. நாங்கள் திரும்ப சந்திக்கும் பொழுது புதிய ஆண்டுக்குள் புது மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சகல துதிகன மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:9 முதல் வாசிக்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். நம்முடைய ஆண்டவர் நன்மையானவர்களை கொடுக்கிறார். நம்முடைய தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் நன்மைக்காகவே செய்கிறார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், நிச்சயமாய் சொல்ல முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியங்கள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியங்கள் நம்முடைய நன்மைக்காகவே, நம்முடைய நன்மைக்காகவே கர்த்தர் சகலத்தையும் அனுமதிக்கிறார். ரோமர் 8:28 வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சகலத்தை நன்மையாய் செய்கிறவர், தீமையை கூட

எங்கள் முன் சென்று யுத்தம் பண்ணுகிற கர்த்தாவே, எங்களுக்கு முன் சென்று தடைகளை உடைக்கிறவரே, ஹல்லேலூயா, அவர் நமக்கு முன் செல்கிறவர். அன்பு சகோதரனை சகோதரியே, பலவிதமான தடைகளை சந்தித்து வாழ்க்கையில் அடுத்தடி செல்ல முடியாதபடிக்கு அநேக தடைகள் நெருக்கி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தர் தடைகளை உடைக்கிறவராய் உனக்கு முன்பதாய் போகிறார், தடைகளை உடைக்கிறவராய் உனக்கு முன்பதாய் போகிறவராய், நன்மை செய்கிறவராய் உமக்கு முன்பதாய் போகிறார். ஹல்லேலூயா, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாய் மாற போகிறது. ஓ அவாந்தர வெளியே போல் இருக்கிற வாழ்க்கை இந்த நாட்களில் நீரூற்றாய் மாற போகிறது. ஏனென்றால் நம்முடைய தகப்பன் சகலத்தை நன்மைக்காய் செய்கிறார். பொல்லாதவர்களாகிய மனிதர்களே, தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என் பரம தகப்பன் நமக்கு அதிக நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லா உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் இந்த நாட்களில் உயிரடைய பண்ணுகிறார். எல்லா

நாங்கள் நடக்கும்படிக்கு எங்கள் பாதை செவைப்படுத்துகிறவரே, கோணலை செவையாக்குகிறவரே, எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற தகப்பனே.

0: என் தகப்பன் சகலத்தின் நன்மைக்காய் செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம்.
1: அவர் எல் ஷடாய் சர்வ வல்லவர், எல் ரோயி நம்மை காண்கிறவர், எகோவா ராஃபா நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். அந்த நல்ல தேவனை உயர்த்தலாமா? நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை உயர்த்துக்க பார்க்கலாம். அவரை உயர்த்த உயர்த்த உயர்த்த அற்புதங்கள் நடக்க போகிறது. இந்த நல்ல பகல் வேளையில, இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அநேகரை கர்த்தர் தொட போகிறார், அநேகரை கர்த்தர் விடுவிக்க போகிறார், அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க போகிறது. இயேசு அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல பரிசுத்தர் இல்லை, அவரை போல மீட்பர் இல்லை, அவரை போல இரட்சகர் இல்லை, அவரை போல வேறொருவர் இல்லை. அந்த நல்ல தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து எத்தனை பேர் சொல்றீங்க உம்மால ஆகாதது எதுவும் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். வாய்கள் திறந்து சொல்லுங்க. அப்ப உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லை, உம்மால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. சர்வ வல்லவர்.

அவர் நம்மை காண்கிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவர், நம்முடைய வேதனையை காண்கிறவர். யார் நம்மை காணாவிட்டால் அவர் சகலத்தை பார்க்கிறவராமே. எல்ரோயி அறிக்கை செய்யும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. எஸ் ஹல்லேலூயா, நம்மை காண்கிறார், நம்முடைய வேதங்களை அறிந்திருக்கிற தேவன். அவரை உயர்த்தி மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ

இந்த வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது சரீரங்களுக்குள்ள தேவனுடைய மகிமையுள்ள கரம் இறங்குகிறது. தழும்புகள் பாய்ந்த தழும்புள்ள கரம், ஆணிகள் பாய்ந்த கரம் இப்பொழுதே மீண்டும் சொல்லுகாமே சுகம் உண்டாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. இந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. அவர் பரம வைத்தியர், நம்மை சுகமாக்குகிறவர், நம்முடைய பரிகாரி. மீண்டும் சொல்லுங்க, அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சரீரங்களில் சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சுகமாக்குகிற யெகோவா ராஃபாவுடைய மகிமையுள்ள பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் இறங்கி அசைவாடி கொண்டிருக்க கரங்களை தட்டி சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கைகளை தட்டி விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. சொல்ற இப்பொழுதே தேவ மகிமை ஒவ்வொரு சரீரங்கள் மேல, பலவீன பகுதிகள் மேல, பலவீன பகுதிகள் மேல கர்த்துடைய வல்ல கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, தேவ பிரசன்னம் தேவ மகிமை நிறைவாய் நம்மை நிரப்புவதாக. நல்ல கைகளை தட்டி

பார்த்திடறே, துதிகன மகிமைக்கு பார்த்திடறே. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே, துதிகளை ஏற்றுக்கொள்ள பார்த்திடறே, ஆராதனையை பெற்றுக்கொள்ள பார்த்திடறே, மகிமையை பெற்றுக்கொள்ள பார்த்திடறே, கனத்தை பெற்றுக்கொள்ள பார்த்திடறே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்.

மகிமைக்கு பார்க்கிறே, எல்லா புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள பார்க்கிறே, மேன்மைக்கு பார்க்கிறே, சகலத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவரே. ஓ பாத்திர மகிமை உள்ளவர், தலைக்கு மேல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நீ பாத்திரர், நீ மகிமை உள்ளவர், நீ துதிகன மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர், நீ ஒருவரே தகுதி உள்ளவர், ஆராதனைக்கு தகுதி உள்ளவர், எல்லா புகழ்ச்சிக்கு தகுதி உள்ளவர், எல்லா மேன்மைக்கு தகுதி உள்ளவர், எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரர், உயர்ந்தவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா! நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்குறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். அல்லேலூயா! ஒரே ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மட்டும்தான் எல்லா கன மகிமைக்கு பார்த்தீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மட்டும்தான் ஆண்டவர் எல்லா கன மகிமைக்கு பார்த்தீர்கள் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அவர் மட்டும்தான் எல்லா கன மகிமைக்கு பார்த்தீர்கள். அவர் ஒருவரே எல்லாம் ஆராதனைக்கு பார்த்தீர்கள் சொல்லுங்கப்பா. நீங்க மட்டும்தாப்பா, நீங்க மட்டும்தாப்பா சொல்லுங்க. இந்த பகல் வழியில உண்மை உயர்த்துறோம் ஆண்டவரே. உங்க நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோப்பா. உங்களை மாத்திரம் உயர்த்துகிறோப்பா. உங்களை மாத்திரம் உயர்த்துற சொல்லுங்களேன், உங்களை மாத்திரம் உயர்த்துற சொல்லுங்களேன். உங்களுடைய நாமத்தை உயர்த்துறோப்பா. எல்லா முழங்கால்கள் முடங்குகிற நாமத்தை, எல்லா நாவுகள் அறிக்கை செய்கிற நாமத்தை, ஓ நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் சொல்லுங்களேன். உங்களுடைய நாமம் பிரஸ்தாபப்படுகிற, உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆஸ்வதிக்கிறவர் சொல்லுங்க. உயர்த்துகிறப்பா. ஒரே ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி சொல்ல போறேன். பார்த்து ஒருவர் மாத்திரம்

There is none like you, Lord. உம்மை போல ஒருவர் இல்லை அப்பா. உம்மை போல வேறொருவர் இல்லை. நீ பார்த்தீர மகிமை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மாறாதவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்கப்பா. நீ பார்த்தீர மகிமை உள்ளவர், கிருபை உள்ளவர், எல்லா ஆராதனைக்கும் கன மகிமைக்கும் பாத்திர, எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திர. உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கே மகிமை வர பண்ணுகிறோம். ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19:1-20 வசனமுடைய ஒரு பகுதியாக நாம் வாசிப்போம். இங்கு நாம் பார்க்கிறோம், பிலாத்து இயேசுவை அடித்து போர் செய்தல் முள்முடியினால் பின்னே அவர் சிரசில் மேல் வைத்து சிவப்பு அங்கியை உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து அவரை மறுபடியும் வெளியிலே கொண்டு வந்து பிரதான ஆசாரியிட்டும் சேவர்ட்டையும் ஒப்பு கொடுக்குறார். என்னென்னு ஒப்பு கொடுக்குறேன்னா, இந்த மனுஷன்கிட்ட ஒரு பாவத்தை நான் அறியனேன்றார். இயேசு பிரதான ஆசாரியும் சேவரையும் கண்டபோது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களோ இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். அவன் கூட ஆண்டவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லைன்றத கண்டுபிடிச்சிருக்கிறான். ஒரு புறஜாதியான். ஆனால் யூதர்கள் தான் என்ன செஞ்சாங்க, அவரை சிலுவையில் அறையும் அப்படின்னாங்க. அதுக்கு ரீசன் சொன்னாங்க. என்ன ரீசன்னா, 7வது வசனம்தான் முக்கியமான வசனம். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறபடியால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார். இதை குறித்து நான் ஒரு சண்டேல செய்தி கொடுத்துருக்குறேன். அது வேணால் யூடியூப்பில் போய் பாருங்கள், லார்ட்ஸ் ரெடீம்ஸ் மினிஸ்ட்ரி என்று நீங்கள் போட்டிங்கன்னா அந்த யூடியூப்பில் வரும். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். உண்மைதான், அவர்கள் சொன்னது உண்மைதான். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி தான் ஏசாண்டவர் முன்குறிக்கப்பட்டவராக அவர் மரித்தார் என்று நாம் பார்க்குறோம். ஏசாண்டவர் பிறப்பதற்கு முன்பே யூதர்கள் பின்பற்றி வந்த அந்த நியாயப்பிரமாணம், 5 ஆகமங்கள், இன்னும் மோசே எழுதின தீர்க்க தரிசனங்கள், இந்த புத்தகத்திலெல்லாம் யாரை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது? மேசியாவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்று நேரடியாக சொல்லாமல், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பான், நம்ம அவருடைய தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும், அவர் சமாதானத்தின் தேவன், அப்படி பல பேர் அவர்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. அவருடைய பிறப்பும் அவருடைய இறப்பும் அவருடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய 2வது வருகையும் அவர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்கள் என்ன செஞ்ச ஏத பட்டிருக்கிறது. அதை நாம் அவங்க அறியலை. இன்றைக்கி அவங்க அறியாமல் தான் அவங்க அதை சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா, நியாயப்பிரமாணத்தின்படி இவன் என்ன செய்கிறான், பிதாவை வந்து இப்போ குமாரன், தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறான், பிள்ளை என்று சொல்கிறான். நான் வந்து டைரெக்டாக ஆண்டுடைய பிள்ளைப்பா அப்படின்னு சொல்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, அதுதான் அவங்களுடைய அறிந்த உண்மை. அதுமாவில் இன்றைக்கி அதன் அடிப்படையில் தான் அவரை வந்து சிலுவையில் அறையிறாங்க, அறைய சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே பிரதான ஆசாரியில் அதுதான் சொல்கிறாங்க, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். அந்த நியாயப்பிரமாணம் ஏன், அந்த நியாயப்பிரமாணம் இப்படியாக சொல்கிறது, பிதா வேற குமாரன் வேற என்று. குமாரனையும் பிதாவையும் பற்றி தான், பரிசுத்த ஆவியானவர் பற்றி தான் இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுதுன்றத அவங்க என்ன செய்யலை, அறியவே இல்லை. இதை பார்க்கும்போது உலகத்தில் நான் பல ரெஃபரன்ஸ் அந்த சண்டே செய்தியில் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் கேளுங்கள் தயவுசெய்து. உலகத்தில் வந்து பல பாகத்தில் பல இடங்களிலே அநேக தீர்க்க தரிசிகள் தோன்றியிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே. அப்போ அவங்கவுங்களுடைய வேத புத்தகத்திலே அவங்கவுங்கள அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறதை அழகாக நாம் அறிந்திருக்கிறோம். பவுல் அதை பற்றி அப்போஸ்தலரில் சொல்கிறார் ஒரு இடத்துல. அதில் பவுல் குறிப்பிடுகிறார் அப்போஸ்தலர் 17:28-27 இந்த அத்தானியா பட்டணத்தில் அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதியிருக்கிற அந்த மாஸ் மேடையை பார்த்து சொல்கிறாரு. அவர் அப்படியே அந்த டைலாக் சொல்லிகிட்டே வர்றார், ஏனெனில் அவருக்கு நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம் இருக்கிறோம், அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் தாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்கிறார் அங்கே யா எதை மென்ஷன் பண்ணுறாருன்னா, அந்த அத்தானியா பட்டணத்தில் இருக்கிற புலவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே சில நூல்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, சில வேதங்களை எழுதிக்கிறார். அப்போ தான் சொல்கிறார், உங்கள் புலவர்கள் சிலர் அவருடையன்னா யாருடைய, இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்கிற மனுஷனுடைய சித்திர வேலைகளும் யுத்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாக இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையில் உள்ள காலங்கள் தேவன் காணாதவை போல் இருப்பார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை இடுகிறார் என்று பவுல் சொல்கிறார். அப்போ ஓன் தேசத்தில் அதே தான் இன்றைக்கி நம்ம தேசத்தில் நம்மளுடைய நாட்டில் நம்முடைய மதத்தில் அநேகருக்கு முன்பாக இருந்த வேத நூல்கள் 4, ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணவேதம், அதுலேயும் இயேசுவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை குறித்து தான் நான் வந்து விரிவான ஒரு செய்தியை நான் சண்டேயில் கொடுத்துருக்குறேன். அது தயவுசெய்து கேளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த நியாயப்பிரமாணத்தின் படி அவர் தேவனுடைய குமாரன்னு சொன்னதுனால அந்த நியாயப்பிரமாணத்தின்படி சாக வேண்டும் என்று சொல்கிறாங்க. அவங்க வேறு எதுக்கும் அவங்க வந்து இயேசுவை வந்து சிலுவையில் அறையில, அவர் தேவனுடைய குமாரன் தான் தான் அறியாமலே இருக்கிறாங்க. தேவனுடைய குமாரன் தான், அவர் தான் பாவத்தை போக்குறதுக்கு வந்த பிரஜாபதி, அவர் தான் உலகத்தை மீட்க வந்த மேசியா என்பதை அறியாமல், இன்றைய வரைக்கும் அறியாமல் இன்றைக்கி அநேக யூதர்கள் அந்த அழுகை சுவரில் போய் என்ன செய்கிறாங்க, முட்டிக்கிட்டு அழுகுறாங்க, மேசியா வாங்க வாங்கன்ட்டு. அன்பம் இல்லையே, இன்றைக்கி இதுதான் உலகத்தினுடைய நிலவரம். ஆனால் பிளாத்து அறிந்து வச்சுருந்தான், இவர் ஒரு பாவத்தையும் செய்யலையே, இவர் யூதருடைய ராஜாவாக இருக்கிறாரே, உங்களுக்கெல்லாம் இஸ்ரேவேல் ராஜாவாக இருக்கிறாரே, இவர் ஒரு பாவத்தையும் செய்யலேன்னு அறிஞ்சிருக்கிறான். ஆனால் இஸ்ரேவேல் மக்களோ யூத மக்களோ சொந்த மக்களோ அதை அறியவில்லை, அவரை ஒப்பு கொடுத்தாங்க. அப்புறம் பாருங்கள் அடுத்தது அந்த டயலாக் அப்படியே வந்துட்டுருக்குது. பிளாத்து, நீ என்னோடு பேசுகிறது இல்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்று, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று எனக்கு உனக்கு தெரியாதான்னு கேட்குறான். ஏசாண்டர்கிட்ட கேட்குறான், இவங்கெல்லாம் சிலுவையில் அறையும் சொன்னவுடனே, என்னப்பா இவங்க உன்னை போய் சிலுவையில் அறையும் சொல்கிறாங்க, என்ன செய்யறது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்றுமே மறு உத்தரவு சொல்லவில்லை. இன்னைக்கு இயேசு மறு உத்தரவு ஒன்று சொல்லவில்லை. 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நீ எங்கிருந்து வந்தவன் என்றான், அதற்கு இயேசு மறு உத்தரவு சொல்லவில்லை. ஏசாண்டவர் அநேக இடத்துல வாயை மூடிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி நாம் அந்த மாதிரி இருக்க முடியுதா நம்மளால், நம்ம வாயாலே நம்ம கெட்டு போகிறோம். அன்பாங்க, இந்த வாய் தான் நமக்கு சத்துருவாக இருக்கிறது. இன்றைக்கி இயேசு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லைன்னு சொல்கிறார். அதில் தான் பேதுரு அழகாக குறிப்பிட்டுக்கிறார். 1 பேதுரு 2 பார்த்தீங்கன்னா, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடுத்தும் போது பயம் உறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செயலுக்கு தன்னை என்ன செஞ்சார், ஒப்பு கொடுத்தார் என்று 2 பேதுரில் அழகாக சொல்லியிருக்கிறார். அன்பவன்லே இன்றைக்கி அதெல்லாம் வாய் வையப்படும் போது பதில் வையாமலும்ன்றார். ஏன் அதை பதில் வையலை, ஏன் பதில் பேசலை, இன்றைக்கி அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அவர் வையப்படும் போது 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் என்று. இன்றைக்கி நாம் பதிலுக்கு பதில் பேசி இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், ஆவியை எழுந்து போகிறோம். இன்றைக்கி பிசாசுக்கு ஆவிக்கு இடம் கொடுத்து இன்றைக்கி சண்டை சச்சரவுக்குள்ளார கொண்டு போகுது. குடும்பத்துக்குள்ளே அநேகர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, வாயினாலே இன்றைக்கி வீணாக போயிட்டுருக்குறாங்க. அன்பான் இல்லையா, அதை இது நினைக்கும் போது எனக்கு ஒரு புத்தகம் தான் ஞாபகம் வருது, ஜாயிஸ் மேயர் அந்த அம்மா ஊழியக்காரம்மா எழுதிடுறாங்க, நானும் என் பெரிய வாயும் என்று. பெரிய வாயும்னு சொல்லிக்கிறாங்க, நானும் என் பெரிய வாயும். வாங்கி படிங்க எல்லோரும், அந்த புத்தகம் படிச்சிங்கன்னா நம்ம வாயெல்லாம் சின்னதாக போயிடும். ஏன்னா உடனே நம்ம பதில் சொல்லிடுறோம், எடுத்தவங்க அவுத்தன்னு பேசுகிறோம், அடுத்து செவத்தில் அடித்த பந்து மாதிரி நம்ம வாயை திறந்துடுறோம். ஆனால் இங்கே இயேசு ஆண்டவர் திறக்க வேண்டிய இடத்துல தான் திறந்தார், மற்ற நேரத்தில் அவர் வாயே திறக்கவில்லை என்று போகிறோம். அதை நம்ம கற்றுக்கிறோமா. இன்றைக்கி அடுத்தது அவர் சொல்கிறார், இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு அதிகாரமும் இராது, ஆனபடியால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டுன்றார். இப்போ பரத்திலிருந்து தான் எல்லா அதிகாரமும் நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி யார் ஆட்சி ஆண்டாலும் சரி தான், இன்றைக்கி இந்தியாவை ஆண்டாலும் சரி, அமெரிக்காவை ஆண்டாலும் சரி, இந்த ரஷ்யாவை ஆண்டாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டை ஆள்கிற யாராக இருந்தாலும் சரி, பரத்திலிருந்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்களால் நம்ம மேலே ஆளுமை பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனால் அதனால்தான் யார் ஆண்டாலும் சரி, ராம ஆண்டாலும் சரி, ராவண ஆண்டாலும் சரி, கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லணும் நம்ம. யார் எப்பேற்பட்ட கொடுங்கோல் அரசன், இல்லை கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், இல்லை அநியாயமான லஞ்சக்காரர்கள் ஆண்டாலும் நன்றி தான் சொல்லணும் ஆண்டவருக்கு. ஏன், வேறு வழி கிடையாது. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்ததுனால அவங்க ஆள்றாங்க. ஆனால் அவங்க மனம் திரும்பும்படி, மனம் திரும்பாத்து திரும்பாத்து யாருடைய பொறுப்பு, ஆண்டுடைய பொறுப்பு. அவன் மனம் திரும்பி நல்லபடியாக அவன் ஆண்டாக்க அதுக்குண்டான ஆசீர்வாதம் அவனுக்கு கிரீடம். இல்லை அநியாயமாக ஆண்டாக்கா மக்கள் பணத்தை எடுத்து இன்னைக்கு பயங்கரமாக செலவு பண்ணிட்டு இருந்தானாக்கா அதுக்கு தகுந்த ஆக்கணி தீர்ப்பு அவனுக்கு. ஆனால் நாம் என்ன செய்யலாம், அவங்கள ஏற்று கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கொடுக்கல, அதிகாரம் பரத்திலேருந்து கொடுக்கப்பட்டதுனால. அதுதான் இவர் சொல்கிறார், பிலாத்தை பார்த்து பரத்திலேருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா என் மேலே உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாதுன்ற. அப்போ பரத்திலிருந்து தான் இன்றைக்கி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அன்பார்களே. அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் முறுமுறுக்க மாட்டோம். ஏனென்றால் இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம முறுமுறுத்தோம் இல்லை குறை சொன்னாலே பரத்திலிருந்து பரத்தையே நம்ம குறை சொல்கிற மாதிரி. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் அவங்கள என்ன செய்கிறார், நியமிக்கிறார். அதனால் நம்ம அதை அவங்கள ஆசீர்வதிக்கணும் ஒழிஞ்சி அவங்களுக்கு நம்ம குறை சொல்லவோ, தூத்தி திரியவோ, நம்ம திட்டவோ, மற்ற புறஜாதிகள் செய்கிற அந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அதை நம்ம தெளிவாக கற்றுப்போம். அடுத்தது என்ன செய்கிறாரு, அந்த அப்படியே அந்த டைலாக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இரண்டு பக்கத்தில் ரெண்டு சீஷ இது சிலுவையில் கல்லறையில் அறைந்தாங்கன்னு போட்டுரு. 18 வசனம் என்ன சொல்லுது, அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவரோடு கூட வேறு இரண்டு பேர் இரண்டு பக்கங்களில் இயேசுவை நடுவுலுமாக அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதினான், சிலுவையின் மேல் போட்டு வித்தான், அதில் நசரேனாகி இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தான். பாருங்கள் ரெண்டு காரியம், இது பெரிய வரலாற்று பூர்வமான ஒரு உண்மை. நசரேனாகி இயேசு யூதருடைய ராஜா, அது எந்தெந்த பாஷையில் எழுதினாருன்னாக்கா எபிரேயர், கிரேக்கு, லத்தின், இந்த மூணு பாஷையிலையும் எழுதி அந்த சிலுவையில் இயேசுனுடைய சிலுவையிலே அவர் என்ன செஞ்சார், நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று அவர் அடையாளம் காட்டும்படியாக அந்த காரியத்தை எபிரேய எழுத்திலும் லத்தின் எழுத்திலும் கிரேக்க எழுத்திலும் எழுதினார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது அன்பாவில். இது வந்து சாதாரணமாக அவன் எழுதலை, ஆண்டவர் யூதருடைய ராஜா என்று அழைக்கப்படுவார், ஆனால் அவர் தான் உலகத்துக்கே ராஜான்னு நான் அன்றைக்கி சொன்னேன். யூதருக்கு மட்டும் இல்லை, அவர் யாருக்கு ராஜா, உலகத்துக்கே அவர் தான் ராஜா. அந்த சராசரத்துக்கும் அவர் தான் ராஜா, பரலோகத்துக்கும் அவர் தான் ராஜா, பூலோகத்துக்கும் அவர் தான் ராஜா. ஆனால்தான் இன்றைக்கி அவருடைய அடுத்து நம்ம பின்பகுதியில் ரெண்டாவது பகுதியில் நம்ம அதை நம்ம தியானிப்போம். அந்த அந்த காரியம் இயற்கையாகவே அவனை அமைந்தது. இது ஒன்றும் யாரும் ஏறுவதுகிட்ட போய் சொல்லலை, நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு பிலாத்துக்கிட்ட, சாரி ஏறுவதுன்ற பிலாத்துக்கிட்ட போய் சொல்லலை, இந்த மாதிரி நீ ஒரு விலாசத்தை எழுதி வையன்னு. ஏன்னா மற்ற கல்லறைகளுக்கு எந்த விலாசமும் அவன் என்ன செய்யலை, எந்த போர்டும் வைக்கலை, யாரும் இவங்க யாருன்னு அடையாளம் காட்டவே இல்லை, அவங்க கல்லர்கள். ஆனால் இயேசுவுக்கு மட்டும் ஒரு குற்றத்தையும் காணோம் என்றதுனால, அவன் ராஜா என்று அங்கீகரித்ததுனால, இவர் யூதருக்கு ராஜாதான் என்று அங்கீகரித்ததுனால அவன் இப்படியாக எழுதுகிறான், நசரேனாகி இயேசுன்னு எழுதுனான். வெறும் இயேசுன்னு எழுதலை, நசரேனாகி. ஏன்னா இந்த யூதர்களுடைய வேத வாக்கியின்படி நாசிரியத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது என்று சொன்னாங்க. ஆனால் இந்த நாசிரியத்தாகிய இயேசு கிறிஸ்து, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துன்னு, நசிரேயன் என்றால் வேர் பிரிக்கப்பட்டவன் என்று அர்த்தமாம். நசிரேயன் என்றால் என்னது, அது ஊர். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நசிரேயன்றது ஒரு ஊர், அந்த யூதர்கள் ஆளுமை செய்யும்போது அது ஒரு ஊர் பட்டணமாக இருந்தது. ஆனால் அங்கிருந்து அவர் வந்ததுனால அவனை நசிரேயன் என்று அழைத்தார்கள். ஆனால் வரலாறு என்ன சொல்கிறது என்றால், நசிரேயன் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவன், தனிமைப்படுத்தப்பட்டவன். நமக்கு அதுதான் அந்த நசிரேயனுடைய அர்த்தம். அதனால் நசிரேனாகி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பாருங்கள், இன்றைக்கி பிசாசு நடுங்குவான். அது ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், வெறும் இயேசுன்னு சொல்கிறத விட நசிரேனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால உன்னை விரட்டுன்னு சொல்லுங்கள், பிசாசு பயப்படும். ஏனென்றால் நசிரே இயேசுன்ற அந்த யூதர் காலத்தில் இயேசுன்னு பேர் வச்சவன் எத்தனை பேர் இருந்தான், சின்ன இயேசு, அந்த இயேசு, இந்த இயேசுன்னு. ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லும்போது பிசாசு நடுங்கும் அன்பானே, இன்னைக்கு பாதாளம் நடுங்கும். ஏனென்றால் அவன் வேர் பிரிக்கப்பட்டவன், நசரேயனாய் இருந்தார் என்று அந்த காரியத்தை குறிக்கும்படியாக இதெல்லாம் தானாக நடந்ததுன்னு நினைக்கிறோம். ஆனால் முன்குறிக்கப்பட்டது தான் இன்றைக்கி அந்த பிலாத்து என்ன செஞ்சார், எழுதினார் யூதருடைய ராஜா என்று. அதனால் அந்த மூன்று பாஷையிலும் எழுதினார் என்று பார்க்கிறோம். எனவே இன்றைக்கி நாம் அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் ஒப்பு கொடுப்போம். பரத்திலேருந்து ஒரு அதிகாரம் வரலன்னு நம்மளை ஆளுமை பண்ண முடியாது. வாய் திறவாமல் இருப்போம், ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய காரியத்தை எல்லாம் வாக்கிய செய்வார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்தாலும் வாய் திறக்கக்கூடாதுன்ற அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்கள் வாய்க்கு காவலிரும். ஆண்டவரே, உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீர் ஆண்டவரே ஸ்மரித்தீர். ஆண்டவரே, அந்த நியாயப்பிரமாணத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் வேறு பிரிக்கப்பட்டதைப் போல நாங்களும் இந்த ஊரிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, நாங்கள் வாழ்கிற இந்த பகுதியிலிருந்து வேறு பிரித்தவர்களாக, வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, பரலோகத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நானும் நாங்களும் வாழ எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர்தான் எங்களுடைய ராஜா என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும்ப்பா. நீர் கிருபை காட்ட எல்லா தேவைகளையும் சந்திங்க, எங்களை இன்னும் சத்தியத்தில் வழி நடத்துங்க. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் நம்மை நடத்தி வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17:2-5 உள்ள வசனங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாபுக்கு முன்பாக போய் எலியா நின்று சொல்லுகிறான், என் வாக்கின்படியே அன்றி தேசத்தில் மழையோ பனியோ பெய்யாதென்று இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று எலியா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். சொன்ன பிற்பாடு கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? எலியாவை மறைத்து வைக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக எலியாவை மறைத்து வைக்கிறார். பல நேரத்தில் நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நான் நம்பி இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் சொல்லுகிறேன், ஆனாலும் என்னை நீர் மறைத்து வைக்கிறீர் ஆண்டவரே. என்னை வெளியே விடவில்லை ஆண்டவரே. என் கூட இருக்கிறவங்கெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்கெல்லாம் பெருகிட்டு இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஸ்டெடி ஆயிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, ஆனாலும் என்னை நீர் மறைத்து வைக்கிறீரே என்ற கேள்வியோடு இந்த நாளில் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே? ஆனால் உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை குறித்த தேவ திட்டம் பெரிதாக இருக்கிறதை மற்றவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும், நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உன்னை மறைத்து வைக்கிறார் என்றால் உனக்குள்ளே கர்த்தர் தம்முடைய திட்டம், தம்முடைய சித்தம் என்னும் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறைந்து விடாதே. ஆமே. நமக்குரிய பொருட்கள் அநேகம் இருக்கலாம், எல்லாவற்றையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம். சிலவற்றை வெளியே வைத்திருப்போம், சில காரியத்தை கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் சில பொருட்களை, முக்கியமானது, நமக்கு மிகவும் வேண்டியது, அது நம்முடைய அறையிலே நாம் மறைத்து வைப்போம். கர்த்தர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் தேவனால் மறைத்து வைக்கப்படுகிற அனுபவம் உண்டு. அது எதற்கு தெரியுமா? சத்ருவின் எண்ணங்களுக்கு தப்ப, சத்ருவின் திட்டங்களுக்கு தப்ப, சத்ருவின் எதிரான ஆயுதங்களுக்கு தப்ப, சத்ருவின் மறைவான கண்ணிகளுக்கு தப்ப எலியாவை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். எலியாவை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு வேண்டியதை கொடுத்து அவனை போஷிக்கிறார், அவனை பாதுகாக்கிறார். கர்த்தர் மறைத்து வைப்பாரே தவிர மறந்து விட மாட்டார். நம் தேவன் நல்லவர், நம் தேவன் உண்மையுள்ளவர். பல நேரத்தில் நம்மை அவர்களுக்கு முன்பாக காண்பிப்பார், சாதாரணமானவர்களாய் காண்பிப்பார். ஆனால் நமக்குள்ள இருக்கிற திட்டத்தை சத்ருவின் கண்களுக்கு மறைத்து வைப்பார். மோசேயை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நைல் நதியிலிருந்து பார்வோனுடைய குமாரத்தி மோசேயை கையில் எடுக்கிறாள். மோசே ஒரு எபிரேய குழந்தை என்பது தெரிகிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளருகிற மோசே, அவனை சாதாரணமானவனாய் அவர்கள் பார்த்ததுனால அரண்மனையிலே வளர்க்கிறார்கள். ஆமேன். மோசே குறித்த தேவ திட்டத்தை பார்வோனுடைய கண்களுக்கு கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். அப்பொழுதே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்குமானால் அந்த நைல் நதி மோசேயின் கடைசியா இருந்திருக்கும். பல நேரத்துல நமக்கு இதுதானே கேள்வியா இருக்கிறது, ஆண்டவரே என்னோடு இப்படி பேசுறீங்க, இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்றீங்க, ஆனா இதை சொன்னாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களா ஆண்டவரே? மற்றவங்கெல்லாம் என்ன அற்பமா தானே பாக்குறாங்க, மற்றவங்கெல்லாம் என்ன சாதாரணமா தானே பாக்குறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார். வேளை வரும், அப்பொழுது உங்களை குறித்த தேவ திட்டம் இன்னது என்பதை கர்த்தர் எல்லா கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துவார். 18:1 நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் அநேக நாள் சென்று 3 வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். மறைத்து வைக்கப்பட்ட எலியா இப்பொழுது ராஜாவுக்கு முன்பாய், அத்தனை ஜனங்களுக்கு முன்பாய் காண்பிக்கப்படுகிற வேளை, வெளிப்படுத்தப்படுகிற வேளை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நீ உன்னை காண்பி, நான் மழையை கட்டளையிடுவேன். இப்போ எலியாவே உன்னுடைய பிரசன்ஸ் அங்கே இருந்தாலே போதும்,
வானத்திலிருந்து நான் கிரியை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்றார்கள். எல்லாரும் அறிந்து கொண்டார்கள், கண்டு கொண்டார்கள். என்ன அறிந்து கொண்டார்கள், கண்டு கொண்டார்கள்? இவன் சாதாரணமானவன் அல்ல, இவனோடு இருக்கிற தேவன் பெரியவர். எனவேதான் எலிசா எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஆனால் மற்றவங்க பார்வையில் நீங்கள் அற்பமாகவும் சாதாரணமாகவும் தெரிகிறீர்களா? அதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? புரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை குறித்த திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார். எதற்கு? சத்துருவின் கண்ணிகளுக்கு தப்ப. வேளை வரும், அன்று எல்லா கண்களும் காண்பார்கள் கர்த்தர் உங்களுக்கு அருளிய வார்த்தை எவ்வளவு பெரியது, உங்களை குறித்த தேவ திட்டம் எவ்வளவு பெரியது என்பதை. அப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை சிறந்திருக்க செய்வாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நல்ல தகப்பனே, அப்பா, எங்களை மறைத்து வைக்கிறவரே, எங்களை ஒருபோதும் மறவாதவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசி அப்பா எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லாரும் அற்பமா பார்க்கிறாங்களே என்று ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இவர்களோடு நீர் பேசியிருக்கிறீர், இவர்களை குறித்து நீர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர். இதை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் உம்முடைய வேளை வரை காத்திருக்க கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. ஒரு குடியிருப்பு பகுதிக்கு புதிதாக குடியிருக்க வந்த ஒருவர் மெலனி என்ற ஒரு 15 வயது வாலிப பிள்ளையை பார்த்து, நீ சிகரெட் குடிக்கிறாயா? உனக்கு குடிக்க சிகரெட் தரட்டுமா என்று கேட்டார். உடனே அந்த வாலிப பிள்ளை மெலனி, உங்களுக்கு நன்றி, ஆனால் எனக்கு சிகரெட் வேண்டாம், நான் கிரேபர்ன்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்று தன் குடும்ப பெயரை சொன்னாள். எங்களில் யாரும் இவ்வாறு சிகரெட் குடிப்பதில்லை என்றாள். தன் குடும்பத்தின் தனித்தன்மை மற்றும் தான் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்று அவள் அறிந்திருந்தது அவளுக்கு ஒரு சுய மதிப்பை தந்தது. தன் குடும்ப மதிப்பை விட்டு கொடுத்துவிட்டு அவரோடு சேர்ந்து சிகரெட் குடிப்பதை அவள் கொஞ்சமும் விரும்பவில்லை. ஆம் பிரியமானவர்களே, மெலனியைப் போல நாம் யார் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், ஒரு ராஜரிகமான ஆசாரிய கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட பெருமையை உடைய நாம் அதை மிக லேசாக விட்டு கொடுத்துவிட்டு மற்றவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்யும் சகல அசுத்தங்களுக்கும் உடன்படக்கூடாது. ஒருமுறை எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றில் அழைத்து வந்து அவர்களுக்கு குடிக்க திராட்சரசம் கொடு என்றார். ஆனால் ரேகாபியரோ, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப், நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடிக்கிறதில்லை என்றார்கள். அவர்கள் தாங்கள் ரேகாபியர் என்று தங்கள் குடும்ப பெயரை பெருமையாக நினைத்தார்கள். ரேகாபியர் என்ற பெயருக்கு கலங்கம் விளைவிக்க அவர்கள் விரும்பவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாமும் தேவனால் பிறந்தவர்கள், நாம் கிறிஸ்துவை உடையவர்கள் என்பதால் கிறிஸ்தவர்கள் என்ற பெருமை நமக்கு உண்டு. நாம் தேவனின் பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் எந்த செயலுக்கும் நாம் தூரமாய் விலக வேண்டும். நாம் நம் தேவனுடையவர்கள், நம் தேவன் பரிசுத்தர். ஆகவே நாமும் நம் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். ரேகாபியர் தங்கள் தகப்பன் சொல் கேட்டு நடந்ததால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதே போல பரிசுத்த தேவனின் பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் நடந்தால் தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 2:10. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களின் இதயத்தில் சூழ்நிலைகளில் வீட்டில் வந்து வாசம் பண்ணுவேன் என்றும் வாசம் பண்ணும்படியும் கடந்து வருகிறார். இன்றைய நாட்களில் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கெபியின் அனுபவமாகவோ, அக்னி சூளையின் அனுபவமாகவோ, கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தின் அனுபவமாகவோ எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு அவைகளின் மத்தியில் கண்ணீர் வடித்து துக்கித்து கொண்டிருக்கிற உங்களை கம்பீரித்து பாடும்படி செய்யப்போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி நீங்கள் துதிக்கிற தேவன் இன்னார் என்பதை மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படும் வகையில் உங்களை ஆசிர்வதித்து, உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி, உங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் உட்காரும்படி செய்து உங்களின் அடிகளை உறுதிப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து கர்த்தர் வாசம் பண்ணின இடங்களில் வந்து சேர்ந்த நன்மைகளை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, ஆவலாய் தேடி போனவனிடத்தில் வாசம் பண்ணினார். லூக்காவின் புஸ்தகம் 19:1-10 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகைவை குறித்து பார்ப்போமானால், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவராலும் நேசிக்கப்படாதவனும் உலகத்தாரால் பாவி என்று அழைக்கப்பட்டவனுமாயிருந்தபடியினால் தன் குடும்பத்திலும் தனக்கும் சமாதானம் இல்லாது இருந்தான். இயேசுவை எப்படியாகிலும் பார்க்க வேண்டும், தன் நிலையை தெரிவித்து விடுதலை பெற வேண்டும் என்று எண்ணினவனாய் காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை காண முற்பட்டான். 19:5 இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அழைக்கிறதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானமில்லாதபடிக்கு உலகத்தின் காரியங்களினால் நீங்கள் நெருக்கப்பட்டு இருதய கடினத்தோடு அனுதினமும் கண்ணீரோடு உங்கள் சூழ்நிலை போராட்டங்களிலிருந்து விடுதலை வேண்டி காத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார். அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் தங்கி வாசம் பண்ணி துரிதமாய் உங்களை விடுவிக்கும்படிக்கு உங்களை பார்த்து, சீக்கிரமாய் என் சமூகத்திற்கு வா என்று அழைக்கிறார். அவர் சமூகத்தில் கிட்டி சேரும்போது இயேசுவை நீங்கள் அதிகமாய் வாஞ்சையோடு, ஆவலாய், பிரயாசத்தோடு, சகேவை போல் தேடும் பொழுது உங்களின் சூழ்நிலைகள், பாவசாப கட்டுக்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். உங்கள் குடும்பங்களில் இரட்சிப்பு வருகிறது, சமாதானம் வருகிறது, கடன் பிரச்சனைகள் மாறுகிறது, தடைகள் விலகுகிறது. இதுவரையில் உங்களை ஆளுகை செய்த சத்துருவின் கடினமான கிரியைகளிலிருந்து விடுதலை உண்டாகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களிடத்து கடந்து வரும்படி செய்து பலுகி பெருகி இருக்கும்படி எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2, சுட்டெரிக்கும் அக்னி சூளையில் வாசம் பண்ணினார். தானியேலின் புஸ்தகம் 3:17-26 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே ராஜா உண்டாக்கி வைத்த சிலையை வணங்காததினாலே கோபமடைந்து தானியேலின் நண்பர்களை 7 அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்னி சூளையிலே போடும்படிக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களோடு கூட அக்னி சூளையிலிருந்து 4 விடுதலையாகி வருவதை அங்கே உள்ளவர்கள் காண்கிறார்கள். 29 இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை என்று ராஜா சாட்சி கொடுக்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அக்னி சூளையை போன்ற அனுபவங்களாகிய வியாதி, பலவீனம், பற்றாக்குறை போன்றவற்றில் தள்ளப்பட்டவர்களாய் அது 7 உங்களை தாக்க முற்படுகிறதாய் இருக்கிறதே என்று கவலையோடு காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து அவரின் சமூகத்தில் உங்கள் சூழ்நிலைகளின் மேல் அறிக்கை பண்ணுங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று. அப்பொழுது உங்களின் அக்னி சூளை போன்ற சூழ்நிலைகளின் அனுபவங்களில் அவர் உலாவி வாசம் பண்ணி அவைகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, சேதப்படுத்தாதபடிக்கு காத்து விடுவித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உலகம் உங்களை காணும்படி செய்து சாட்சிகளாய் உங்களை நிறுத்தி ஆசீர்வதிக்கிறார்.
இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், அக்னி சூளையின் அனுபவத்தில் நீங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும், தேவ சமூகத்தை அதிகமாய் வாஞ்சையோடு தேடுவீர்களானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 22 அதிகாரத்தில் தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர், உம்மை நம்பினவர்களை விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டவர்களை தப்பிக்கும்படி செய்தீர், வெக்கப்பட்டு போகாது காத்தீர் என்று இன்றைக்கு உங்களையும் அப்படியாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு வாசம் பண்ணும்படிக்கு கடந்து வருகிறார். இந்த வேளையிலும் உங்களில் யாரேனும் உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிற, உங்கள் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கிற அன்பாய் ஆசையாய் இருக்கிற இயேசுவை அறியாது இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள். அவரை தேடினீர்களானால் கண்டடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க. எஸ் லார்ட்.

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒன்று கொரிந்தியர் 12:13 வாசிக்க கேட்போம்.
2: நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம்
1: எல்லார் மேலும் இறங்குகிற ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் இறங்கி வருகிற ஆவியானவர் ரெண்டு காரியத்தை அவர் செய்கிறார். ஒன்று, ஞானஸ்நானம் கொடுக்கிறார் ஆவியினாலே. ரெண்டாவது, நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரையும் ஒன்றாக ஆவியானவர் மாற்றுகிறார். ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க யோவான் ஸ்நானகன் அந்த ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்து ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் எடுக்கும்போது தண்ணீருக்குள்ளே மூழ்கி தண்ணீரை விட்டு வெளியே வருகிறோம். அது எதன் அடையாளம்? இயேசு மரித்ததற்கு அடையாளம் தண்ணீருக்குள்ளே போவது. இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு அடையாளம் தண்ணீரை விட்டு வெளியே வருவது. பழைய வாழ்க்கையும் பழைய மனுஷனையும் தண்ணிக்குள்ளே அடக்கம் பண்ணணும். தண்ணியை தெளித்து விட்டுறக்கூடாது, தண்ணிக்குள்ளே முற்றிலும் மறிக்கணும். தண்ணியை விட்டு வெளியே வரும்போது உயிரோடு பரிசுத்த ஜீவியம் செய்வதற்காக வரணும். ஞானஸ்நானம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஞானஸ்நானம் உங்கள் உள்ளான வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையின் மாற்றத்துக்கு வெளிப்படையான ஒரு அடையாளம் என்பது. இது சர்ச்சில் மெம்பர்ஷிப்புக்கு உரியதல்ல, உங்கள் உள்ளான வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மாற்றம், அதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கணும். பரிசுத்தாவியின் ஸ்நானம், யோவான் சொன்னார், என்னை விட வல்லவர் ஒருவர் எனக்கு பின்னே வருகிறார், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ அந்த ஞானஸ்நானம் ஒரு அறிவியல் மூழ்குவது போல ஆண்டவர் நம்மை மூழ்கடிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த ஞானஸ்நானத்தை நமக்கு கொடுக்கும்போது அக்னியோடு கூட வருகிறார். அந்த ஞானஸ்நானம் பெற்ற போது பெந்தகோஸ்தே நாளிலே அக்னிமயமான நாவுகள் இறங்கி ஒவ்வொரு தலையின் மேலும் விழுந்தது. ஓ மேல பரிசுத்த அக்கினி இறங்கி வருகிற ஒரு அனுபவம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ரெண்டாவது, உன் தாகத்தை தீர்க்கும் ஆவியானவர். இந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிற வெற்றிடத்தை நிரப்ப, உன்னை விட்டு பாவங்கள் பாவக்கிரியைகள் அசுத்த பிசாசுகளின் கிரியைகள் வெளியாகும் போது உன்னை நிரப்பி உன் தாகத்தை தீர்க்கிற ஒரு ஜீவ நதியாக இந்த ஆவியானவர் உனக்குள்ளே வருகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்கும் உரியது. அவர் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. ஆகையினால் இதை மனதில் வைத்து கொள்ளணும். முதலாவது, இந்த ஆவியானவர் விடுதலை கொடுக்கும் ஆவியானவர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 Corinthians 3:17 வாசிக்கும் போது, கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. சத்தமாக சொல்லுங்க, என்ன உண்டு? விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு காற்று அல்ல, ஏதோ ஒரு அலை அல்ல. ஆவியானவர் என்று சொல்லும்போது ஆள் தத்துவம் உடையவர் கர்த்தர் தான் ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூன்றும் மூன்று அல்ல, இந்த மூன்றும் ஒன்று. இந்த மூன்று பேரும் ஒரே தெய்வம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தெய்வம். கைதட்டி அவரை பாராட்டுவோம். ஆவியானவரே, நீர் தெய்வம். அந்த தெய்வம் நமக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இந்த இருதயத்தை ஆலயமாக மாற்றி அதுக்குள்ள வந்திருக்கிறார் என்றால் நாம் சிலாக்கியம் பெற்றவர்கள். இந்த ஆவியானோரை பெறும்போது உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுவீங்க, பல இடத்துல அதை பற்றி எழுதியிருக்கிறது. அதனால் அது அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷை ஆவியானோர் அல்ல, ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அடையாளமாக இந்த அந்நிய பாஷை இருக்கிறது. ஆகினால பரிசுத்தாவியான வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஏனென்றால் எதுக்கு பலன் வேண்டும்? நம்ம மாம்சம் ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். இதை ஜெயிப்பது நம்முடைய மாம்ச சக்தியினால ஆயுதங்கள்னால ஜெயிக்க முடியாது. ஆவியானோருடைய உதவியை கொண்டு தான் நாம் ஜெயிக்க முடியும். ஆகையினால இந்த ஆவியானவர் முதல்ல உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். என்னத்திலிருந்து விடுதலை? நீங்கள் ரோமர் 7:24 வாசிக்கும் போது, ரோமர் 7:24,
2: நிர்பந்தமான மனுஷன்
1: நான்
2: இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்.
1: நிர்பந்தமான மனுஷன், மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அந்த நாட்களில் ஒரு மனுஷன் குற்றம் செய்தால் அவனை தண்டனை கொடுப்பது எப்படி என்றால், செத்த மனுஷர்களோடு சேர்த்து அவனை கட்டிடுவாங்க. செத்த மனுஷன் அழுகிறது போல அழுகி நாற்றம் எடுத்து இவனும் சாகணும் அப்படின்னு அந்த தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் இந்த செத்த மனுஷனோடு சேர்த்து கட்டப்படுகிற கட்டிலிருந்து யார் என்ன விடுதலையாக்குவார்? அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில் அவன் விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறத செய்கிற ஒரு காரியத்தை அவனுக்குள்ளே பார்த்தான். அது அவனுக்குள் இருக்கிற பாவம் என்று கண்டுபிடித்தான். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது.

0: தெரியாது, உனக்கே அது தெரியாது. ஆனால் நீ விரும்புகிறது செய்யாமல் வெறுக்கிறதையே நீ செய்து கொண்டிருக்க. இதிலிருந்து யார் விடுதலையாக்க முடியும்? இதிலிருந்து விடுதலையாக்குற ஆவியான ஒரு மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, ஆவியானவரே என்னை இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து, என்னை நான் விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறத நான் செய்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலையை தர மாட்டீங்களா? நன்மை செய்கிற விருப்பம் எனக்கு இருக்குது, தீமை எனக்குள்ளே இருந்து வந்துடுது, என்னை நீர் விடுதலையாக்கும். ஆவியானவரே, எனக்கு உங்களுடைய உதவி இன்னைக்கு தேவை, இதில் விடுதலை எனக்கு தேவை, என் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றுவாராமே. ஆவியானவர் இதற்கு விடுதலையை கொடுப்பார். இரண்டாவது 8 ரோமர் 8:1 வாசியுங்கள்.
1: ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து,
0: நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து,
1: மாம்சத்தின்படி நடவாமல்,
0: மாம்சத்தின்படி நடவாமல்,
1: ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு,
0: ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. உனக்கு நியாய தீர்ப்பில் இருந்து, ஆக்கினை தீர்ப்பில் இருந்து உன்னை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். எப்பொழுது விடுதலை ஆக்குகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்கு உள் இருக்கும்போது. சர்ச்சுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால விடுதலை வர, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறியா? சர்ச்சுக்கு வர்ற நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டியா? வராமலே சர்ச்சுக்கு வந்துட்டு போவாங்க. கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் நீ இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் விடுதலை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். நான் நல்ல குடும்பத்தில் இருக்கேன், அந்த குடும்பம் ஒன்று ரட்சிக்காது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியா? நான் வாழுகிற சொசைட்டி நல்ல சொசைட்டி, சொசைட்டி ஒன்றை ரட்சிக்காது. கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டாயா? உனக்குள்ள உண்மையாக கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரா? அவர் உனக்குள் இருக்கிறாரா? கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தால் தான் நீ மாற்றப்பட முடியும். ஆகையினால அந்த விடுதலை வர நியாயத்தீர்ப்பு உனக்கு இல்லை. நியாயத்தீர்ப்பு கடைசியில் இப்போவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கண்டம்னேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். எப்பவும் குற்றம் குற்றம் என்கிற ஒரு ஆவி உன்னை அலட்டி கொண்டே இருக்கும். அதிலிருந்து விடுதலை பெறணும். அடுத்தது கடைசி நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுறதுக்கு இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார், பிசாசும் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. இயேசு பாவத்தை சுமந்து சிலுவையில் நியாயம் தீர்க்கப்பட்டார், பிசாசை சிலுவையில் இயேசு அவன் தலையை நசுக்கி அவனை நியாயம் தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை சுற்றி, பிசாசின் கிரியைகள் அவை எல்லாம் இயேசு ஜெயித்திருக்கிறார். நீ ஜெயிக்க முடியாத அவர் ஜெயித்து வைத்திருக்கிறார். பிசாசு ஓடி போவானவனுக்கு எதிர்த்து நின்னா உன் குடும்பத்தை அசைக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உனக்கு உன்னோட கூட இருக்கிறார். அதனால் உனக்கு கடைசி நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கர்களுக்கு தான் உண்டு. கடைசி நியாயத்தீர்ப்பு நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அந்திக்கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்க தரிசியையும் 1000 அரசாட்சிக்கு முன்பே அக்னி கடலில் தள்ளிடுறாங்க. 1000 அரசாட்சி முடிஞ்ச பிறகு துன்மார்க்கரின் நியாய தீர்ப்பு, அந்த சமயத்தில் பிசாசு அக்னி கடலில் தள்ளப்படுறான். துன்மார்க்கர்கள் எல்லாரும் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டு. இப்போ விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சின்ன தப்பு செய்தாலும் ஒரு நியாய தீர்ப்பு உனக்கு வந்துடும். இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களுக்கு நியாய தீர்ப்பு இப்போ இல்லை, மொத்தமாக சேர்த்து கொடுப்பார். மொத்தமாக சேர்த்து கொடுப்பார். சொன்னால் கேட்க மாட்டான். எத்தனையோ பேர்ட்டு சொன்னால் கேட்க மாட்டான். இப்போ உன்னைய சரியாக ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்ப்பார். மொத்தமாக நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வருது. அதனால் ஜாக்கிரதையாக இரு. ஆவியானவர் உன்னை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் 8:2 வாசிப்போம்.
1: கிறிஸ்து இயேசுவினாலே,
0: இயேசுவினாலே
1: ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்,
0: ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்
1: என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று.
0: பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. அப்போ ஆவியானவர் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். எல்லாமே உலகத்தில் ஒரு பிரமாணத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற பிரமாணம், பூமியில் இருக்கிற ஒரு பிரமாணம், புவி

0: புவியீர்ப்பு சக்தி ஒரு பிரமாணம். புவியீர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் இப்போ அமைதியாக ஒரு இடத்துல என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம், உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த புவியீர்ப்பு சக்தி நம்மளை பிடிச்சி இங்கே வைக்காமல் இருந்தால் நம்மெல்லாம் என்ன செய்துட்டு இருப்போம், பறந்துக்கிட்டு தான் இருப்போம், அங்கங்கே பறந்துக்கிட்டு இருப்போம். ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒன்றையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இந்த புவியீர்ப்பு சக்தி என்கிற பிரமாணம் இருக்கிறது. அதே போல் பாவ பிரமாணங்களை நாம் பிரமாணம் நம்மளை இழுத்து இழுத்து இழுத்து கீழே தள்ள பார்க்கும். ஆனால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நமக்கு உள்ளே வந்துட்டுன்னா நம்மளை இந்த புவியீர்ப்பு சக்தி இழுக்கிறது போல் பாவ சக்தியை நம்மளை இழுக்க முடியாது. நாம் ஆவியின் பிரமாணத்தை கொண்டு பறக்க முடியுமாமே. எப்படி ஒரு பறவை பறந்து போகுது, அதுக்குள்ளே ஜீவன் இருக்கும் வரைக்கும் அது பறந்துக்கிட்டு இருக்கும். ஜீவன் போயிட்டுன்னா கீழே விழுந்துடும். ஆவியானவர் இல்லாமல் உன்னால் பறக்க முடியாது. எப்படி ஆகாயமானம் இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி பறக்குதோ ஏரோடைனமிக் மூலமாக, அந்த பிரமாணம் அதுக்குள்ளே இருக்கிறது போல் நமக்கு உள்ள ஆவியின் பிரமாணம் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகுது. அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கை உயர்த்தி, ஆவியின் ஜீவனுடைய பிரமாணம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. பாப பிரமாணம் மரண பிரமாணம் என்னை இழுத்து என்னை கீழே கொண்டு வராதபடி எனக்குள்ளே நீர் கொடுக்கிற அந்த தேவ பலனும் சக்தியும் எங்களுக்குள்ள ஆழமாய் வரட்டும் ஆண்டவரே. அதிலிருந்து எங்களுக்கு மரணம் பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மூன்றாவது, பாவ வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் அடுத்த 3-4 வசனத்தை வாசியுங்கள்.
1: அது எப்படி எனில்,
0: எப்படி எனில்,
1: மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை.
0: மாம்சத்தில் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை
1: தேவனே செய்யும்படிக்கு,
0: தேவனே செய்யும்படிக்கு,
1: தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி
0: அனுப்பி
1: மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்.
0: இந்த நியாயப்பிரமாணம் பலவீனமானது. அது சொல்லும் அநேக காரியங்களை, ஆனால் ஒருத்தன் அதனால் நீதிமானாக முடியலை. நியாயப்பிரமாணம் மக்களை விடுதலையாக்கலை. நியாயப்பிரமாணம் விடுதலையாக்கலை. எப்படி ஒரு ஆளுக்கு ஜுரம் வந்தால் எவ்வளவு ஜுரம் இருக்குதுன்னு ஜுரமானியை நாக்கில் வச்சா எவ்வளவு அளவுன்னு காமிக்கும் ஜுரம். அது வரைக்கும் பயப்படாமல் இருந்த ஆட்கள் ஜுரமானியை வச்சா 103 டிகிரி காய்ச்சல்னு சொன்னால் என்ன வந்துடும், பயம் வந்துடும். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு எவ்வளவு பாவம் இருக்கிறது என்பதை காமிக்கதே தவிர நியாயப்பிரமாணம் நம்மளை விடுதலையாக்க முடியலை. ஒரு வெயிட்டில் ஏறி நின்னா இப்போல்லாம் எடை குறையணும், எடை குறையணும் அப்படின்னு சொல்லி வெயிட்டு குறையணும்னு சொல்கிறாங்க. ஏறி நின்னா வெயிட்டை காமிக்குது. வெயிட்டை பார்த்த உடனே நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த எடை ஏறி நிற்கிறீங்களே, அது ஏதாவது உதவி செய்யுமா? இல்லை, அளவை தான் காட்டும். ஜுரமானியும் அது உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு வல்லமை இல்லை. அதை போல் பிரமாணத்துக்கும் வல்லமை கிடையாது. வல்லமை எங்கே இருக்குதுன்னா, இயேசு நம்ம போல் மாம்சத்தில் வந்து பலியாக மாண்டதுனால. அல்லேலூயா. கை உயர்த்தி அந்த ஆவியானவரை அனுப்பி பாவ மாம்சத்தின் சாயல்ல வெற்றியாய் அவர் வாழ்ந்தார். உங்களே என்ன போல ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தார். அவருக்கு மனைவி இல்லாட்டாலும் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவரோட வாழ்க்கையில் அத்தனையும் அவர் அந்த வழியில் போய் வெற்றியாக வாழ்ந்தார். அந்த வாழ்க்கை தான் நம்மளை விடுதலையாக்கும். ஆகையினால் விடுதலை தருகிற ஆவியானவர். ரெண்டாவது, ரோமர் 8 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம்.
1: அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்
0: மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்
1: மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள்,
0: மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள்,
1: ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள்,
0: ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். சிந்தையில் ஒரு மாற்றத்தை ஆவியானவர் கொடுப்பார். ஆவியானவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், சிந்தையில் உனக்கு ஒரு விடுதலை தருவார். ஆவியானவர் முதல்ல உனக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறார், ஆவியானவர் ரெண்டாவது உனக்கு டிஃப்ரென்ஸை கொடுக்கிறார், மூணாவது ஆவியானவர் உனக்கு ஒரு பெரிய டிலைட்டை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் இந்த மூன்று காரியத்தை செய்கிறார். என்ன டிஃப்ரென்ஸை உனக்கு கொடுக்கிறார்? ஆவியின்படி சிந்திக்க வைக்கிறார். மாற்றம் வரணும், ஆவியின் சிந்தை வரணும். ஆவியின் சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற சிந்தை உங்களுக்குள்ளே வரணும். பைபிளில் அழகாக சொல்லியிருக்கு, ஒரு மனுஷனுடைய சிந்தை எப்படியோ, நீதிமொழி 23, அவனுடைய இருதயமும் அப்படித்தான் இருக்கும், அவனும் அப்படித்தான் இருப்பான். அதனால் சிந்தை வாழ்வை ஆவியானவர் நிரப்பணும், சிந்தை ஆவியானவர் நிரப்பணும். பலவிதமான சிந்தைகள் உலகத்தில் இருக்குது. ஒன்று, தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட் வரணும். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கொடுக்கிறார். தெளிந்த புத்தி, யாருக்கெல்லாம் தெளிந்த புத்தி வேணும்? முதியோர்களுக்கு தெளிந்த புத்தி வேணும். தெளிந்த புத்தி, முதியோர்கள் வர வர தெளிந்த புத்தி போயிடும். எப்படி போயிடும்? சாப்பிட்டதும் மறந்து போவோம். மனைவிட்டு போய் சொன்னேன், சாப்பாடு எங்கே வச்சேன்னு கூடாது, சாப்பிட்டது மறந்துடும். மருந்து எடுத்து சாப்பிடணும், டைமுக்கு மருந்து சாப்பிடணும், மறந்துடும். வயிற்றுலமா போட்டியா இல்லையா, மறந்துடும். அப்போ கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மூளையில் செத்து போகுது, 1000 செல்ஸ் ஒரு நாளைக்கு சாகுது, எனக்கு ஞாபக சக்தி தாரும். கை வைத்து கத்துறது, ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பிரசங்கமாக இருக்குது, பிரசங்கம் பண்ணும் போதே ஞாபக சக்தி போயிடுது, சொன்ன பாயிண்ட்டே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தெளிந்த புத்தி வேணும் வயது முதியோர்களுக்கு, பாலிய ஸ்திரீகளுக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும். பாலிய புருஷர்களுக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும். அப்போ தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்டு வேணும். அதுக்கு ஆவியானவர் ரொம்ப உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்தது, நீங்கள் மனக்கவலை வாழ்க்கையில் வந்துட்டுன்னா தெளிந்த புத்தி போயிடும். மனக்கவலை, சவுண்ட் மைண்ட் வேணும்னா கவலையை விட்டு விலகிடணும். கவலை உன் மனசை அடைச்சிட்டுனா என்ன செய்யணும்னே தெரியாமல் ஒரு வேலையும் நீ செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. முதல்ல தெளிவாக தூக்கம் வராது. கவலை வந்துட்டுனா சின்ன சின்ன காரியத்துக்கு தூக்கம் வராது. காரணம், தெளிந்த புத்தி கவலை உன் மனதை அடைச்சிருது. கேடான சிந்தைக்கு நீ போயிடக்கூடாது. கேடான சிந்தைன்னு இருக்குது. உண்மையான தெய்வத்தை ஆராதியாமல் விக்கிரகத்துக்கு போயிட்டேன்னா கேடான சிந்தைக்கு அவங்கள ஒப்பு கொடுப்பார். ஏன்னா மகிமை தேவனுக்கு போகாமல் எல்லாத்துக்கும் வேற மாதிரி போனால் உன் சிந்தையிலே கேடான சிந்தை, அழிக்கிற சிந்தை வந்துடும். கேடான சிந்தை, தவறான சிந்தை, மாம்ச சிந்தை வந்துடக்கூடாது. மாம்ச சிந்தை வருதா உனக்கு, புருஷங்கிட்ட ஒரு வாரம் பேசக்கூடாது அப்படின்னு சிந்தை வரும். அதுக்கு எஸ் ஆமேன், ஒரு வாரம் பேச மாட்டேன், ஒரு வாரம் சாப்பாடு செய்ய மாட்டேன், ஒரு வாரம் அம்மா வீட்டுக்கு போயிடும். இதெல்லாம் என்ன சிந்தை? கேடான சிந்தை. இதெல்லாம் நீ செய்துட்டு வீணாக ஒன்றையே கெடுத்துக்கிடாத. உன் புருஷன் அவன் ரொம்ப சந்தோஷம், நீ போ உங்கள் அம்மா வீட்டுக்கு, நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மாமனார் வீடாய் ஹோட்டலில் நல்லா சாப்பிடுவான். வாழ்க்கையில் கேடான சிந்தையை விடு, சரியான சிந்தை, மாம்ச சிந்தையை விட்டுரு, நல்ல சிந்தையை உனக்குள்ளே கேளு. அந்த மாதிரி சிந்தை வந்த உடனே தூக்கு போட்டு சாப்பிட்றேன் புருஷன்ட்டு சொல்லி அனுப்புவா, நீ வேலைக்கு போகிறோம், நீ வர்றதுக்கு முன்னால் நான் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னோம். புருஷன் நிம்மதியாக வேலை செய்வானாங்க. அவன் ஃபோனை அடித்து அடித்து பார்ப்பா, நீனும் எடுக்க மாட்டான். கேடான சிந்தைக்கு போகாத, வாழ்க்கையில் நல்ல சிந்தை வர்றதுக்கு பாரு. நான் தற்கொலை பண்ணி சாவேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன், இந்த மாதிரி சிந்தைகள் வரவிடாத. ஆவியானவர் உன்னை சிந்திக்க வைப்பாராக. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள நல்ல டிசையர் வரணும், காணல் சிந்தைகளை எங்களை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி ரைட் கைண்ட் ஆஃப் திங்கிங் பவர் எனக்கு தாரும். சரியானதை சிந்திக்கணும், அதுதான் ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். சரியானதை சிந்திக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆவியானவர் டைரக்ஷன் கொடுப்பார், உங்களை நடத்துவார், நடத்துவார் ஆவியானவர். நல்ல வாஞ்சையை கொடுப்பார், நல்ல உங்களுக்கு நல்ல சிந்தை வந்தால் உங்களுக்கு ஜீவனும் இருக்கும், எண்ணமும் இருக்கும், சமாதானமும் இருக்கும். ஆவியின் சிந்தையில் உன் சிந்தை ஒரு மாதிரி ஆயிற்று, என் பிள்ளைகள் படிப்புக்கு என்ன செய்வனோ தெரியாது, என் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்குமோ தெரியாது. போன வருஷம் நடத்தினார்ல ஆண்டவர், இந்த வருஷம் அவர் நடத்த மாட்டாரா? கைவேது கத்திர தோத்திரம் பண்ணும், இந்த வருஷம் அதை விட நல்லா நடத்துவார். நல்ல சிந்தை வரட்டும், என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், விசுவாசத்தில் வளரணும், ஆண்டவர் தருவார். உன் வாழ்க்கையில் ஜீவன் இருக்குதா, சமாதானம் இருக்குதா உன் சிந்தையில்? சிந்தையில் ஜீவனும் சமாதானம் இல்லாமல் மரணம் வருதா? உன் சிந்தையை ஆண்டவர் மாற்றணும், சிந்தையில் டிரெக்ஷன் ஆண்டவர் தருவார். உன் பார்வையே மாறிடணும். பூமிக்குரியவைகளை நீங்கள் சிந்தியாமல் எதை சிந்திக்கணும்? மேலானவைகளை சிந்திக்கணும். மேலானவைகளை நீங்கள் பார்க்கணும், உங்கள் சிந்தையில் மாற்றம் டிரெக்ஷன் வரணும். மேலானவை கிறிஸ்து இயேசு உட்கார்ந்திருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியவைகளை, பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அசுத்தமான கிரியைகளை உண்டு பண்ண அவயவங்களை அழித்து போடுங்கள். மேலான சிந்தை வரட்டும், உன்னதத்தின் சிந்தை உனக்குள்ளே வரட்டும். அந்த ஆவியானவர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுப்பாராங்க. எப்பவும் உலக சிந்தை, எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், யாரை ஏமாற்றலாம், எப்படி காரியங்களை செய்யலாம், எப்படி தவறான காரியத்தை செய்து நமக்கு லாபத்தை உண்டாக்கலாம், இந்த மாதிரி சிந்தையை மாற்றிட்டு ஆண்டவர் மேலே, அவர் மேலே இருக்கிற அந்த சிந்தை உனக்கு டிரெக்ஷன் மாறணும். ஆண்டவர் மூணு இடத்துல ஆவியானவர் டிரெக்ஷன் கொடுக்குறார். ஒன்று, அப்போஸ்தலர் 16:10 மக்கெதோனியா நாட்டுக்கு ஒருவன் வந்து அழைக்கிற சிந்தையை ஆவியானவர் அவனுக்கு போட்டார். பவுல் மக்கெதோனியா நாட்டுக்கு போனார், அங்கே ஒரு மனுஷன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். போன உடனே அவங்க நினைச்சபடி ஒன்றும் நடக்கலை, அடியும் உதயம் தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. லீதியாளுங்கிற பெண்ணை சந்தித்தாங்க, ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை சந்தித்தாங்க. கடைசியில் தான் அந்த மக்கெதோனியா நாட்டில் ஒரு மனுஷன் வந்து அழைத்தானே, அந்த சிறைச்சாலைக்காரனையும் அவன் குடும்பத்தையும் ஒரே நாளில் மாற்றி, ஒரே நாளில் ஞானசான ராத்திரியை கொடுத்து அந்த ஊழியத்தை செய்ய முடிந்தது. அதை செய்தது ஆவியானவருடைய நடத்துதல். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் உன் ஊழியத்தையும் நடத்துகிறவர் ஆவியானவர். ஆமென். ஐரோப்பா நாடுகளிலே அந்த நாளில் ஒரு எழுப்புதல் உண்டாக அந்த தரிசனம் கிடைத்தது. ஆசியாவுக்கு அப்போ போக நினைத்த போது டிரெக்ஷனை ஆண்டவர் மாற்றி அமைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் டிரெக்ஷனை கொடுக்கிறவர். அப்போ சில 10:19 ஆண்டவர் பேதுரு பிரஜுடிஸ் உடையவன், யூதர்கள் மாத்திரம்தான், அவங்கள மாத்திரம்தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார்னு நினைத்தவன். ஆனால் ஆண்டவர் புறஜாதிகளையும் தெரிந்து கொண்டார் என்று அந்த நடத்துதலை, டிரெக்ஷனை மாற்றி விட்டார். புறஜாதிகள் கொர்நேலியின் வீட்டில் அங்கே இருந்தபோது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனை மாற்றி, பேசாமல் ஒரு மூணு பேர் உன் வீட்டை தேடி வந்திருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போன ஆண்டவர் சொல்லி அங்கே நடத்தின போது புறஜாதிகள் எல்லாரும் அபிஷேகம் பெற்ற அந்த அனுபவம் ஆவியானவர் நடத்தி, புறஜாதிகளாகிய நாம் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை பெற ஆண்டவர் அன்றைக்கே தீர்மானம் பண்ணி இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ஒருவரை கூட ஆவியானவர் விடணும்னு விரும்பலை, மாம்சமான யாவர் மேலும் அவர் இறங்கி வரணும். அதனால் இந்த மாதிரி உன் வீட்டில் நீ உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் டிரெக்ட் பண்ணுவார், இந்த வீட்டுக்கு போ, அங்கே போய் வீண் கதையை பேசிடாத, அங்கே போய் ஆவியானவரை பற்றி பேசு, அங்கே ரட்சிப்பை பேசு, அங்கே எப்படி ஆயினும் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு மாற்றத்தை உனக்குள்ளே தருவார், டிரெக்ஷன் கொடுப்பார். நான் ஒரு தடவை ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய போகும்போது அங்கே 6 மணிக்குள்ளே போய் சேரணும், 6 மணிக்கு மேலே போய் சேர்ந்தால் எல்லோரும் தண்ணி போட்டுட்டு தான் இருப்பான், அங்கே ஒருத்தனும் வசனத்தை கேட்க மாட்டான். அப்போ போன 6 மணிக்கு முன்னால் போயிடணும், போனால் எனக்கு கார் போக முடியலை, அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கார் போக முடியல, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அந்த இடத்துக்கு நான் போகணுமே போக முடியலையே, ஆண்டவர் காரெல்லாம் அங்கே நிப்பாட்டிட்டு இந்த வழியாக போகணும்னு சொன்னார். எளிமே நடந்து போயிட்டே இருக்கேன். அப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் இருந்து தலையை நீட்டி ஐயா ஐயான்னு கூப்பிட்டான், உள்ளே போனேன், அவன் வயிற்று வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான், 3 நாள் சாப்பாடு செய்யாமல் அவன் வீடு அடுப்பெல்லாம் அப்படியே இருந்துச்சு, அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு உதவி செய்துட்டு வந்தேன், அன்றைக்கி அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தான், இன்றைக்கி அவன் ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறான். ஆண்டவன் உன்னை நடத்துவார், அதனால் ஆவியானோ நடத்துகிறபடி ஊழியம் செய்தான், நிச்சயம் ஆசீர்வாதம் டிரெக்ஷன் இருக்கும். பிலிப்பு ஆண்டவர் நடத்தின அப்போஸ்தலர் 8:29 வசனத்தை வாசிக்கும் போது நாம் அங்கே பார்க்கிறோம்,
1: ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார்.
0: ஆவியானவர் நல்லா பேசுவார், ஆவியானவர் உன்னோட பேசுவார், அதை கேளு. ஆவியானவர் எங்கேருந்து பேசுவார், உள்ளே இருந்து பேசுவார், ஆவியானவரால் நிரம்பியிரு, உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். காதில் வெளியே இருந்து சத்தம் கேட்கணும்னு நினைக்காத, அது பழைய ஏற்பாட்டு காலத்தில், இப்போ ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார், அவர் பேசினா எங்கேருந்து பேசுவார், உள்ளே இருந்து பேசுவார். அப்போ ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரா உள்ளே இருந்து, அந்த சத்தம் ரொம்ப முக்கியமானது. இங்கே சொல்கிறார், நீ இப்போ வனாந்திரத்தில் ஓடு, அந்த போய் அங்கே ஒரு ரதம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே போய் சேர்ந்துகொள், அங்கே ஒரு மந்திரி இருக்கிறான், அவனை ஆண்டவருக்குள்ளே நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து ஆவியானவரை அவனை தூக்கிட்டு போகிறார். இப்படி ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம், ஆவியானவர் தூக்கி சுமப்பார், ஆவியானவர் நம்மோட பேசி நடத்துவார், உன் வாழ்க்கை ஆவியானவரால் நடத்தப்பட நம்ம ஜோமனுமா, 2 கைகளை நல்லா உயர்த்தி, ஆவியானவரே நாங்கள் உம்மால் நடத்தப்படணும், உம்முடைய வாஞ்சை எனக்கு தாரும், உம்முடைய சிந்தையை எனக்கு தாரும், உம்முடைய ஆவியில் நடத்தப்படுகிற டிரெக்ஷன் எனக்கு தாரும், 3வது உனக்கு ஆவியான ஒரு நல்ல டிவோஷனை தருவார், இயேசுவை நேசிக்கிற ஒரு டிவோஷன், அவர் மேலே பிரியமாக இருக்கிற டிவோஷனை கத்தர் தருவார். வாசிக்கலாம், ஆவியானவர் உனக்கு கொடுக்கும் டிவோஷன். 7வது வசனம் 7வது வசனம்
1: எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை,
0: மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான ஒரு பகை,
1: அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்,
0: தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நாம் தேவன் மேல பிரியமா இருக்கணும், அந்த சிந்தை நமக்குள்ள வரணும், டிவோஷன் இயேசுவின் மேல இருக்குதான் உனக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவர்கள் அன்பு கூறுவாயாக. உன் சிந்தை எதில் இருக்குது, ஐபிஎல் கிரிக்கெட்டில் இருக்குதா, உன் சிந்தை ஃபுல்லாக ஐபிஎல் கிரிக்கெட், கிரிக்கெட் பார்க்குறது தப்பு ஒன்றும் இல்லை, பாவமும் இல்லை, ஆனால் ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை விட ஆண்டவரை போய் ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் போய் கிரிக்கெட் பாரு, இல்லை ஹைலைட்ஸை மாத்திரம் ஒரு 10 நிமிஷம் பார்த்து முடிச்சிடுறேன், சும்மா உட்காந்து அவன் லொட்டு லொட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நீ ஒரு மாதிரி லொட்டாக மாறிடுவானி. நீ உன் சிந்தையை மாற்று, டிசைர் எங்கே இருக்குது, பணம், எப்போ பார்த்தாலும் வியாபாரம், எப்போ பார்த்தாலும் பணம், வீட்டையும் பிள்ளைகளையும் பற்றி கவலையே இல்லை, பிஸ்னஸுக்கு போகிற சிந்தையெல்லாம் அதில், யாரை எப்படி ஏமாத்தினா, எங்கே கமிஷன் வச்சா எனக்கு, சில ஆட்களை ஒரு இடத்துக்கு திங்ஸை வாங்கி அனுப்புனா கடைக்காரங்கிட்ட சொல்லி சீட்டை மாற்றி கொஞ்சம் அதிக விலையை போட்டிருப்பா, நீ எடுத்துக்க, எனக்கு அதில் கொஞ்சம் கமிஷனை கொடுத்துருன்னு வாங்கிட்டு வரேன். இந்த கமிஷன் பிஸ்னஸ் உன் சிந்தையில் இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கையை சரியாக மாற்று. சம்பளம் வாங்குகிற சம்பளத்தை கத்துற ஆசீர்வதிக்க. கிம்பளம் வாங்காத, எல்லாரும் வாங்கினாலும் நீ வாங்காத. உன் சிந்தை மாறட்டும், உன் வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர் மேலே பிரியம் வச்சிரு. அவர் மேலே பிரியமாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த டிவோஷன் இருக்குதா. ஏவாளுடைய மனசை பிசாசு மாற்றி போட்டான். உன் மனசு மாறிடாதபடி இன்றைக்கு உன் சிந்தையை அவரை நேசிக்கிற ஒரு நேசம் உனக்கு வரணும். அதுதான் உன் வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை நம்ம கொடுக்க எல்லாரும் மறுபடியும் எல்லாரும் கை வைத்து, இயேசுவே உம்மை நேசிக்கணும் ஆண்டவரே, உலகத்தில் எல்லாத்தையும் விட உம்மை நேசிக்கிற ஒரு கிருபையை எனக்கு தாரும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆவியானவர் மூலமாக வர்ற டிலைட், ஆவியானவர் மூலமாக வர்ற டெலிவரன்ஸை பார்த்தோம். ஆவியான மூலமாக வருகிற டிஃப்ரென்சஸ் வாழ்க்கையில், மூணாவது ஆவியானவர் மூலமாக நமக்கு வருகிற பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆவியானவர் இருந்தாலே பெரிய சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான் ஆண்டவருடைய ஆவியானவர். உன் உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துவார். எப்படி மகிழ்ச்சியாகும்? 14:16 வாசிப்போம்.
1: மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ,
0: எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ
1: அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
0: அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
1: நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று,
0: தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று
1: ஆவியானவர் தாமே,
0: ஆவியானவர் தாமே
1: நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்க,
0: ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அப்படியானால் நமக்கு ஒரு புது குடும்பத்தை ஆண்டவர் தர்றார். ஆண்டவனுடைய குடும்பத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு நம்ம பிறக்கணும் அந்த தாயின் வயிற்றில். அந்த குடும்பத்தில் ஆவியின் பிறப்பில் மறுபடியும் பிறந்து ஆவியானவரை பெறும்போது இந்த குடும்பத்துக்குள்ள வந்து நாம் அவருடைய புத்திரராய் மாறிவிடுகிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். அப்போ நமக்கு ஒரு புது குடும்பத்தை ஆண்டவர் தர்றார். சபை, அந்த ஆவியானவர் ஒரே சரீரத்துக்குள் நம்மை ஞானஸ்தானப்படுத்துகிறோம். அப்படின்னால் சபை ஒரு குடும்பம். நாம் ஆண்டவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நீ எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சரி, நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, உன்னை ஆண்டவருடைய குடும்பத்தில் பிறக்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர். ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். ஆவியின் பிறப்பு தான் உன் வாழ்க்கையில் முக்கியம். ஆண்டவருடைய குடும்பத்தில் நீ சேர்ந்த ஒரு ஆள். ரெண்டாவது, ஒரு புது தகப்பனை ஆவியானவன் நமக்கு கொடுக்கிறார். 15 வாசிங்க.
1: பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்,
0: அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்
1: அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற,
0: அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற
1: புத்திர சுவிகாரத்தின்
0: ஆவியை பெற்றீர்கள். அப்ப ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல தகப்பன ஆண்டவர் கொடுக்கிறார். கைகளை தட்டி அந்த தகப்பனை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தரும் தெய்வத்தை ஃபாதர்னு அழைக்க முடியாது, தகப்பன்னு அழைக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒருத்தரையும் ஃபாதர்னு நீங்கள் கூப்பிடாதீங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்குது. அவரை மாத்திரம்தான் ஃபாதர்னு கூப்பிட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தரையும் ரெவரன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க. ரெவரன்னா அர்த்தம் தெரியுமா? ரெவரன்னா அர்த்தம் தெரியுமா? பயங்கரமானவர். ரெவரன் டி மோகன் அப்படின்னு கூப்பிட்டா பயங்கரமான மோகனிவர் அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் ரெவரன் டாக்டர்னு கூப்பிட்டீங்கன்னா அதை விட மோசமானது வேறு ஒன்றுமே இல்லை. டாக்டரை விட அவர் தான் பெரியவர். அல்லேலூயா. வாழ்க்கையில் அவர் தான் நமக்கு தகப்பன். உனக்கு இந்த உலகத்தில் சொந்த தகப்பன் நல்லா இல்லைனாலும் உனக்கு ஒரு சொந்த தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். பரமண்டல ஜபம் என்ன சொல்லுது? பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே. இது ரொம்ப சுத்த தமிழில் எழுதியிருக்கிறான். கிராமத்து ஆட்களில் போய் பரமண்டலம்னு சொன்னால் அவன் சுரமண்டலத்தை நினச்சிருவான். பரமண்டலம்னா விளங்காது. அதோடய அர்த்தம் என்ன? பிதாவேனாலும் அவனுக்கு என்ன செய்யாது? விளங்காது. அவன் இப்படி ஒன்றும் அவங்க அப்பாவை போய் பிதாவேனா கூட்டுக்கிட்டு இருப்பான் இல்லை. அப்போ வானத்தில் இருக்கிற எங்கள் அப்பா அப்படின்னு ரொம்ப நெருங்கிய உறவு கொண்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ள ஆண்டவர் ஆவியான நம்ம கொண்டு வருவார். அதனால் இந்த உலகத்தில் உனக்கு நல்ல தகப்பன் இல்லாவிட்டாலும் தகப்பனே இல்லாவிட்டாலும் பரம தகப்பன் உனக்கு இருக்கிறார். அது ஆவியானவர் அந்த புதிய தகப்பனை உனக்கு கொடுக்கிறார்னு பார்க்குறோம். மூணாவது நாம் வாசிக்கும்போது 17வது வசனத்தை, 8:17 வசனம், ரோமர் 8:17.
1: நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமென்.
0: பிள்ளைகளானால் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது.
1: தேவனுடைய சுதந்திரரும்,
0: தேவனுடைய சுதந்திரரும்,
1: கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமென்.
0: கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம்னா சொத்துல பங்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உலகத்தில் உனக்கு ஒரு சொத்துமே இல்லாட்டா உனக்கு சொத்து, சிறந்த சொத்து இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் உனக்கு தர்றார், உனக்கு ஆவியானவர் உனக்கு தர்றார். இந்த உலகத்தில் உனக்கு சொத்து இருந்தாலும் அதை பெருசாக நினைக்காத, அதெல்லாம் அழிஞ்சு போகும். நீ செத்து போனால் அது உன் கூட வராது. ஆனால் இந்த சுதந்திரம் செத்த பிறகு நீ அனுபவிக்க முடியும். எல்லோரும் கைப்பற்றி அல்லேலுயா சொல்லுங்க. அல்லேலுயா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த சுதந்திரம், சொத்து, மகிமையான ஐஸ்வர்யத்தை உடைய ஆண்டவர் உனக்கு சொத்தாக மாறுறார். அவருக்கு தான் காடுகளில் மலைகள் உள்ள மாடுகள் ஆடுகள் எல்லாம் அவருக்கு சொந்தம். பூமியும் அது நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவருடைய சொத்துக்கு நீ சுதந்திரமாகிறார். அல்லேலுயா, கை வைத்து. உனக்கு காதலையும் கழுத்துலையும் ஒன்றும் இல்லாட்டாலும், ரோல்டு கோட போட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தாலும், இதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத. இதெல்லாம் உனக்கு இல்லாமல் போனாலும் உனக்கு சொத்து ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலுயா, ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுடைய சொத்து, சுதந்திரம். உம்மை விட வேறு சொத்து சுதந்திரம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைப்பா. நீர் எங்களை இவ்வளவு ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறீரே, உமக்கு சோத்திரம். எல்லார் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு ஆவியானவர் நல்ல விடுதலை தருகிறீர், ஆவியானவர் எங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை சிந்தையில் தருகிறீர், எங்கள் ஆவியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற எங்களுக்கு தகப்பனாக உங்கள் குடும்பத்தில் எங்களை இணைச்சி எங்களுக்கு சொத்து சுதந்திரத்தை நீ தாராளமாய் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லி கைகளை அசைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக.

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமி உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவேன். வாழ்க்கையில் நிறைவேற

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீட்டிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறதை பொருட்படுத்தாமல் இருந்து போன அந்த நிலைமையிலே

தீர்மானம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் says all the prison doors opened at once. Hallelujah. What has been stopped

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரிட போல. May have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah. Amen. Amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity.

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட் சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தான் வேலை தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இல்லாத போல ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத படிக்கு கிறிஸ்துவை சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறாரே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கைய உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் நான் கேட்கணும். ஹல்லேலூயா.

அந்த சத்தத்தை கேட்கணும். அந்த பாக்கியம் தான் போது. இந்த உலகத்துல யாரு என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாமே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும் ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்தையும் இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும் சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காக செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா,

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ, கொடுக்குறாங்களோ இல்லையோ, மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா? உண்மையா? தைரியமா? ஹல்லேலூயா! தைரியமா.

பிரபா அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்காக உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை ஹல்லேலூயா, the crown that the master has prepared, hallelujah, kept for me, I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல, ஆனால் உண்மையுள்ளவர்களை.

ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டிக் கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பு வீராக இந்த கடைசி நாட்கள் வருகை சமீபத்திற்கிறதான். இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக, தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக, அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. Use everyone for your glory. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, oh God. Amen. Amen.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன். ஆண்டவரே, எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலே எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 11:14. லிவாய் ஸ்ட்ராஸ் என்பவர் 1847 அமெரிக்காவுக்கு வந்தார். அவர் 1853 சான் பிரான்சிஸ்கோவில் மொத்த ஜவுளி வியாபாரத்தை ஆரம்பித்து சுரங்க தொழிலாளர்கள் தங்கள் வேலை நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய பேண்ட்களை தயாரித்து விற்பனை செய்தார். லிவாய் ஸ்ட்ராஸின் வியாபாரத்தில் 1872 ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்பட்டது. டெய்லர் ஒருவர் லிவாய் ஸ்ட்ராஸுக்கு தான் பேண்ட் பாக்கெட்டுகளில் ரிவட் எனப்படும் கடாவும் ஆணி வைத்து தைத்து தருவதாகவும், அவ்வாறு செய்தால் பாக்கெட் விளிம்பு பிரியாமல் இருக்கும் என்றும் ஆலோசனை கூறி கடிதம் எழுதினார். இந்த ஆலோசனை மிகவும் நன்றாக இருக்கிறதே என்று உணர்ந்த லிவாய் ஸ்ட்ராஸ் ஜேக்கப் டேவிஸ் என்ற அந்த டெய்லரை தன் கம்பெனிக்கு பேண்ட் தைத்து கொடுக்க வேலைக்கு அமர்த்தி கொண்டார். 1873 பேண்ட் பாக்கெட்டில் கடாவும் ஆணி அடித்து ப்ளூ கலர் டெனிம் ஜீன்ஸ் மற்றும் டெனிம் சட்டைகள் தைத்து விற்கப்பட்டன. 2003 லிவாய் ஸ்ட்ராஸ் அண்ட் கோ என்ற அந்த கம்பெனி உலகிலேயே மிகப்பெரிய ஆடை தயாரிப்பாளராக விளங்கியது. ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் என்றாலே லிவாய்ஸ் என்று சொல்லும் அளவுக்கு அது உலக புகழ் பெற்றதாக மாறிவிட்டது. லிவாய் ஸ்ட்ராஸ் தான் பணக்கார தொழிலதிபராக இருந்தாலும் ஒரு சாதாரண டெய்லரின் ஆலோசனையை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டதால் அவர் கம்பெனி உலக புகழ் பெற்றதாக மாறியது. அவர் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் அளவிற்கு தாழ்மையுடையவராக இருந்தார். பிரியமானவர்களே, அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று வேதவசனம் சொல்கிறபடி ஆலோசனையை கேட்கிறவர்கள் நிச்சயம் உயர முடியும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இந்த அற்பமான மனிதனுடைய ஆலோசனையை நான் ஏன் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு ஜெயம் கிடைக்காது. வேதத்திலும் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். யோவாஸ் என்ற ராஜா யோய்தா என்னும் ஆசாரியனுடைய ஆலோசனையை கேட்டு ஆட்சி நடத்தினார். அப்போது அந்த ராஜா தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் யாராயிருந்தாலும் நமக்கு ஆலோசனைகள் மிகவும் அவசியம். 119 சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரன் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது என்று வேதத்தையே தன்னுடைய ஆலோசனைக்காரர் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நம் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்ல, நம்மை வெற்றியாய் வழிநடத்த தேவன் தமது வேத புத்தகத்தை நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆலோசனைகளுக்கு செவிசாய்ப்போம். அப்பொழுது நாம் உயர்வடைய முடியும்.

நியாயாதிபதிகள் 12 அதிகாரம். எப்ராயீம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் ஜெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண போனது என்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு ஜெப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரருடைய பெரிய வழக்கு இருக்கும் போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக் கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வரவேண்டியது என்ன என்று சொன்னார். பின்பு ஜெப்தா கீலேயாத் மனுஷரையெல்லாம் கூட்டி எப்ராயீமரோடும் யுத்தம் பண்ணினார். எப்ராயீமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராயீமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயீமர் சொன்னபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள். கீலேயாத்தியர் எப்ராயீமருக்கு முந்தி ஜோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயீமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும் போது கீலேயாத் மனுஷர், நீ எப்ராயீம்னா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால், நீ சிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பார். அப்பொழுது அவனை பிடித்து ஜோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயீமில் 42,000 பேர் விழுந்தார்கள். ஜெப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தார். பின்பு கீலேயாத்தியனான ஜெப்தா மரித்து கீலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தார். பின்பு இப்சான் மரித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபிலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். பின்பு செபிலோனியனாகிய ஏலோன் மரித்து செபிலோன் தேசமான ஆயலோன் ஊரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இஸ்ரவேலின் குமாரனாகிய பிரத்வோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேர பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்வோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராயீம் தேசத்திலே அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமேன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

என்னுடைய பெயர் ரஜினா பேகம். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை டவுன்ல இருந்து அரை மணி நேரம் நடக்கிற தூரத்தில் இருக்கிற குன்னத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு இஸ்லாமியர் குடும்பத்தில் நான் மூணாவது மகளாக பிறந்தேன். என்னுடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் என்னையும் என் குடும்பத்தாரையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கைகளிலும் கடமைகளிலும் வளர்த்தார்கள். நாங்கள் உருது பேசுகிற முஸ்லீம். என்னுடைய தாதா வருஷந்தோறும் ஹஜ்ஜுக்கு போய் வருவாங்க, அதனால் அவங்களுக்கு ஹாஜியார் என்றே எல்லாரும் கூப்பிடுவாங்க. எங்களுடைய சொந்த தோட்டத்தில் ஒரு மசூதியை ஒரு மஜீத்தை கட்டி அவர்தான் அதை தொழுகை நடத்தி கொண்டு வருவார். என்னுடைய புப்பா மோதினராக இருந்தார். அந்த நாட்களில் எங்களை இஸ்லாமிய பக்தியில் வளர்த்தார்கள். நான் படித்ததெல்லாம் நெல்லை டவுனில் இருக்கிற கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் படித்தேன். என்னுடைய தங்கைகள் ஒரு நாலு பேர் பாளையங்கோட்டையில் உள்ள சாரால் டக்கர் மேரி சார்ஜென்ட் இந்த ஸ்கூலில் படித்தாங்க. அது அவங்க ஹாஸ்டலில் தங்கி படித்தாங்க. அப்போ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட ஒரு நல்ல தருணம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, சின்ன வயசு தான் என் தங்கைகள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ வீட்டுக்கு லீவ் நாட்களில் வரும்போது எங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவாங்க. அந்த நாட்களில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப சிக்கா வியாதியாக இருந்தாங்க. அம்மாவுக்கு 40 வயசில் சுகர் வியாதி ஆரம்பித்தது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. கொண்டு போய் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும்போது அவங்க டெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு 4 வியாதி இருக்குது, சுகர் மாத்திரம் இல்லை, டிபி மஞ்சள் காமாலை கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, அதனால் இவங்க பிழைக்க முடியாது, இவங்களை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வீட்டில் கொண்டு வந்து அம்மா படுக்கையிலேயே தான் இருப்பாங்க. அம்மாவுக்கு நாங்கள் 9 பிள்ளைங்க, அதனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். பிள்ளைங்களை விட்டு நான் இறந்து போயிடுவேனே நான் அப்படிங்கிற ஒரு வேதனை அம்மாவுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நாட்களில் தான் என் தங்கைகள் வீட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவாங்க. இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், பரலோகம் சேர்க்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, காலையிலையும் மாலையிலையும் அவங்க கூடி ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவ பாடல்களையும் பாடுவாங்க. அதில் ஒரு பாட்டு, இயேசு சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதை படுத்துக்கிட்டே கேட்டுட்டு இருந்த எங்கள் அம்மாவுக்கு அப்போ என்ன இயேசு ஏன் குணமாக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணமும் இயேசுவின் மேல் ஒரு நம்பிக்கையும் அவங்க இருதயத்தில் வந்தது. என் தங்கைகளும் எங்கள் அம்மாக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. என்ன நடந்ததுன்னா, சில நாட்களுக்குள்ளாக எங்கள் அம்மா பரிபூர்ண சுகமாகி நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. 40 வருடம் எங்கள் அம்மாவுக்கு ஆயுள்நாள் கூட்டி கொடுக்கப்பட்டு இயேசு கூட்டி கொடுத்தார். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நல்லானது என் தங்கச்சிங்க இயேசு என்று சொல்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு வருத்தமாக இருந்தது. ஏன்னா அந்த நாட்களில் நான் வந்து என் தங்கைகளை ரொம்ப எதிர்ப்பேன். நாம் வந்து இஸ்லாம் மதத்தில் பிறந்தோம், அல்லாஹ் தான் இந்த உலகத்திலேயே கடவுள், உலகத்தையே படைத்தது அல்லாஹ் தான், இஸ்லாம் மார்க்கம்தான் புனிதமானது, அதுதான் நல்ல ஒரு மார்க்கம், அதை விட்டுட்டு நீங்கள் இயேசு இயேசுன்னு சொல்கிறீங்களே கூடாது, உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னா அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும், அதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு என் தங்கைகள்கிட்ட ஆரம்பத்தில் அன்பாக சொல்லுவேன். ஆனால் என் தங்கைகள் வந்து, இல்லைக்கா இயேசு வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு வரலை, அவர் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் பலியானார், இயேசப்பா என் பாவங்களை மன்னிங்கன்னு வேண்டுனா இயேசுவின் ரத்த சகல பாவங்களை நீக்கும், பைபிள் வார்த்தை பாவம் செய்யாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், பாவமா, நான்லாம் பாவமே செய்யலைன்னு சொல்லுவேன், நான் மனமறிய போய் சொல்லிடுவேன், அது எனக்கு பாவமாக தெரியாது, நான் சினிமா பைத்தியமாக இருந்தேன் அதுவும் எனக்கு பாவமாக தெரியலை, நான் மற்றவங்களை மன்னிக்கவே எனக்கு முடியாது, சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட மனஸ்தாபம் வரும்போது நான் யாரால் மனஸ்தாபப்படுறேனோ, யார் என்னை பகைக்கிறாங்களோ சண்டை போடுறாங்களோ அவங்க முகத்துலேயும் முடிக்க மாட்டேன், பகை என்கிட்ட நிறைய இருந்துச்சு, அவங்கள ஃபேஸ் பண்ணவே மாட்டேன், ஆனால் தொழுகை பண்ணுவேன், அதெல்லாம் எனக்கு பாவம்னே தெரியாமல் இருந்தேன்.
அப்போ என் தங்கைகள்கிட்ட சொல்லுவேன், இதெல்லாம் பாவமே கிடையாது, ஆனால் நீ எல்லாம் விட்டு போயிட்ட பாரு, ஏசுங்கிற பாரு, அதுதான் பாவம், நான்லாம் பாவி கிடையாது இப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு 3 வருட காலமாக என் தங்கைகளோட தர்க்கம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏசு கடவுளாக இருந்தால் அவர் ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க, இயேசு வந்து தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியலை, அப்புறம் எப்படி நம்மளை காப்பாற்றுவார், இப்படி நிறைய காரியங்களை குறித்து நான் என் தங்கைகள் என்கிட்ட பேசும்போது நான் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என் தங்கைகள் சின்ன பிள்ளைங்களாக இருந்ததுனால அவங்களுக்கு இதை குறித்து விளக்கமோ தெளிவோ சொல்ல எனக்கு அவங்களால் முடியலை. ஆனால் எனக்காக தொடர்ந்து அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கும் சின்ன வயசுலேருந்து நெஞ்சு வலி வரும், அப்போ என் தங்கைகள் சொல்லுவாங்க, அக்கா சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவின் தழும்புகளில் எல்லா மனுஷர்களுக்கும் சுகம் உண்டு, யாரெல்லாம் இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம் ஆயிடுவாங்க. அம்மா கூட பாருங்கள், டாக்டர் கைவிட்டாங்க, ஆனால் இயேசுவை நம்பினதுனால இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. நீங்களும் இயேசுப்பா என் பாவங்களை மன்னிங்க எனக்கு சுகம் தாங்கன்னு கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஓ இதை வச்சு நீ என்ன மடக்கிறியா, ஓடி, எங்கள் அல்லாஹ் சுகமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஓ ஏசுட்டுலாம் கேட்க மாட்டேன். இப்படி தான் நான் ஒரு ஆணவமாக இருந்தேன். அப்போது என் தங்கைகளும் எனக்காக ரொம்ப ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு 3 வருடத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு என் தங்கைகள் ஹாஸ்டலில் தான் இருக்கிறாங்க, நான் வீட்டில் இருக்கும்போது ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப நெஞ்சு வலி ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் எனக்கு தூக்கமே இல்லை. அப்போது நான் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்குறேன் தூக்கம் இல்லாததுனால, இயேசுவின் தழும்புகளால் குணமாகுகிறோம் இந்த வார்த்தை பைபிள் வார்த்தை, இது ஏற்கனவே என் தங்கச்சிங்க எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நான் தான் அதை சட்டை பண்ணலையே, எனக்கு அந்த நேரத்தில் இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருது, இயேசுவின் தழும்புகளால் குணமாகுகிறோம்னு. அப்போ நான் யோசிக்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் குணமாகுகிறோம் அப்படின்னு அந்த உடனே நான் என்ன செஞ்சேன், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன். சரி, நமக்கு என்ன ஆணவம், இயேசு கிறிஸ்து யார், ஈசா நபி தானே, குரானில் சொல்லப்பட்டவர் தானே, நம்ம அவங்ககிட்ட துவா பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு ப்ரேயர் பண்ணலாம் தெரியாது, என் தங்கைகள் ப்ரேயர் பண்ண உட்காரும்போது சினிமா பாட்டு சவுண்டாக வச்சு அவங்களுடைய ப்ரேயர் எல்லாம் தடை பண்ணிகிட்டே இருப்பேன், அதனால் எனக்கு ப்ரேயர் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஒன்று நினச்சேன், இயேசுவே எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்போம் அப்படின்னு எழும்பி உட்காந்து இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனால் எனக்குன்னு கூட நான் சொல்லலை. என்ன நடந்ததுன்னா, நான் சின்ன வயசுலேருந்து செய்த தவறுகள் பாவங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சினிமா பார்க்குற மாதிரி எனக்கு வருது, எனக்கு நினைப்பூட்டுகிறாங்க இயேசு. அப்போ நான் யோசிக்கிறேன், நான் உடனே இயேசுவே என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்கன்னு ஒரு அரை மணி நேரமாக நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இயேசுவே எனக்கு சுகம் தாங்கன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். காலையில் எந்திரிக்கும் போது நல்ல ஒரு சுகமாக நான் சுகத்தோடு எந்திரிச்சேன். எனக்கு அப்போ 19 வயது, எனக்கு சுகமானது கூட பெருசு கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அந்த நெஞ்சு வலி போடும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி சுகம் அடைஞ்சிருக்கிறேன், அதனால் எனக்கு பெயின் நின்னது பெருசாக தெரியலை. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதுவரைக்கும் நாம் வந்து தொழுகை பண்ணியிருக்கிறோம், ஆனால் அப்போல்லாம் நாம் வந்து பாவின்னு உணரலை, ஆனால் இன்றைக்கி இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனேயே நான் ஒரு பாவின்னு உணர்ந்தேனே. அப்போ உண்மையிலேயே இயேசு பாவங்களை உணர்த்துகிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுட்டு நான் என்ன செஞ்சேன், இன்னும் இயேசுவை அறிய எனக்கு அதிகமாக ஆசை இருந்துச்சு. ஆனால் என் தங்கைகள் என் கூட கிடையாது, வீட்டில் கிடையாது. அப்போ என் தங்கைகள் யாரோ கொடுத்த ஒரு பழைய பைபிள் எங்கள் செல்ஃபில் இருந்துச்சு, அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நாம் நின்னா நம்ம தோற்றம் அப்படியே அது பிரதிபலிக்கிற மாதிரி இந்த பைபிள் வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க நான் எப்படிப்பட்டவள்ன்றதை நான் உணர்ந்தேன். உணர உணர நான் அழுகிறது ரொம்ப அழுவேன். ஏன்னா நான் ரொம்ப மோசமான கெட்ட குணமுடையவ, யாரையும் மன்னிக்க மாட்டேன், அகங்காரம் ஆங்காரம் வீம்பு பெருமை பொறாமை கோல் சொல்லுத பகை வைராக்கியம் இது எல்லாம் நிறைய நிறைய எனக்கு, நான் வாழவே முடியாது இந்த குணத்தோட. ஆனால் இயேசு வந்து இந்த பைபிள் படிக்க படிக்க படிக்க இதெல்லாம் தப்பு தப்புன்னு பைபிளில் தான் உணர்ந்தேன். இந்த பாவம் என்னுடைய பாவங்கள் எல்லாம்
வாசிக்கும் போது நான் உணரும் போது அழுவேன். எசப்பா என்னை மன்னிங்க மன்னிங்கன்னே நான் கேட்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் என் தங்கைகள் அடுத்த மாதம் லீவுக்கு வந்தாங்க வீட்டுக்கு. வரும்போது நான் சொன்னேன், நான் ஏசப்பாவை நம்புகிறேன், என் பாவங்களெல்லாம் உணர்ந்தேன், நான் அறிக்கை செய்தேன், எனக்கு இப்போ சமாதானமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் என் தங்கைகள்கிட்ட, அப்போ சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு காட்டுங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே என் தங்கைகள் கூட்டி போனாங்க. நாங்கள் குடும்பமாக ஏசப்பா சர்ச்சுக்கு போ, அப்போ தான் முதல் முதல்ல போகிறோம். போனால் அவ்வளோ சந்தோஷம். அங்கே ஏசப்பாவை ஆராதிக்கிறதும் ஏசப்பா பைபிளை குறித்து எடுத்து சொல்கிறதும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, விடுதலையாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் 1977 நவம்பர் மாதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற எங்களை அர்ப்பணித்தோம். நானும் என் வீட்டாரும், நாங்கள் 9 பிள்ளைங்க, அம்மா அப்பா எல்லாரும் நாங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தோம். 40 வருட காலமாக நாங்கள் பைபிளை வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த பைபிள் தான் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய கெட்ட குணங்களை மாற்றுகிறது. நான் அதுக்கு சாட்சி. நான் மாத்திரம் இந்த இயேசுவை அறியலைனா, பைபிள் வார்த்தைகளை அறியலைனா, என் குணத்தை யோசித்து பாருங்களேன். நான் அந்த 19 வயசுலேயே அக்கிரமமும் துணிகரமும் மீறுதலும் மன்னிக்க முடியலை, சினிமா பைத்தியம், மனமறிய போய் பெருமை பொறாமை கோல் சொல்லுத, எப்போ பார்த்தாலும் சண்டை, ஆங்காரம், கெட்ட வார்த்தை, பகை, விரோதங்கள், இப்படி வாழ்ந்தால் நானும் நிம்மதியாக வாழ முடியாது, என்னை சார்ந்தவர்களும் இந்த பூமியில் நிம்மதியாகவே வாழ முடியாது. ஆனால் அருமையான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வந்து இதெல்லாம் பாவம், பொய் பேசுறது பாவம், பொய் பேசுகிறவர்கள் எரி நரகத்துக்கு அக்னி கடலுக்கு போயிடுவாங்க, அப்புறம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும், நீ மற்றவங்களை மன்னிக்கணும், நீ மற்றவங்களை மன்னிக்கலைன்னா உன் தப்பிதங்களை பரமபிதா மன்னிக்க மாட்டார், இப்படி வார்த்தைகள் தான் என் குணத்தை மாற்றுச்சு. அப்போ மற்றவர்களை நான் மன்னிக்கணும்னு உணர்ந்து கொண்டேன் பைபிள் வார்த்தையினால். அதுலேருந்து நான் மற்றவங்களை மன்னிக்க எனக்கு மனசு இருக்குது. மற்றவங்களை பகைக்காத படிக்கு மன்னிக்கவும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கவும் எனக்கு ஏசப்பா மனசு கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரமல்ல பரிசுத்தமாக நாம் இருக்கணும், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு பைபிளில் இருக்குது. அது வாசித்ததுக்கு அப்புறம் தான், இல்லைன்னா என் வாயில் அப்படி கெட்ட வார்த்தை வரும். பைபிள் வாசித்ததுக்கு அப்புறம் தான் கெட்ட வார்த்தை ஸ்டாப் ஆச்சு. எனக்கு கெட்ட வார்த்தை பேசாமல் நான் வாழ்கிறேன். பெருமை என்கிட்ட நிறைய பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருன்னு பைபிளில் இருக்குது. ஐயோ அப்போ பெருமை வேண்டாம் ஏசப்பா, எனக்கு தாழ்மை தாங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன், என் குணத்தை மாற்றினாரு. பொறாமையோ என்றால் எலும்பு உருக்கி அப்படின்னு பைபிளில் இருக்குது. அப்போ எனக்கு பொறாமை வேண்டாம் ஏசப்பா, எனக்கு குணத்தை மாற்றுங்கன்னு ஜெபித்தேன். இப்படி ஒவ்வொரு என்னுடைய சுபாவங்களையும் கெட்ட சுபாவங்களை பைபிள் சுட்டி காட்டி அதை நான் உணர்ந்து, அதை நான் ஏசப்பாட்ட அறிக்கை செய்து, அதை விட்டு விட எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கும்போது ஏசப்பாவுடைய அருள் ஆவி எனக்குள்ள வர்றதுனால அந்த பாவங்களை மேற்கொள்ள முடியுது. அப்போ பைபிள் தான் பாவத்தை குறித்து சுட்டி காட்டிருச்சு எனக்கு. பைபிள் பாவம் மன்னிப்புக்கு வழி காட்டிருச்சு. இயேசுவின் ரத்த சகல பாவங்களை நீக்கும்னு பைபிள் வார்த்தைகள் நான் பாவம் செய்யாமல் பாவத்தை மேற்கொள்ள எனக்கு வழி காட்டுகிறது. இந்த அருமையான வேதத்தை நாள்தோறும் தியானிக்க, அதுவும் எங்கள் சொந்த அவங்கவுங்க சொந்த பாஷையில், நான் உருது பேசுவேன் ஆனால் தமிழில் படித்ததுனால, தமிழ் பைபிள் என்கிட்ட இருக்கிறதுனால தமிழ் வாசிக்கும் போதே இதெல்லாம் அறியறதுக்கு நல்ல ஒரு தருணம் கர்த்தர் இயேசு கொடுத்தார். கர்த்தர் இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களும் நீங்களும் பைபிள் வார்த்தையை வாசித்து பாருங்கள். முதல்ல இப்போ ஒரு இடத்துல டேஞ்சர்னு தெரிஞ்சால் தானே அங்கே போகாமல் நாம் தப்புவோம். அப்போ பாவம் இன்னது என்று சொல்லக்கூடிய, உணர்த்தி காட்டிக்கக்கூடிய பைபிள் வாசிப்போம், அது ஏசப்பாட்ட அறிக்கை பண்ணுவோம், பைபிள் வசனங்கள் வாசித்து அதை தியானிக்கும் போது, அதை நமக்கு பைபிள் வார்த்தையை சொந்தமாக்கும் போது பாவத்தில் ஜெயம் கிடைக்குது. அது மாத்திரமில்லை, பைபிளில் வாக்கு தத்தங்கள் நிறைய இருக்குது. அப்படின்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு பைபிளில், நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு இறைவனுடைய உள்ளங்கையில் நான் இருக்கிறேன். இதுக்கும் மேலே என்ன வேணும் இந்த பூமியில்? அதுக்கப்புறம் நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ தண்ணீர்களை நான் கடக்கும்போது நான் உன்னோட இருக்கிறேன். நீ வந்து அக்னியில் நடக்கும்போது நான் உன்னோட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை காப்பாற்ற, உன்னை வழி நடத்த, உனக்கு ஆலோசனையை சொல்ல நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு ஏ மரித்தோ நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாவது நாள் உயிரோடு எழும்பிய இயேசு என்னோடு கூட இருந்து இதுவரைக்கும் என்னை வழி நடத்தி வருகிறார். இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தில் சமாதானம் உண்டுன்னு பைபிள் வசனம் சொல்லுது. இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் பூமியில தான் இயேசு நான் சமாதானத்தை வைத்து போனேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இயேசுவின் ரத்தத்தில் சமாதானம் உண்டு. நாம் இயேசப்பா என் பாவங்களை மன்னிங்கன்னு கேட்கும் போதே நமக்கு சமாதானம் வந்துடும். சமாதானமாக வாழலாம், பரிசுத்தமாக வாழலாம், இயேசுக்கு பிரியமாக வாழலாம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசப்பாவுக்கு பிள்ளையாக வாழலாம், முடிவோ நித்திய ஜீவன், ஜன்னத்துக்கு போய் சேரலாம், சொர்க்கத்துக்கு நாம் போய் சேரலாம். அந்த நம்பிக்கையும் எனக்கு இயேசப்பா கொடுத்துருக்கிறாரு. அதனால் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் பரிசுத்தமாகவும் எப்போ மௌத்தானாலும் இறந்தாலும் சொர்க்கம் ஜன்னத்துக்கு போகலாங்கிற உறுதி, நூற்றுக்கு நூறான உறுதியாகவும் வாழ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் கிருபை செய்தார். இயேசப்பாவுக்கு நன்றி. கேட்கிற நீங்களும் இந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது மதமாற்றம் இல்லை, கண்டிப்பு இல்லை, கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கும். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய இடத்துல சொல்கிறாங்க, ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயேசப்பாவே சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2000 வருடம், கிட்டத்தட்ட 2000 வருடம் ஆகிறது. இந்த 2000 வருடமும் எல்லா கிறிஸ்துவர்களும் இயேசுவை பற்றி சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒரு சிலர் சொன்னதை கேட்ட எல்லாரும் இயேசப்பாவுக்குள் மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா யார் மேலே அவருடைய ஆவியை ஊற்றுறாரோ அவங்க தான் இயேசுவை நம்பவே முடியும், பின்பற்றவே முடியும். அதனால் இது மத மாற்றம் அல்ல, மனிதர்கள் யாரையும் மாற்றவும் முடியாது. எனக்கு சிலர் சொல்லுவாங்க, நீ எவ்வளோ பணம் வாங்கின, மாறிட்ட, கிறிஸ்டினா மாறிட்டே, முஸ்லீம்லேருந்து உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது நான் யார்கிட்டயாவது பணம் வாங்கி மாறி இருந்தேன்னா நான் அவங்கக்கிட்ட அடிக்கடி கேட்பேன், பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா பணம் வாங்கி தானே மாறி இருக்கிறேன். நான் 1 வருஷத்துக்கு 1 தடவை, 6 மாதத்துக்கு 1 தடவை, இன்னும் தாங்க எனக்குன்னு நான் அவங்கள பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் பணம் கொடுத்து யாரும் மாற்றுவதே கிடையாது. இன்னொன்று, கட்டாயத்தின் பேரில் யாரும் மாற்றுவதே கிடையாது. கட்டாயத்தின் பேரில் மாற்றியிருந்தால் அது அதிகாரமுள்ள மக்களுக்கு, போலீஸ்க்கோ வேற யாருக்கோ சொல்லி என்ன இவங்க பாருங்கள் கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு நான் தப்பிச்சிடலாம். அதனால் என்னை மாற்றினது பணமோ மனுஷர்களுடைய கட்டாயமோ அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இயேசு அவருடைய ஆவியை ஊற்றினார், அவருடைய வார்த்தையை நம்ப செய்தார், நான் நம்புனேன், அவரை பின்பற்ற செய்தார், நான் பின்பற்றினேன், நான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்து மோட்சம் ஜன்னத்துக்கு போவேங்கிற உறுதியோடு வாழ்கிறேன். ஏசப்பா எனக்கு கிருபை செய்தவர், உங்களுக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 செப்டம்பர் 1 முதல் 1945 செப்டம்பர் 2 வரை 2 உலக மகாயுத்தம் நடைபெற்றது. உலக நாடுகளில் பெரும்பாலானவை இதில் பங்கெடுத்தன. 1945 உலகப்போர் ஒரு முடிவிற்கு வந்தாலும் தொடர்ந்து தேசங்களில் பகை உணர்வு வளர்ந்து கொண்டுதான் இருந்தன. இதை வெளிப்படுத்தும்படியாய் கட்டப்பட்டதுதான் பெர்லின் மாபெரும் சுவர். இது 1961 ஆகஸ்ட் 13 இரவு கட்டப்பட துவங்கியது. அழுத்தங்களின் மத்தியில் கிழக்கு ஜெர்மனியில் வாழ்ந்தவர்கள் பலர் மேற்கு ஜெர்மனிக்குள் தஞ்சமடைய வந்தார்கள். இதை தடுக்கத்தான் அந்த சுவர் எழுப்பப்பட்டது. ஆனால் 1989 இந்த சுவர் உடைக்கப்பட்டு பகை உணர்வு தகர்க்கப்பட்டு கிழக்கே இருந்து மேற்கு ஜெர்மனிக்குள் செல்ல விடுதலையோடு மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அன்பரே, எத்தனை பேர் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி இன்று நீங்கள் தடுப்புச் சுவர்களை கட்டி எழுப்பியிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களோடு உறவு கொள்ள விரும்பினாலும் நீங்கள் அவர்களோடு ஒப்புரவாக உங்களுக்கு விருப்பமில்லை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. நம்மை துன்பப்படுத்தியவர்களையும் நம்மை தவறாய் குற்றம் சாட்டியவர்களையும் மன்னிக்க உள்ளம் திறப்போமா? நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமப்பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றுதான் இயேசு கூறியிருக்கிறார். நம்மை காயப்படுத்திய அந்த நபரோடு உண்மையான அன்புடன் மனம் புரிந்த இன்றே நாம் திட்டமிடுவோமா?

0: தேவன் நம்மேல் வைத்த திட்டம் என்ன என்ற தலைப்பில் சகோதரன் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவே, தேவ பர்வதமாகிய ஓரேப் என்று சொல்லுகிற இடத்திற்கு தேவ மனிதனாம் மோசேயை வழி நடத்தினார். இதுவரை போகுமிடம் தெரியாமல் தன் எதிர்காலத்தை குறித்த நினைவுகள் மறந்தவராக, ஆடுகளுக்கு பின் சுற்றி தெரிந்த தேவ மனிதனாக இருக்கின்ற மோசேயை ஆண்டவர் தேவ பர்வதமாகிய பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்தார். இது மோசேயினுடைய ஓரேபின் அனுபவத்தின் ஒன்று. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொண்டு வருகிறாரோ, அந்த நிமிடம் முதல் அவன் மேல் உள்ள தேவ திட்டம் அவனில் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். நல்ல கவனிங்க, எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை ஆராதிக்கிற, கர்த்தர் வெளிப்படுகிற, தேவனுடைய சத்தம் கேட்கிற ஒரு இடத்திற்கு வருகிறானோ, அந்த நிமிஷம் முதல் அவனுடைய வாழ்வில் தேவ திட்டம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், பாஸ்டர், என் வாழ்விலே தேவ திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய ஊழியத்தில் தேவனுடைய திட்டத்தின் சரியான இடத்தில் நான் வந்துவிட்டேனா என்று சொல்வதற்கு நான் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருப்பதே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஆராதனை செய்வதே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுதான் தேவ திட்டம் உங்களில் ஆரம்பித்தாயிற்று என்பது அர்த்தம், அதனுடைய அடையாளம். இரண்டாவதாக, அவன் தேவனை தரிசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ மனிதனாகிய மோசே தேவனை ஓரேபிலே தரிசித்தார். எப்பொழுது ஒரு தேவ மனிதன் தன்னை இதுவரையும் கண்ட அந்த நல்ல தெய்வத்தை அவன் அறிந்து கொள்ளுகிறானோ, அந்நிலை தேவ திட்டத்தின் இரண்டாவது நிலை என்பதை மறந்துவிடக் கூடாது. நன்றாய் நீங்கள் கவனிங்க, தன் புருஷன் அபிரகாமனுடைய வீட்டிலிருந்து இறக்கிவிடப்பட்ட பொழுதே ஆண்டவருடைய கண்கள் ஆகாரை கண்டது. ஆனால் வெகு நேரத்திற்கு பின், பல மணி நேரத்திற்கு பின்புதான் ஆகாரை கண்ட தெய்வத்தை ஆகாருடைய கண்கள் கண்டது. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் ஆகாரை எப்பொழுதோ பார்த்து விட்டார், ஆனால் தன்னை கண்ட தெய்வத்தை ஆகார் சமீபத்தில் தான் கண்டார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், என்னை அழைத்த, என்னை அபிஷேகித்த, என்னை ஆளாக்கின, என்னை காண்கிற ஒரு தெய்வத்தை என் கண்கள் எப்பொழுது தரிசிக்கிறதோ, இது தேவ திட்டத்தின் இரண்டாவது நிலை. வராமின் சொல்லுங்க. மூன்றாவதாக, அமீன், இதுவரையிலும் கடமைக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, உலகத்திற்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, மனிதனை பிரியப்படுத்த வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். கிறிஸ்தவர்களாக இருந்தும் தெய்வ சிநேகம், தேவ அன்பு அற்றவர்களாக இருந்த நாம் இப்பொழுது நமக்குள்ளே ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம், இன்னும் ஆண்டவரிடத்திலே, இன்னும் தேவ சமூகத்திலே நெருங்கி சேர வேண்டும் என்ற ஒரு இருதயம் உங்களுக்கு வந்ததல்லவா? இது ஆண்டவருடைய திட்டத்தின் மூன்றாவது நிலை. வராமேன்னு சொல்லுங்க. முன்னால ஜெபிக்கணுங்கிறதே தெரியாது, முன்னால ஜெபிக்கணும் வேண்டும் என்று தெரிந்தும் ஜெபிக்கிறது கிடையாது, ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று தெரிந்தும் ஆலயத்திற்கு போவது கிடையாது. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல, இன்னும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் ஆராதிக்க வேண்டும், இன்னும் வேதம் படிக்க வேண்டும், இந்த உணர்வு இருக்கிறதல்லவா? இது தேவனுடைய திட்டத்தின் மூன்றாவது நிலை. முன்னாடி 10 நிமிஷம் கிடைக்குமானால் ஓய்வெடுக்கலாம் என்று ஆசைப்பட்டவர்கள், அரை மணி நேரம் கிடைக்குமானால் வீட்டிலே சொந்த கடமைகளை செய்யலாம் என்று ஆமென் நினைத்திருந்தவர்கள் இப்பொழுது 10 நிமிடம் கிடைத்திருந்தாலும் ஓடி வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யக்கூடாதா, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடாதா, ஆண்டவரே என் ஊழியத்தை ஆசீர்வதிக்க கூடாதா, ஆண்டவரே என்னை போல சிறைவிட்டு கிடக்கும் என் ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீ தரக்கூடாதா என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு எண்ணம், துதிக்கிற ஒரு எண்ணம், வேண்டுதல் செய்கிற ஒரு உணர்வு, தேவனை துதிக்க வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள் வந்திருக்கிறது அல்லவா? இந்த விருப்பம் தேவனுடைய திட்டம் முன்னில் செயல்பட ஆரம்பித்து விட்டது என்கிற நிலையின் 3வது நிலை. இது தேவ பர்வதத்தின் அனுபவம். அல்லேலூயா, ஆமென். இதுவரையிலும் நம்முடைய வாழ்விலே பல சப்தங்கள், ஒன்று நம்முடைய சுய சப்தம், நம்மை சுற்றிலும் இருக்கின்ற மனித சப்தம், நம்மை வளர விடாதபடி நமக்கு விரோதம் செய்கிற சத்துருவின் சத்தமாக எத்தனையோ சப்தங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சத்தத்தின் நடுவிலும் ஓரேவிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? அதுதான் ஆமென் தேவ திட்டம் என்னில் நிறைவேற ஆரம்பித்தது என்கிற அடுத்த நிலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் சொல்லுவீர்கள், பாஸ்டர் நான் ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம் என்னால் தேவ சப்தத்தை கேட்க முடிகிறது என்று. ஆமென் ஸ்தோத்திரம். கான்பிடன்ட், உறுதி உள்ளவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஸ், நான் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது என் ஆண்டவருடைய சத்தத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாடல்களை பாடும் பொழுதும், உன்னதமான தேவனை ஆராதனை செய்யும் பொழுதும், மகிமையான கர்த்தரின் சத்தம், அவருடைய சித்தம் என் காதுகளில் துணிக்கிறது, என்னால் உணர முடிகிறது. That is new experience in our life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவமாய் நான் உணர்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் அமைந்து நிறைவேற ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனையோ இடங்களுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். போகாத புனித ஸ்தலங்கள் இல்லை, போகாத ஆலயங்கள் இல்லை, போகாத ஜப கூடாரங்கள் இல்லை, செய்யாத மாந்திரீகங்கள் இல்லை, பார்க்காத அமைன் அஞ்ஞான வழிபாடுகள் இல்லை. ஆனால் எத்தனையோ இடங்களில் கிடைக்காத கர்த்தருடைய வார்த்தையை நான் பெறுகிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமே. ஆனால் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், நான் தேவனுடைய திட்டத்தின் பகுதியில், ஆண்டவருடைய சித்தத்தின் பகுதியில், ஆண்டவருடைய வார்த்தையின் பகுதியில் வந்திருக்கிறேன். தேவ திட்டம் என்னில் நிறைவேற ஆரம்பித்து விட்டதே. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் தெளிவாய் சொல்லுகிறேன், ஐயா தேவனுடைய வார்த்தைகளின் காதுகளில் கேட்கிறது, முன் போல அல்ல. வேத வசனங்களை கேட்க என் இருதயம் ஆவல் கொள்ளுகிறது. தேவனுடைய வார்த்தை எங்கு துணித்தாலும் என்னோடு பேசுகிறதாய் நான் உணர்கிறேன். என்ன வார்த்தைகள் வந்தாலும் என்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார், என் குடும்பத்தோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை என்னை பார்த்து தான் வருகிறது என்று சொல்கிற ஒரு உணர்வு வருகிறதா? அப்ப புரிந்து கொள்ளணும், தேவனுடைய திட்டத்திலே நீங்கள் இணைந்து விட்டீர்கள். உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. இப்ப மோசேக்கு ரொம்ப சந்தோஷம், அமே தேவ சமூகத்திற்கு வந்து விட்டார், தேவனை தரிசிக்கிற அனுபவம் கிடைச்சிருச்சு. அமேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணர

தேவனோடுள்ள உறவு, இன்னும் ஊழியம், இன்னும் போதகரோடு கூடிய ஐக்கியம், சபையோடு கூட ஐக்கியம், கிட்ட வர வர வர ஆண்டவர் என்ன சொல்லணும், வா சீக்கிரமாய் வா, என்னிடத்தில் வா. ஆண்டவர் பொதுவா நம்மை ஆண்டவர் எப்படி அழைப்பார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், அதான உண்மையான ஆண்டவருடைய அழைப்பு. நம்முடைய ஆண்டவர் என்னைக்கு ஒன்னு மாதிரி இருக்க மாட்டார் பிரதர். நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களில் மாறுபட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தைகள் சில நேரங்களில் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற விதம், ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தோடு பேசுகிற விதம் சில நேரங்களில் வித்தியாசமாக இருப்பது உண்டு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு இப்படி கூப்பிட்டார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், சீக்கிரமாய் வாருங்கள் என்று அழைத்தவர். இங்கே மோசே இன்னும் ஆண்டவரோடு, இன்னும் கிருபையின் பிரசன்னத்தோடு இணைந்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய சப்தம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆமென். மூன்றாம் அதிகாரம், யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி அப்படின்னா. அல்லேலூயா. வாய் என்று அழைத்து பழக்கமுடைய ஆண்டவர், வாய் என்று அழைப்பதை விரும்புகிற ஆண்டவர், வாருங்கள் என்று இன்று வரை கூப்பிட்டு கொண்டிருக்கிற தெய்வம் ஒரு மனிதனை பார்த்து இனி வராதே என்றார், வராதே என்று சொல்லுகிறார். பாருங்க, இது உண்மையாகவே ஒரு ஆண்டவருடைய செயலா? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் நீங்க என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்க வேண்டிய அவர் இனி வராதேன்னு சொன்னார். ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா, எங்கே இருக்கிறாய் என்று ஆதாமை தேடின தெய்வம் இங்கே ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ என் பக்கத்தில் வராதே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? நீங்க நல்லா கவனிங்க, தேவ மனிதனாகிய மோசேயினால் அப்போது அவர் அனுபவித்த சில ஆயத்தங்கள் அது வரைக்குத்தான் கொண்டு செல்லுமே தவிர, இனி அவர் முன் செல்ல வேண்டுமானால் மோசே தனது வாழ்வில் ஒழுங்குபடுத்த வேண்டிய சில பகுதிகள் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, தன்னுடைய வாழ்வில் இருந்த வாஞ்சை, தன் வாழ்வில் இருந்த விசுவாசம், தன் வாழ்வில் இருந்த ஏக்கம், இதெல்லாம் இப்ப தூரத்தில் கண்ட ஒன்றை சமீபத்தில் காண்கிற அளவிற்கு கொண்டு வந்துருச்சு. தெய்வ சத்தத்தை கேட்டார், அதிசயமான ஒரு நிகழ்ச்சியை அவருடைய கண்கள் கண்டது. ஆனால் தன்னையும் தன்னுடைய வாழ்க்கையும் குறித்த ஒரு தேவ திட்டத்தை வைச்சிருக்கிற ஆண்டவரையும் அவருடைய சித்தத்தையும் மோசே புரிந்து கொள்ள வேண்டுமானால் மோசே இன்னும் தன்னை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, சபையிலே பல வருடமாய் ஆராதிக்கின்ற பலரும், சபையில் பல வருடமாய் தேவனை ஆராதிக்கிற பலரும், ஊழியத்தை பல ஆண்டுகளாய் செய்கிற பலரும் ஒரு எல்லையை விட்டு கடவ முடியாதபடி நிற்கிறார்களே. காரணம் என்ன? அவர்களுக்கு பின்வந்த பலர் கிருபையில் வளர்கிறார்கள், அவர்களுக்கு பின்வந்த பலரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு பின்வந்த பலரும் ஊழியத்தை செய்கிறார்கள், அவர்களுக்கு பின்வந்த பலரும் ஆண்டவருக்காக செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு பின்வந்த பலரும் முந்தினோராக மாறும் பொழுது அநேகர் ஒரு எல்லையை கடக்க முடியாதபடி, ஒரு இடத்தை தாண்ட முடியாதபடி, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் ஆண்டவருக்காக செயல்பட முடியாதபடி தடுக்கப்படுகிறார்களே. காரணம் என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலரிடத்தில் சொல்லுவார்கள், பாஸ்டர் நன்றாக செபிக்கிறேன் ஆனால் நிறைவை காண முடியவில்லை, ஊழியத்தை செய்கிறேன் ஆனால் அந்த ஊழியத்திலே ஒரு பிரகாசத்தை காண முடியவில்லை, ஆவியிலே ஆராதிக்கிறேன் நிரம்பி வழிகின்ற ஒரு நிலையை காண முடியலை, ஆராதனை ஜெபம் தேவ சமூகத்திலே வருகிறேன் எல்லாரும் பாடி களி கூறுகிறாங்க, பட் அநேக நேரங்களிலே நான் மட்டும் வெறுமையாக நின்று விடுகிறேன். காரணம் என்ன? ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே உன்னுடைய வாழ்க்கையில் இனி என் கிட்டே சேர முடியாதபடி, இனி என் சத்தத்தை கேட்க முடியாதபடி, இனி என் பிரசன்னத்தை உணர முடியாதபடி, இனி என்

ஆளுமையை அனுபவிக்க முடியாதபடி ஏதோ ஒன்று உனக்கும் எனக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்துகிற ஒன்றை உன் காலில் நீ தொடுத்திருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டவென்றால் ஆலயத்திற்கு சென்றவென்றால் தேவ சமூகத்திற்கு வந்தவென்றால் அந்நிய பாஷை பேசுகிறவென்றால் தேவனுடைய மகிமையின் பூரணத்தை, தேவனுடைய வல்லமையின் பூரணத்தை, தேவனுடைய வார்த்தையின் நிரம்பி வழிகின்ற அந்த தேவ மகிமையை உணர முடியலையே. ஏதோ ஒன்று உன்னை தேவ சமூகத்திலே, தேவ பாதத்திலே, தேவ வார்த்தைக்குள்ளே செல்ல விடாதபடி தடுக்கிற ஒரு ஆயத்தம் உனக்குள்ளே கிடக்கிறது. இனி மோசே முன்னால போகணும்னா அவன் தன்னுடைய வாழ்வில் இருக்கிற ஏதோ ஒன்றை கலத்தி வீசியே ஆகணும். நல்லா கவனிங்க, எவ்வளவு ஆர்வமா தேவ சமூகத்திற்கு ஓடி வருகிற, இவ்வளவு ஆர்வமா தேவ சமூகத்திற்கு வருகிறார். விடுதலை கிடைத்தது, சுகம் கிடைத்தது, அற்புதம் நடந்தது, ஆவிக்குரிய மாற்றம் வந்தது. இப்போ ஒரு எல்லையில் இருக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இனி வராத முன்னாடி. யாருடைய சத்தம்? ஆண்டவருடைய சத்தம். ஆண்டவர் அதற்கு சொல்லுகிற காரணம் என்ன? இனி கடக்க போகிற இடம், இனி நீ தாண்ட போகிற இடம், நீ இனி வர வேண்டிய இடம் பரிசுத்த பூமி. உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலற்றாத பட்சத்தில் இனி நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஆனா இதுவரைக்கும் நீ கண்டாய், தெய்வ சத்தம் கேட்டாய், ஆண்டவரோடு நெருங்கி சேருகிற ஒரு இருதயம் இருந்துச்சு, அது கிறிஸ்தவத்தினுடைய துவக்க நிலை. ஆனால் இரண்டாம் நிலை, அவரை அறிகிறதும் அவருடைய சித்தத்தை அறிகிறதும் அவருடைய நோக்கத்தை நீ அறிய வேண்டுமானால் சில காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். சில காரியங்களை கலற்றி வீசியே ஆக வேண்டும். சில காரியங்களை விட்டே ஆக வேண்டும். சில காரியங்களை மறந்தே ஆக வேண்டும். சில காரியங்களை மன்னித்தே ஆக வேண்டும். சில இருதயத்தை மாற்றியே ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்ல என்றால் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியும், ஆனால் கிறிஸ்து உனக்குள்ளே இருக்க முடியாது. நீ ஆலயத்திற்குள் இருக்க முடியும், ஆனால் நீ ஆலயமாய் இருக்க முடியாது. நீ தெய்வ சத்தம் கேட்க முடியும், ஆனால் தெய்வ சித்தம் கேட்க முடியாது. நீ ஆராதிக்க முடியும், ஆனால் உன்னால் இந்த பூமியில் ஆண்டவருடைய சித்தம் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் கடமைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள், அல்லது பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்கள்? நான் இப்படித்தான் இருப்பேன் பிரதர், இனி என்னுடைய சுபாவத்தை மாற்றுவது இல்லை, இனி என்னுடைய வேகம், என்னுடைய கோபம், என் வரட்டு சுபாவம், என் வரட்டு கௌரவம், இதை நான் விடுவது இல்லை, பாரம்பரியத்தை விடுவது இல்லை, நான் நேசிக்கிற உலகத்தை விடுவது இல்லை என்று நீ சொல்லுவாயானால் இன்று இரப்பகல் வேளை கத்த சொல்லுகிறார், இனி நீ ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அக்கறை செல்ல வேண்டிய அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் நடுவழியில் நிற்கிறார். கர்த்தருடைய சத்தம் சொல்லுகிறது, இனி வராதே. அநேகரால ஏன் வளர முடியலை? அநேகரால ஏன் தேவ மகிமையை காண முடியலை? வேதம் சொல்லுகிறது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவோ நிரம்பி வழிகிற. வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த நிலை காண முடியலையே. அல்லேலூயா சொல்லுங்க. எதுவும் என்னைக்கும் போய் ஆண்டவரே ஆண்டவரே என்னைக்கும் கதறுகிற ஒரு சத்தமா, என்னைக்கு இந்த தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள்? என் அருமையான மோசே, உனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுத்துவது மட்டுமல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதே. உனக்கு ஒரு விடுதலை தருவதல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகரை விடுதலை ஆக்குவதே. உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது. உன் வியாதியை சுகமாக்குவது அல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகருடைய வியாதி சுகமாக்கப்படுவது. உன் கடனை மாற்றுவது அல்ல தேவனுடைய சித்தம், உன் நிமித்தம் அநேகருடைய கடன் தீர்க்கப்படுவதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான இரவு பகல் நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உன்னுடைய நோக்கம் தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு மதிகட்டவனாக இராது.
என் ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், எப்பா இதுவரை உன் விசுவாசம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வாஞ்சை இதெல்லாம் உன்னை எல்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இனி நீ கடக்க வேண்டுமானா இன்னும் உன்னை ஒழுங்குபடுத்தணும். இனி நீ கடக்க வேண்டுமானா உன்னை உருவாக்கணும். இனி நீ கடக்க வேண்டுமானா உன்னை மாற்றி அமைக்கணும். நீ மாறணும். வராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சில சொல்றாங்க, இப்படி எல்லாம் இருந்தா போதும் பாஸ்டர், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தமா, கொஞ்ச நேரம் பாட்டு பாடணுமா, கைகளை உயர்த்தி கத்தரை ஆராதிக்கணுமா, நம்மால முடிஞ்சதை கத்தருக்கு கொடுத்தனுமா. தோத்திரம். ஆமே. பாஸ்டரை பார்த்து ஒரு பிரைஸ் சொல்லான், ஆமே லீடரை பார்த்து ஒரு பிரைஸ் சொல்லான், எல்லாரையும் பார்த்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்த மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டு வந்தவண்ணமா, தோத்திரம் தோத்திரம், ஆமே பால்ல நழுவின பழம் மாதிரி போணுமா, அப்படி வாழ்கிறவர் வாழ்க்கை அல்ல. அஞ்சு நாட்களில் நீ உலகத்தில் உயிர் வாழ்ந்தாலும் தேவனுடைய திட்டம் அறிவதற்காகத்தான் என் தேவன் உன்னை ஓரேவுக்கு கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மோசேயை ஓரேவுக்கு கொண்டு வந்தது தான் யார் என்று காண்பதற்கல்ல, மோசே யார், மோசே குறித்த தெய்வ திட்டம் என்ன என்று மோசே அறிவதற்கு. அல்லேலூயா. இயேசு நல்லவர்னு நீ பாடிட்டு போகிறதுக்கு அல்ல, ராஜாவின் மாளிகையில் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகிறதுக்கு அல்ல. இத்தனை வருடங்கள் ஆடுகளுக்கு பின் நடந்து கொண்டிருந்த நீ கண்ணீரிலோ கவலையிலோ பாடுகளின் நடுவிலோ வாமின் மிகுந்த வேதனையின் நடுவிலே வாழ்கிற உன் வாழ்க்கை என்ன, உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன, நீ யார், உன்னை ஏன் ஆண்டவர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார், நீ சாதாரணமானவன் இல்லை என்பதை நீ அறிவதற்காகத்தான் நான் உன்னை கொண்டு வந்தேன். அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட சுகத்தினால் திருப்தி அடைந்திருக்கிறாயா? குழந்தை கிடைத்தது, thank you Jesus. வீடை கட்டினேன், thank you Jesus. நல்ல ஒரு சபையை தந்தி, thank you Jesus. ஆண்டவரே கடன் மாறிற்று, உமக்கு நன்றி. இப்படி சொல்லி போகலாம் என்று நினைக்கிறாயா? இல்லை மகனே, என்னை யார் என்று அறிவதற்கோ, உன்னை அழைத்த தெய்வம் யார் என்று மட்டும் நீ அறிவதற்கோ அல்ல. இன்றைக்கு நீ யார் என்று தெரியாமல் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிரு உன்னை, நீ யார், உன்னை குறித்த தேவ திட்டம் என்ன என்பதை நீ அறியும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அநேக நேரங்களிலே நமக்கு தெரியல நம்ம யாருன்னு. அதை ஆண்டவர் இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்கள் தன்னை வெளிப்படுத்த முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு முன்னே சிலரை பிரயோஜனப்படுத்த வேண்டிய நாட்கள் உண்டு மகனே. இதற்கு முன் சிலரை அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் மாற்று, தேசம் அறிகிற ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் நான் மாற்றும்படி நினைத்தேன். ஆனா அவர்கள் ஒரு பாதரட்சை, அவர்கள் காலில் விழுந்து கிடக்கிற ஒரு ஆமென் ஆயத்தம் உண்டு. அவன் என்னிடத்தில் வரவிடாதபடி, அவன் தேவ திட்டத்தை அறிய முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. உன் வரட்டு கௌரவம். எத்தனை பேர் இன்றைக்கு பகல் வேளை உங்களை மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க பிரதர், முடியுமா பிரதர், முடியுமா? இந்த எழுப்புதலின் காலத்திலே என் தேவனாகிய கர்த்தர் மிக தெளிவாய் பேசுகிறார். என் வார்த்தையை கேட்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான பகல் வேளை சொல்லுகிறேன், நாலு சுவற்றுக்குள்ளே, நாலு சுவற்றுக்குள்ளே தேவ திட்டத்தை மறந்தவனாக வாழுவதற்காக ஒரு வாழ்க்கை இப்பொழுது நன்றாகத்தான் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீ செய்கிறாயோ, இல்லை உன் தெருவிலே அநேகரை கர்த்தருக்குள், உன் கிராமத்தில் அநேகரை கர்த்தருக்குள், நீ வேலை செய்கிற அலுவலகத்தில் அநேகரை கர்த்தருக்குள், தெருவிலே நின்று கொண்டு சுகமளிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனத்தை விடுவிக்கும்படி அழைக்கப்பட்டவன் நீ. பட்டயத்தை பிடிக்கிறதுக்கு திராணி படைத்த மனுஷன் மோசே, பட்டயத்தை கையில் எடுத்து யுத்தம் செய்வதற்கு திராணி இருந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் நினைச்சார். அவரால் முடிஞ்சுச்சா? இல்லை. ஒரே ஒரு எகிப்தியன் இடத்தில் இருந்து ஒரே ஒரு இஸ்ரவேலனை காப்பாற்றத்தான் முடிஞ்சிச்சு. பட்டயத்தை எடுத்து யுத்தம் செய்வதற்கு திராணி இருந்த காலத்தில் மோசே ஆயுதத்தை கையில் எடுத்த பொழுது ஒரே ஒரு மனுஷனான், ஒரே ஒரு மனுஷனைத்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனா ஆடு மேய்க்கிறதற்கு பயன்படுத்துகிற ஒரு கோலை கையில் வைத்துக்கொண்டு
ஒரு மனுஷனை கூட இழக்காம அத்தனை பேரையும் விடுவிச்சாரே, அதுதான் இனி நீ வாழ்க்க போகிற வாழ்க்கை. பட்டயம் கையில இருந்து ஒரு மனுஷனை தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு, ஆனா அவர் கம்பு கையில வச்சுட்டு ஒருவனை இழக்காம கத்தர் விடுதலைக்கு நடத்தினார். நீ நினைக்கிற பணம் இல்லையே, பொருள் இல்லையே, பட்டயம் இல்லையேன்னு, அது ஒண்ணு வேண்டாம். கிருபையின் கரம் உன்னோடு கூட இருக்குமானால் இனிதான் உனக்கு எதிர்காலம். நீ விசுவாசித்தால் கைகளை தட்டி கத்தருக்கு நின்று சொல், இனி இருக்கு வாழ்க்கை, இனி இருக்கு வாழ்க்கை, இனி இருக்கு வாழ்க்கை. நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையை உன்னாலேயே நம்ப முடியாது.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக ஆர்ப்பரியுங்கள் என்று ஆரம்பிக்கிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை ஜோசுவா 6:16. ஜோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களின் வெற்றி ஆர்ப்பரிப்பின் துதியில் இருந்தது என்னும் வெற்றி என்ற ரகசியத்தை ஜோசுவா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்று அவர்கள் எக்காலங்களை ஊதி எரிக்கோ கோட்டையை சுற்றி நடந்து ஆர்ப்பரித்த போது அது தகர்ந்து கீழே விழுந்தது. பெரிய பெரிய அலங்கங்கள் எல்லாம் வல்லமை அடங்கி இருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரிக்கும் போது முதலாவது அவருடைய உள்ளத்தில் உள்ள காரிருளின் ஆதிக்கங்கள், இருதயத்தில் உள்ள அந்தகார சக்திகளின் கோட்டைகள் உடைக்கின்றன. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் உள்ளத்திலே இறங்கி வருகிறபடியால் தீய துஷ்ட வல்லமைகள் விலகி ஓடுகின்றன. தேவனுடைய பிரசன்னம் உள்ளத்தை நிரப்புகிறது. அவன் உள்ளத்திலே ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்கிறான். அடுத்தது, வெளியிலே உள்ள தடைகளாகிய எரிக்கோக்கள் உடைகின்றன. எதிர்த்த துஷ்ட ஆமான்கள் விலகுகிறார்கள். தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. அஞ்ஞானமும் விக்கிரக ஆராதனையும் நிறைந்த அந்த புற ஜாதியாருடைய எரிக்கோவை மேற்கொள்ளுவதற்கு துதியின் ஆயுதமே உதவியது. நீங்களும் கூட உங்களுடைய அலுவலகத்திலும் குடும்பத்திலும் உள்ள எதிர்ப்பின் சக்திகளை மேற்கொள்ளுவதற்கு துதியின் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள் என்று கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு சேர்ந்திருக்கும். ஆர்ப்பரிப்பின் துதி அதிக வல்லமை உள்ளது என்பதை தாவீது திரும்ப திரும்ப அனுபவித்தபடியினால் உங்களுடைய துன்பங்களில் எல்லாம் நீங்களும் அதே ஆயுதத்தை கையாள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் என்று சங்கீதம் 47:1-5 காணலாம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கெம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சங்கீதம் 98:4-6 காண்போம். புதிய ஏற்பாட்டிலும் கூட இப்படிப்பட்ட மேன்மையான வெற்றியை பவுலும் சீலாவும் தங்களுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு போதிக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் இருள் சூழ்ந்த சிறைச்சாலையில் போடப்பட்ட நிலைமையில் கூட கர்த்தரை பாடி துதித்தார்கள். அந்த துதியின் சத்தம் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலந்து போயிட்டு என்று அப்போஸ்தலர் 16:26 வாசிக்கும்.

பொருந்தினவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மாத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதா. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என போற்றப்படத்தக்க, எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர், அவர் சேனைகளின் கர்த்தர்,

பரிசுத்த குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிற ஆவியானவர் அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் உயரமும் உன்னதும்.

மூலமாய் தேவனுக்கு மாத்திரமாகிவன் இருக்கிற இடங்கள் பரிசுத்தம் அடைவதாக, நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடைவதாக, குடும்பம் பரிசுத்தம் அடைவதாக, வாழ்க்கை பரிசுத்தம் அடைவதாக, பரிசுத்தர் உலாவுகிறார். நல்ல கரங்களை கட்டி ஆவல நிறைந்த தேவனுக்கு மகிமையாய் அபிஷேகம் என தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி தேவ மகிமை நம்மை நிரப்புவதாக, தேவடைய பிரச்சனை நம்மை நிரப்புவதாக, தேவடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையின் மேலும் தேவடைய அளவில்லாத பிரச்சனை

துதியின் சத்தம் எழும்பட்டுமே, துதிக்கிற சத்தம் எழும்பட்டுமே. எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்த தோடுதோ, ஓ எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமையா, ஆண்டவருக்கு மகிமையாக, கர்த்தர் நடத்தினதை நினைத்து மகிமையாய், ரிபாபா கபலா.

கிருபை இயேசுவினாலே, இயேசுவினாலே, இயேசுவின் சிந்த இந்த பகல் வேலையில் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. அவர் பரிசுத்தர், அவர் பரிசு

ஒரு விஷயம் கூட சத்தத்தை உயர்த்தி சேனைகளை கத்தர் இந்த வார்த்தை சொல்லும் போதே அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. ஆமென். சேனைகள் ரபா கபாலா தரபா ரிகபாலா சந்தராதா ரகபாலா துரபா பாபா. முற்றிலுமா முற்றிலுமா விட்டு கொடுத்து சொல்லுங்க. அவர் பரிசுத்த அவர் பரிசுத்த அவர்

பரிசுத்தரின் அசைவாடுதலை நாங்கள் உணரணுப்பா, பரிசுத்தரின் தொடுதலை நாங்கள் உணரப்பா. எங்கள் உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் நாவுகள் தொடப்படட்டும் ஆண்டவரே. விட்டு கொடுங்க பார்க்கலாம், விட்டு கொடுங்க பார்க்கலாம். அவன் நம்ம திருவிழாவிக் கொண்டிருக்கிறான். வஸ்திரத்துங்களினால் ஆலயம் நிறைந்திருக்கிறது. அவருடைய மகிமையின் அளவில்லாத மகிமையின் பிரசனம் இந்த பகல் வேளையில் நம்முடைய குடும்பத்தை நிரப்பும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்பும்படியாக, இந்த வருடத்தை தம்முடைய மகிமையினால் அவர் நிரப்பும்படியாக. ஆட்டுக்குட்டியானவரை மாத்திரம் முன்பாக நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை தொடும் ஆவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவர், எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவர்.

கட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துவோமா. முழு பலத்தோடு சர்வ வல்லவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், நல்ல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், ரட்சிப்பின் தன்மலை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தரும் நம்மை பரிசுத்தமாக்குகிறவருமாகிய சர்வ வல்லவ, சர்வ வல்லவ, நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக, நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிப்பித்து ஆமே கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ செய்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும்.

வாக்கு மகிமை செலுத்துவோம். இதுவரை நடத்தினவர் மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக நம் முன்னே சென்றவர், இனியும் நடத்த போதுமானவர், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் கம்புவிப்பேன் என்றவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரே நமக்கு அடைக்கலாம், அவரே நமக்கு துருகம், அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு கோட்டை, அவரே நம் ரட்சணியே கண்மலை.

0: ஆமென். அவர் உனக்கு முன்னே செல்வாரானால் புரிந்துகொள், தடைகள் உடைக்கப்பட போகிறது. அவர் உன்னை சுமக்கிறாரானால் புரிந்துகொள், நீ தடைகளை தாண்ட போகிறாய். ஆமென். அவரால் தடைகளை உடைத்து நடத்த முடியும். அவரால் உன்னை தடைகளை தாண்டியும் கொண்டு செல்ல முடியும். என் ஆண்டவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஜீசஸ், உடைய கிருபை எவ்வளவு பெரியது, உடைய காருண்யம்.
1: ராஜா நீர் செய்த நன்மைகள்

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 11:14. லிவாய் ஸ்ட்ராஸ் என்பவர் 1847 அமெரிக்காவுக்கு வந்தார். அவர் 1853 சான் பிரான்சிஸ்கோவில் மொத்த ஜவுளி வியாபாரத்தை ஆரம்பித்து சுரங்க தொழிலாளர்கள் தங்கள் வேலை நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய பேண்ட்களை தயாரித்து விற்பனை செய்தார். லிவாய் ஸ்ட்ராஸின் வியாபாரத்தில் 1872 ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்பட்டது. டெய்லர் ஒருவர் லிவாய் ஸ்ட்ராஸுக்கு தான் பேண்ட் பாக்கெட்டுகளில் ரிவட் எனப்படும் கடாவும் ஆணி வைத்து தைத்து தருவதாகவும், அவ்வாறு செய்தால் பாக்கெட் விளிம்பு பிரியாமல் இருக்கும் என்றும் ஆலோசனை கூறி கடிதம் எழுதினார். இந்த ஆலோசனை மிகவும் நன்றாக இருக்கிறதே என்று உணர்ந்த லிவாய் ஸ்ட்ராஸ் ஜேக்கப் டேவிஸ் என்ற அந்த டெய்லரை தன் கம்பெனிக்கு பேண்ட் தைத்து கொடுக்க வேலைக்கு அமர்த்தி கொண்டார். 1873 பேண்ட் பாக்கெட்டில் கடாவும் ஆணி அடித்து ப்ளூ கலர் டெனிம் ஜீன்ஸ் மற்றும் டெனிம் சட்டைகள் தைத்து விற்கப்பட்டன. 2003 லிவாய் ஸ்ட்ராஸ் அண்ட் கோ என்ற அந்த கம்பெனி உலகிலேயே மிகப்பெரிய ஆடை தயாரிப்பாளராக விளங்கியது. ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் என்றாலே லிவாய்ஸ் என்று சொல்லும் அளவுக்கு அது உலக புகழ் பெற்றதாக மாறிவிட்டது. லிவாய் ஸ்ட்ராஸ் தான் பணக்கார தொழிலதிபராக இருந்தாலும் ஒரு சாதாரண டெய்லரின் ஆலோசனையை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டதால் அவர் கம்பெனி உலக புகழ் பெற்றதாக மாறியது. அவர் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் அளவிற்கு தாழ்மையுடையவராக இருந்தார். பிரியமானவர்களே, அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று வேதவசனம் சொல்கிறபடி ஆலோசனையை கேட்கிறவர்கள் நிச்சயம் உயர முடியும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இந்த அற்பமான மனிதனுடைய ஆலோசனையை நான் ஏன் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு ஜெயம் கிடைக்காது. வேதத்திலும் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். யோவாஸ் என்ற ராஜா யோய்தா என்னும் ஆசாரியனுடைய ஆலோசனையை கேட்டு ஆட்சி நடத்தினார். அப்போது அந்த ராஜா தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் யாராயிருந்தாலும் நமக்கு ஆலோசனைகள் மிகவும் அவசியம். 119 சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரன் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது என்று வேதத்தையே தன்னுடைய ஆலோசனைக்காரர் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நம் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்ல, நம்மை வெற்றியாய் வழிநடத்த தேவன் தமது வேத புத்தகத்தை நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆலோசனைகளுக்கு செவிசாய்ப்போம். அப்பொழுது நாம் உயர்வடைய முடியும்.

அப்போஸ்தலர் 19 அதிகாரம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேலான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகின்றவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்பதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லோரும் ஏறக்குறைய 12 பேராயிருந்தார்கள். பின்பு பவுல் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 அளவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களில் இருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். 2 காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின.

பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகின்ற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கின்றவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கின்ற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம் என்றார்கள். பிரதான ஆசாரன் ஆகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாய் கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளிலே சுற்றி நடந்து ஜெருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய திமோத்தேவையும் எரஸ்துவையும் மக்கதேனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலக்கம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல் வெள்ளியினாலே சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் விரைவித்துக் கொண்டிருந்தான். இவர்களில் இப்படிப்பட்ட தொழில் செய்கின்ற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறதென்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கின்றீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கின்றதுமல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகின்றதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கின்ற அவருடைய மகத்துவம் அழிந்து போகின்றதற்கும் ஏதுவாயிருக்கின்றது என்றார். அவர்கள் அதை கேட்டு கோபத்தினால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினாலே நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்திற்குள்ளே போக மனதாயிருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையை மாத்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த போது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லோரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும்
வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிட் பெருசாரியராயிருக்கின்றதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகையினால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருங்கள். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவிட் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூசிக்கின்றவர்களும் அல்ல. தெமேத்திரியுவுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கின்ற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கின்றார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடிக் கொள்ளட்டும். நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலக்கத்தை குறித்து நான் உத்தரவு சொல்லுகின்றதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாயிருக்கின்றதற்கு ஏதுவாயிருப்போம் என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: யோவான் எழுதின சுவிசேஷம் 19:21-42 வரைக்கும் நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போம். இங்கே நாம் பார்க்குறோம், அப்போது 21 அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியன் பிலாத்தை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீ எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுது என்றான். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். பாருங்கள், இந்த பிலாத்து அறிஞ்சு எழுதினானோ அறியாமல் எழுதினானோ, உண்மையில் எழுதினானோ உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எழுதினானோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் எழுதினது தான்னு சொல்லிட்டான். ஆனால் எவ்வளோ அந்த யூதருடைய பிரதான ஆசாரியர்கள் அதை வாதாடினாங்க, அந்த மாதிரி எழுதாத, அவன் யூதருடைய ராஜா என்று சொன்னான் எழுதுன்னு. அவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் தான் இந்த உலகத்துக்கு ராஜா என்பதை அந்த ஏறுவதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி தான் யூதருடைய ராஜா அப்படின்னு நசரேனாகி இயேசுன்னு எழுத வைத்தார். அதனால் அந்த ராஜா அந்த ஏறுவது மன்னர் என்ன செஞ்சார், நான் எழுதுன்னு தான் நான் அதை மாற்ற முடியாது அப்படின்ட்டார். அதனால் இன்றைக்கும் இல்லை, என்றென்றைக்கும் அவர் தான் ராஜா என்பதை இன்றைக்கு உறுதியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததுபடியாக பார்க்குறோம், இந்த போர் சேவர்கள் 23 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பின் அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவனுக்கும் ஒவ்வொன்றாக பங்காக 4 அங்கியும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள் அதை கிழிக்காமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவர் இப்படி செய்தார்கள்னு. அதே போல் 36 கூட பார்த்தீங்கன்னா, அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. அப்போ எலும்புகள் முறிக்கப்படலை, அவருடைய ஆடை மேலே 4 சீட்டு போட்டாங்க, இதெல்லாம் வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டது. இதெல்லாம் எப்போ சொல்லப்பட்டதுன்னா, ஏசாண்டவர் பிறப்பதற்கு முன்பே சொல்லப்பட்டது. நான் அதான் திரும்பி சொல்கிறேன், நாட் ஒன்லி, அதாவது யூதர்களுடைய வேத வாக்கியத்தில் மட்டும் சொல்லப்படலை, உலகத்தில் தோன்றின அநேக மதங்களாக இருந்தாலும் சரி, அநேக வேத புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த வேத புத்தகங்களையும் அந்தந்த பகுதியிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிறப்பை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் இந்த காரியங்களெல்லாம் சொல்லப்பட்டது என்று நான் ஒரு சண்டேயில் மெசேஜ் கொடுத்தேன், வேத வாக்கியம் நிறைவேறப்பட்டதுன்னு. ஆண்டவர் அன்பாவிலே அப்படிப்பட்டதான வரலாற்று நாயகன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நம்ம இந்தியாவில் இருக்கிற வேத நூல்கள் ஆகிய 4 ரிக், யசுர், சாம, மதர்வனம் என்ற 4 அதை குறித்து போட்டிருக்கு. இந்த உலகத்தை பாவத்தை போக்குறதுக்கு ஒரு பிரஜாபதி வருவார், அவருக்கு 9 இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அம்சத்தில் ஒன்று தான் என்னது, 2 அதில் நிறைய அம்சம் நிறைவேறிருக்கு அவருக்கு. அதில் 4 அவருடைய ஆடைகளை 4 பங்கிட்டு கொள்ளப்பட வேண்டும்னு ஒரு அம்சம் இருக்குது. அடுத்து அவருடைய கால் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு அம்சம் இருக்குது. இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஸ்லோகங்கள், நான் வந்து அந்த ரிக்வேதத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், இந்த யூதர்களுடைய வைத்திருக்கிற அந்த வேத புத்தகத்தில் மட்டும் அவருடைய அந்த வாக்கியம் நிறைவேறலை, எல்லா இடத்துலையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை வேதங்களிலும் அவரை குறித்து எழுதியிருக்கிறது என்பதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அன்பானே, இன்றைக்கி அப்புறம் பாருங்கள், இந்த 19 தான் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அவருடைய மரணத்தின் வேலையிலே அவர் கடைசியாக முன்மொழிந்த வார்த்தைகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதை 26 பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்திரியே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். அப்புறம் தாகமாக இருக்கிறேன், அடுத்தது முடிந்தது என்று 27, 28, 29, 30 இந்த வார்த்தையெல்லாம் வருது. இதை குறித்து நாம் குட் ஃப்ரைடேல செய்தி அதிகமாக கேட்டிருக்கிறோம். இந்த ஸ்திரீயை குறித்து அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று ஏன் சொல்லணும் அன்பான்ல? இன்றைக்கி வந்து உன்னை நேசிப்பது போல பிறர நேசி என்றது அர்த்தத்தை, அந்த சத்தியத்தை அந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தாய்க்கும் தன்னுடைய சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுக்குறார். நான் செத்துட்டேன், அதனால் நீ என்னையே மகன் நினச்சிட்டு நீ ஏங்காத, அதோ யோவான் இருக்கிறானா அவனும் உன் மகன் தான், நீ பெத்தாதான் புள்ள இல்லை பெக்காட்டாலும் அவன் புள்ள தான் அப்படின்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதேபோல் யோவானை என்ன சொல்கிறாரு, உன் தாய் தான் தாய் இல்லை என்னுடைய தாயும் உனக்கு தாய் தான் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அப்போ ஒருத்தரை நேசிக்கிறது போல் இன்னொருத்தர் நேசிக்கணும் அப்படின்றதான் இங்கே ஆண்டவர் சொல்ல வரக்கூடிய கருத்தாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பால் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஐந்தாவது வார்த்தையாக சிலுவையில் வந்து ஐந்தாவது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன். என்ன தாகம்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவருக்கு ஆத்ம தாகத்தை தவிர வேறு தாகம் அவருக்கு கிடையாது. அந்த ஆத்ம தாகத்தை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட், அந்த உயிர் ஊடகம் போது அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளில் ஏழு பொன்னான வார்த்தைகள், அதில் மூணு முத்தான வார்த்தைகள் இங்கே யோவானில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆத்ம தாகத்தை நாம் கொல்ல வேண்டும், ஆத்ம தாகத்தோடு நாம் வாழ வேண்டும். அவர் மரிக்கிற வரைக்கும் அந்த ஆத்ம தாகத்தோடு தான் இருந்தார் பாருங்கள். ஆனால்தான் நான் சொன்ன அந்த கல்லனை கூட கவர்ந்திட்ட கல்லன் என்று ஒருத்தர் ஆண்டவரை குறித்து ஒரு செய்தி கொடுத்தது ஒரு தேவ மனுஷன் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இருக்கிறது. கல்வனையே கவர்ந்திட்ட கல்லன் அப்படின்னார். ஏசாண்டவர் வந்து ஆத்ம திருடன் அப்படின்றார். என்ன திருடன்? அந்த பேர் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலே எனக்கு வச்சாங்க. நான் இருந்த ஸ்தாபனத்தில் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற சர்ச்சி இருக்கும், அப்போ கேஷன் பிரதரா அவர்கிட்ட வச்சுக்காதீங்க, அவர் ஆத்மா திருடன். ஆத்மா ஒருத்தட்ட பேசினாருன்னா அவர் அவ்வளோதான், நீங்கள் மயங்கிடுவீங்க, அவர்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னாங்க. பாருங்கள், ஆத்ம திருடன் ஒன்று நான் அதை தான் நினச்சிக்கிட்டேன். பரவாயில்ல, ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னு. அன்பவங்களே, இன்றைக்கி கடைசி வரைக்கும் அந்த ஆத்ம பாரத்தோடு நாம் இருக்கிறோமா? முடிவு பரியந்தம் நாம் சாகிற வரைக்கும் அந்த ஆத்ம பாரம் நமக்குள்ளே இருக்கிறோம். அதுதான் ஏசாமிக்குள்ளே இருந்த ஒரே ஒரு பாரம், ஆத்ம பாரம். இன்றைக்கி நமக்கு என்ன பாரம் இருக்குது? ஏகப்பட்ட பாரம் இருக்குது. நம்ம குடும்ப பாரம், பிள்ளைங்க குறித்த பாரம், கணவனை குறித்த பாரம், வீடு கட்டலேனுக்கு பாரம், இன்றைக்கி கல்யாணம் பண்ணலேன்னு பாரம், வேலை கிடைக்கலன்னு பாரம், இந்த பாரத்தை தான் நம்ம சுமந்துக்கிட்டு இன்றைக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம் மூஞ்சி. ஆண்டவர் கடைசி வரைக்கும் சிலுவையிலே சுமந்த அந்த ஆத்ம பாரத்தை நாம் சுமக்க ஆரம்பிப்போம். அதுதான் மத்தேயு 11:28-29 அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். உன் பாரத்தை அவர்கிட்ட வச்சுடு, அவருடைய ஆத்ம பாரத்தை நீ சுமந்துக்கோ, அப்பொழுது உனக்கு இளைப்பாதல் கிடைக்கும்னு சொன்னார் எனக்கு. அன்பாவில்லை, இதெல்லாம் எவ்வளோ ரகசியத்தை நம்ம கற்றுக் கொடுத்த போதிலும் இன்றைக்கி நம்ம எந்த பாரத்தை தான் சுமக்கிறோம்? நம்ம சொந்த பாரத்தையும் உலக பிரகாரமான பாரத்தையும் தான் சுமக்கிறோம். அந்த இன்றைக்கி நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, இன்றைக்கி ஆண்டவர் சிலுவையில் சிந்தின வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தை இந்த தாகமாக இருக்கிறேன்ற வார்த்தை. அந்த வார்த்தை ஆத்ம தாகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக உன்னுடைய பாரத்தை என்னுடைய பாரத்தை சுமந்து தீர்ப்பார். ஆத்ம பாரத்தை நாம் சுமக்கும்போது அடுத்தது பார்க்குறோம். கடைசியாக சொல்கிறாரு, அடுத்தது முடிந்தது என்று காடியை வாங்கினு போய் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கும். முடிந்தது என்று சொன்னாக்கா அவர் கரெக்டாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை முடித்து அவர் வெற்றி சிறந்ததுனால முடிந்தது என்று சொன்னார். இன்றைக்கி ஒன்றாலே என்னாலே அந்த முடிந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்தை கரெக்டாக ஓடி முடித்தோமா, முடிக்கிறோமா? எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்கிறோம், எவ்வளோ நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகள் இன்றைக்கு இருக்கிறது ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம். இன்றைக்கி பாருங்கள், அவர் எல்லாமே பிதா அவருக்கு கொடுத்த எல்லா வேலையும் செய்து முடித்த பிறகு தான் முடிந்தது என்று சொன்னார். ஆனால் அவருக்கு அது முடிந்தது, நமக்கு அது ஆரம்பம். நமக்கு என்னது? இது ஆரம்பம். அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார் இன்றைக்கி, ஆனால் பரலோகத்தில் போய் ஸ்டார்ட் பண்ணுறார். இன்றைக்கி அதே தான், இன்றைக்கி நாம் ஓட்டத்தை முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அதுதான் நமக்கு பிறப்பு, மறுஜீவன் என்று சொல்கிறார். அதுதான் நித்திய ஜீவனில் போயிட்டு எவர் லாஸ்ட் ஆண்டரோடு நம்ம வாழ போகிறோம். இந்த உலகம் வந்து நமக்கு முடிந்ததுன்னு சொல்லலாம், இவர் சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் ஆண்டருடைய ஆவிக்குரிய பிரகாரம் பார்த்தாக்கா யார் ஒருத்தவங்க இங்கே கண்ணை பூலோகத்தில் மூடுறாங்களோ அங்கே பரலோகத்தில் போய் என்ன செய்கிறாங்க, கண்ணை திறக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை அன்றைக்கி தான் தொடங்குதுன்னு அர்த்தம். அப்போ முடிந்தது என்று சொன்னால் அது முடிவல்ல, அது ஒரு தொடக்கமே என்று பார்க்குறோம். அன்பாவில், அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அன்றைக்கி தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, தொடங்குறார். அதனால் நம்ம ஆண்டவரை இன்னமும் ஒன்று கெட்டு போகல, இன்னமும் நீ வெக்ஸாகி உட்காந்துருக்காத, இன்னமும் உன் பிரச்சனை நினச்சி சோர்ந்து போகாத, இன்னிலேருந்து நீ ஆரம்பித்தா கூட இன்றைக்கி என்ன செய்யலாம், நீ ஆண்டவருக்குன்னு பணி ஆற்றலாம், ஆண்டவருக்குன்று ஊழியம் பண்ணலாம், ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம். அதனால் நாம் முடிந்தது என்று நம்ம நினைக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியை இந்த உலகத்தில் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும், அழகாக செய்து முடிக்கிறதுக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். அன்பாவில் அடுத்தபடியாக பார்க்குறோம், ஒரு ராத்திரி அரிமத்தி யூரானாகிய அந்த யோசேப்பை குறித்து இங்கே பார்த்துருக்கோம். அவருடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணான் என்று. உண்மையிலே அந்த அரிமத்தி யூரானாகிய யோசேப்பும் நிக்கதமும் ஒரு யூதருடைய அதிகாரிகளாக இருந்தாங்க, யூதர்களுடைய ரொம்ப ஒரு ஃபேமஸானவங்களாக இருந்தாங்க. ஆனாலும் கூட இருந்த சீசன்லாம் ஓடிட்டாங்க, சிதறுண்டாங்க. வந்து அவருடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. ஏனென்றால் தங்களையும் பிடித்தவர்கள் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்று பயந்து போய் ஓடினார்கள். ஆனால் இவர்கள் அந்தரங்க சீசனாக இருந்தவனாக யோசேப்பட்டிருக்கு. இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசு எப்படி விசுவாசித்தான் என்றால் அந்தரங்கத்தில் விசுவாசித்தான். இயேசுனுடைய போதனைகளை அந்தரங்கத்தில் என்ன செஞ்சான், பின்பற்றினான். ஆனால் தான் அவன் நல்லவனாக இருந்தான், அவன் வித்தியாசமான வேறுபட்டவனாக இருந்தான். பாருங்கள் அன்பாவிலே, இன்னைக்கு அந்த இயேசாண்டவர் இறந்த பிறகு அவன் வெளியரங்கமான சீஷனாக மாறுகிறான். இன்னைக்கு அது வரைக்கும் வெளியரங்கமாக அவர் கூட சுற்றி தெரிஞ்சவங்களாம் இயேசாண்டவர் செத்த பிறகு எங்கே போயிட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் இவங்க அந்தரங்கமாக இருந்த சீஷனாகிய அந்த யோசேப்பு நிக்கதமும் வெளியரங்கமாக வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை வாங்கி, அதனால் யூதர்கள் என்ன என்ன நினைச்சாலும் பெரியவில்ல, இயேசுனுடைய ஆளுன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, என்னை ஜாதியை விட்டு நீக்கினாலும் பரவாயில்ல, பதவி விட்டு இறக்கினாலும் பரவாயில்ல, அதை பற்றி நாங்கள் கவலைப்படல, ஆனால் இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நான் ஒரு அடக்க ஆராதனை செய்யணும்னு சொல்லி யாரும் வைக்கப்படாத ஒரு கல்லறை தோட்டத்தை அவன் நியமித்து அந்த தோட்டத்தில் போய் அந்த கல்லறையில் போய் ஆண்டவருடைய சரீரத்தை அவர்கள் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி அதனால்தான் அவங்க அந்த மாதிரி ஒரு பிரயாசப்பட்டு அவர்களும் பயந்து ஓடி போயிருந்தாங்கனாக்கா என்ன ஆயிருக்கும், இன்றைக்கி இயேசாண்டவர் அடக்கம் பண்ணவே ஆள் இல்லாத இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் முன்குறித்த தேவன் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வைத்து ஆண்டவருடைய அடக்க ஆராதனை வரைக்கும் என்ன செஞ்சார், கரெக்டாக செஞ்சார். அந்த அடக்கம் பண்ணிவிட்டு வரும்போது மூன்றாம் நாள் அந்த தேவதூதர் அந்த கல்லை புரட்டி போட்டு அதில் இருக்கிற ஆண்டவருடைய சரீரத்தை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆனால் தான் இன்றைக்கும் திறக்கப்பட்ட கல்லறை இன்றைக்கு வரலாற்று சம்பவமாக சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது உலகத்துக்கே. வேற ஒருவருடைய கல்லறையும் இன்றைக்கு திறக்கப்படவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறை மட்டும்தான் இன்றைக்கி திறக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய எல்லாவித கனமும் மகிமை யாரை சேரும்னாக்கா இந்த யோசேப்பையும் இந்த நிக்கோதேமையும் தான் சேரும். ஏனென்றால் அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துனுடைய அடக்க ஆராதனை செய்தவர்கள். அன்பான அவர்களும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் எப்படியாக பயன்பற்றார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என்ன பயனை அழிக்கிறோம், நாம் இன்றைக்கி வெளிப்பிரகாரமான கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம், ஒரு ஊழியக்காராக இருக்கிறோம். அன்பானில் இன்றைக்கி நாம் எப்படியாக செயல்படுகிறோம் என்பதை நாம் கொஞ்சம் மனசாட்சி கேட்டு பார்ப்போம். அவர்களைப் போல இன்றைக்கி ஆண்டவருடைய அடக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியை செய்தார்கள், அதே போல் இன்றைக்கி நாம் இருக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று, ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கென்று, ஆண்டவருடைய பணிக்கென்று வெளியில் வந்து நாம் வெளிப்பிரகாரமான ஒரு சீஷர்களாய் வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். அவர்கள் அந்தரங்கமாக இருந்தவர்கள் அந்த கடைசி நேரத்தில் பயப்படாமல், எதற்கும் பயப்படாமல் வெளியில் வந்து வேலை செய்து ஆண்டவருடைய அடக்க ஆராதனையில் இடம்பெற்றார்கள், நீங்காத இடம்பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் நீங்காத இடம்பெற்று யோசேப்பை போல அந்த நிக்கோதேமை போல நாம் வாசனை வீசக்கூடியவர்களாக இருப்போம். கர்த்தர் உன்னையும் என்னையும் எடுத்து உபயோகப்படுத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு நீர் பேசின அந்த வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த 19 அதிகாரத்தில் அநேக ரகசியத்தை சொல்லி வைத்திருக்கிறீங்க, ஆனாலும் அதை நாங்கள் புரிந்து கொள்ள எனக்கு எங்களுக்கும் ஆண்டவரே நல்ல மனசையும் இருதயத்தையும் தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சமாக தியானித்தோம், அதிகமாய் வீட்டில் உட்கார்ந்து நாங்கள் இந்த வசனங்களையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறது, ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் தாகமாக இருக்குன்னு சொன்னார், ஏன் முடிந்துன்னு சொன்னார், ஏன் ஸ்திரியை பார்த்து அதோ உன் தாய் அதோ உன் மகன் என்று சொன்னார். ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் சிந்தித்து செயலாற்ற உதவி செய்யும். இந்த யோசேப்பை போல, இந்த நிக்கோதேமை போல நாங்கள் வெளியரங்கமாய் உமக்கென்று ஊழியம் செய்ய உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே வேத வாக்கியங்களாக நிறைவேறியதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து உம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் வேத வாக்கியம் நிறைவேறியது என்பதை பார்த்து எங்கள் வாழ்க்கையிலும் இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக நானும் நாங்களும் ஆண்டவரே உமக்கென்று கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் ஆண்டவரே நாங்கள் நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க எனக்கும் எங்களுக்கும் இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படியாக அந்த சிலுவையிலே உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்து ஆண்டவரே முடிந்தது என்று சொல்லி நீ உன் ஆவியை ஒப்பு கொடுத்தீரோ, அதே போல நானும் நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே இந்த பூலோகத்தில் உள்ள வேலையை அசைன்மெண்ட்டை கரெக்டாக செய்து முடித்து விட்டு ஆண்டவரே நாங்களும் ஓட்டத்தை முடித்து ஆண்டவரே முடிந்தது என்று சொல்லும்படியாக அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வேலையில் ஒவ்வொரு மேலும் இறங்கிறதுக்கா என்ன நிறைய ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமென். எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 செப்டம்பர் 1 முதல் 1945 செப்டம்பர் 2 வரை 2 உலக மகாயுத்தம் நடைபெற்றது. உலக நாடுகளில் பெரும்பாலானவை இதில் பங்கெடுத்தன. 1945 உலகப்போர் ஒரு முடிவிற்கு வந்தாலும் தொடர்ந்து தேசங்களில் பகை உணர்வு வளர்ந்து கொண்டுதான் இருந்தன. இதை வெளிப்படுத்தும்படியாய் கட்டப்பட்டதுதான் பெர்லின் மாபெரும் சுவர். இது 1961 ஆகஸ்ட் 13 இரவு கட்டப்பட துவங்கியது. அழுத்தங்களின் மத்தியில் கிழக்கு ஜெர்மனியில் வாழ்ந்தவர்கள் பலர் மேற்கு ஜெர்மனிக்குள் தஞ்சமடைய வந்தார்கள். இதை தடுக்கத்தான் அந்த சுவர் எழுப்பப்பட்டது. ஆனால் 1989 இந்த சுவர் உடைக்கப்பட்டு பகை உணர்வு தகர்க்கப்பட்டு கிழக்கே இருந்து மேற்கு ஜெர்மனிக்குள் செல்ல விடுதலையோடு மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அன்பரே, எத்தனை பேர் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி இன்று நீங்கள் தடுப்புச் சுவர்களை கட்டி எழுப்பியிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களோடு உறவு கொள்ள விரும்பினாலும் நீங்கள் அவர்களோடு ஒப்புரவாக உங்களுக்கு விருப்பமில்லை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. நம்மை துன்பப்படுத்தியவர்களையும் நம்மை தவறாய் குற்றம் சாட்டியவர்களையும் மன்னிக்க உள்ளம் திறப்போமா? நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றுதான் இயேசு கூறியிருக்கிறார். நம்மை காயப்படுத்திய அந்த நபரோடு உண்மையான அன்புடன் மனம் புரிந்த இன்றே நாம் திட்டமிடுவோமா?

ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வேண்டும் வேண்டல், ப்ரையாரிட்டி இன் ப்ரேயர். வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமம் 18:22-33 அப்பொழுது அந்த மனிதர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழைப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த இடத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்படியே ஆபிரகாம் மறுமொழியாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் ஆண்டவரோடு பேசி 40 என்றான். பின்னும் ஆண்டவரோடு பேசி 30 என்றான். பின்னும் ஆண்டவரோடு பேசி 20 என்றான். அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். இன்றைய மனப்பாட வசனம் 1 தீமோத்தேயு 2:1. எல்லா மனிதருக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஐ எக்ஸார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் சப்ளிகேஷன்ஸ், ப்ரேயர்ஸ், இன்டர்செஷன்ஸ் அண்ட் கிவிங் ஆஃப் தேங்க்ஸ் பி மெய்ட் ஃபார் ஆல் மேன். புதிய ஏற்பாட்டு சபையில் குருக்கள், குருக்கள் அல்லாதோர் என இரு வகுப்பினர் இல்லை. அதாவது கிளர்ஜி, லைட்டி என்று 2 குரூப்ஸ் கிடையாது. நாம் அனைவரும் ஒரே உடலில் பல உறுப்புகள், சம முக்கியத்துவம், ஆனால் பல்வேறு கடமைகள், பொறுப்புகள். கடவுளுக்கு முன்பாக ஆசாரியராய் இருத்தல் அரும் சலாக்கியம் மட்டுமல்ல, அது பெரும் பொறுப்புமாகும். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதில், அதாவது ஆசாரியர், ஆண்டவருக்கு முன்பாக ஆசாரியர் என்கிற நமது ஊழியத்தை நிறைவேற்றுவதில் முக்கியமான பகுதி நாம் மக்களுக்காக பிரார்த்தனை செய்தலே. என்னென்ன காரியங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நாம் இன்று சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது, நாம் எல்லா மனிதரின் மீட்புக்காகவும் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். அது நம்முடைய மீட்பராகிய கடவுளுக்கு முன்பாக நல்லதும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனிதரும் மீட்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 2:1-3 வாசிக்கிறோம். நமது ஜபங்கள் எல்லா மனிதரையும் சேர்க்க வேண்டும், சூழ வேண்டும். ரோமர் 10:14 பவுல் இப்படி கேட்கிறார், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? 1 தீமோத்தேயு 2:5 அடிப்படையில் ஒருவேளை நாம் இப்படி கேட்கலாம், அவர்களுக்காக விண்ணப்பிக்கிறவன் இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி மீட்கப்படுவார்கள்? இரண்டாவதாக, தேவ மக்களது எழுப்புதலுக்காகவும் சீர்திருத்தலுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைய சபை அன்றைய சபை அல்ல, இன்றைய சபை இருக்க வேண்டியபடியும் இல்லை. The church is, that is not the church that was or that the church should be. முந்தின சபை இருந்த அந்த மகிமையை இன்றைய சபை இழந்து பின்வாங்கி கிடக்கிறது. பெரும்பான்மையான திருச்சபைகளின் நிலைமை இதுதான். வெளிப்படுத்தலில் 7 சபைகளில் 5 சபைகள் ஆண்டவரால் கண்டிக்கப்பட்டன. நம்முடைய நிலையும் அதுதானே.
தன் ஆண்டவரை இழந்ததை அறியாமலேயே சபை என்னென்ன காரியங்களையாமோ செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வெளியே நின்று, திருச்சபைக்கு வெளியே நின்று, திருச்சபைக்குள்ளே நுழையும்படி கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் திருச்சபைக்குள்ளே எல்லா காரியங்களையும் நடந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எங்கே? அவர் வாசலுக்கு வெளியே. நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற தாவீதனுடைய இதய கதறல் நமது ஜபமாக. கடைசி கால தீர்க்கதரிசியாகிய யோவேல் ஆண்டவரது ஆசாரியரை பார்த்து, புலம்பி அழுங்கள், ரெட்டுடுத்தி அழுங்கள், ராமுழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலே கிடந்து அவர் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கும் வரை அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார். நோயுற்ற சபை செத்துக்கொண்டிருக்கும் உலகை காப்பாற்ற முடியாது. A sick church cannot save a dying world. நமது அனுதின ஜபப்பட்டியலில் தேவ மக்களின் எழுப்புதல் முதல் குறிப்பாக இருக்கட்டும். மூன்றாவது, நமக்கு தெரிந்த விசுவாசிகளுக்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டும். அது உள்ளூர் சபை அல்லது நமது ஜபக்குழுவின் உறுப்பினர்களாக இருக்கலாம். ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. கடமைக்காய் கைகுலுக்கி வந்தனம் செய்வது போதாது. How do you do, brother? Oh, I'm fine. How do you do? என்று சொல்லிவிட்டால் போதாது. ஏதாவது ஜெபக்குறிப்பு உண்டா? உங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய ஏதாவது பகுதி உண்டா என்று அடுத்த கேள்வி கேட்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு தைரியம் வேண்டும். சக விசுவாசிகளுக்காய் கிரமமாய் வேண்டுதல் செய்வது அவசியம். நாம் தனித்தவர்கள் அல்ல, நாம் சார்ந்தவர்கள். எனக்கு என் ஜபம் போதும் என்று நாம் இருக்கக்கூடாது. ஒருவரின் ஜபம் மற்றவருக்கு தேவை. தம்மோடு விழித்திருந்து விண்ணப்பிக்க இயேசுவே தமது சீடரை கேட்டாரே. தன்னோடு ஜபத்தில் போராடும்படி பவுல் சக விசுவாசிகளை மன்றாடி கேட்டான். எடுத்துக்காட்டாக ஒரு வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜபத்தை கவனித்து பாருங்கள். அது எனக்கு அல்லது என்று இராதபடி எங்களுக்கு என்று இருக்கிறது. எனக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும் என்று இல்லை, எங்களுக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும். என்னுடைய குற்றங்களை மன்னியும் என்றல்ல, எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். என்னை சோதனைக்குட்படாமல் பார்த்துக் கொள்ளும் என்றல்ல, எங்களை சோதனைக்குட்படாமல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று இருக்கிறது. அது எவ்வளவு கருத்தானது என்று பாருங்கள். அருமையான சகோதரி சாரால் நவரோஜி ஒரு நல்ல பாடல் பாடினார்கள்.

எல்லா மனிதருக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய ஜப வாழ்க்கையில் உள்ள தன்னலத்தை அகற்ற எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா மனிதருடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபிப்பது எங்கள் தலையாய கடமையாக இருக்கட்டும். அகில உலக திருச்சபையில் உண்டாக வேண்டிய எழுப்புதல் எங்களுடைய இதய பாரமாய் இருக்கட்டும். எங்களுக்கு தெரிந்த உடன் விசுவாசிகளின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாய் சொல்லி அவர்களை ஜெபத்தில் தாங்குவது எங்களுடைய பொறுப்பாய் இருக்கட்டும். இப்படி ஆண்டவரே, எனக்கு எனக்கு என்று இல்லாதபடி எங்களுக்கு நமக்கு என்று எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீர் விரிவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவே உமக்கு முன்பாக பிரியமா இருக்கிறது. உமக்கு பிரியமான ஜெப வாழ்க்கை ஜெப பாணியை நாங்களும் பின்பற்ற நீர் எங்களுக்கு உதவி தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஜபாவியினால் நிரப்பியறணும். அகில உலகமும் நற்செய்தி மகிமாக வேண்டும். அகில உலக திருச்சபையிலே அருள்மாறி பொழிய வேண்டும். எங்களுக்கு தெரிந்த அத்தனை விசுவாசிகளையும் நாங்கள் ஜெபத்தில் தாங்கி இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்குள்ளே நீர் எங்களை நடத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவானின் புஸ்தகம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் சந்தோஷத்தை தரும்படிக்கு இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இதுவரையில் எவைகளுக்காக துக்கம் அடைந்தீர்களோ, கண்ணீர் வடித்தீர்களோ, அவைகளிலிருந்து இன்றைக்கு விடுதலை தருகிறார். நீண்ட நாள் காத்திருந்த காத்திருப்புகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாய் இன்றைய நாளை ஆசீர்வதிக்கிறார். உங்களின் துக்க நாட்களை இன்றோடு கர்த்தர் முடிவடைய செய்து சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக பார்ப்போம், நம்பிக்கையற்று இருந்தவளை நகைக்க பண்ணினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:1 நாம் வாசிக்கையில் அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருக்கையில் கர்த்தருடைய தேவதூதன் அவர்களிடத்தில் ஒரு உற்பவ கால திட்டத்தில் உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லுகிறதையும், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போன சாராள் தன் உள்ளத்திலே நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யாகுமோ என்று நம்பிக்கையற்றவளாய் பேசுகிறதையும், 6 தன் குமாரன் ஈசாக்கு பிறந்தபோது சாராள் கூறுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று உள்ளதை வாசித்தருகிறோம். இந்த நாளிலும் எனக்கருமையானவர்களே, உங்களின் சரீரத்தில், குடும்பத்தில், பணியிடங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஆசிர்வாதங்கள், பலன், நன்மை, சமாதானம் இவற்றிலெல்லாம் அவ்வளவுதான், இனிமேல் முடியாது, முடிந்து போயிற்று என்றும் உங்களின் காத்திருப்புகளில் நம்பிக்கையற்று போன நிலையில் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் வாக்கு பண்ணுகிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு காலத்தையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார். கர்த்தர் குறித்திருக்கிற காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்தவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அந்த நாளை இன்றைக்கு உங்களுக்காய் வாக்கு பண்ணியுள்ளார். இன்றைக்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வதிக்கிறார். 2 பார்ப்போம், நம்பிக்கையோடு சென்றவளை நகைக்க பண்ணினார். 1 புஸ்தகம் 1:6-10 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே அன்னாளை குறித்து பார்க்கின்றோம். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதபடியினால் அவள் வருடந்தோறும் தேவாலயத்திற்கு சென்று தேவனுக்கு நம்பிக்கையோடு பலியிட்டு தேவ சமூகத்தில் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வந்தாள். தேவன் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டார் என்பதை ஆசாரியனாகிய ஏலியின் மூலமாக சமாதான வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை இல்லை அவளின் நம்பிக்கையான ஜெபத்தினால் சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள், மனக்காயங்கள், அவமானங்கள், கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காரியங்கள், இப்படி பல சூழ்நிலைகளின் ஊடாய் நீங்கள் கடந்து போனாலும் அன்னாலை போல நம்பிக்கையுடன் தேவனை விடாது நோக்கி பாருங்கள். கர்த்தர் தம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஆகவே உங்களுடைய ஜபங்களும் கண்ணீரும் காத்திருப்புகளும் எவைகளுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தீர்களோ, இன்றைக்கு அவைகள் தேவ சமூகத்தில் எட்டினபடியினால், உங்கள் விண்ணப்பங்களை தேவன் கேட்டபடியினால், அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்றைக்கு கட்டளையிடுகிறார். இனி நீ அழுது கொண்டீராய், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் ஜெபங்கள் நம்பிக்கையற்று போய் காணப்பட்டாலும், அல்லது நம்பிக்கையோடு காத்திருந்தாலும், நாட்கள் பல கடந்து போனதாக இருந்தாலும், அவைகளுக்கு பதிலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் ஜெபங்களின் பதிலை கேட்கிற யாவரின் துக்கத்தையும் மறக்கச் செய்வதாகவும் ஆச்சரியப்பட வைப்பதாகவும் இருக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாமல் உலகிற்கு உங்களை சாட்சிகளாகவும் வைத்து ஆசிர்வதிக்க இருக்கிறார். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை அறியாது தெரியாது இருப்பீர்களானால், இன்றைக்கு விசுவாசியுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:42-44 வரை உள்ள வசனங்கள். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான். ஏழாம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 வருடங்களுக்கு மேலாக தேசத்தில் மழை இல்லை. இப்பொழுது தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக, மழைக்காக எலியா என்ன செய்கிறான்? கர்மேல் பர்வதத்தின் உச்சியிலே போய் முழங்கால் முடக்கி தன் தலை முழங்காலில் பட குனிந்து கர்த்தரை நோக்கி செபிக்கிறான். மழைக்காக முதல் விசை செபித்து விட்டு ஊழியக்காரனிடத்துல சொல்லுகிறான், நீ போய் பார் என்று. அவன் போய் பார்த்து விட்டு வந்து சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒன்றுமில்லை. இவ்வளவு தன்னை தாழ்த்தி எலியா செபிக்கிறான். ஜபத்தினுடைய ரிசல்ட் என்ன? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்று சொன்னதும் எலியா ஜபத்தை நிறுத்தவில்லை. எலியா சோர்ந்து போகவில்லை. இனி நான் செபிக்க மாட்டேன் என்று சொல்லி பின்வாங்கவும் இல்லை. எலியா 7 தரம் இப்படி செய்கிறான். 7ஆம் தரம் இப்படி செய்தபோது ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவாய் ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது. எலியாவின் இந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பல நேரத்தில் நம்முடைய ஜபத்தின் பதிலும் இப்படிதான் இருக்கும். என்ன? கஷ்டப்பட்டு தாழ்த்தி உபவாசித்து ஜபித்து ஏதாவது தெரியுமா என்று பார்த்தால், ஏதாவது நடக்குமா என்று பார்த்தால், ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்றதும், ஒன்றுமே நடக்கலை என்றதும் நாம் பல நேரத்தில் நம்முடைய ஜபத்தை விட்டு விடுகிறோம். அப்படி இல்லை சகோதரா சகோதரி, கேட்பதில் உறுதியாயிரு. காரணம், நாம் யாரிடத்தில் கேட்கிறோமோ அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. ஒன்றும் இல்லை என்றதும் ஜபத்தை நிறுத்தி விடாதே. எலியா கேட்பதில் உறுதியாக இருந்தார். அப்படி உறுதியாக இருந்தது நிமித்தமாய் ஆமென் அவருடைய ஜபத்தை கர்த்தர் கனப்படுத்தினார், கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு உள்ளங்கை அளவாய் ஒரு சிறிய மேகம் எழும்பினது. பல நேரத்தில் சின்ன காரியம் நம்ம கண்களுக்கு முன்பாக அடையாளமாய் காணப்படலாம். ஆனால் அது தேவன் தந்ததானால் அது பெரிய பலனை காண செய்யும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீ கேட்பதில் உறுதியாயிரு. இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்த உவமையை சொல்லும் போது, ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்துல போய், ஆமேன், இரவிலே தன் சிநேகிதன் கதவை தட்டி கேட்கிறான், எனக்கு 3 அப்பம் கொடுவென்று. உள்ளே இருக்கிறவன் தர முடியாது என்று சொன்னதும் இவன் தட்டுவதை நிறுத்தவில்லை. இவன் தட்டி கொண்டே இருக்கிறான். கேட்பதில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாய் உனக்காக பரலோக கதவு திறக்கப்படும். உனக்கு வேண்டியவை அனைத்தும் கொடுக்கப்படும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். தளர்ந்து போகாமல் காத்திருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளைக்கு இது அவசியம். வேதம் இதை தான் சொல்லுகிறது. எனவே அன்பு சகோதரா சகோதரி, ஜெபித்து என்னத்தை கண்டோம்? ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிற உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கேட்பதில் உறுதியாயிரு. 6 விசை ஒன்றுமில்லை என்ற பதில் வந்தாலும், 7ஆம் விசை ஒரு உள்ளங்கை அளவாய் ஒரு சிறிய மேகம் எழும்புகிற ஒரு மாற்றம், ஒரு புதிய துவக்கம் நிச்சயமாய் உங்களுக்கு காணப்படும். கர்த்தர் அதை செய்வார். எலியாவுக்கு செய்தவர் நமக்கும் செய்வார். நிச்சயம் பெரிய அறுவடையை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜபத்தின் பலனாய் கர்த்தர் காண செய்வாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். சேர்ந்து செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எலியா எப்படி கேட்பதில் உறுதியாக இருந்து பெற்று கொண்டாரோ, அப்படியே நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிற காரியத்தில் சோர்ந்து போகாம பின்வாங்காம உறுதியாக இருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:13 வசனம். பொருளியல் மேதை ஜோனத்தன் குரூபர் ஒரு முறை சபைக்கு செல்வதற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே உள்ள தொடர்பை அறிந்து கொள்ள ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார். அவர் செய்த ஆராய்ச்சியின் முடிவுகள் நேஷனல் பியூரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் என்ற அமைப்பினால் வெளியிடப்பட்டன. சபைக்கு செல்லாத கிறிஸ்தவர்களை விட சபைக்கு செல்வதில் அதிக ஆர்வம் காட்டும் கிறிஸ்தவர்களின் குடும்ப வருமானம் 9.1% அதிகரித்திருப்பதை அவர் கண்டறிந்தார். மேலும் சபைக்கு செல்வதில் அதிக ஆர்வம் காட்டும் கிறிஸ்தவர்களின் விவாகரத்து மற்றவர்களை விட வெகுவாக குறைந்திருப்பதையும், மேலும் அவர்களுடைய குடும்பத்தில் தேவையற்ற பண விரயம் குறைந்திருப்பதையும் அவர் கண்டறிந்தார். மேலும் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட ஜோனத்தன் குரூபர், தேவன்தான் இதை செய்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை, என்றாலும் அதை என்னால் மறுக்க முடியவில்லை என்றார். ஆம், நிச்சயமாக அவரை தேடும் பிள்ளைகளை தேவன்தான் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறபடி தேவனுடைய ஆலயத்திலே வாஞ்சியாய் இருக்கிறவர்கள் பொருளாதாரத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வர வர உயர்ந்து செழிப்பது உறுதி. தாவீது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையாய் இருந்தார். தேவனே, நான் எப்போது உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன் என்பதுதான் தாவீதின் ஜெபமாக இருந்தது. தேவனுடைய வீட்டை குறித்து அவர் மிகவும் பக்தி வைராக்கியமாய் இருந்தார். ஆகவேதான் தேவன் தாவீதை அதிகம் ஆசீர்வதித்தார். தேவன் தாவீதுடைய சந்ததியை குறித்து நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். தாவீதின் சத்துருக்கள் எல்லாருடைய கைகளில் இருந்தும் தாவீதை தேவன் விடுவித்தார். தாவீதுக்கு தேவன் ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் தந்தார். தாவீது வர வர விருத்தியடைந்தார். இவ்வளவு ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் தாவீது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியாய் இருந்ததும் தேவனை துதித்து ஆராதித்ததும் தான். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்திலே தேவன் நன்மையை வைத்திருக்கிறார். அவருடைய ஆலயத்துக்கு செல்லும் ஒவ்வொருவரையும் தமது நன்மையினால் தேவன் திருப்தியாக்குவார். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் சபைக்கு செல்வதில்லை, அவர்களுடைய குழந்தைகளை ஞாயிறு பள்ளிக்கு அனுப்புவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவ் கிடைக்கிறது. அந்த நாளில் வீட்டு வேலைகள் ஏராளம் இருக்கிறது என்று அதை செய்யவும், வீட்டில் குழந்தைகளோடு நேரம் செலவழிக்கவும் வீட்டிலேயே இருந்து விடுகின்றனர். வீட்டில் இருந்தவாறு ஆன்லைன் சர்ச் சர்வீஸ் எதையாவது பார்த்துவிட்டு திருப்தி அடைகின்றார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் ஏராளமான நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று அறியாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவருடைய வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தியாக்குவேன் என்று தேவன் சொன்னால் அதை நிச்சயம் செய்வார். யோசுவா ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தார். எனவே மோசேக்கு அடுத்த தலைவராக தேவன் யோசுவாவை உயர்த்தினார். உங்கள் பிள்ளைகள் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில் முன்னணியில் இருக்கும்போது தேவன் அவர்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம் பிள்ளைகள் தேசத்திலே செழித்திருப்பார்கள். ஆகவே சபை கூடுதலை விட்டுவிடாதிருப்போமாக.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 20-22 வரைக்கும் வாசிக்கிறேன்.
2: Proverbs chapter 1 verses 20-22.
1: ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடி உள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது.
2: Wisdom calls aloud outside. She raises her voice in the open squares. She cries out in the chief concourses. At the openings of the gates in the city, she speaks her words.
1: நேற்றைக்கு ஆண்டவர் கிருபையினால் நாம் தியானித்தோம். ஞானம் வந்து அமைதியா இருக்காது, ஞானம் சத்தமிட்டு கூப்பிடும்.
2: So yesterday by the grace of God, we meditated on the title, Wisdom is calling.
1: ஞானம் வந்து ரொம்ப விலையுள்ளது.
2: Wisdom is very precious.
1: எல்லா இருளை பார்க்கிலும் அது பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கிறது.
2: It is like a light that shines beyond all darkness.
1: அது நம்முடைய இருதயத்தை தெளிவிக்கிறது.
2: It brings a clarity to our heart.
1: அது அமைதியா இருக்காது.
2: It will not remain calm.
1: எவ்வளவு சந்தடி வந்தாலும், எவ்வளவு சத்தங்கள் உலகத்துல எழும்பி சத்தியத்தை அடைக்க முயற்சி செய்தாலும், ஞானம் அதற்கு மேல சத்தமிட்டு கூப்பிடும்.
2: No matter how many noises may rise around and try to subdue the truth, it will rise beyond that and calls out.
1: இந்த ஞானம் எல்லாரும் பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கு.
2: This wisdom is available to everyone.
1: இந்த ஞானம் எல்லா இடங்களிலேயும், தெருக்களிலே, சந்திகளிலே, மதில்களிலே, ஒலிமுக வாசல்ல, எல்லா இடத்திலயும் அதோட சத்தத்தை நீங்க கேட்கலாம்.
2: You can also hear this wisdom everywhere in the open squares, in the streets, from the top of walls and also opening of the gates.
1: எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம ஞானம் தன்னை வெளிப்படுத்துது.
2: And it is revealed to everyone without any partiality.
1: இந்த ஞானம் வந்து சத்தமிடுது சத்தமிடுதுன்னு சொல்லி நாம 20-21 வாசிக்கிறோம்.
2: We read that the wisdom calls aloud in verses 20 and 21.
1: 22 வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களானா,
2: if you come to verse 22,
1: இது என்ன சத்தமிடுதுன்னு பார்க்கலாமே.
2: So what does it call out?
1: அது சொல்லுது, பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்?
2: It says, how long you simple ones will you love simplicity? For scorners delight in their scorning and fools hate knowledge.
1: யார ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறாரு.
2: Here he gives a list.
1: ஆனா இன்றைக்கு என்னுடைய மனதுல ஆவியானவர் நிறுத்தி தியானம் பண்ண வைத்தது வந்து இந்த 22 வசனத்தினுடைய தமிழ்ல கடைசி பகுதி, ஆங்கிலத்துல முதல் பகுதி.
2: But today the Holy Spirit made me to halt and meditate on the word that is the first word in English and the last word in Tamil.
1: அது என்ன தெரியுமா?
2: Yeah, what is that?
1: எது வரைக்கும் இருக்கும்.
2: How long?
1: இன்னைக்கு நான் பேச போகிற தியானத்தின் தலைப்பு எது வரைக்கும்.
2: Today the title of my devotion is how long.
1: எது வரைக்கும்.
2: How long?
1: எது வரைக்கும் நீங்க வந்து பேதமையை நீங்க வெறுக்க போறீங்க, பேதமையை விரும்ப போறீங்க.
2: How long will you love simplicity?
1: எது வரைக்கும் நிந்தனையில பிரியப்பட போறீங்க?
2: How long will you delight in scorning?
1: எது வரைக்கும் ஞானத்தை வெறுக்க போறீங்க?
2: How long will you hate knowledge?
1: எது வரைக்கும்?
2: How long?
1: வாழ்க்கை என்பது கால சுழலிலே தான் சுழன்று கொண்டிருக்கிறது, மறந்துட கூடாது.
2: Don't ever forget our life rotates and revolves in time.
1: இந்த நேரம் காலம் என்பது நம்ம வாழ்க்கையில முடிவில்லாம நம்ம கிடைக்க போறது கிடையாது.
2: So this time is not something that doesn't have an end.
1: ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் குறித்த ஒரு காலம் வச்சிருக்கிறாரு.
2: God has set a limited time for every person.
1: ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் வாய்ப்புகளும் ஒரு குறித்த அளவு தான் இருக்கிறது.
2: And every person have the chances also to a limited number.
1: அந்த எல்லையை அவன் தாண்டும் போது அவன் அநேக நன்மைகளை, அவனுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை அவன் இழந்து போகிறான் என்பதுதான் உண்மை.
2: And it is true that when he crosses that boundary, he will lose many goodness and the profit in his life.
1: நீங்க கடையில போய் ஒரு பொருளை வாங்குனீங்கன்னா,
2: if you buy a product from a shop,
1: விசேஷமா சாப்பிடுற பொருள்,
2: especially a consumable,
1: அதுக்கு வந்து shelf life னு ஒன்னு வச்சிருப்பாங்க.
2: They will have something called shelf life for that.
1: அதாவது expiry date னு ஒன்னு அதுலயே print பண்ணிருப்பாங்க.
2: It is called an expiry date that is printed in that.
1: அது வந்து ரொம்ப சிறந்த ஆகாரம் தான்.
2: That is the best food.
1: சிறந்த பொருள் தான்.
2: It is a best product.
1: ஆனா அந்த காலத்தை கடந்து விட்டால் அது பிரயோஜனம் இல்லாம போயிடும்.
2: But if it crossed its expiry date, that will become that will be useless.
1: நீங்கள் வீட்ல ஒரு ஆகாரத்தை நீங்க சமைக்கலாம்.
2: You might cook a dish at your home.
1: அது ரொம்ப நல்ல சமையல், நல்ல ஒரு ஆகாரம், எல்லாமே அதுல போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் மிக சிறந்த பொருளா கூட இருக்கலாம்.
2: It might be the best dish that you have cooked. You have even added all the ingredients best in that.
1: ஆனால் அந்த சமைத்த உணவை சாப்பிடுவதற்கு ஒரு காலம் இருக்கு.
2: But there is a time limit to eat and consume that food.
1: அந்த காலத்தை அந்த ஆகாரம் கடந்து விடுமானா அந்த ஆகாரம் வந்து விஷமா கூட மாறிடும்.
2: If that food crosses that boundary of the time limit, then that becomes even a poison.
1: ஒரு மரத்துல வந்து சிறந்த கனிகள் காய்த்து நிற்கலாம்.
2: So there might be good fruits in a tree.
1: அது நல்ல பழுத்து கனிந்து நிற்கலாம்.
2: They would have ripened well and it is very good to look.
1: ஆனா அத காலத்துக்குள்ள நீங்க பறிக்கலனா கீழே விழுந்து அது புழு புழுத்து போயிடும்.
2: But if you don't pluck it before time, it will fall down and it will be rotten.
1: பாருங்க, எல்லாவற்றுக்குமே ஆண்டவர் ஒரு வயதுன்னு ஒன்னு வச்சிருக்கிறார், ஒரு காலம் வைத்திருக்கிறார்.
2: God has set an age for everything.
1: எல்லாவற்றுக்கும் நல்ல காரியங்களுக்கு கூட ஒரு எல்லை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
2: God has also set a boundary for everything.
1: நம் வாழ்க்கையில வரும் எல்லா வாய்ப்புகளுக்கும் ஆண்டவர் ஒரு அளவை தான் வைத்திருக்கிறார்.
2: There is a limit to the chances given for everything by God.
1: அந்த காலத்தை கடந்து விட்டால் அதனுடைய நன்மையை நம்ம புசிக்காம போயிடும்.
2: After the time span, even the good will turn out bad.
1: நான் சொல்வது நன்மைக்காக மாத்திரமல்ல.
2: What I tell, it is not only for good alone.
1: நான் சொல்வேன், நமக்கு வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற தீமைக்கு கூட ஒரு எல்லை இருக்குன்றதை மறந்துட கூடாது.
2: Don't ever forget there is also a time limit for the evil that we allow in our life.
1: ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நமக்கு அனுமதி கொடுக்கப்படும்.
2: So a permission will be granted only for a limited time.
1: ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நமக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கப்படும்.
2: Forgiveness will be granted only for a limited time.
1: ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்த பிறகு அது நம்முடைய வாழ்க்கையில வந்து தொடர்ந்து அந்த கிருபையும் இரக்கமும் கிடைக்காது என்பதுதான் உண்மை.
2: But when you cross that threshold or the limit, then it is really a doubt that you don't receive that grace and mercies.
1: நான் ஒரு சில காரியங்களை காலையில ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு.
2: So God reminded few things in this morning.
1: அது அப்படியே நான் வரிசைப்படுத்தினேன்.
2: I just listed them down.
1: முதலாவது நான் சொல்வேன்.
2: First I would tell you.
1: ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து காலம் கடந்து விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படாததாக மாறிவிடும்.
2: Things become unacceptable after a certain time.
1: உதாரணமாக நீங்கள் நீதிமொழிகள் 6:9 வாங்களேன்.
2: For example, read Proverbs 6:9.
1: அங்கே வேதம் சொல்லுகிறது.
2: The Bible says,
1: சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்னு பார்க்கிறோம்.
2: We read, how long will you slumber, O sluggard? When will you rise from your sleep?
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: படுத்திருக்கிறதும் தூங்குறதும் தப்பே கிடையாது.
2: It is not wrong to lie down and sleep.
1: ஆனா அதுக்கு ஒரு நேரம் ஒன்னு இருக்கு.
2: But there's a time limit for that.
1: அந்த நேரத்தை ஒரு மனுஷன் தாண்டுவானானா தூங்குகிறவன் படுத்திருக்கிறவன் சோம்பேறி என்று அழைக்கப்படுவான்.
2: If a person crosses the time limit, then he will be called a sluggard.
1: அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு செயலாக மாறிவிடும்.
2: That becomes an unacceptable thing.
1: முதலாவது சொல்லுவேன், சில காரியங்கள் வந்து காலம் கடந்துட்டா நல்ல காரியம் கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாயிடும்.
2: First I would tell you, even if it is good thing, things becomes unacceptable after a certain time.
1: இரண்டாவது,
2: second,
1: சில காரியங்கள் காலத்தை கடந்து விட்டால் அது சகித்து கொள்ளப்பட முடியாத காரியமா மாறிடும்.
2: Things become unbearable after a certain time.
1: ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 6:3 வாங்களேன்.
2: Genesis chapter 6 and verse 3.
1: ஆதியாகமம் 6:3.
2: Genesis 6 and verse 3.
1: அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை.
2: And the Lord said, my spirit shall not always strive with man.
1: என்ன நடந்தது?
2: What did happen?
1: என் ஆவி மனுஷனோட என்ன பண்ணது? என்றைக்குமே போராடாது.
2: My spirit shall not always strive with man.
1: அவனுடைய பாவம், அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமா இவன் செய்கிற காரியங்களை நான் என்னைக்குமே பொறுத்துக்கிட்டே இருக்க மாட்டேன்.
2: It means that I will not bear all the sins and the evil things that he does in his life.
1: நீங்கள் ஆதியாகமம் 15:5 இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க.
2: I'll show you one more thing, Genesis chapter 15.
1: ஆதியாகமம் 15:13 முதல் 15

0: பெருந்திரளாக திரும்ப வந்து செல்வத்தோடு அவங்க மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவாங்கன்னு 14 வசனத்துல சொல்றாரு.
1: And verse 40 says that he will on whom they shall serve will I judge and afterward they shall come out with great substance.
0: ஆனா 15 வசனத்துல சொல்லுங்க பாருங்க, 16 வசனத்தை பாருங்க.
1: In verse 16 you can read.
0: 16 வசனம், 4 தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று சொன்னார்.
1: But in the fourth generation they shall come hither again for the iniquity of the Amorites is not yet full.
0: கவனிச்சிங்களாங்க?
1: Do you notice this?
0: ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இந்த டிலே பண்ணி அவங்களை வெளியே கொண்டு வர்றேன்னு சொன்னா,
1: Why do I delay and bring them out?
0: அமோரியர்களுக்கு நான் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போறேன்.
1: I have to give a judgment to Amorites.
0: ஆனா அந்த அமோரியர்கள் வந்து அவங்க பாவம் வந்து இன்னும் த்ரெஷோல்ட தொடல. நான் வந்து ரொம்ப லாங் ரோப் கொடுத்துட்டே இருக்கேன், அவங்க மனம் திரும்பணும்னு டைம் கொடுத்துட்டே இருக்கேன், பட் அதனுடைய நிறைவு வரும்போது அவர்கள் மேல் இருந்த இரக்கம் எடுத்துக்கொள்ளப்படும்.
1: But the iniquity of the Amorites have not reached the threshold. I am giving a long rope for them to repent. So once it reaches that once the iniquity is full then I will bring them out.
0: அப்போ ஒரு காலம் வரைக்கும் தான் சகிப்பு என்பது இருக்கும்.
1: So a tolerance will be for a certain time.
0: மூன்றாவது,
1: third,
0: ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு ஒரு காரியம் வந்து வருத்தமாக மாறிடும். அது வந்து தாங்கிக் கொள்ள முடியாது, சகித்து கொள்ள முடியாததா மாறிடும்.
1: So things become uncomfortable after a certain time.
0: நீங்கள் யாத்திராகமம் 10:7 வாசிப்பீர்களானால்,
1: When you read Exodus 10:7,
0: பார்வோனுடைய ஊழியக்காரர் பார்வோனை நோக்கி சொல்லுகிறார்கள்,
1: Pharaoh's servant says to Pharaoh,
0: எந்த மட்டும் இந்த மனுஷன் நமக்கு கண்ணியா இருப்பான்?
1: How long shall this man be a snare to us?
0: தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையான்னு கேக்குறாங்க.
1: Let the men go that they may serve the Lord their God. Do you not yet know that Egypt is destroyed?
0: அப்போ சொல்றாங்க, இதான் லிமிட். இந்த லிமிட்டை நீங்க தாண்டிட்டீங்கனா எகிப்து அழிந்து போயிடும்.
1: So they said this is a limit. If you cross that limit, the Egypt will be destroyed.
0: எவ்வளவு காலம் நீங்க வந்து உங்க இதயத்தை கடினப்படுத்த போறீங்க?
1: How long you gonna harden your heart?
0: நீங்க இதுக்கு மேல நீங்க தொடர்ந்து கடினப்படுத்திட்டே இருந்தீங்கனா முழு நாடுமே நாசமாயிரும்.
1: If you continue to harden your heart beyond this limit then the entire nation will be destroyed.
0: ஜனங்களுக்கு அறிவு இருந்தது, பார்வோனுக்கு தான் அந்த அறிவு இல்லாம போயிடுச்சு.
1: People had this knowledge and wisdom but Pharaoh never had it.
0: இன்னொன்னு சொல்வேன்,
1: I can tell you,
0: ஒரு காலத்தை கடந்து விட்டால் விரும்பத்தக்க காரியமும் விரும்பத்தக்கதாக இருக்காது, அது விரும்பத்தகாததா மாறிடும்.
1: Things become undesirable after a certain time.
0: 1 Samuel 16:1
1: In 1 Samuel 16:1,
0: சவுல் மரித்து போனதை நினைத்து சவுல் வந்து தேவனை விட்டு விலகி போனதை நினைத்து, அவன் தேவனுடைய ஆவியானவரை விட்டு விலகி போனதை நினைத்து அவன் பின்மார்க்கத்தை பார்த்து சாமுவேல் அழுது கொண்டே இருக்கிறான்.
1: When Samuel saw that the spirit of the Lord departed from Saul and looking at his backsliding, Samuel was mourning for Saul.
0: அப்ப கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு,
1: The Lord said to Samuel,
0: இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கடித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்?
1: How long will you mourn for Saul seeing I have rejected him from reigning over Israel?
0: அதாவது ஒரு அளவு தான் நீ துக்கிக்கலாம் பா.
1: You can mourn only for a certain limit.
0: நீ எவ்வளவு காலம் இப்படியே துக்கத்துல இருக்க போற?
1: But how long you gonna mourn for him?
0: இது எனக்கு பிரியம் கிடையாது.
1: This is not desirable to me.
0: நீ எழும்பி உன்னோட தைல கொம்பு எடுத்துட்டு போ, நான் வேற ஒரு மனுஷனை ஆயத்தம் பண்ணிட்டேன்னு சொல்றேன்.
1: You rise up, fill your horn and oil and go. I have already prepared another man.
0: நான் இன்னொன்னு சொல்வேன்.
1: I'll tell you one more.
0: சில காரியங்கள் வந்து ஒரு காலம் கடந்த பிறகு கொடுக்கக்கூடிய மன்னிப்பு கூட அது இழந்துரும்.
1: Things become inexcusable after a certain time.
0: நீங்கள் அப்போஸ்தலர் 17 பார்ப்பீங்களானா,
1: If you come to Acts chapter 17,
0: 30-31 வசனங்களை வாசிக்கும் போது,
1: Verses 30-31,
0: அங்கே ஆண்டவருடைய நியாயத்தை பறித்து நியாய தீர்ப்பை குறித்து அங்கே எழுதுறாரு.
1: Here it is written about the judgment of the Lord.
0: அங்கே சொல்லுகிறாரு, தேவன் வந்து அறியாமை உள்ள காலங்களை தேவன் வந்து காணாதவர் போல இருக்கிறாரு.
1: And the times of this ignorance God winked at.
0: அப்போஸ்தலர் 17:30,
1: Acts 17:30,
0: இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லாருக்கும் அவர் கட்டளையிடுகிறார்னு சொல்லி போட்டுருக்கார்.
1: But now commandeth all men everywhere to repent.
0: அப்போ ஒரு காலம் ஒன்னு இருக்கு, அது அறியாமையின் காலம்.
1: There's a time of ignorance.
0: அந்த டைம்ல ஆண்டவர் வந்து காணாதவர் போல இருக்கிறாரு.
1: And at that time the Lord will not, God will wink and he will not be noticing them.
0: அவர் ஓவர்லுக் பண்றாரு. சரி, அது ஒரு காலம், இந்த காலத்துல அவங்களுக்கு இன்னும் அறிவு வரல, அவங்களுக்கு ஞானம் வரலன்னு சொல்லி ஓவர்லுக் பண்றாரு.
1: So he just overlooks meaning that the people have not are very ignorant and they have not yet received the wisdom.
0: ஆனா இப்ப ஒரு காலம் வந்துருச்சு.
1: But there comes a time.
0: இன்னும் பழைய மாதிரி ஆண்டர் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்க மாட்டாரு.
1: The Lord will not give you excuse like the old times.
0: இப்ப வந்து எல்லாரும் மனம் திரும்பணும்னு விரும்புகிறது.
1: Now he want everyone to repent.
0: ஏன் அப்படினு கேட்டா,
1: you know why?
0: 31 வசனம் சொல்லுகிறது.
1: Verse 31 says,
0: மேலும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு

0: பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார்.
1: Because he has appointed a day on which he will judge the world in righteousness by the man whom he had ordained.
0: அப்போ ஆண்டவர் வந்து காணாமல் இருந்த ஒரு காலம் இருக்கு.
1: So the worst time when God overlooked.
0: இப்போ வந்து எல்லாரும் மனம் திரும்பணும்ன்றாரு.
1: But now he want all men to repent.
0: ஏன் சொன்னா இந்த மனம் திரும்புதலுக்கான காலமும் முடிய போகிறது. அடுத்து நியாய தீர்ப்பு தொடர போகிறது.
1: It's because the time for repentance gonna end and the time for judgment gonna start.
0: நான் சொல்லுவேன், ஞானம் ஏன் சத்தம் போடுது அப்படினு கேட்டா,
1: why wisdom is calling aloud?
0: எவ்வளவு காலம் பா நீங்க இந்த மாதிரி பேதமைய நீங்க விரும்பிட்டு இருப்பீங்க?
1: How long will you love simplicity?
0: எவ்வளவு காலம் நீங்க ஞானமற்ற புத்தியீனமான காரியங்களிலேயே நீங்க ஈடுபட்டு கொண்டிருப்பீங்க?
1: How long will you involve in all our useless things and unnecessary things?
0: எவ்வளவு காலம் நிந்திக்கிறதுலயே நீங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பீங்க?
1: How long will you delight in scorning?
0: என்னைக்கு தான் நீங்க மாறப் போறீங்க?
1: When are you going to change?
0: காலம் வந்து தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் நீண்டு கொண்டே போகாது.
1: Time will not prolong for you.
0: நீ இன்றைக்கு மனம் திரும்பணும்.
1: You have to repent today.
0: இன்றைக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்.
1: There should come a change in your life today.
0: காலம் செல்ல செல்ல செல்ல வாய்ப்புகள் அதிகரிக்காது, வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே வரும்.
1: As time moves on, you will not get chances, but the chances will reduce in you.
0: பாருங்க, ஒருவர் சொன்னது போல,
1: as a person said,
0: நீங்க ஒரு ஒரு பர்த்டே கொண்டாடும் போது,
1: when you celebrate your birthday,
0: நாம என்ன நினைச்சு கொண்டாடுறோம்? ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நான் கால் எடுத்து வச்சிட்டேன்னு சொல்ற சந்தோஷத்துல நம்ம பர்த்டேவை கொண்டாடுறோம்.
1: We celebrate birthday saying that we have entered into a new year.
0: ஆனால் ஒரு பக்கம் பர்த்டேவை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு புதிய ஆண்டு என்கிற கண்ணோட்டத்துல நீங்க பார்த்தாலும்,
1: though you look at the birthday in the perspective of new year,
0: ஒவ்வொரு பர்த்டேயும் ஒரு கெட்ட செய்தியும் சொல்லுது.
1: Each birthday also conveys a bad news.
0: உன் வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த ஆண்டுகள்ல ஒரு ஆண்டை நீ இழந்துட்ட.
1: You have lost one year in the year, in the total years that God has set for you.
0: கர்த்தர் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், உனக்கு தேவன் கொடுத்த எல்லா விதமான வாய்ப்புகள், உனக்கு கிடைக்கிற, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீண்ட கிருபைகள் எல்லாம் நீ கொஞ்சம் இழந்துட்ட.
1: You have lost a few of your graces, your gifts and the grace and the mercies that God has set for you.
0: Opportunities, உனக்கு முன்பாக இருக்கிற வாய்ப்புகளை நீ இழந்து போயிட்ட.
1: You have lost the opportunities before you.
0: அப்போ நம்ம பயத்தோட தான் ஒவ்வொரு பர்த்டேக்குள்ளயும் போக வேண்டியிருக்கு.
1: So we have to enter into each birthday with fear.
0: ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் அது நம்ம எச்சரிப்பு கொடுக்கிறது.
1: Though it is happy on one side, it is really warning us on the other side.
0: அதனால தான் அந்த ஞானம் கேக்குது, எவ்வளவு காலம் தான் இப்படியே இருக்க போறீங்க?
1: That's why the wise man says, how long you going to be same?
0: பாருங்க, ஏன் வந்து இந்த ஞானம் வந்து இவ்விதமா கூப்பிடுது, எவ்வளவு காலம் மட்டும் எதுவரைக்கும் அப்படின்னு ஏன் இந்த வார்த்தையை கேக்குது?
1: Why does wisdom cry out how long, how long?
0: இந்த காலையில நமக்கு முன்பாக இருக்கிற ஆண்டுகள், நமக்கு முன்பாக இருக்கிற வாழ்நாட்களை குறித்து நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன்.
1: So today I want to tell you few things as a warning about the years and the life that we have before us.
0: முதலாவது, யோபுவின் புஸ்தகம் 32:7-6 வசனங்களை வாசிக்கலாம்.
1: First let's read Job chapter 32 verses 6 and 7.
0: யோபு 32:6-7.
1: Job 32 verses 6 and 7.
0: ஆதலால் பரகேயேலின் குமாரன் எலிகூ என்னும் பூசியன் பிரதியுத்தரமாக, நான் இள வயது உள்ளவன், நீங்களோ விருத்தாப்பியர்.
1: So Elihu, the son of Barakel, the Buzite, answered and said, I am young in years and you are very old.
0: அகையால் நான் அஞ்சி என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன்.
1: Therefore I was afraid and dared not declare my opinion to you.
0: 7 வசனம்.
1: Verse 7.
0: முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன்.
1: I said, age should speak and multitude of years should teach wisdom.
0: 9 வசனம் பாருங்க.
1: Verse 9.
0: பெரியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல.
1: Great men are not always wise, nor do the aged always understand justice.
0: இங்க இந்த எலிகு சொல்றாரு.
1: Elihu says here,
0: நான் வந்து ரொம்ப இள வயது உள்ளவன்.
1: I am very young in years.
0: ஆனா நீங்களோ ரொம்ப வயது சென்றவங்க. விருத்தாப்பியர்னா வயது, விருத்தியான வயதுல இருக்கீங்க.
1: But you are very old in age.
0: நான் வந்து உங்களுக்கு ஞானத்தை சொல்லக்கூடாது, நீங்க தான் எனக்கு ஞானம் சொல்லணும்.
1: I should not teach you wisdom, but you should teach me wisdom.
0: ஏன் தெரியுமா? முதியோர் வந்து பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை எனக்கு போதிக்கட்டும், நான் வெயிட் பண்றேன்.
1: It's because I'm waiting that the age should speak and multitude of years should teach wisdom.
0: ஆனா 9 வசனத்துல அவர் சொல்றாரு.
1: But in verse 9 he says,
0: பெரியவர்கள் எல்லாமே ஞானிகள் கிடையாது.
1: Great men are not always wise.
0: முதியோர்கள் எல்லாம் நீதி அறிந்தவங்களும் கிடையாது.
1: And not do the aged always understand justice.
0: அப்ப முதலாவது நீங்க ஒன்று கவனிக்கணும்.
1: First you have to understand.
0: இந்த ஞானம் வந்து எதுவரைக்கும் எதுவரைக்கும் கேக்குது அப்படின்னு சொன்னா,
1: why does wisdom cry out how long?
0: முதலாவது ஞானம் நம்மட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னா, வருஷங்கள் கூட கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம் பெருக வேண்டும்.
1: Wisdom expects that years must add reasoning to our life.
0: ஞானம் பெருக வேண்டும்.
1: Years must add reasoning to our life.
0: எலிகு சொல்றாரு, விருத்தாப்பியர் முன்பாக வயது சென்றவர்களுக்கு முன்பாக நான் பேசாம வாய மூடிட்டேன்.
1: Elihu says, I remain silent before the old people.
0: Yena naan nenchen vayada ungalku adhigama irukkradunala avanga enak nyanatha podipaanga neediya podipaanga nu edhirpaathen.
1: Because I thought since they are very old in age, I thought they would teach me wisdom.
0: Ana onna kandupidichen.
1: But I found out one.
0: Avangalku vayada adhigarichirukke thavara nyana adhigarikkala.
1: They are only old in age, but they have not increased in wisdom.
0: Avanga vayada adhigama aayiduche periyavargala maarittaanga na neediya patti palakkam illa avangalukku.
1: They have only increased in age and years, but they don't have understanding of justice.
0: அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம இந்த காலையில விளங்கிக் கொள்ளணும்.
1: But we have to understand one thing in this morning.
0: வருடங்கள் நம்மட்ட கூடுறது, நான் இத்தனை வயது உள்ளவன், இவ்வளவு அனுபவம் உள்ளவன் சொல்லி நம்மை குறித்து மெச்சி கொள்றதுக்காக வயது கொடுக்கப்படல.
1: Years and age is not given that we may boast about saying that we have so much of years and experience in our life.
0: எதற்கு வயதும் எதற்கு அனுபவம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படினு சொன்னா,
1: Why does God give us years of age and experience in our life?
0: இந்த வயதினுடைய விருத்தியில, நாட்களினுடைய பெருக்கத்துல நமக்கு ஞானம் பெருகும்.
1: That as we grow up in years of age, we should also increase in wisdom.
0: Nama nammudaiya neethiyila nama peruganum.
1: We should also grow up in justice.
0: Nama mudirchiya mattavanga paakanum.
1: Others should see our maturity.
0: Siru vayadila nammuda vaayilirundhu vanda vaarthaigal aneka kaariyangal vandu yaarum vandu perida eduthukolla mattaanga.
1: When we were a child, the words of our mouth may not be considered great by many people.
0: Oru siru kulandhaiya paarungala,
1: look at a child.
0: Adu vaayathirundhu vaayithavari pesra nariya kaariyangala yaarum puthagathil ezhuthi vekka poradilla.
1: Certain words that he speak unintentionally will not be written or recorded in any book.
0: அந்த புள்ள வந்து சில காரியங்கள மலலையா பேசுது பாருங்க, அதெல்லாம் வந்து அத வந்து ஒரு பெரிய ஒரு தவறாக வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க.
1: The childish words and childish terms they use, they people will not be bothered or take it great big as.
0: See, சில வேளையில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து மரியாதை இல்லாம கூட சதுர பேசிரும்.
1: Sometimes children will also speak without respect.
0: அது உண்மையாவே அது மரியாதை இல்லாம பேசுறோம்னு அதுக்கு தெரியாது.
1: They are not aware that they are speaking without respect.
0: யாரோ ஒருத்தர் பேசுனது அது கேட்றோம்.
1: Would have heard someone speaking the way
0: appa pathu va po nu sollum.
1: So he would call the father without any respect.
0: Sila velila vaada poda nu kuda sollum.
1: Sometimes even calls come and go without any respect.
0: Ana adu vandu paathu ella siripaanga.
1: But everyone will laugh at it.
0: Yen pilla vaada nu sollirchu.
1: See, my child has spoken.
0: Yen pilla poda nu sollirchu.
1: See, my child has spoken go.
0: Ana idhe pilla 21 vayasu agudhu.
1: But the same child is 21 years now.
0: Adhe pilla appa pathu vaada nu sonna paakravanga ella sirichittu irupaanga nenikireengala?
1: If the same child calls his father without any respect, will everyone laugh at him?
0: Andha chinna pilla vandu kulandhaiya irukku அப்பாவுடைய கையை வாங்கி தட்டுது.
1: When the child was very small, it used to hit the hand of his father.
0: அப்ப எல்லாரும் ஐயோ என் பிள்ளை என்ன தட்டிச்சேன்னு சொல்லி ஒரே சந்தோஷப்படுவாங்க.
1: They will be very happy that their child has hit them.
0: அப்படி இல்லனா கூட எது சட்ட பண்ண மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க.
1: Sometimes they are not even bothered about it.
0: ஆனா அதே பிள்ளை 15 வயசு ஆகுது.
1: But if the same child is 15 years,
0: அப்பா தட்டிச்சனா அப்பா சும்மா இருப்பாரா?
1: If the child hit the father, will he be quiet?
0: அதை ஏற்றுக்கொள்வாரா?
1: Will he accept it?
0: அதை மன்னிப்பாரா?
1: Will he forgive that?
0: அவர் என்ன எதிர்பார்ப்பாருனா,
1: What does he expect?
0: நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஞானம் இல்லாம இருந்தப்பா.
1: When you were child, you were without any knowledge.
0: ஆனா இப்ப நீ வளர்ற.
1: But you are growing up.
0: நீ வளரும் போது உன் வயதுக்கேற்ற ஒரு ஞானம் உள்ள காணணும் நானே.
1: But as you grow up, I should also see the wisdom equal to your age.
0: சில வேளை நம்ம பிள்ளைகளுக்கு கூட நம்ம சொல்லும்போது சொல்றோம் பாத்திருக்கீங்களா?
1: Even many times we tell our children.
0: இவ்வளவு வளர்ந்திருக்கே உனக்கு இது கூட ஞானம் இல்லையா?
1: You have grown up so big, don't you have wisdom?
0: இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா?
1: Don't you have this knowledge?
0: இவ்வளவு கூட நீ தெரிஞ்சிக்கலையா?
1: Don't you know even this?
0: ஏன் அத சொல்றோம் அப்படினா,
1: Why do we say?
0: வயது அதிகரிக்க அதிகரிக்க ஞானம் நம்மள வந்து வளரும்.
1: As the age increase, the wisdom and reasoning should also increase in us.
0: ஆனா இங்க வேதனை என்னன்னா,
1: But what is grieving here?
0: சொல்றாரு, ரொம்ப வேதனையா சொல்றாரு, பெரியோர்கள் எல்லாமே ஞானிகள் கிடையாது.
1: He says great men are not always wise.
0: முதியோர் எல்லாரும் நீதி அறிந்தவங்க கிடையாது.
1: Nor do the aged always understand justice.
0: இந்த நிலை நமக்கு இருக்கவே கூடாது.
1: We should not be in such state.
0: வயது அதிகரிக்க அதிகரிக்க வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட்டப்பட கூட்டப்பட நமக்கு ஞானம் பெருக வேண்டும்.
1: As we increase in age and years, years must add reasoning and wisdom.
0: ஒருவேளை சிறு வயதுல வந்து நம்ம ஞானத்துல பிரியப்படாம பேதமையில பிரியப்பட்டு இருக்கலாம்.
1: Maybe when we were very small, we would have not be desiring or delighting in wisdom but in folly.
0: சிறு வயதுல நாம வந்து காரியத்துல கருத்துள்ளவர்களா இல்லாம நாம நிந்திக்கிறதுல, விளையாட்டா பேசுறதுல, சிரிக்கிறதுல, நாம வந்து பரிகாசம் பண்றதுல சிறு வயதுல நாம இருந்திருக்கலாம்.
1: When we were children, when a childhood, we might not be speaking meaningfully and we might be very enjoying the funny acts, funny speeches.
0: ஆனா வயது வந்துருச்சு போ.
1: But now we are grown up.
0: வருஷங்கள் கடக்குது,
1: இயர்ஸ் ஆர் ரோலிங் பை,
0: இன்னும் தொடர்ந்து நான் நிந்தனையிலே பிரியப்பட்டு கொண்டிருப்பேனானா அது வந்து ஞானமா இருக்காது.
1: But if I still delight in scorning, that will not be a wisdom.
0: ஆகவே தான் இந்த ஞானம் கூப்பிடுது.
1: That's why wisdom cries out.
0: எது வரைக்கும் பா நீ இப்படி இருப்ப?
1: How long will you be the same?
0: வருஷம் கூட கூட ஞானம் கூட வேணாமா?
1: As years add, the wisdom should also be added to you.
0: எபிரேயர்ல 5:12 வாசிப்பீர்களானால்,
1: If you read Hebrews 5:12,
0: அங்கே எழுதப்பட்டிருக்கிறது,
1: It is written here,
0: காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது.
1: For though by this time you ought to be teachers, you need someone to teach you again the first principles of the oracles of God.
0: நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள்னு போட்டிருக்கு.
1: And you have come to need milk and not solid food.
0: எவ்வளவு வேதனை பாருங்க.
1: How painful is this?
0: வயது அதிகமாயிருச்சு.
1: Your age has increased.
0: ஆனா இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்காங்க.
1: But still you are feeding on milk.
0: பலமான ஆகாரத்தை சாப்பிடுறது இல்ல.
1: They are not eating solid food.
0: நான் சொல்லுவேன், இது வேதனை அளிக்கிற ஒரு காரியம்.
1: Actually this is really painful.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நிறைய பேரோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா வயசுதான் அதிகமா இருக்கே தவிர அவங்க வாழ்க்கையில ஞானமும் அறிவும் பெருகவே இல்லை.
1: Even in the Christian life you can notice many people, only they have grown up in age and years, but there is no increase in maturity.
0: அவர்கள் வெறும் மெச்சி கொள்ளுகிறதும் பெருமைப்பட்டு கொள்ளுகிறதும் ஒன்றே ஒன்று என்னன்னு சொன்னா, எனக்கு இவ்வளவு வயதாயிருச்சுன்னு தான் அவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்களே தவிர அதற்கேற்ற விதமான முதிர்ச்சி அவங்க லைஃப்ல இல்ல.
1: Only thing that they can boast about is that they have grown up in age and experience, but there is no maturity that equal to that age.
0: அவர்களுடைய வாழ்க்கையில ஞானம் வெளிப்படல.
1: Wisdom is not revealed in their life.
0: அவர்களுடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்படல.
1: Gracious words are not uttered from their mouth.
0: அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவ ஞானம் வெளிப்படல.
1: The wisdom of God is not revealed from their life.
0: ஒரு சிறு பிள்ளை அவர்களை நடத்தும் அளவிற்கு, ஒரு சிறு பிள்ளை அவர்களுக்கு போதிக்கும் அளவுக்கு தான் அவங்க ஞானம் வளர்ந்திருக்கு.
1: Their wisdom has grown to the extent that even a child can even lead them.
0: பாருங்க, அந்த இஸ்ரவேல் தேசத்துல சீலோவில வந்து ஒரு ஆசாரியர் இருந்தார், அவர் பேர் ஏலி.
1: So in Shiloh there was a priest named Eli.
0: அவர் ரொம்ப வயது சென்ற கிழவனாக இருந்தார்.
1: He was very old in age.
0: அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வாலிபர்களா மாறி ஏற்கனவே ஆசாரியர்களாக ஆசாரிய ஊழியம் செய்யற அளவுக்கு அவங்க பெரியவங்களா ஆயிட்டாங்க.
1: His children, his sons were grown up in age and they were already ordained as priests.
0: ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் வந்து அவனிட்ட வந்து அந்த வயசான ஏலி அவர்கிட்ட பேசாம ஒரு சிறு பிள்ளைகிட்ட பேசி அந்த சிறு பிள்ளையின் மூலமாக அவருக்கு ஞானத்தை புகட்டுறாரு.
1: But the Lord did not speak directly to Eli, but he spoke through a small boy named Samuel and taught the wisdom through him.
0: Enna oru paridhaabam,
1: how pitiful it is.
0: Vayadu mathra adhigarinchirundhu,
1: only age has increased,
0: ana avarku gnanam illa,
1: but there is no wisdom for
0: avarku velippaadu illa,
1: there is no revelation.
0: Na solluven ipdi nam kulandhegalaga irukkakoodadhu.
1: We should not be child like this.
0: Vayadu adhigarikka adhigarikka gnanamum peruga vendum.
1: As we increase in age, we should also increase in wisdom.
0: Nama peruma padradhu verum vayada vaithukonde menmey paratikittu irukkakoodadhu.
1: We should not boast about only our years and age.
0: நாம் காலத்தை பார்த்தால் போதகர்களா மாறி இருக்கணும்.
1: By this time we ought to be teachers.
0: இன்னைக்கு ரொம்ப வேதனை என்னன்னா, அநேகர் வந்து ரொம்ப இளமை உள்ளவர்களா இருப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆனா மிகுந்த முதிர்ச்சி உள்ளவங்களா அவங்க கர்த்தருக்குள்ள வளர்ந்திருப்பாங்க.
1: Many people might be very young in age, but they would be very matured and aged in spiritual life.
0: ஆனால் நிறைய பேர் வயதுல முதிர்ந்து ஞானத்துல பேதைகளா இருப்பாங்க.
1: But there would be many people who are very aged in very great in age, but very young in the wisdom.
0: இந்த இளமையானவர்கள் எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிக்கிறத பார்த்து இந்த முதியவர்கள் அநேகர் பொறாமைப்படுவாங்க.
1: These old people are jealous when they look at the young people rising up and shining for God.
0: எனக்கு வாய்ப்பு கொடுக்கல.
1: They have not given an opportunity.
0: என்னுடைய அனுபவம் என்ன?
1: What is my experience?
0: என்னோட வயது என்ன?
1: What is my age?
0: ஆனா அவர்களை நம்பி எதுவும் கொடுக்கிறது இல்ல.
1: But they don't trust anything and give them.
0: ஏனா தங்களுடைய சொந்த வாழ்க்கையே சொந்த குடும்பத்தையே அவங்க ஞானமா நடத்தல.
1: Because they have not led their own family by wisdom.
0: அவங்க சொந்த தங்களுடைய ஜீவியத்தையே அவங்க ஞானமா நடத்தல.
1: They did not lead their own life with wisdom.
0: அவர்களுக்கு ஒரு சிறு பிள்ளை போதிக்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க இருக்காங்க.
1: They are in the situation where even a small child ought to teach them.
0: அன்பானவர்களே, வயது நம்மை விட்டு கடந்து போகிறது.
1: My dear ones, years will roll by from our life.
0: வருஷங்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது.
1: Years and age will just run away from our life.
0: நம்முடைய வளர்ச்சி என்ன?
1: What is our growth?
0: ஞானத்தில் வளர்கிறோம்.
1: Are we growing in wisdom?
0: தேவ கிருபையில வளருகிரோமா?
1: Are we growing in the grace of God?
0: காலை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
1: Today let us search and analyze.
0: இரண்டாவது,
1: second,
0: ஏன் நாம வந்து ஞானம் வந்து நம்மளை பார்த்து பேசுது கூப்பிடுது அப்படின்னு சொன்னா,
1: why does wisdom cry out?
0: இன்னும் எவ்வளவு காலம்னு கேக்குது.
1: It asks how long?
0: எவ்வளவு காலம்?
1: How long?
0: இன்னும் எவ்வளவு காலம்னு ஏன் கேக்குதுன்னா, வருஷங்கள் ஞானத்தை கூட்டணும்னு சொன்னேன்.
1: Why does it calls how long? First I said years must add reasoning.
0: இரண்டாவது வருஷங்கள் ஒன்றை செய்யணும்.
1: Second year should do one more thing.
0: நீங்கள் யாத்ராகமம் 30 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
1: Exodus 30 and verse 14,
0: வேதம் சொல்கிறது, எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும்.
1: Everyone that passeth among them that are numbered from 20 years old and above shall give an offering unto the Lord.
0: ரொம்ப இதுல முக்கியமான கருத்தை மட்டும் நான் கொண்டு வர்றேன்.
1: I want to bring the important thing from here.
0: முதலாவது சொன்னேன், years must add reasoning. ஞானம் வந்து வருஷங்களின் பெருக்கத்துல வெளிப்படணும்.
1: First I said years must add reasoning.
0: இரண்டாவது, வருஷங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பெருகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறவர்களா மாறணும்.
1: And second, years must add results.
0: அங்க வாசிக்கிறோம் பாருங்க,
1: Here we read,
0: 20 வயது மேற்கொண்டு முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும்.
1: From 20 years old and above shall give an offering unto the Lord.
0: பாருங்க, பெறுறதுக்கு ஒரு காலம் இருக்கு.
1: There is a time to receive.
0: ஆனா ஒரு வயது வளருது.
1: But as we mature,
0: ஒரு வருஷங்கள் கூடுது.
1: As years are added to us.
0: அதுல எப்படி நாம இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுறோம்னா,
1: How are we expected to be?
0: நமக்கு வர்ற இன்புட் வந்து அவுட்புட்டா மாறணும்.
1: Our input should become output.
0: பெறுகிறது வந்து கொடுக்கிறவர்களா மாறணும்.
1: Our consumption should be turned to contribution.
0: Consumption becomes contribution. ஏன்னா வயது அதிகரிக்குது, நாட்கள் பெருகுது. இப்போ கொடுத்துக்கொண்டே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது, வாங்கி கொண்டே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது, கொடுக்கிறவர்களா மாறணும்.
1: Because your age is increasing, years are increasing, then you should not always expect to receive, but you should become givers.
0: பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவே நாம் இருக்க கூடாது, பகிர்ந்தளிக்கிறவர்களா மாறிடணும்.
1: We should not only be the receivers but also givers.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்கள் லூக்கா 13 அதிகாரம் 6-9 வசனங்களை வாசித்தால்,
1: If you read Luke chapter 13 verses 6-9,
0: அங்கே இயேசு ஒரு அழகான ஓமானத்தை சொன்னார்.
1: Jesus said a very good parable here.
0: ஒரு மனிதன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டி இருந்தான்.
1: A man had a fig tree planted in his vineyard.
0: அவன் வந்து தேடும்போது கனி ஒன்றை அதுல காணல.
1: When he came looking for some fruit he could not find anything.
0: 7 வசனத்துல பாருங்க,
1: Verse 7.
0: அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை.
1: So the man said to the gardener, I have been looking for fruit on this tree for 3 years, but I never find any.
0: எப்படி இருக்கு பாருங்க.
1: How it is?
0: ஒரு வருஷம்ல, ரெண்டு வருஷம்ல, 3 வருஷமா இந்த மனுஷன் வந்து கனி கொடுக்க வேண்டிய காலத்துல கனியை தேடுறாரு.
1: So it is not 1 year or 2 years, but for 3 years he was seeking for fruit during this fruitful season.
0: அந்த 3 வருஷம் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துறாரு.
1: So for the 3 years he was watering the tree.
0: இந்த மரத்தை பராமரிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு.
1: He was pruning and purging and he was also taking care of the tree.
0: கொடுத்துட்டே இருந்த அந்த தோட்டக்காரன் அல்லது எஜமான் இப்ப சொல்றாரு, எவ்வளவு காலம் தான் தண்ணி ஊத்திட்டே இருப்பேன், இது எப்பதான் கனி கொடுக்க போகுது.
1: Now the master said, how long I am going to water it and take care of it, when it is going to give me fruits.
0: அப்ப அவர் சொல்றாரு, இது வெட்டி போடுற.
1: He said cut it down.
0: இது வேஸ்ட், இது வெட்டி போடுற.
1: It is a waste.
0: இது இன்னும் தொடர்ந்து குடிச்சிட்டே தான் இருக்குமே தவிர ஒண்ணுமே கொடுக்காது.
1: It will just keep on drinking the water, it will not bring out anything.
0: அப்போ அது சொல்றாரு, இன்னொரு காரணத்தையும் சொல்றாரு அவரு.
1: He also says one more reason.
0: இது வெட்டி போடு, ஏனென்றால் இது நிலத்தையும் கெடுத்து கொண்டிருக்குன்னு சொன்னாரு.
1: Cut it down, why should it waste the ground?
0: ஒரு மனுஷனுடைய லைஃப் வந்து கான்ட்ரிபியூட்டரா இல்லன்னு சொன்னா, he actually becomes a destroyer. அவன் வந்து கொடுக்க வேண்டிய காலத்துல அவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுடைய சாரையும் அவங்க உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்.
1: If a person doesn't become a contributor, then he becomes a destroyer of others' essence.
0: அவர்கள் வந்து ஒரு பாரமா மாறிடுறாங்க.
1: He becomes a burden.
0: அவங்க வந்து பிரயோஜனமற்றவர்களா மாறுறாங்க.
1: They become useless.
0: நல்ல மரங்களை கூட கெடுக்கிறவர்களா மாறுறாங்க, நல்ல நிலத்தையும் கெடுக்கிறவர்களா மாறுறாங்க.
1: They will spoil and destroy good trees as well as a good land.
0: நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் இப்படி சொல்லவே கூடாது.
1: God should not say about as like this,
0: unna paramarichu unna poshithu unna paadugaathu unakku ivlo nanmai senju oru prayojanam illa naandra solla kudai.
1: God should not say it is of no use to take care of you, to nurture you, to take care of you, to feed you and to do all things for you.
0: Idu oru prayojanam nu solla kudai.
1: You should not say that you are of no use to me.
0: Naandra sollanum.
1: The Lord should say
0: konjam danga kudutan.
1: I gave only little.
0: Avanala nariya palan,
1: but I got more profit through him.
0: 5 talents dhan kudutan.
1: I gave only 5 talents.
0: 10 kondanga,
1: but he brought me 10.
0: ரெண்டு தான் கொடுத்தேன்.
1: I gave him only two.
0: நாலு குணம் திருப்பி கொடுத்துட்டான்.
1: He brought me four.
0: இவ்வளவு பிரயோஜனமான ஊழியக்காரன்.
1: How useful.
0: இவ்வளவு பிரயோஜனமான ஊழியக்காரன்.
1: How useful servant is he?
0: அவ ஆண்டர் சொல்ல கூடாது. ஒண்ண கொண்டது கொடுத்தா அத போய் புதைச்சு வச்சிட்டு உட்கார்ந்திருக்கான்.
1: God should never say I gave him one, he just dig it and hide that one.
0: அவன பார்த்து ஆண்டர் சொன்னார், நீ போய் இத வந்து நீ வங்கியில போட்டிருந்தா கூட வட்டியோட சேர்த்து நான் வாங்கிருப்பேன்.
1: And to him he said if you have even put it in the bank I would have received it with interest.
0: இந்த வங்கியில இருந்து வரக்கூடிய வட்டியே கூட இல்லாம நீ வேஸ்ட் பண்ணிட்டியே.
1: You wasted even that I could not get the interest out of it.
0: இந்த ஒண்ண கொண்டு போய் நான் அஞ்சு கொடுத்தவன்ட கூட சேர்த்து இன்னொரு ஒண்ண கொடுத்திருந்தா அவன் இத ரெண்டா மாத்தி திருப்பி கொடுத்திருப்பான்.
1: If I have given this one more to the one who had five he would have made it another two.
0: நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நாம வந்து ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும். மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்.
1: We should be resourceful in our life.
0: உட்கார்ந்து எப்பமே நம்மளே சாப்பிட்டு இருக்கவங்களா இருக்க கூட.
1: It's not that we are ourselves consuming eating always.
0: பெருகிறதுக்கு ஒரு வயது இருக்கு நான் சொல்லல.
1: I don't tell that there's a time to receive.
0: பெருகிறதுக்கு நிச்சயமா ஒரு வயது இருக்கு.
1: There's a time to receive.
0: பெற்றுக்கொள்றதுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு படிக்கிறதுக்கு தேர்றதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு இல்லன்னு நான் சொல்லல.
1: There is a time and age to receive to learn to grow up and to receive.
0: ஆனா எந்த முன்னேற்றமே இல்ல எந்த பிரயோஜனமே இல்லன்னு சொல்லி நம்மள பத்தி சொல்லிர கூடாது.
1: But they should not say there is no improvement or no use because of us.
0: நம்மட கனி உண்டாகணும்.
1: We should bear fruits.
0: நம்ம வளரணும்.
1: We should grow up.
0: நம்ம தேறணும்.
1: We should become matured.
0: அதனால தான் நீங்கள் பிலமோன் 1 10 முதல் 11 ஐ வாசித்தால்
1: That's why Philemon chapter 1 verses 10 to 11
0: அங்க சொல்லுகிறார் கட்டப்பட்டு நான் கட்டப்பட்டிருக்கிற நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உன்னிடத்தில் மன்றாடுகிறேன் அவர் எழுதினார்.
1: He writes, I appeal to you for my son Onesimus, whom I have begotten while in my chains.
0: 11 வசனத்தில்
1: Verse 11.
0: முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன்.
1: Who once was unprofitable to you, but now is profitable to you and to me.
0: எப்படி இருக்கு பாத்தீங்களா?
1: See how it is.
0: ஆரம்பத்துல வந்து பிரயோஜனம் கிடையாது.
1: In the beginning he was not profitable.
0: ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பிச்ச பிறகு
1: But when he accepted God when began to grow in the Lord.
0: தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் தன்னுடைய எஜமானுக்கும் பிரயோஜனம் உள்ளவன்.
1: He became profitable to his master and to the servant of God.
0: நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு?
1: How is our life?
0: நம்மையே நம்ம கவனிச்சிட்டு நம்மையே பராமரிச்சிட்டு நம்மளையே நாம வந்து ஆற்றிட்டு நம்மளையே தேற்றிட்டு நம்மளையே நம்ம குடிச்சிட்டு இப்படியே உட்கார்ந்திருக்கோமா அல்லது பிரயோஜனம் உள்ளவர்களா மாறுறோம்?
1: Are we just taking care of ourselves or taking care of our own things just drinking consuming our own things or are we becoming useful to others?
0: நாம தேவ சபையில இருக்கிறோம்.
1: Are we on the church of God?
0: நாம சபைக்கு பாரமா இருக்கிறோமா சபைக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா?
1: Are we burdened to a church or are we profitable to church?
0: நாம ஒரு குடும்பத்துல இருக்கிறோம்.
1: We are in a family.
0: அந்த குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறோமா பிரயோஜனமா இருக்கிறோமா?
1: Are we a burden to that family or useful to that family?
0: நான் சொல்லுவேன் என்ன பலவீனம் இருந்தாலும் சரி என்ன வயது இருந்தாலும் சரி நாம மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியும்.
1: I tell you no matter how whatever weakness you may have whatever age you are of we shall be profitable and useful to us
0: nama sharira prakaramaga prayojanam irukka mudiyum
1: physically we can be useful to others
0: appadi illana aavikuriya vidama prayojanam irukka mudiyum
1: or even we can be useful in spiritual terms
0: alladhu nammude gnana mattavulukku prayojanam irukka mudiyum
1: or even our wisdom can be useful to others
0: nammude sevai mattavulukku prayojanam irukka mudiyum
1: our service can be useful to others
0: neenga parunga nadhey per sabaiyila parunga எத்தனை வருஷம் அவங்க ஆலயத்தில் இருக்கிறாங்க?
1: We see many people in the church. They are in the church for many
0: எத்தனை
1: years.
0: எத்தனை பேர் ஆதாயப்படுத்தி இருக்காங்க?
1: How many souls they have gained so far?
0: அவங்க வயதுல வளர்ந்துட்டாங்க.
1: They have grown up in age.
0: அனுபவத்துல வளர்ந்தறேன்னு சொல்றாங்க.
1: They say we have grown up in experience.
0: எத்தனை வருஷமா அவங்க வந்து கர்த்தருக்குள்ள நான் இருக்கறேன்னு சொல்றாங்க.
1: They say we are in the Christ for so many years.
0: எத்தனை பேருக்கு சாட்சியா இருக்காங்க?
1: But they are testimony to how many people?
0: எவ்வளவு பொறுமையில வளர்ந்திருக்காங்க?
1: How much they have grown up in patience?
0: எவ்வளவு சகிப்புல வளர்ந்திருக்காங்க?
1: How much they have grown up in tolerance?
0: எவ்வளவு சபையில மற்றவங்களை விட்டு கொடுக்கறவங்களா இருக்காங்க?
1: How much they yield for yield up to others in the church
0: thangaleye dhan paathirukken
1: they just look on to our themselves
0: naan ennudiyathu enakku idai dhan yosithirukken
1: me mine and myself alone
0: oh ennudiyatha vittu kodukka maten
1: I don't give up
0: inna andha palaya poratam dhan
1: still the same old struggle
0: inna andha palaya prachana dhan
1: the same old problem
0: inna andha palaya vaartha dhan
1: still same old words
0: kani ondrum kaanala
1: there's no fruit found in them
0: thannira kudikkirenraanga vasanam kekkirenraanga nalla dhyanikkirenraanga notes edukkirenraanga ellam dhan seiraanga
1: they say we drink water we take note we read the bible we do everything
0: ana endha prayojanamum illa
1: but no use
0: avargalala endha or palanum payanum illa
1: there is no use and no profit because
0: avargal moolamai saatchi velipadradilla
1: the testimony is not revealed through them
0: andrek eppadi irundhangala adhe subhavangal janma subhavangal avanga life la apdiye irukku
1: they still have that natural and human and nature as such ahu they were earlier
0: all dhan valandirukangale thavara innum paal ungra kulandhegala dhan ukandirukanga
1: only they have grown up in stature but they are still like children who feed on milk.
0: அவங்க வாழ்க்கையில கனி கிடையாது.
1: There is no fruit in their life.
0: மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை கிடையாது.
1: There is no fruitful life or resourceful life.
0: பாருங்க, ஒரு மரம் வந்து ஒரு கனி வந்து அது தானே சாப்பிடாது, மற்றவர்களுக்கு கொடுக்குது.
1: Look, a tree will not eat its fruit of its own, but it gives to others.
0: அது மரத்திலிருந்து மற்றவர்களுக்கு.
1: It gives fruits to others.
0: ஒரு காலம் தனக்குன்னு குடிச்சிட்டே இருந்துச்சு.
1: Once it took water for itself.
0: ஆனா ஒரு காலம் வந்த உடனே அது மற்றவர்களுக்கு ருசியுள்ள கனிகளை கொடு.
1: But when time came, it began to give fruit to others.
0: நான் அதான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு மற்றவர்களுக்கு என்று கொடுக்கிற ஒரு ஒரு உத்தரவாதம், ஒரு கொடுக்கிற ஒரு ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி பிரயோஜனம் உள்ள ஒரு ஜீவியம் நமக்கு தேவை.
1: So I tell you, we should have this habit or nature of being productive and resourceful to others.
0: 1 கொரிந்தியர் 15:10 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்வார்.
1: In 1 Corinthians 15:10 apostle Paul says a testimony about himself.
0: ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன்.
1: But by the grace of God, I am what I am.
0: அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை.
1: And his grace which was bestowed upon me was not in vain.
0: அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன்.
1: But I labored more abundantly than they all.
0: தேவ கிருபை எனக்கு வந்து.
1: I got the grace of God.
0: தேவ கிருபை நான் பெற்றுக்கொண்டேன்.
1: I received the grace of God.
0: அந்த கிருபை வந்து வேஸ்டா போல.
1: But the grace was not vain.
0: இன்னும் கிருபையை பெற்றுக்கிட்டு இருக்கேன்னு
1: சொல்லிட்டு இல்ல. It's not I say, I still receive the grace of God.
0: கிருபையை பெறிறது காலம் இருக்கு.
1: There was a time to receive the grace of God.
0: பெற்றுக்கொண்ட கிருபையை வைத்து நான் என்ன செய்தனா அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன்.
1: But with the grace that I received, I began to labor more abundantly than they all.
0: இது என்னுடைய ஜெபங்களில் ஒரு முக்கியமான ஜெபம்.
1: This is one of my prayers.
0: ஆண்டவரே, எனக்கு இன்ன அதிகமா கிருபை தாரும், எனக்கு இது அதிகமா ஞானம் தாரும், இன்ன அதிகமான அபிஷேகம் தாரும் அப்படி நான் அடிக்கடி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன்.
1: I used to pray very often, Lord, give me more grace, give me more anointing, Lord, give me more wisdom, Lord.
0: இன்னும் அதிகமா தாரு ஆண்டவரே.
1: I used to ask, Lord, give me more.
0: எனக்கு இது போதாது, இன்னும் அதிகமா தாரு, இன்னும் வெளிச்சம் தாரும், இன்னும் ஞானம் தாரும், கிருபை தாரும் கேட்டுக்கொண்டே இருப்பேன்.
1: I used to say, Lord, this is not enough, I need more grace, more enlightenment, more wisdom, Lord.
0: ஆனா அதே நேரத்துல ஆண்டவரே ஜெபம் பண்ணுவேன்.
1: But at the same time I used to pray,
0: அந்த கிருபை விருதாவா இருக்க கூடாது, வீணா இருக்க கூடாது.
1: That grace should not go in vain.
0: இன்னும் அதிகமா நான் பிரயாசப்படணும் ஆண்டவரே.
1: Lord, I should labor more, Lord.
0: இன்னும் அதிகமா உழைக்கணும் ஆண்டவரே.
1: Lord, I should work more, Lord.
0: இன்னும் அதிக வேகமா ஓடணும் ஆண்டவரே.
1: Lord, I should run more swiftly.
0: இன்னும் அநேகருக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே.
1: I should be more useful to many people.
0: இன்னும் அதிகமான விசாரம் வாங்கணும் ஆண்டவரே.
1: Lord, I should, Lord, grow up more, Lord.
0: வாழ்க்கையின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே.
1: Lord, many should be blessed by my words and my life, Lord.
0: நிலத்தை கெடுக்கிற ஒரு மரமான இருக்க கூடாது.
1: I should not be a tree that destroys or spoils the ground.
0: கர்த்தர் என்ன பார்த்து எதுக்கு சும்மா நிலத்தை கெடுத்துட்டு வெட்டி போடுன்னு சொல்ல கூடாது.
1: God should not say me why it is wasting the ground, just cut it down.
0: என்னை பார்த்து சொல்லணும், பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்.
1: The Lord should say he is a resourceful servant of God.
0: பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்.
1: He is a useful servant of God.
0: அவருடைய நேரத்தில அவன் பிரயோஜனப்படுத்துகிறான்.
1: He uses his time.
0: அவருடைய கிருபைகள் தாளந்துகளை பிரயோஜனப்படுத்துகிறான்.
1: He makes use of his gifts and talents.
0: அவருடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துகிறான்.
1: He makes use of his wisdom to others.
0: அவருடைய வாழ்க்கையே ஒரு resourceful, ஒரு useful, ஒரு profitable life என்று எல்லாரும் சொல்லணும்.
1: And God should say that his life is a resourceful, useful and profitable one.
0: நம்ம மேல் ஆண்டவர் அதிக கிருபை தர்றாரு.
1: The Lord is giving more grace to us.
0: வருஷம் அதிகரிச்சிட்டே இருக்கு.
1: Years are increasing.
0: கிருபையை பெற்றுக்கொண்டே இருக்கிற நாம் பிரயாசத்தினாலும் பலனாலும் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோமா?
1: We as we receive the grace of God, are we blessing other people through our resources?
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be the name of the Lord.
0: ஏன் ஞானம் கூப்பிடுது தெரியுமா? எம்மட்டும் எந்த மட்டும் ஏன் ஞானம் கேட்குது?
1: Why does wisdom cry out, how long?
0: முதலாவது வருஷங்கள் என்ன செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை பெருக பண்ணணும்.
1: First years must add reasoning to our life.
0: இரண்டாவது வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை வெளியே கொண்டு வரணும்.
1: Second years must add results to our life.
0: மூன்றாவது கடைசியா
1: Third and the last
0: வருஷம் என்ன செய்யணும் தெரியுமா?
1: What should years do?
0: மறுபடி வாசிங்க எண்ணாகமம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்.
1: Read Numbers chapter 1 and verse 3.
0: எண்ணாகமம் 1:3.
1: Numbers 1:3.
0: இஸ்ரவேலிலே 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்பட கடவர்கள்.
1: From 20 years old and upward, all that are able to go forth to war in Israel.
0: இஸ்ரவேலிலே 20 வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக.
1: From 20 years old and upward, all that are able to go forth to war in Israel, thou and Aaron shall number them by their armies.
0: 20 வயது வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல மன்னா சாப்பிட்டுட்டு இஸ்ரவேல் கூட்டத்தாரோடு எல்லாரும் கூட்டமா நடந்து போயிட்டு இருக்காங்க.
1: Until age 20 they used to eat manna and used to be in the crowd with other people.
0: கண்மலையிலிருந்து வந்த தண்ணீரை குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க.
1: They drank water that came from the rock.
0: ஆனா 20 வயசு ஆயிடுச்சு இப்போ.
1: Now they are 20 years old.
0: ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord says
0: 20 வயதுக்கு அப்புறமா யுத்தத்துல யாரெல்லாம் சண்டை போட முடியுமோ அவங்கள பேர் எண்ணி வைங்க.
1: So from 20 years onwards and upward those are able to go for war just number them.
0: Yeah.
1: Why?
0: 20 வயது ஆயிடுச்சா?
1: When you are 20 years old.
0: வருஷங்கள் கூடிருச்சா?
1: When your years are added.
0: நீ வந்து உத்தரவாதம் உள்ளவனா இருக்க வேண்டும்.
1: You should become responsible.
0: உத்தரவாதம் உள்ளவனா இருக்க.
1: You should become responsible.
0: நீ தேசத்தின் பலனை குடிக்கிறவனாய் மாத்திரமல்ல.
1: You should not only a person who feeds on the results of the nation.
0: Goodness of the land. You should not only be feeding on the goodness of the land. You should start to give back and behave with responsibility for the goodness of the country. இப்ப தேசத்தின் நலனை விரும்பி நீ உத்தரவாதம் உள்ளவனாய் மாறணும்.
1: So you should become responsible for the goodness of the country.
0: Yeah.
1: Why?
0: இப்ப நீ தேசத்தினுடைய வெறும் நன்மையை குடிக்கிறவனா மாத்திரம் இல்ல, தேசத்தின் பாதுகாப்பை குறித்து நீ கருத்துள்ளவனாய் இருக்கணும்.
1: It's because you should not only feeding on the goodness of the nation but you should be very mindful about the responsibility.
0: நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நீ தேசத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கணும்.
1: You should be useful to your nation.
0: நீ வந்து தேசத்தின் மேல் அக்கறை உள்ளவனாய் இருக்கணும்.
1: You should have concern for your nation.
0: நீ தேசத்துக்கான உத்தரவாதம் எடுக்கணும்.
1: You should take up the responsibility of your nation.
0: தேசத்துக்காக நீ யுத்த களத்துல முன்னணியில போய் நிக்கணும்.
1: You should stand in the war field for your nation.
0: நீ ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கணும்.
1: You should be ready to sacrifice your life.
0: ஒரு காலம் மற்றவங்க உன்னை பாதுகாத்தாங்க.
1: Once other people were protecting you.
0: ஆனா இப்போ நீ தேசத்தை பாதுகாக்க எழும்பணும்.
1: But now you should rise to save your nation.
0: ஒரு காலம் மற்றவங்க உனக்காய் ஜெபித்தாங்க.
1: Once other people were praying for you.
0: ஆனா நீ இப்பொழுது எழும்பி மற்றவர்களுக்காய் ஜெபிக்கணும்.
1: But now you should rise up and pray for others.
0: ஒரு காலத்துல மற்றவங்க உனக்காய் உபவாசம் பண்ணினாங்க.
1: Once other people fasted for you.
0: ஆனா இப்போ நீ மற்றவர்களுக்காய் உபவாசிக்கணும்.
1: But now you should fast for others.
0: நீ ஒரு காலம் மற்றவர்கள் உனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க.
1: Once other people counseled you.
0: ஆனா இப்போ நீ மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறவனா நீ மாறணும்.
1: But now you should become a person who counsels others.
0: ஒரு காலம் மற்றவர்கள் உன்னை வந்து பராமரிச்சிட்டு இருந்தாங்க.
1: Once other people were taking care of you.
0: ஆனா இப்போ நீ மற்றவர்கள் மேல் பரிவுள்ளவனாய், அவர்களை குறித்து கவலை உள்ளவனாய், அவர்களை பராமரிக்கணும்.
1: But now you should have concern and care about others.
0: ஒரு காலத்துல உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் தான் உனக்கு முக்கியமானதா இருந்தது.
1: Once your life needs were very important for you.
0: உன்னுடைய கவலை எல்லாம் உன்னை பற்றியே தான் இருந்தது.
1: You were worried more about yourself.
0: நீ இப்படி வளர்ந்துட்டப்பா.
1: But you have grown up.
0: வருஷம் ஆயிடுச்சு உனக்கு.
1: Now you have increased in age.
0: நீ உன்னை பத்தியே கவலைப்படுறது என்ன பிரயோஜனம்?
1: What is the use of worrying about yourself?
0: நீ வந்து மற்றவர்களை குறித்து கவலைப்படணும்.
1: You should worry about other people.
0: ஒரு தகப்பனை பாருங்க, கல்யாணம் ஆகுற புதுதுல ஒரு கணவன் மனைவி நீங்க பாத்தீங்கன்னா.
1: So look at a husband and wife at their beginning of their wedding.
0: அவங்க எதுனமே தங்களுக்காக தங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் எல்லாமே யோசிப்பாங்க.
1: So they will think everything for their own delight and their joy.
0: ஆனா ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா,
1: but once they reach some years,
0: தகப்பன் தாய் அப்படிங்கற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துறாங்க.
1: Once they come to a position of father and mother.
0: இப்போ என்ன செய்றாங்கனா, தங்களுடைய நன்மைகள் எல்லாம் அவங்க தியாகம் செய்து தங்க பிள்ளைகளுடைய காரியங்களை கவனிக்கறாங்க.
1: Now they sacrifice all their goodness and take care of their children.
0: இன்னும் வயதாயிடுது அவங்களுக்கு, இப்ப தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க.
1: And again they grow up in age and become grandfather and grandmother.
0: இப்போ பாத்தீங்கனா இன்னும் அதிக பொறுப்புள்ளவர்களா மாறிறாங்க.
1: Now they become more responsible.
0: தங்களுடைய எல்லா சேமிப்பை தன்னுடைய சந்ததிகளுக்காக வைக்கிறாங்க.
1: They just keep up all their stores for their descendants.
0: அவங்கள போய் நீங்க கேட்டி நான் சொல்லலாம், தங்களை பத்தி எதுமே அவங்க நினைக்கிறது கூட கிடையாது.
1: When you ask them they don't even care about themselves.
0: அவங்க நினைவு, அவங்களுடைய யோசனை, அவங்க கவலை எல்லாமே தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இப்படியே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க.
1: Their thoughts, their worries, everything will be revolving around their children and their grandchildren.
0: ஏன்னா அவங்க பொறுப்புள்ளவர்களா மாறுறாங்க.
1: It's because they become responsible.
0: ஓ, நான் வந்து யுத்த வீரனா நினைக்கணுமே தவிர யுத்தத்தினால நான் வந்து பாதுகாக்கப்பட்டவனா இருக்க கூடாது.
1: I should become a soldier and not to be protected in the war.
0: ஒரு காலம் என்ன பாதுகாத்தாங்க.
1: Once they protected me.
0: ஆனா இன்றைக்கு நான் மற்றவர்களை பாதுகாக்கிறவனாய் மாறுவேன்.
1: But today I should save and protect other people.
0: அதனால தான் ஞானம் கூப்பிடுது.
1: That's why wisdom calls out.
0: எவ்வளவு காலம் பா நீ பேதையா இருப்ப?
1: How long you will be simplicity?
0: எவ்வளவு காலம் தான் நிந்தையில நிந்தனையில சந்தோஷப்பட்டுகிட்டு இருப்ப?
1: How long will you delight in scorning?
0: எவ்வளவு காலம் நீ வந்து வளராம இருப்ப?
1: How long will you not grow up?
0: என்றைக்கு தான் நீ முதிர்ச்சிக்குள்ள வர போகிற?
1: When you going to become mature?
0: நான் சொல்லுவேன், இந்த மாற்றம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள துவங்க வேண்டும்.
1: I tell you this transformation should begin in everyone.
0: இது ஒரே நாள்ல வராது.
1: This will not come in one day.
0: வருஷம் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க இது வரும்.
1: But as age and years add to us it will come.
0: இது வரணும்.
1: It should come.
0: எப்ப வரும் தெரியுமா?
1: You know when it will
0: come. ஒரே ஒரு வசனத்தோட நான் முடிக்க விரும்பறேன்.
1: I want to end with one verse.
0: 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 11 வசனத்தை பாருங்க.
1: 1 Corinthians 13 and verse 11.
0: 1 கொரிந்தியர் 13:11.
1: 1 Corinthians 13:11.
0: நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன்.
1: When I was a child, I spoke as a child, I understood as a child, I thought as a child, but when I became a man, I put away childish things.
0: பாருங்க, ஒரு குழந்தையினுடைய நிலையிலிருந்து ஒரு புருஷனுடைய நிலைக்கு நீங்க வரணுமா?
1: If you ought to come from a state of a child to a man.
0: நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? முக்கியமான ஒரு காரியம் செய்யணும்.
1: You are supposed to do one important thing.
0: இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சில காரியங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதை ஒழிக்கிற வரைக்கும் வளர்ச்சி வராது.
1: Important thing that is needed for this maturity is that you are supposed to put away certain things. Without putting away, you cannot be matured.
0: நான் மூணு காரியம் சொன்னேன்.
1: I told you three things.
0: வருஷங்கள் ஞானத்தை கொண்டு வரணும்.
1: Years must add reasoning.
0: வருஷங்கள் வந்து பல கொண்டு வரணும்.
1: Years must add results.
0: வருஷங்கள் வந்து உத்தரவாதங்களை கொண்டு வரணும்.
1: Years must add responsibility.
0: இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா?
1: You know, when you will receive.
0: சும்மா வயசாயிட்டே இருந்தா வராது.
1: It's not just when you increase in age.
0: வயசாகற வேளையில சில காரியங்கள், பின்னான காரியங்களை நீங்க ஒழிக்கணும்.
1: As you increase in age, you are supposed to put away certain things.
0: அந்த குழந்தையின் காரிய காலம் ஒன்னு இருந்துச்சு.
1: There was a time of childhood.
0: அது அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்க கூடாது.
1: You should not just keep on in that.
0: அது இன்னும் பாராட்டிட்டே இருக்க கூடாது.
1: You should not keep on appreciating that age.
0: அது வந்து நீங்க இன்னும் மேன்மைப்படுத்திட்டே இருக்க கூடாது.
1: You should not boast about it still.
0: அதை விட்டுறணும்.
1: You should have to put it away.
0: ஒழிச்சிரணும் அதை.
1: You just put it away.
0: அந்த பழசை நீங்க ஒழிக்கிற வரைக்கும் நீங்க புதிதான ஜீவன் உள்ளவர்களாக மிகுந்த பலனை கொடுக்க முடியாது.
1: Until you put away those old things, you cannot be productive and resourceful as a new one.
0: அந்த பழைய எண்ணங்களை விட்டுருங்க.
1: Just put away the old thoughts.
0: பழைய பழக்கங்களை விட்டுருங்க.
1: Put away the old habits.
0: பழைய பேச்சை விட்டுருங்க.
1: Put away the old words.
0: பழைய மனுஷனை களைஞ்சு போடுங்க.
1: Just remove or put away the old man.
0: ஒரு கால அதை நீங்க விரும்பி செஞ்சீங்க.
1: Once you desired and did it.
0: அது அநேகர் பாராட்டி இருக்கலாம்.
1: Many people would have appreciated that.
0: ஒருவேளை யாரும் சட்டை பண்ணாம இருந்திருக்கலாம்.
1: Or some might not even bothered about it.
0: கண்டுகொள்ளாமலே இருந்திருக்கலாம்.
1: Some people have not noticed it.
0: பழைய காரியம்.
1: Those are old things.
0: அந்த பழைய காரியங்களை ஒழிச்சிருங்க.
1: Just put away those old things.
0: இன்னும் அந்த பழைய ஆள் மாதிரியே பிஹேவ் பண்ணாதீங்க.
1: Don't behave like the old man.
0: சில பேர் பாருங்க, வயது பாத்தீங்கன்னா 70 வயது இருக்கும்.
1: Some people might be 70 years old.
0: சிறுபிள்ளைய போல சண்டை போட்டுட்டு
1: இருப்பாங்க. They would be fighting like small child.
0: சிறுபிள்ளைய போல போட்டி போட்டு
1: There will be competing like small child.
0: சில வீடுகளல பாத்துக்கிறேன்.
1: I've seen in certain houses.
0: அவங்க அவ்வளவு முதிர் வயது உள்ளவங்களா இருப்பாங்க.
1: They will be so matured.
0: தங்க பிள்ளைகளோட போராடிட்டு இருப்பாங்க.
1: They will be striving with their children.
0: தங்களுக்கு சரிக்கு சரியா நின்னு சண்டை போட்டுட்டு
1: இருப்பாங்க. They will be striving equal to their children.
0: அங்க உட்கார்ந்து பங்கு கேட்டுட்டு இருப்பாங்க.
1: They will be asking for their portions there.
0: என்ன பண்ண வளர்ந்துட்டோம் பா.
1: See, I've grown up now.
0: அதெல்லாம் ஒரு காலம்.
1: That was once.
0: ஒரு காலம் நான் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: That was once in a time where I was expecting small things.
0: எனக்கு சாப்பாடு போட்டாதான் நான் சாப்பிடுவேன்.
1: Only if you feed me, I will eat.
0: எனக்கு தொந்தர
1: எனக்கு
0: முக்கியத்துவம் கொடுக்கணும், என் பேரை சொல்லணும். இல்ல, அது பழைய காரியம் பாது.
1: Still I want them to give importance to me, they should mention my name. That is the old things.
0: அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கேக்குறது.
1: Those are the children, childish things.
0: அது ஒரு இளைஞன் கேக்குறது.
1: That is a young boy who asks.
0: அது இளைஞன் வாஞ்சிக்கிறது.
1: That is the thing that desired by a young man.
0: எனக்கு அது வேணாம்ப்பா.
1: But I don't want that.
0: நான் புகழுக்கு பின்னால் நான் போக மாட்டேன்.
1: I don't want to go behind fame.
0: பாராட்டுக்கு பின்னால் நான் போக மாட்டேன்.
1: I won't go behind appreciation.
0: நான் முக்கியம் பெறறேனான்றது எனக்கு முக்கியம் இல்ல.
1: It's not that whether I'm important there or not.
0: நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கறேனா?
1: But am I useful to others?
0: நான் மறைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல.
1: Even I am hiding away from
0: நான் வெளிப்படையா தெரியணும்னு அவசியம் இல்ல.
1: It's not necessary for me to be shown out.
0: பழைய சண்டைகளை நான் ஒழிச்சிறேன்.
1: Therefore I just put away the old fights.
0: பழைய வாக்குவாதங்களை ஒழிச்சிறேன்.
1: I put away old arguments.
0: பழைய சுபாவங்களை ஒழிச்சிறேன்.
1: I put away the old nature.
0: நம்ம சபையிலயும் சரி, வீட்டிலயும் சரி, சமூகாயத்திலயும் சரி, நம்முடைய தேறுகிறது எல்லாருக்கும் தெரியுதா?
1: So even in a church or in a society or a house, can people notice a maturity?
0: நம்மள வந்து நிறைய பேர் வந்து உதாரணமா சபைக்குள்ள வளர்றதுன்றது ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தமானதுதான்.
1: So it is really grieving to grow up in church.
0: ஏனா நம்மள குழந்தையிலிருந்து தூக்கி பார்த்தவங்க நம்மளோட வளர்ந்துட்டே இருக்காங்க.
1: Because people who have just pampered us and seen us from the childhood are just growing up with us.
0: நாங்கலாம் இதே சர்ச்சில தான் வளர்ந்தோம்.
1: So we have all grown up in the same church.
0: இன்னும் அங்கிள் ஆண்டிலாம் இருக்காங்க. அவங்களா நாங்க பிறந்த முதல் நாளே எங்களை கையில தூக்குனவங்க இன்னும் இருக்காங்க.
1: So we have uncle and aunties here who have just took us in their hands when we were born.
0: ஆனா அவங்க முன்னாடி ஊழியர்களா வாலிபனா வளர்ந்து பள்ளிக்கூட வாழ்க்கையை கடந்து வாலிபனா பார்த்து என் கல்யாணத்துக்கு வந்து குழந்தை எங்களுக்கு குழந்தை பிறந்ததை பார்த்து இன்றைக்கி நாங்கள் முதிர்ச்சி அடைந்து ஊழியங்களில் வர்றதை அவங்க கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்காங்க.
1: ஸோ தேர் விட்னஸிங் வேர் வி ஆர் பார்ன், வி ஆர் க்ரோன் அப் அஸ் ஸ்கூல் சில்ட்ரன் இன் யங் பாய், தென் வி ஆர் காட் மேரிட், தேவ் ஆல்சோ விட்னஸ் அவர் சில்ட்ரன் அண்ட் தே ஆல்சோ சி அஸ் மினிஸ்டரிங் ஃபார் காட் நவ்.
0: ஆனா அவங்க எப்போ நம்மளை கனம் பண்ணுவாங்க தெரியுமா?
1: பட் வென் வில் தே ஹானர் அஸ்?
0: நம்ம வளர்றதை அவங்க பார்க்குறாங்க.
1: வென் தே சி அ மெச்சூரிட்டி,
0: அந்த முதிர்ச்சியை பார்க்குறாங்க.
1: வென் தே சி அ மெச்சூரிட்டி,
0: அவர்களுக்கு முன்பாக எத்தனையோ தவறுகள் பிழைகள்லாம் நாங்கள் சிறு வயதில் செய்திருப்போம்.
1: வி ஹவ் கமிட்டட் மெனி மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபால்ஸ் பிஃபோர் தெம்.
0: இதே ஆலயத்துல விளையாடின பிள்ளைங்க தான் நாங்க.
1: We were children who played in the same church.
0: இதே ஆலயத்துல பேசிட்டு இருந்த பிள்ளைங்க தான்.
1: We were children who spoke in this church once.
0: அந்த வருஷம் முடிஞ்சிருச்சு.
1: Those days are gone.
0: இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க?
1: Now they expect one thing.
0: வருஷங்கள் ஞானத்தை கொண்டு வந்திருக்கா?
1: As years added wisdom to us.
0: வருஷங்கள் பலனை கொண்டு வந்திருக்கா?
1: As years added results to us.
0: வருஷங்கள் உத்தரவாதத்தை கொண்டு வந்திருக்கா?
1: As years added responsibility to us.
0: அதை பார்ப்பார்களானா?
1: If they look at it.
0: அவங்க நம்மள கனம் பண்ணுவாங்க.
1: They will honor us.
0: என்ன கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்றேன்.
1: And to everyone listening to this
0: idea. வயது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி கிடையாது.
1: Your age alone is not the success of your life.
0: ஞானம் கூப்பிடுகிறது.
1: Wisdom is calling out.
0: இன்னும் எந்த மட்டும் பா நீ வந்து பேதையாவே இருப்ப.
1: How long you will love simplicity?
0: இன்னும் எந்த மட்டும் பா நீ வந்து நிந்தனையில பிரியப்படுவ.
1: How long will you delight in scorning?
0: நீ இன்னும் எந்த மட்டும் தான்ப்பா நீ வந்து குழந்தையாவே இருப்ப.
1: How long you will be a child?
0: நீ வளருப்பா.
1: You grow up.
0: நீ பெருகுப்பா.
1: You grow up.
0: பழையவைகளை ஒழிச்சிருப்பா.
1: Put away the old things.
0: இன்னும் புதிய காரியங்களுக்கு நேரா முன்னேறுப்பா.
1: And go forward towards the new things.
0: இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களா?
1: Can you take a decision today?
0: ஆண்டவரே எனக்குள்ள ஒரு வளர்ச்சியை தாரும்.
1: Lord bring a growth and maturity.
0: எனக்குள்ள ஒரு முதிர்ச்சியை தாரும்.
1: Lord bring a maturity in me.
0: எனக்குள்ள புதிய உத்தரவாதங்களை தாரும்.
1: Lord give me new responsibilities.
0: நான் நிறைய கனி கொடுக்கிறவனா என்ன மாற்றும்.
1: Lord make me more resourceful.
0: சபையில ஒரு காலம் நான் பெற்றுக்கொண்டிருந்தேன்.
1: Lord once I was receiving in my church.
0: இப்போ நான் கொடுக்கிறவனா மாறேன்.
1: But now I give to them.
0: ஒரு காலம் எனக்கு எல்லாரும் பணிவிட செஞ்சாங்க.
1: Once everyone served me.
0: ஆனா இப்ப நான் பணிவிடை செய்ய போறேன்.
1: But now I'm going to serve others.
0: ஒரு காலம் நான் வாங்கிட்டு இருந்தேன்.
1: Once I was receiving.
0: இப்ப நான் விட்டு கொடுக்கிறேன்.
1: Now I'm yield up.
0: ஒரு காலம் நான் வந்து அனுபவித்துக் கொண்டிருந்தேன்.
1: Once I was enjoying.
0: இப்போ நான் பகிர்ந்து கொடுக்கிறேன்.
1: But now I share.
0: ஒரு காலம் நான் முன்னால நின்னேன்.
1: Once I was at the front row.
0: நான் எல்லாருக்கும் முன்னா முகத்தை காட்டினேன்.
1: I used to show my face before everyone.
0: ஆனா இப்போதோ
1: But now
0: நான் பின்னால இருந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்துறேன்.
1: I stand behind and encourage others.
0: ஒரு காலத்துல நான் வெற்றி பெறணும் நான் தெரியப்படணும்ன்றதுல மகிழ்ச்சி கண்டேன்.
1: Once I delighted that I should be seen, I should be successful.
0: எனக்கு தான் first position கொடுக்கணும், உயர்ந்த பதவி எனக்கு தான் அப்படி போட்டி போட்டேன்.
1: I competed that I should be given the first position and the highest position.
0: ஆனா இப்பொழுதோ
1: But now
0: நான் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை உருவாக்கி அவங்க வளர்றது தேறது அவங்க முன்னேறது அவங்க பெருகிறத பார்த்து இப்ப நான் சந்தோஷப்படுறேன்.
1: But now I delight when I encourage others and form others and as they grow up and succeed in their life.
0: முதல்ல சின்ன வயதுல நான் உருவாயிட்டு இருந்தேன்.
1: When I was a child I was being formed.
0: ஆனா இப்பொழுதோ மற்றவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன்.
1: But now I form others.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு காலத்துல என்னுடைய வெற்றியை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்.
1: Once I delighted in my success.
0: ஆனா இப்பொழுதோ
1: But now
0: மற்றவருடைய வெற்றியை கண்டு நான் அகமகிழுகிறேன்.
1: I rejoice looking at others' success.
0: எம்மாத்திரம் எம்மட்டும் எம்மட்டும் எம்மட்டும்.
1: How long? How long and how long?
0: இந்த ஞானத்தின் சத்தத்தை கேட்போமா?
1: Can we hear, look at the cry of the wisdom?
0: ஆண்டவரே இந்த ஞானத்தின் சத்தம் என் காதுல கேட்கட்டும்.
1: Lord let this cry of wisdom be heard in my ears.
0: அது என்னோட வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்கு.
1: Lord let it bring a change in my life.
0: கண்களை மூடுவோம்.
1: Let us close our eyes.
0: ஆண்டவரே நோக்கி பார்ப்போம்.
1: Let us look unto the Lord.
0: நான் வளரணும் ஆண்டவரே.
1: Lord I should grow up Lord.
0: நான் பெருகணும் ஆண்டவரே.
1: Lord I should grow Lord.
0: இன்னும் முன்னேறணும் ஆண்டவரே.
1: Lord I should go forward.

சிந்திப்போம், செயல்படுவோம். தமிழ் ரொம்ப அழகான மொழிங்க. பல வார்த்தைகளுக்கு நல்ல வரலாறு இருக்கும். அது தெரியாம நாம பல வார்த்தைகளை அதோட மூலப்பொருள் புரியாமலேயே பயன்படுத்திக்கிட்டு வரோம். யாராவது அறிவில்லாம எதையாவது செஞ்சா நாம மடையான்னு திட்டுறோம். மடையானா முட்டாள்னு நாம நினைக்கிறோம். இல்ல, அப்படி இல்ல. யாரையாவது மடையான்னு திட்டுறதுக்கு முன்னால நான் சொல்றத கேளுங்க. ஏரிய வடிவமைச்ச பிறகு அதுல இருக்கும் தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் தான் மடை. மடைகளை அமைக்க முதல்ல பனை மரங்களை பயன்படுத்தினாங்க. உறுதியான பனை மரங்களை தேர்ந்தெடுத்து அதோட உள்தண்டை நீக்கிட்டு அதை ஏரியோட அடிய ஆழத்துல பதிப்பாங்க. மரத்தோட உள் ஓட்டையில கோரை, நாணல், களிமண் இதெல்லாத்தையும் கலந்து அடைச்சு வைப்பாங்க. வெள்ளம் வரும் காலத்துல மடைகளை திறக்கிறதுக்கு நேசல ஆட்கள் இருப்பாங்க. இவங்க உயிரை பணையம் வச்சு நீருக்குள்ள மூழ்கி செய்யும் பணி பெரிய சாகசப்பணி. மூச்சு அடக்கி தண்ணிக்குள்ள மூழ்கி அடி ஆழத்துல இருக்கும் மடையோட அடைப்பை இவங்க திறந்து விடுவாங்க. மடை திறந்ததும் புயல் வேகத்துல வெளியே வரும் வெள்ளம் மடை திறந்தவரையும் இழுத்துட்டு போகும். மடைய திறக்க போய் இறந்து போனவங்க நிறைய பேரு, பிழைச்சு வந்தவங்க கொஞ்சம் பேர் தான். வெள்ளம் வரும்போது மடைய திறக்கும் இவங்க தான் மடையர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. இது தெரியாம நாம முட்டாள்களை மடையர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம ஞானத்தோட இருக்கணும். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஞானம் ரொம்ப முக்கியம். வேதாகமமும் ஞானத்தை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா? ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் சாபத்தை நீக்கியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் ஏழ்மையை நீக்கியிருக்கிறார். சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில யாவையும் எனக்கு செய்து முடித்தார். இனி நான் பாவியால நீதிமான் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது.

சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து முடித்த தேவன், ஒரு குறை நீங்க வைக்கவே இல்லையா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகலவற்றையும் செய்து முடித்தவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் பெரியவர் பரிசுத்தர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போமா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருப்போமா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த யூதாவின் ராஜ சிங்கமான தெய்வம் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராயும் இருக்கிறார், தந்தை போல நம்மை ஆற்றுகிறவருமாயிருக்கிறார். ஹாலேலூயா.

உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவீங்களா, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீர் போதும் என்னுடைய வாழ்க்கையில, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பலவீன நேரத்தில் உடைய கிருபையினாலே என்னை தாங்குகிறவரையுமே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குறித்து அநேகர் தவறாய் பேசும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீர் போதும், ஆண்டவரை பார்த்து சொல்ற நேரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில காரியங்கள் மேலும் கீழுமாய் போய்கொண்டிருக்கிறது, என் காரியங்கள் நிரந்தரமா இல்லையே, ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் போதும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில துன்பங்கள் சூழ்ந்து வரும்பொழுதும் கூட நீர் எனக்கு போதும், என் துன்பங்களை மாற்றுகிற தேவன், மலை போல வருகிறவை ஆண்டவரை பனி போல விளக்குகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே.

கரங்கள் எடுத்துட்டு நன்றி சொல்லுவோமா? நீங்க போதுமாட்டவரே, நீங்க போதுமாட்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை போல ஒருவருமே இல்லை. அதற்காக உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹாலேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Lord. ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர், எத்தனை கிருபை, எத்தனை தயவு. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம்.

அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவரீருடைய சுத்த கிருபை. அதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, எங்களை பாதுகாப்பது உம்முடைய கிருபை. உங்க பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில் எங்களை நிறைவாக்குகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நிறைய கேள்விகள் எங்களிடத்துல உண்டு சுவாமி, என்னுடைய மனதிலே அநேக பாரங்கள் உண்டு. ஆனால் மனிதனுக்கு அது தெரியாது, உமக்கு அது தெரியும். அதற்காக நன்றி. இந்த நாளிலே என்னோடு இந்த ஜபத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கேளுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். ஐ நீட் டு லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட், ஐ நீட் டு லிசன் டு தி வாய்ஸ் ஆஃப் காட். தேவ சத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே துணிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

நியாயாதிபதிகள் 12 அதிகாரம். எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் ஜெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரன் மேல்

போது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக் கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வரவேண்டியது என்ன என்று சொன்னார். பின்பு ஜெப்தா கீலேயாத் மனுஷரையெல்லாம் கூட்டி எப்ராஹிமரோடும் யுத்தம் பண்ணினார். எப்ராஹிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராஹிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராஹிமர் சொன்னபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள். கீலேயாத்தியர் எப்ராஹிமருக்கு முந்தி ஜோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராஹிமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும் போது கீலேயாத் மனுஷர் நீ எப்ராஹிம்னா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ சிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பார். அப்பொழுது அவனை பிடித்து ஜோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராஹிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். ஜெப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தார். பின்பு கீலேயாத்தியனான ஜெப்தா மரித்து கீலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மரித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபிலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபிலோனியனாகிய ஏலோன் மரித்து செபிலோன் தேசமான ஆயலோன் ஊரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இஸ்ரவேலின் குமாரனாகிய பிரத்வோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராஹிம் தேசத்திலே அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் ஜெபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. சில தெய்வ பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடப்பார்கள், கர்த்தருக்கு பயந்து ஜீவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிர்மறையாய் பிசாசு மாத்திரமல்ல, சில மனிதர்களை போராடி கொண்டிருப்பார்கள். நான்கு பக்கங்களிலும் அவர்களுக்கு நெருக்கம் இருக்கலாம். இந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே அவர்கள் உள்ளம் சோர்ந்து போகும். இப்படித்தான் ஒரு தீர்க்கதரிசியனுடைய உள்ளம். அவர் உண்மையாய் இருந்த போது, கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது அவருடைய உள்ளம் சோர்ந்து போனது. அப்பொழுது கர்த்தர் அவரை தைரியப்படுத்தும்படி ஒரு அருமையான வார்த்தையை சொல்வார். நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 15:21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைத்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். நான் உன்னை தப்பு வைத்து விடுவிப்பேன். இந்த எரேமியா தீர்க்க தரிசி கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்க தரிசி. அவர் கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் சொல்லிக் கொண்டு வந்த போதெல்லாம் அவருக்கு ஏராளமான எதிர்ப்புகள், போராட்டங்கள், அவமானங்கள் வந்தது. இதே எரேமியா 15 சில வார்த்தைகளை சொல்வார். 15 நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன். 17 சலிப்பினால் நிரம்பி இருக்கிறேன். 18 என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருக்கிறது. இப்படி எரேமியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே பலத்த நெருக்கங்கள் வந்த போதுதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் உண்மையாய் நடக்கிற இடத்திலே, வேலை ஸ்தலத்திலோ அல்லது ஏதோ ஒரு இடத்திலே, குடும்பத்திலோ கர்த்தருக்கு பயந்து கர்த்தரினை காண்கிறார் என்கிற உணர்வோடு ஜீவிக்கிற வேளையிலே உங்களை சுற்றிலும் ஏராளமான போராட்டங்கள், அவமானங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா? சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். எரேமியாவுக்கு சொன்னபடி கர்த்தர் செய்தார். இந்த வார்த்தை எரேமியாவுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் இது மிகவும் பிரயோஜனமானது. இதை அப்படியே தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்கள். தாவீது உண்மையாய் கர்த்தரை தேடின போதெல்லாம் 31 எனக்கு முகாந்திரம் இல்லாமல் எனக்கு வலையை விரித்தார்கள். 35 அவர் சொல்வார், எனக்கு படுகொலியே வெட்டினார்கள். தாவீதுக்கு ஏராளமான சத்துருக்கள் அவரை சுற்றிலும் இருந்தார்கள். அடிக்கடி சோர்ந்து போய் கர்த்தருடைய சமூகத்திலே கதறுவார். அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அவரை தைரியப்படுத்தினது. சவுல் தாவீதை கொல்வதற்கு வகை தேடி சுற்றித் திரிகிறார். ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். இன்னைக்கு அருமையான சகோதரா சகோதரி, உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தை, போராட்டத்தை கண்டு கலங்குகிறீர்களா? தைரியமாயிருங்கள், இன்னும் கர்த்தரோடு நெருங்குங்கள். மனிதர்களை பார்க்க வேண்டாம், சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். நாம் இன்னும் கர்த்தரோடு நெருங்க ஆரம்பிப்போம், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நாம் கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம், அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கலாம். எரேமியா நோக்கி பார்த்தார், தாவீது நோக்கி பார்த்தார், தானியேல் நோக்கி பார்த்தார், தேவனுடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவரையே நோக்கி பார்த்தார்கள். நோக்கி பார்த்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்னைக்கும் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தூக்கி எறிவோம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். 1000 பேர் உங்களை குறித்து தவறான காரியங்களை சொல்லலாம், ஆனால் தேவன் கொடுக்கிற சாட்சி தான் மிக முக்கியம். 1000 பேர் நல்லவர்கள் என்று சாட்சி கொடுக்கலாம், ஆனால் தேவன் உங்களை குறித்து சொல்கிற சாட்சி தவறாயிருந்தால் மிகவும் வேதனை உள்ளது. கர்த்தரை கொடுக்க வேண்டும் சாட்சி. இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன், தப்புவிப்பேன். இன்னைக்கு உங்களுக்கும் அதையே சொல்கிறார். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். இந்த நாளிலே தைரியமாயிருப்போம், ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், அற்புதங்களை பெற்றுக் கொள்வோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? பிரியமான பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சோதனைகளிலும் போராட்டங்களிலும்
உம்மை சார்ந்திருந்து அவரை தேடினதை நாங்கள் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். அவரை தைரியப்படுத்தும்படி சொன்ன இந்த வார்த்தை இன்னைக்கு எங்களையும் தைரியப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை காண்கிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும். எந்த தீங்கும் அணுகாதபடி காப்பீராக, எந்த பொல்லாங்கும் அணுகாதபடி காப்பீராக, உடைய விலையேறப்பெற்ற கரத்தினாலே இரத்தத்தினாலே மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக ஆர்ப்பரியுங்கள் என்று ஆரம்பிக்கிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை ஜோசுவா 6:16. யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களின் வெற்றி ஆர்ப்பரிப்பின் துதியில் இருந்தது என்னும் வெற்றி என்ற ரகசியத்தை ஜோசுவா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்று அவர்கள் எக்காலங்களை எழுதி எரிக்கோ கோட்டையை சுற்றி நடந்து ஆர்ப்பரித்த போது அது தகர்ந்து கீழே விழுந்தது. பெரிய பெரிய அலங்கங்கள் எல்லாம் அலுவலகத்திலும் குடும்பத்திலும் உள்ள எதிர்ப்பின் சக்திகளை மேற்கொள்வதற்கு துதியின் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள் என்று கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு சேர்ந்திருக்கும். ஆர்ப்பரிப்பின் துதி அதிக வல்லமை உள்ளது என்பதை தாவீது திரும்ப திரும்ப அனுபவித்த படியினால் உங்களுடைய துன்பங்களில் எல்லாம் நீங்களும் அதே ஆயுதத்தை கையாள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் என்று சங்கீதம் 47:1-5 காணலாம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சம்பத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சங்கீதம் 98:4-6 காணலாம். புதிய ஏற்பாட்டிலும் கூட இப்படிப்பட்ட மேன்மையான வெற்றியை பவுலும் சீலாவும் தங்களுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு போதிக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் இருள் சூழ்ந்த சிறைச்சாலையில் போடப்பட்ட நிலைமையில் கர்த்தரை பாடி துதித்தார்கள். அந்த துதியின் சத்தம் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுக்களும் கலந்து போயிட்டு என்று அப்போஸ்தலர் 16:26 வாசிக்கும்.
3: அவன் வந்து தேவ ஜனங்களை 24 மணி நேரங்களில் இப்படியான

0: ஊழியர் டி மோகன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஒன்று கொரிந்தியர் 12:13 வாசிக்க கேட்போம்.
2: நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம்
1: எல்லார் மேலும் இறங்குகிற ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் இறங்கி வருகிற ஆவியானவர் ரெண்டு காரியத்தை அவர் செய்கிறார். ஒன்று, ஞானஸ்நானம் கொடுக்கிறார் ஆவியினாலே. ரெண்டாவது, நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரையும் ஒன்றாக ஆவியானவர் மாற்றுகிறார். ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க யோவான் ஸ்நானகன் அந்த ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்து ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் எடுக்கும்போது தண்ணீருக்குள்ளே மூழ்கி தண்ணீரை விட்டு வெளியே வருகிறோம். அது எதன் அடையாளம்? இயேசு மரித்ததற்கு அடையாளம் தண்ணீருக்குள்ளே போவது. இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு அடையாளம் தண்ணீரை விட்டு வெளியே வருவது. பழைய வாழ்க்கையும் பழைய மனுஷனையும் தண்ணிக்குள்ளே அடக்கம் பண்ணணும். தண்ணியை தெளித்து விட்டுறக்கூடாது, தண்ணிக்குள்ளே முற்றிலும் மறிக்கணும். தண்ணியை விட்டு வெளியே வரும்போது உயிரோடு பரிசுத்த ஜீவியம் செய்வதற்காக வரணும். ஞானஸ்நானம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஞானஸ்நானம் உங்கள் உள்ளான வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையின் மாற்றத்துக்கு வெளிப்படையான ஒரு அடையாளம் என்பது. இது சர்ச்சில் மெம்பர்ஷிப்புக்கு உரியதல்ல, உங்கள் உள்ளான வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மாற்றம், அதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கணும். பரிசுத்தாவியின் ஸ்நானம், யோவான் சொன்னார், என்னை விட வல்லவர் ஒருவர் எனக்கு பின்னே வருகிறார், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ அந்த ஞானஸ்நானம் ஒரு அறிவியல் மூழ்குவது போல ஆண்டவர் நம்மை மூழ்கடிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த ஞானஸ்நானத்தை நமக்கு கொடுக்கும்போது அக்னியோடு கூட வருகிறார். அந்த ஞானஸ்நானம் பெற்ற போது பெந்தகோஸ்தே நாளிலே அக்னிமயமான நாவுகள் இறங்கி ஒவ்வொரு தலையின் மேலும் விழுந்தது. ஓ மேல பரிசுத்த அக்னி இறங்கி வருகிற ஒரு அனுபவம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ரெண்டாவது, உன் தாகத்தை தீர்க்கும் ஆவியானவர். இந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிற வெற்றிடத்தை நிரப்ப, உன்னை விட்டு பாவங்கள் பாவக்கிரியைகள் அசுத்த பிசாசுகளின் கிரியைகள் வெளியாகும் போது உன்னை நிரப்பி உன் தாகத்தை தீர்க்கிற ஒரு ஜீவ நதியாக இந்த ஆவியானவர் உனக்குள்ளே வருகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்கும் உரியது. அவர் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. ஆகையினால் இதை மனதில் வைத்து கொள்ளணும். முதலாவது, இந்த ஆவியானவர் விடுதலை கொடுக்கும் ஆவியானவர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 Corinthians 3:17 வாசிக்கும் போது, கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. சத்தமாக சொல்லுங்க, என்ன உண்டு? விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு காற்று அல்ல, ஏதோ ஒரு அலை அல்ல. ஆவியானவர் என்று சொல்லும்போது ஆள் தத்துவம் உடையவர் கர்த்தர் தான் ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூன்றும் மூன்று அல்ல, இந்த மூன்றும் ஒன்று. இந்த மூன்று பேரும் ஒரே தெய்வம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தெய்வம். கைதட்டி அவரை பாராட்டுவோம். ஆவியானவரே, நீர் தெய்வம். அந்த தெய்வம் நமக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இந்த இருதயத்தை ஆலயமாக மாற்றி அதற்குள்ள வந்திருக்கிறார் என்றால் நாம் சிலாக்கியம் பெற்றவர்கள். இந்த ஆவியானோரை பெறும்போது உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுவீங்க, பல இடத்துல அதை பற்றி எழுதியிருக்கிறது. அதனால் அது அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. அந்நிய பாஷை ஆவியானோர் அல்ல, ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அடையாளமாக இந்த அந்நிய பாஷை இருக்கிறது. ஆகினால பரிசுத்தாவியான வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஏனென்றால் எதுக்கு பலன் வேண்டும்? நம்ம மாம்சம் ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். இதை ஜெயிப்பது நம்முடைய மாம்ச சக்தியினால ஆயுதங்களினால ஜெயிக்க முடியாது. ஆவியானோருடைய உதவியை கொண்டு தான் நாம் ஜெயிக்க முடியும். ஆகையினால இந்த ஆவியானவர் முதல்ல உனக்கு விடுதலையை கொடுக்கிறார். என்னத்திலிருந்து விடுதலை? நீங்கள் ரோமர் 7:24 வாசிக்கும் போது, ரோமர் 7:24,
2: நிர்பந்தமான மனுஷன்
1: நான்
2: இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்.
1: நிர்பந்தமான மனுஷன், மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அந்த நாட்களில் ஒரு மனுஷன் குற்றம் செய்தால் அவனை தண்டனை கொடுப்பது எப்படி என்றால், செத்த மனுஷர்களோடு சேர்த்து அவனை கட்டிடுவாங்க. செத்த மனுஷன் அழுகிறது போல அழுகி நாற்றம் எடுத்து இவனும் சாகணும் அப்படின்னு அந்த தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் இந்த செத்த மனுஷனோடு சேர்த்து கட்டப்படுகிற கட்டிலிருந்து யார் என்ன விடுதலையாக்குவார்? அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில் அவன் விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறத செய்கிற ஒரு காரியத்தை அவனுக்குள்ளே பார்த்தான். அது அவனுக்குள் இருக்கிற பாவம் என்று கண்டுபிடித்தான். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது, ஆனால் நன்மை செய்கிறத என்கிட்ட இல்லை. சண்டை போடாமல் குடும்பத்துக்குள்ளே சமாதானமாக தான் வாழணும்னு விருப்பம் இருக்குது. யாருக்காவது சண்டை போட்டுக்கிட்டே வாழணும்னு விருப்பம் இருக்குதா? இல்லை. ஆனால் அந்த விருப்பம் நிறைவேற மாட்டேங்குது. சண்டை எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. அதனால் உன் வாழ்க்கையில் நீ சரியான சண்டைக்காரி உனக்கே அது தெரியாது. ஆனால் நீ விரும்புகிறது செய்யாமல் வெறுக்கிறதையே நீ செய்து கொண்டிருக்க. இதிலிருந்து யார் விடுதலையாக்க முடியும்? இதிலிருந்து விடுதலையாக்குறது ஆவியானவர் மாத்திரம்தான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, ஆவியானவரே என்னை இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து, என்னை நான் விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறத நான் செய்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலையை தர மாட்டீங்களா? நன்மை செய்கிற விருப்பம் எனக்கு இருக்குது, தீமை எனக்குள்ளே இருந்து வந்துடுது, என்னை நீர் விடுதலையாக்கும். ஆவியானவரே, எனக்கு உம்முடைய உதவி இன்னைக்கு தேவை. இதில் விடுதலை எனக்கு தேவை, என் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றுவாராமே. ஆவியானவர் இதற்கு விடுதலையை கொடுப்பார். 2:8 ரோமர் 8:1 வாசியுங்கள்.
2: ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து,
1: நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து,
2: மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு
1: இல்லை. உனக்கு நியாய தீர்ப்பிலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து உன்னை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். எப்பொழுது விடுதலை ஆக்குகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்கு உள் இருக்கும்போது. சர்ச்சுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால விடுதலை வர, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறியா? சர்ச்சுக்கு வர்ற நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டியா? வராமலே சர்ச்சுக்கு வந்துட்டு போவாங்க. கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் நீ இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் விடுதலை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். நான் நல்ல குடும்பத்தில் இருக்கேன், அந்த குடும்பம் ஒன்று ரட்சிக்காது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியா? நான் வாழுகிற சொசைட்டி நல்ல சொசைட்டி, சொசைட்டி ஒன்று ரட்சிக்காது. கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டாயா? உனக்குள்ள உண்மையாக கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரா? அவர் உனக்குள் இருக்கிறாரா? கிறிஸ்துவுக்குள் நீ இருந்தால் தான் நீ மாற்றப்பட முடியும். ஆகையினால அந்த விடுதலை வர நியாயத்தீர்ப்பு உனக்கு இல்லை. நியாயத்தீர்ப்பு கடைசியில் இப்பமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கண்டம்னேஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். எப்பவும் குற்றம் குற்றம் என்கிற ஒரு ஆவி ஒன்று அலட்டி கொண்டே இருக்கும். அதிலிருந்து விடுதலை பெறணும். அடுத்தது கடைசி நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுறதுக்கு இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார், பிசாசும் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. இயேசு பாபத்தை சுமந்து சிலுவையில் நியாயம் தீர்க்கப்பட்டார், பிசாசை சிலுவையில் இயேசு அவன் தலையை நசுக்கி அவனை நியாயம் தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை சுற்றி பிசாசின் கிரியைகள் அவை எல்லாம் இயேசு ஜெயித்திருக்கிறார். நீ ஜெயிக்க முடியாது, அவர் ஜெயித்து வைத்திருக்கிறார். பிசாசு ஓடி போவான் அவனுக்கு எதிர்த்து நின்னா. உன் குடும்பத்தை அசைக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உனக்கு உன்னோட கூட இருக்கிறார். அதனால் உனக்கு கடைசி நியாயத்தீர்ப்பு துன்மார்க்கர்களுக்கு தான் உண்டு. கடைசி நியாயத்தீர்ப்பு நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அந்திக்கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்க தரிசியையும் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பே அக்னி கடலில் தள்ளிடுறாங்க. 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு துன்மார்க்கரின் நியாயத்தீர்ப்பு, அந்த சமயத்தில் பிசாசு அக்னி கடலில் தள்ளப்படுறான். துன்மார்க்கர்கள் எல்லாரும் நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு உண்டு. இப்போ விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சின்ன தப்பு செய்தாலும் ஒரு நியாயத்தீர்ப்பு உனக்கு வந்துடும். இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களுக்கு நியாயத்தீர்ப்பு இப்போ இல்லை, மொத்தமாக சேர்த்து கொடுப்பார். மொத்தமாக சேர்த்து கொடுப்பார். சொன்னால் கேட்க மாட்டான். எத்தனையோ பேர்ட்டு சொன்னால் கேட்க மாட்டான். இப்போ உன்னைய சரியாக ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்ப்பா, மொத்தமாக நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வருது. அதனால் ஜாக்கிரதையாக இரு. ஆவியானவர் உன்னை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் 8:2 வாசிப்போம்.
2: கிறிஸ்து இயேசுவினாலே,
1: இயேசுவினாலே
2: ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்,
1: ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்
2: என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்று.
1: பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்று. அப்போ ஆவியானவர் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். எல்லாமே உலகத்தில் ஒரு பிரமாணத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற பிரமாணம், பூமியில் இருக்கிற ஒரு பிரமாணம், புவியீர்ப்பு சக்தி ஒரு பிரமாணம். புவியீர்ப்பு சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லோரும் இப்போ அமைதியாக ஒரு இடத்துல என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம், உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த புவியீர்ப்பு சக்தி நம்மளை பிடிச்சி இங்கே வைக்காமல் இருந்தால் நம்மெல்லாம் என்ன செய்துட்டு இருப்போம், பறந்துக்கிட்டு தான் இருப்போம். அங்கங்கே பறந்துக்கிட்டு இருப்போம். ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒன்றையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இந்த புவியீர்ப்பு சக்தி என்கிற பிரமாணம் இருக்கிறது. அதே போல் பாவ பிரமாணங்களை நாம் பிரமாணம் நம்மளை இழுத்து இழுத்து இழுத்து கீழே தள்ள பார்க்கும். ஆனால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நமக்கு உள்ளே வந்துட்டுன்னா நம்மளை இந்த புவியீர்ப்பு சக்தி இழுக்கிறது போல் பாவ சக்தி நம்மளை இழுக்க முடியாது. நாம் ஆவியின் பிரமாணத்தை கொண்டு பறக்க முடியும். ஆமே. எப்படி ஒரு பறவை பறந்து போகுது, அதுக்குள்ளே ஜீவன் இருக்கும் வரைக்கும் அது பறந்துக்கிட்டு இருக்கும். ஜீவன் போயிட்டுன்னா கீழே விழுந்துடும். ஆவியானவர் இல்லாமல் உன்னால் பறக்க முடியாது. எப்படி ஆகாயமானம் இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி பறக்குதோ, ஏரோடைனமிக் மூலமாக, அந்த பிரமாணம் அதுக்குள்ளே இருக்கிறது போல் நமக்கு உள்ள ஆவியின் பிரமாணம் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகுது. அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கை உயர்த்தி ஆவியின் ஜீவனுடைய பிரமாணம் எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே. பாப பிரமாணம் மரண பிரமாணம் என்னை இழுத்து என்னை கீழே கொண்டு வராதபடி எனக்குள்ளே நீர் கொடுக்கிற அந்த தேவ பலனும் சக்தியும் எங்களுக்குள்ளே ஆழமாய் வரட்டும் ஆண்டவரே. அதிலிருந்து எங்களுக்கு மரணம் பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். 3வது, பாவ வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் அடுத்த 3:4 வாசியுங்கள்.
2: அது எப்படி எனில்,
1: எப்படி எனில்,
2: மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை
1: மாம்சத்தில் பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை
2: தேவனே செய்யும்படிக்கு,
1: தேவனே செய்யும்படிக்கு
2: தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி
1: அனுப்பி
2: மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்.
1: இந்த நியாய பிரமாணம் பலவீனமானது, அது சொல்லும் அநேக காரியங்களை, ஆனால் ஒருத்தன் அதனால் நீதிமானாக முடியலை. நியாயப்பிரமாணம் மக்களை விடுதலை ஆக்கலை, நியாயப்பிரமாணம் விடுதலை ஆக்கலை. எப்படி ஒரு ஆளுக்கு ஜுரம் வந்தால் எவ்வளவு ஜுரம் இருக்குதுன்னு ஜுரமானிய நாக்கில் வச்சா எவ்வளவு அளவுன்னு காமிக்கும் ஜுரம். அது வரைக்கும் பயப்படாமல் இருந்த ஆட்கள்

0: எடை குறையணும், எடை குறையணும் அப்படின்னு சொல்லி வெயிட்டு குறையணும்னு சொல்கிறாங்க. ஏறி நின்னா வெயிட்டை காமிக்குது. வெயிட்டை பார்த்த உடனே நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த எடை ஏறி நிற்கிறீங்களே, அது ஏதாவது உதவி செய்யுமா? இல்லை, அளவைத்தான் காட்டும். ஜுரமானியும் அது உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு வல்லமை இல்லை. அதை போல் பிரமாணத்துக்கும் வல்லமை கிடையாது. வல்லமை எங்கே இருக்குதுன்னா, இயேசு நம்ம போல் மாம்சத்தில் வந்து பலியாக மாண்டதுனால. அல்லேலூயா. கை வைத்து அந்த ஆவியானவரை அனுப்பி பாவ மாம்சத்தின் சாயல்ல வெற்றியாய் அவர் வாழ்ந்தார். உங்களே என்ன போல ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தார். அவருக்கு மனைவி இல்லாட்டாலும் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவருடைய வாழ்க்கையில் அத்தனையும் அவர் அந்த வழியில் போய் வெற்றியாக வாழ்ந்தார். அந்த வாழ்க்கை தான் நம்மளை விடுதலையாக்கும். ஆகையினால விடுதலை தருகிற ஆவியானவர். ரெண்டாவது, ரோமர் 8:5 வாசிப்போம்.
1: அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்,
0: மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்
1: மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள்,
0: மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள்
1: ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள்,
0: ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். சிந்தையில் ஒரு மாற்றத்தை ஆவியானவர் கொடுப்பார். ஆவியானவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். சிந்தையில் உனக்கு ஒரு விடுதலை தருவார். ஆவியானவர் முதல்ல உனக்கு டெலிவரன்ஸ் கொடுக்கிறார். ஆவியானவர் ரெண்டாவது உனக்கு டிஃப்ரென்ஸை கொடுக்கிறார். மூணாவது ஆவியானவர் உனக்கு ஒரு பெரிய டிலைட்டை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் இந்த மூன்று காரியத்தை செய்கிறார். என்ன டிஃப்ரென்ஸை உனக்கு கொடுக்கிறார்? ஆவியின்படி சிந்திக்க வைக்கிறார். மாற்றம் வரணும், ஆவியின் சிந்தை வரணும். ஆவியின் சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற சிந்தை உங்களுக்குள்ளே வரணும். பைபிளில் அழகாக சொல்லியிருக்கு, ஒரு மனுஷனுடைய சிந்தை எப்படியோ, நீதிமொழி 23, அவனுடைய இருதயமும் அப்படித்தான் இருக்கும், அவனும் அப்படித்தான் இருப்பான். அதனால் சிந்தை வாழ்வை ஆவியானவர் நிரப்பணும். சிந்தை ஆவியானவர் நிரப்பணும். பலவிதமான சிந்தைகள் உலகத்தில் இருக்குது. ஒன்று, தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட் வரணும். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கொடுக்கிறார். தெளிந்த புத்தி யாருக்கெல்லாம் தெளிந்த புத்தி வேணும்? முதியோர்களுக்கு தெளிந்த புத்தி வேணும். தெளிந்த புத்தி, முதியோர்கள் வர வர தெளிந்த புத்தி போயிடும். எப்படி போயிடும்? சாப்பிட்டதும் மறந்து போவோம். மனைவி கிட்ட போய் சொன்னேன், சாப்பாடு எங்கே வச்சிருக்க கூடாது, சாப்பிட்டதும் மறந்துடும். மருந்து எடுத்து சாப்பிடணும், டைமுக்கு மருந்து சாப்பிடணும், மறந்துடும். வயிற்றுல போட்டியா இல்லையா, மறந்துடும். அப்போ கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மூளையில் செத்து போகுது, 1000 செல்ஸ் ஒரு நாளைக்கு சாகுது, எனக்கு ஞாபக சக்தி தாரும். கை வைத்து கத்துறது, ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பிரசங்கமாக இருக்குது, பிரசங்கம் பண்ணும் போதே ஞாபக சக்தி போயிடுது. சொன்ன பாயிண்ட்டே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தெளிந்த புத்தி வேணும் முதியோர்களுக்கு. பாலிய ஸ்திரீகளுக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும். பாலிய புருஷர்களுக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும். அப்போ தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்டு வேணும். அதுக்கு ஆவியானவர் ரொம்ப உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்தது, நீங்கள் மனக்கவலை வாழ்க்கையில் வந்துட்டுன்னா தெளிந்த புத்தி போயிடும். மனக்கவலை, சவுண்ட் மைண்டு வேணும்னா கவலையை விட்டு விலகிடணும். கவலை உன் மனசை அடைச்சிட்டுனா என்ன செய்யணும்னே தெரியாமல் ஒரு வேலையும் நீ செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. முதல்ல தெளிவாக தூக்கம் வராது. கவலை வந்துட்டுனா சின்ன சின்ன காரியத்துக்கு தூக்கம் வராது. காரணம், தெளிந்த புத்தி கவலை உன் மனதை அடைச்சிருது. கேடான சிந்தைக்கு நீ போயிடக்கூடாது. கேடான சிந்தை என்ன இருக்குது?

0: உண்மையான தெய்வத்தை ஆராதியாமல் விக்கிரகத்துக்கு போயிட்டேன்னா கேடான சிந்தைக்கு அவங்கள ஒப்பு கொடுப்பார். ஏன்னா மகிமை தேவனுக்கு போகாமல் எல்லாத்துக்கும் வேற மாதிரி போனால் உன் சிந்தையிலே கேடான சிந்தை, அழிக்கிற சிந்தை வந்துடும். கேடான சிந்தை, தவறான சிந்தை, மாம்ச சிந்தை வந்துடக்கூடாது. மாம்ச சிந்தை வருதா உனக்கு புருஷங்கிட்ட ஒரு வாரம் பேசக்கூடாது அப்படின்னு சிந்தை வரும். அதுக்கு எஸ் ஆமேன், ஒரு வாரம் பேச மாட்டேன், ஒரு வாரம் சாப்பாடு செய்ய மாட்டேன், ஒரு வாரம் அம்மா வீட்டுக்கு போயிடும். இதெல்லாம் என்ன சிந்தை? கேடான சிந்தை. இதெல்லாம் நீ செய்துட்டு வீணாக ஒன்றையே கெடுத்துக்கிடாத. உன் புருஷன் அவன் ரொம்ப சந்தோஷம், நீ போ உங்கள் அம்மா வீட்டுக்கு, நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மாமனார் வீடாய் ஹோட்டலில் நல்லா சாப்பிடுவான். வாழ்க்கையில் கேடான சிந்தையை விடு, சரியான சிந்தை, மாம்ச சிந்தையை விட்டுரு, நல்ல சிந்தையை உனக்குள்ளே கேளு. அந்த மாதிரி சிந்தை வந்த உடனே தூக்கு போட்டு சாப்பிட்றேன் புருஷன்ட்டு சொல்லி அனுப்புவா, நீ வேலைக்கு போகிறோம், நீ வர்றதுக்கு முன்னால் நான் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னவன் புருஷன் நிம்மதியாக வேலை செய்வானாங்க. அவன் ஃபோனை அடித்து அடித்து பார்ப்பா, நீனும் எடுக்க மாட்டான். கேடான சிந்தைக்கு போகாத, வாழ்க்கையில் நல்ல சிந்தை வர்றதுக்கு பாரு. நான் தற்கொலை பண்ணி சாவேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன், இந்த மாதிரி சிந்தைகள் வரவிடாத. ஆவியானவர் உன்னை சிந்திக்க வைப்பாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எனக்குள்ள நல்ல டிசையர் வரணும், காணல் சிந்தைகளை எங்களை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி ரைட் கைண்ட் ஆஃப் திங்கிங் பவரை எனக்கு தாரும். சரியானதை சிந்திக்கணும், அதுதான் ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். சரியானதை சிந்திக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆவியானவர் டைரக்ஷன் கொடுப்பார், உங்களை நடத்துவார், நடத்துவார் ஆவியானவர். நல்ல வாஞ்சையை கொடுப்பார், நல்ல உங்களுக்கு நல்ல சிந்தை வந்தால் உங்களுக்கு ஜீவனும் இருக்கும், இன்னமும் இருக்கும், சமாதானமும் இருக்கும். ஆவியின் சிந்தையில் உன் சிந்தை ஒரு மாதிரி ஆயிற்று, என் பிள்ளைகள் படிப்புக்கு என்ன செய்வனோ தெரியாது, என் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்குமோ தெரியாது. போன வருஷம் நடத்தினார்ல ஆண்டவர், இந்த வருஷம் அவர் நடத்த மாட்டாரா? கை வைத்து கத்துற தோத்திரம் பண்ணும். இந்த வருஷம் அதை விட நல்லா நடத்துவார், நல்ல சிந்தை வரட்டும், என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், விசுவாசத்தில் வளரணும், ஆண்டவர் தருவார். உன் வாழ்க்கையில் ஜீவன் இருக்குதா, சமாதானம் இருக்குதா உன் சிந்தையில்? சிந்தையில் ஜீவனும் சமாதானம் இல்லாமல் மரணம் வருதா? உன் சிந்தையை ஆண்டவர் மாற்றணும். சிந்தையில் டிரெக்ஷன் ஆண்டவர் தருவார். உன் பார்வையே மாறிடணும். பூமிக்குரியவைகளை நீங்கள் சிந்தியாமல் எதை சிந்திக்கணும்? மேலானவைகளை சிந்திக்கணும். மேலானவைகளை நீங்கள் பார்க்கணும். உங்கள் சிந்தையில் மாற்றம், டிரெக்ஷன் வரணும். மேலானவை கிறிஸ்து இயேசு உட்கார்ந்திருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியவைகளை, பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அசுத்தமான கிரியைகளை உண்டு பண்ண அவயவங்களை அழித்து போடுங்கள். மேலான சிந்தை வரட்டும், உன்னதத்தின் சிந்தை உனக்குள்ளே வரட்டும். அந்த ஆவியானவர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொடுப்பாராங்க. எப்பவும் உலக சிந்தை, எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், யாரை ஏமாற்றலாம், எப்படி காரியங்களை செய்யலாம், எப்படி தவறான காரியத்தை செய்து நமக்கு லாபத்தை உண்டாக்கலாம், இந்த மாதிரி சிந்தையை மாற்றிட்டு ஆண்டவர் மேலே, அவர் மேலே இருக்கிற அந்த சிந்தை உனக்கு டிரெக்ஷன் மாறணும். ஆண்டவர் மூணு இடத்துல ஆவியானவர் டிரெக்ஷன் கொடுக்குறார். ஒன்று, அப்போஸ்தலர் 16:10 மக்கெதோனியா நாட்டுக்கு ஒருவன் வந்து அழைக்கிற சிந்தையை ஆவியானவர் அவனுக்கு போட்டார். பவுல் மக்கெதோனியா நாட்டுக்கு போனார், அங்கே ஒரு மனுஷன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். போன உடனே அவங்க நினைச்சபடி ஒன்றும் நடக்கலை, அடியும் உதயம் தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. லீதியாளுங்கிற பெண்ணை சந்தித்தாங்க, ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை சந்தித்தாங்க. கடைசியில் தான் அந்த மக்கெதோனியா நாட்டில் ஒரு மனுஷன் வந்து அழைத்தானே, அந்த சிறைச்சாலைக்காரனையும் அவன் குடும்பத்தையும் ஒரே நாளில் மாற்றி, ஒரே நாளில் ஞானசான ராத்திரியை கொடுத்து அந்த ஊழியத்தை செய்ய முடிந்தது. அதை செய்தது ஆவியானவருடைய நடத்துதல். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் உன் ஊழியத்தையும் நடத்துகிறவர் ஆவியானவர். ஆமென். ஐரோப்பா நாடுகளிலே அந்த நாளில் ஒரு எழுப்புதல் உண்டாக அந்த தரிசனம் கிடைத்தது. ஆசியாவுக்கு அப்போ போக நினைத்த போது டிரெக்ஷனை ஆண்டவர் மாற்றி அமைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் டிரெக்ஷனை கொடுக்கிறவர். அப்போது சில 10:19 ஆண்டவர் பேதுரு பிரஜுடிஸ் உடையவன், யூதர்கள் மாத்திரம்தான், அவங்கள மாத்திரம்தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார்னு நினைத்தவன். ஆனால் ஆண்டவர் புறஜாதிகளையும் தெரிந்து கொண்டார் என்று அந்த நடத்துதலை டிரெக்ஷனை மாற்றி விட்டார். புறஜாதிகள் கொர்நேலியின் வீட்டில் அங்கே இருந்தபோது ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனை மாற்றி, பேசாமல் ஒரு 3 பேர் உன் வீட்டை தேடி வந்திருக்கிறாங்க, அவங்க கூப்பிடுற இடத்துக்கு போன ஆண்டவர் சொல்லி அங்கே நடத்தின போது புறஜாதிகள் எல்லாரும் அபிஷேகம் பெற்ற அந்த அனுபவம் ஆவியானவர் நடத்தி புறஜாதிகளாகிய நாம் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை பெற ஆண்டவர் அன்றைக்கே தீர்மானம் பண்ணி இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ஒருவரை கூட ஆவியானவர் விடணும்னு விரும்பலை. மாம்சமான யாவர் மேலும் அவர் இறங்கி வரணும். அதனால் இந்த மாதிரி உன் வீட்டில் நீ உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் டிரெக்ட் பண்ணுவார், இந்த வீட்டுக்கு போ, அங்கே போய் வீண் கதையை பேசுகிறாத, அங்கே போய் ஆவியானவரை பற்றி பேசு, அங்கே ரட்சிப்பை பேசு, அங்கே எப்படி ஆயினும் அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு மாற்றத்தை உனக்குள்ளே தருவார், டிரெக்ஷன் கொடுப்பார். நான் ஒரு தடவை ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய போகும்போது அங்கே 6 மணிக்குள்ளே போய் சேரணும், 6 மணிக்கு மேலே போய் சேர்ந்தால் எல்லோரும் தண்ணி போட்டுட்டு தான் இருப்பான், அங்கே ஒருத்தனும் வசனத்தை கேட்க மாட்டான். அப்போ போனால் 6 மணிக்கு முன்னால் போயிடணும். போனால் எனக்கு கார் போக முடியலை, அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கார் போக முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அந்த இடத்துக்கு நான் போகணுமே, போக முடியலையே. ஆண்டவர் சொன்னால் காரெல்லாம் அங்கே நிப்பாட்டிட்டு இந்த வழியாக போகணும்னு சொன்னார். எளிமே நடந்து போயிட்டே இருக்கேன். அப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் இருந்து தலையை நீட்டி ஐயா ஐயான்னு கூப்பிட்டான். உள்ளே போனேன், அவன் வயிற்று வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். 3 நாள் சாப்பாடு செய்யாமல் அவன் வீடு அடுப்பெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு உதவி செய்துட்டு வந்தேன். அன்னைக்கு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்தான். இன்றைக்கி அவன் ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறான். ஆண்டவர் உன்னை நடத்துவார். அதனால் ஆவியானோ நடத்துகிறபடி ஊழியம் செய்தால் நிச்சயம் ஆசீர்வாதம், டிரெக்ஷன் இருக்கும். பிலிப்பு ஆண்டவர் நடத்தின அப்போஸ்தலர் 8:29 வாசிக்கும்போது நாம் அங்கே பார்க்கிறோம்,
1: ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார்.
0: ஆவியானவர் நல்ல பேசுவார். ஆவியானவர் உன்னோட பேசுவார், அதை கேளு. ஆவியானவர் எங்கிருந்து பேசுவார்? உள்ளே இருந்து பேசுவார். ஆவியானவரால் நிரம்பியிரு, உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். காதில் வெளியே இருந்து சத்தம் கேட்கணும்னு நினைக்காத, அது பழைய ஏற்பாட்டு காலத்தில். இப்போ ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். அவர் பேசினா எங்கேருந்து பேசுவார்? உள்ளே இருந்து பேசுவார். அப்போ ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரா? உள்ளே இருந்து. அந்த சத்தம் ரொம்ப முக்கியமானது. இங்கே சொல்கிறார், நீ இப்போ வனாந்திரத்தில் ஓடு, அந்த போய் அங்கே ஒரு ரதம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே போய் சேர்ந்துகொள். அங்கே ஒரு மந்திரி இருக்கிறான், அவனை ஆண்டவருக்குள்ளே நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து ஆவியானவரை அவனை தூக்கிட்டு போகிறார். இப்படி ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். ஆவியானவர் தூக்கி சுமப்பார், ஆவியானவர் நம்மோட பேசி நடத்துவார். உன் வாழ்க்கை ஆவியானவரால் நடத்தப்பட நம்ம ஜோமனுமா? 2 கைகளை நல்லா உயர்த்தி, ஆவியானவரே நாங்கள் உம்மால் நடத்தப்படணும், உம்முடைய வாஞ்சை எனக்கு தாரும், உம்முடைய சிந்தையை எனக்கு தாரும், உம்முடைய ஆவியில் நடத்தப்படுகிற டிரெக்ஷன் எனக்கு தாரும். 3வது, உனக்கு ஆவியான ஒரு நல்ல டிவோஷனை தருவார். இயேசுவை நேசிக்கிற ஒரு டிவோஷன், அவர் மேலே பிரியமாக இருக்கிற டிவோஷனை கத்தர் தருவார். வாசிக்கலாம், ஆவியானவர் உனக்கு கொடுக்கும் டிவோஷன். 7வது வசனம். 7வது வசனம்
1: எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை.
0: மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான ஒரு பகை.
1: அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்.
0: நாம் தேவன் மேல பிரியமா இருக்கணும், அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். டிவோஷன் இயேசுவின் மேலே இருக்குதான் உனக்கு. உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவர்கள் அன்பு கூறுவாயாக. உன் சிந்தை எதில் இருக்குது? ஐபிஎல் கிரிக்கெட்டில் இருக்குதா? உன் சிந்தை ஃபுல்லாக ஐபிஎல் கிரிக்கெட். கிரிக்கெட் பார்க்குறது தப்பு ஒன்றும் இல்லை, பாவமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை விட ஆண்டவரை போய் ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் போய் கிரிக்கெட் பாரு, இல்லை ஹைலைட்ஸை மாத்திரம் ஒரு 10 நிமிஷம் பார்த்து முடிச்சிடுறேன். சும்மா உட்காந்து அவன் லொட்டு லொட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நீ ஒரு மாதிரி லொட்டாக மாறிடுவானி. நீ உன் சிந்தையை மாற்று. டிசைர் எங்கே இருக்குது? பணம் பணம் பணம் பணம். எப்போ பார்த்தாலும் வியாபாரம், எப்போ பார்த்தாலும் பணம். வீட்டையும் பிள்ளைகளையும் பற்றி கவலையே இல்லை. பிஸ்னஸுக்கு போகிற சிந்தையெல்லாம் அதில். யாரை எப்படி ஏமாத்தினா, எங்கே கமிஷன் வச்சா எனக்கு? சில ஆட்களை ஒரு இடத்துக்கு திங்ஸை வாங்கி அனுப்புனா கடைக்காரங்கிட்ட சொல்லி சீட்டை மாற்றி கொஞ்சம் அதிக விலையை போட்டிருப்பா, நீ எடுத்துக்க, எனக்கு அதில் கொஞ்சம் கமிஷனை கொடுத்துருன்னு வாங்கிட்டு வரேன். இந்த கமிஷன் பிஸ்னஸ் உன் சிந்தையில் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை சரியாக மாற்று. சம்பளம் வாங்குகிற சம்பளத்தை கத்துற ஆசீர்வதிக்க. கிம்பளம் வாங்காத, எல்லாரும் வாங்கினாலும் நீ வாங்காத. உன் சிந்தை மாறட்டும், உன் வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர் மேலே பிரியம் வச்சிரு. அவர் மேலே பிரியமாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த டிவோஷன் இருக்குதா. ஏவாளுடைய மனசை பிசாசு மாற்றி போட்டான். உன் மனசு மாறிடாதபடி இன்றைக்கு உன் சிந்தையை அவரை நேசிக்கிற ஒரு நேசம் உனக்கு வரணும். அதுதான் உன் வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை நமக்கு கொடுக்க எல்லாரும் மறுபடியும் எல்லாரும் கை உயர்த்தி, இயேசுவே உம்மை நேசிக்கணும் ஆண்டவரே. உலகத்தில் எல்லாத்தையும் விட உம்மை நேசிக்கிற ஒரு கிருபையை எனக்கு தாரும். ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். ஆவியானவர் மூலமாக வர்ற டிலைட், ஆவியான மூலமாக வர்ற டெலிவரன்ஸை பார்த்தோம். ஆவியான மூலமாக வருகிற டிஃப்ரென்சஸ் வாழ்க்கையில், மூணாவது ஆவியானவர் மூலமாக நமக்கு வருகிற பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆவியானவர் இருந்தாலே பெரிய சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான் ஆண்டவருடைய ஆவியானவர். உன் உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துவார். எப்படி மகிழ்ச்சி ஆகும்? 14 வசனம் 16 வசனத்தை வாசிப்போம்.
1: மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ,
0: எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ
1: அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
0: அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
1: நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று.
0: தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று.
1: ஆவியானவர் தாமே,
0: ஆவியானவர் தாமே
1: நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்க,
0: ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அப்படியானால் நமக்கு ஒரு புது குடும்பத்தை ஆண்டவர் தர்றார். ஆண்டவனுடைய குடும்பத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு நம்ம பிறக்கணும் இந்த தாயின் வயிற்றில். அந்த குடும்பத்தில் ஆவியின் பிறப்பில் மறுபடியும் பிறந்து ஆவியானவரை பெறும்போது இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து நாம் அவருடைய புத்திரராய் மாறிவிடுகிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். அப்போ நமக்கு ஒரு புது குடும்பத்தை ஆண்டவர் தர்றார். சபை, அந்த ஆவியானவர் ஒரே சரீரத்துக்குள் நம்மை ஞானஸ்தானப்படுத்துகிற அப்படின்னால் சபை ஒரு குடும்பம். நாம் ஆண்டவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நீ எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சரி, நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, உன்னை ஆண்டவருடைய குடும்பத்தில் பிறக்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர். ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஒருவன் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். ஆவியின் பிறப்பு தான் உன் வாழ்க்கையில் முக்கியம். ஆண்டவருடைய குடும்பத்தில் நீ சேர்ந்த ஒரு ஆள். ரெண்டாவது, ஒரு புது தகப்பனை ஆவியானவன் நமக்கு கொடுக்கிறார். 15 வசனத்தை வாசிங்க.
1: ஆவியை
0: பெற்றீர்கள். அப்ப ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் ஆண்டவர் கொடுக்கிறார். கைகளை தட்டி அந்த தகப்பனை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தரும் தெய்வத்தை ஃபாதர்னு அழைக்க முடியாது, தகப்பன்னு அழைக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒருத்தரையும் ஃபாதர்னு நீங்கள் கூப்பிடாதீங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்குது. அவரை மாத்திரம்தான் ஃபாதர்னு கூப்பிட முடியும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒருத்தரையும் ரெவரன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லுங்கள். ரெவரன்னா அர்த்தம் தெரியுமா? ரெவரன்னா அர்த்தம் தெரியுமா? பயங்கரமானவர். ரெவரன் டி மோகன் அப்படின்னு கூப்பிட்டா பயங்கரமான மோகன்வர் அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் ரெவரன் டாக்டர்னு கூப்பிட்டீங்கன்னா அதை விட மோசமானது வேறு ஒன்றுமே இல்லை. டாக்டரை விட அவர் தான் பெரியவர். அல்லேலூயா. வாழ்க்கையில் அவர் தான் நமக்கு தகப்பன். உனக்கு இந்த உலகத்தில் சொந்த தகப்பன் நல்லா இல்லைனாலும் உனக்கு ஒரு சொந்த தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். பரமண்டல ஜபம் என்ன சொல்லுது? பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே. இது ரொம்ப சுத்த தமிழில் எழுதியிருக்கிறான். கிராமத்து ஆட்களில் போய் பரமண்டலம்னு சொன்னால் அவன் சுரமண்டலத்தை நினச்சிருவான். பரமண்டலம்னா விளங்காது. அதோடய அர்த்தம் என்ன? பிதாவேனாலும் அவனுக்கு என்ன செய்யாது? விளங்காது. அவன் இப்படி ஒன்றும் அவங்க அப்பாவை போய் பிதாவேனா கூப்பிட்டுட்டு இருப்பான்? இல்லை. அப்போ வானத்தில் இருக்கிற எங்கள் அப்பா அப்படின்னு ரொம்ப நெருங்கிய உறவு கொண்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ளே ஆண்டவர் ஆவியான நமக்கு கொண்டு வருவார். அதனால் இந்த உலகத்தில் உனக்கு நல்ல தகப்பன் இல்லாவிட்டாலும் தகப்பனே இல்லாவிட்டாலும் பரம தகப்பன் உனக்கு இருக்கிறார். அது ஆவியானவர் அந்த புதிய தகப்பனை உனக்கு கொடுக்கிறார்ன்னு பார்க்குறோம். மூணாவது நாம் வாசிக்கும்போது 17வது வசனத்தை, 8வது அதிகாரம் 17வது வசனம், ரோமர் 8:17.
1: நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமென்.
0: பிள்ளைகளானால் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது.
1: தேவனுடைய சுதந்திரரும்,
0: தேவனுடைய சுதந்திரரும்,
1: கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமென்.
0: கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம்னா சொத்துல பங்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உலகத்தில் உனக்கு ஒரு சொத்துமே இல்லாட்டா உனக்கு சொத்து, சிறந்த சொத்து இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் உனக்கு தர்றார். உனக்கு ஆவியானவர் உனக்கு தர்றார். இந்த உலகத்தில் உனக்கு சொத்து இருந்தாலும் அதை பெருசாக நினைக்காத. அதெல்லாம் அழிஞ்சு போகும். நீ செத்து போனால் அது உன் கூட வராது. ஆனால் இந்த சுதந்திரம் செத்த பிறகு நீ அனுபவிக்க முடியும். எல்லோரும் கைப்பற்றி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த சுதந்திரம், சொத்து, மகிமையான ஐஸ்வர்யத்தை உடைய ஆண்டவர் உனக்கு சொத்தாக மாறுறார். அவருக்கு தான் காடுகளில் மலைகளில் உள்ள மாடுகள் ஆடுகள் எல்லாம் அவருக்கு சொந்தம். பூமியும் அது நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவருடைய சொத்துக்கு நீ சுதந்திரமாகிறார். அல்லேலூயா. கைவேத்தி உனக்கு காதலையும் கழுத்துலையும் ஒன்றும் இல்லாட்டாலும், ரோல்டு கோட போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்தாலும், இதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத. இதெல்லாம் உனக்கு இல்லாமல் போனாலும் உனக்கு சொத்து ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுடைய சொத்து சுதந்திரம். உம்மை விட வேறு சொத்து சுதந்திரம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைப்பா. நீர் எங்களை இவ்வளவு ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறீரே, உமக்கு சோத்திரம். எல்லார் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு ஆவியானவர் நல்ல விடுதலை தருகிறீர். ஆவியானவர் எங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை சிந்தையில் தருகிறீர். எங்கள் ஆவியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற எங்களுக்கு தகப்பனாக உங்கள் குடும்பத்தில் எங்களை இணைச்சி எங்களுக்கு சொத்து சுதந்திரத்தை நீ தாராளமாய் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லி கைகளை அசைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 செப்டம்பர் 1 முதல் 1945 செப்டம்பர் 2 வரை 2வது உலக மகாயுத்தம் நடைபெற்றது. உலக நாடுகளில் பெரும்பாலானவை இதில் பங்கெடுத்தன. 1945 உலகப்போர் ஒரு முடிவிற்கு வந்தாலும் தொடர்ந்து தேசங்களில் பகை உணர்வு வளர்ந்து கொண்டுதான் இருந்தன. இதை வெளிப்படுத்தும்படியாய் கட்டப்பட்டதுதான் பெர்லின் மாபெரும் சுவர். இது 1961 ஆகஸ்ட் 13 இரவு கட்டப்பட துவங்கியது. அழுத்தங்களின் மத்தியில் கிழக்கு ஜெர்மனியில் வாழ்ந்தவர்கள் பலர் மேற்கு ஜெர்மனிக்குள் தஞ்சமடைய வந்தார்கள். இதை தடுக்கத்தான் அந்த சுவர் எழுப்பப்பட்டது. ஆனால் 1989 இந்த சுவர் உடைக்கப்பட்டு பகை உணர்வு தகர்க்கப்பட்டு கிழக்கே இருந்து மேற்கு ஜெர்மனிக்குள் செல்ல விடுதலையோடு மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அன்பரே, எத்தனை பேர் உங்களோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி இன்று நீங்கள் தடுப்புச் சுவர்களை கட்டி எழுப்பியிருக்கிறீர்கள். அவர்கள் உங்களோடு உறவு கொள்ள விரும்பினாலும் நீங்கள் அவர்களோடு ஒப்புரவாக உங்களுக்கு விருப்பமில்லை. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. நம்மை துன்பப்படுத்தியவர்களையும் நம்மை தவறாய் குற்றம் சாட்டியவர்களையும் மன்னிக்க உள்ளம் திறப்போமா? நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றுதான் இயேசு கூறியிருக்கிறார். நம்மை காயப்படுத்திய அந்த நபரோடு உண்மையான அன்புடன் மனம் புரிந்த இன்றே நாம் திட்டமிடுவோமா?

glorify your name, O God. Rajavagi Devane, we want the name to ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமி உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

முன்பாக ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவேன். வாழ்க்கையில் நிறைவேறும்படி

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண போனது. ஆமென், ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல அது. கட்டப்பட்ட நிலவில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள், அநேக அடிகள் அடித்து அதிகாரத்தில்

தீர்மானம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, Hallelujah, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் சேஸ் ஆல் தி பிரிசன் டோர்ஸ் ஓபன்ட் அட் ஒன்ஸ். Hallelujah, what has been stopping

உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கேன், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கேன், இளைய குமாரிட போல. Hallelujah. You don't want to listen to your father. You don't want to listen to your elders. You don't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You don't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you have joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தாங்க, பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உல்லாசத்தோடு ஆண்டவரே, திசைக்கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாலும், பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத மணிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவர்னட்ல, புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் தான்.

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் தான் போதும். இந்த உலகத்துல யார் என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாண்டவரே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ கொடுக்குறாங்களோ இல்லையோ மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா உண்மையா தைரியமா? ஹல்லேலூயா, தைரியமா சொல்ல முடியுமா?

அழைப்பின் பந்தய பொருளுக்காக இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்காக, உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை, அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, த கிரவுன் that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல, ஆனால் உண்மையுள்ளவர்களை

விடுதலையை மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் ஆண்டவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வருகை சமீபத்திற்கிறதான. இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக, அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. Use everyone for your glory. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, oh God.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலில் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்வோம், வழி நடத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவானின் புஸ்தகம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் சந்தோஷத்தை தரும்படிக்கு இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இதுவரையில் எவைகளுக்காக துக்கம் அடைந்தீர்களோ, கண்ணீர் வடித்தீர்களோ, அவைகளிலிருந்து இன்றைக்கு விடுதலை தருகிறார். நீண்ட நாள் காத்திருந்த காத்திருப்புகளுக்கு பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாய் இன்றைய நாளை ஆசீர்வதிக்கிறார். உங்களின் துக்க நாட்களை இன்றோடு கர்த்தர் முடிவடைய செய்து சந்தோஷமாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக பார்ப்போம், நம்பிக்கையற்று இருந்தவளை நகைக்க பண்ணினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 நாம் வாசிக்கையில், அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருக்கையில் கர்த்தருடைய தேவதூதன் அவர்களிடத்தில் ஒரு உற்பவ கால திட்டத்தில் உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லுகிறதையும், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போன சாராள் தன் உள்ளத்திலே நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யாகுமோ என்று நம்பிக்கையற்றவளாய் பேசுகிறதையும், 6 தன் குமாரன் ஈசாக்கு பிறந்தபோது சாராள் கூறுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று உள்ளதை வாசித்தருகிறோம். இந்த நாளிலும் எனக்கருமையானவர்களே, உங்களின் சரீரத்தில், குடும்பத்தில், பணியிடங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஆசிர்வாதங்கள், பலன், நன்மை, சமாதானம் இவற்றிலெல்லாம் அவ்வளவுதான், இனிமேல் முடியாது, முடிந்து போயிற்று என்றும் உங்களின் காத்திருப்புகளில் நம்பிக்கையற்று போன நிலையில் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் வாக்கு பண்ணுகிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு காலத்தையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார். கர்த்தர் குறித்திருக்கிற காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்தவைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அந்த நாளை இன்றைக்கு உங்களுக்காய் வாக்கு பண்ணியுள்ளார். இன்றைக்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக பார்ப்போம், நம்பிக்கையோடு சென்றவளை நகைக்க பண்ணினார். 1 புஸ்தகம் 1:6-10 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அங்கே அன்னாளை குறித்து பார்க்கின்றோம். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதபடியினால் அவள் வருடந்தோறும் தேவாலயத்திற்கு சென்று தேவனுக்கு நம்பிக்கையோடு பலியிட்டு தேவ சமூகத்தில் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி வந்தாள். தேவன் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டார் என்பதை ஆசாரியனாகிய ஏலியின் மூலமாக சமாதான வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இல்லை, அவளின் நம்பிக்கையான ஜெபத்தினால் சாமுவேலை கர்த்தர் ஆசிர்வதித்து கொடுத்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள், மனக்காயங்கள், அவமானங்கள், கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காரியங்கள், இப்படி பல சூழ்நிலைகளின் ஊடாய் நீங்கள் கடந்து போனாலும், அன்னாலை போல நம்பிக்கையுடன் தேவனை விடாது நோக்கி பாருங்கள். கர்த்தர் தம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஆகவே உங்களுடைய ஜபங்களும் கண்ணீரும் காத்திருப்புகளும் எவைகளுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தீர்களோ, இன்றைக்கு அவைகள் தேவ சமூகத்தில் எட்டினபடியினால், உங்கள் விண்ணப்பங்களை தேவன் கேட்டபடியினால், அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்றைக்கு கட்டளையிடுகிறார். இனி நீ அழுது கொண்டீராய், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் ஜெபங்கள் நம்பிக்கையற்று போய் காணப்பட்டாலும், அல்லது நம்பிக்கையோடு காத்திருந்தாலும், நாட்கள் பல கடந்து போனதாக இருந்தாலும், அவைகளுக்கு பதிலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் ஜெபங்களின் பதிலை கேட்கிற யாவரின் துக்கத்தையும் மறக்க செய்வதாகவும் ஆச்சரியப்பட வைப்பதாகவும் இருக்கப் போகிறது. அதோடு மட்டுமல்லாமல் உலகிற்கு உங்களை சாட்சிகளாகவும் வைத்து ஆசிர்வதிக்க இருக்கிறார். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை அறியாது தெரியாது இருப்பீர்களானால், இன்றைக்கு விசுவாசியுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன் என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா. வல்லமை

மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களுடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான

அப்போஸ்தலர் 19 அதிகாரம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேதான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகின்றவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லோரும் ஏறக்குறைய 12 பேராயிருந்தார்கள். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 அளவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களில் இருந்து பிரித்து கொண்டு திரண்ணு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். 2 காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகின்ற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கின்றவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கின்ற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம் என்றார்கள். பிரதான ஆசாரன் ஆகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாய் கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளிலே சுற்றி நடந்து ஜெருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய திமோத்தேவையும் எரஸ்துவையும் மக்கதேனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலக்கம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல் வெள்ளியினாலே சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் விரைவித்துக் கொண்டிருந்தான். இவர்களில் இப்படிப்பட்ட தொழில் செய்கின்ற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறதென்று அறிவீர்கள்.
இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கின்றீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கின்றதுமல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகின்றதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கின்ற அவருடைய மகத்துவம் அழிந்து போகின்றதற்கும் ஏதுவாயிருக்கின்றது என்றான். அவர்கள் அதை கேட்டு கோபத்தினால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினாலே நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்க சாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்திற்குள்ளே போக மனதாயிருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்க சாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் அமளியுண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையை மாத்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த போது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லோரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிட் பெருசாரியராயிருக்கின்றதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகையினால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருங்கள். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவிட் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூசிக்கின்றவர்களும் அல்ல. தெமேத்திரியுவுக்கும் அவனைச் சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கின்ற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கின்றார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலக்கத்தை குறித்து நான் உத்தரவு சொல்லுகின்றதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாயிருக்கின்றதற்கு ஏதுவாயிருப்போம் என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான்.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 11:14. லிவாய் ஸ்ட்ராஸ் என்பவர் 1847 அமெரிக்காவுக்கு வந்தார். அவர் 1853 சான் பிரான்சிஸ்கோவில் மொத்த ஜவுளி வியாபாரத்தை ஆரம்பித்து சுரங்க தொழிலாளர்கள் தங்கள் வேலை நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய பேண்ட்களை தயாரித்து விற்பனை செய்தார். லிவாய் ஸ்ட்ராஸின் வியாபாரத்தில் 1872 ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்பட்டது. டெய்லர் ஒருவர் லிவாய் ஸ்ட்ராஸுக்கு தான் பேண்ட் பாக்கெட்டுகளில் ரிவட் எனப்படும் கடாவும் ஆணி வைத்து தைத்து தருவதாகவும், அவ்வாறு செய்தால் பாக்கெட் விளிம்பு பிரியாமல் இருக்கும் என்றும் ஆலோசனை கூறி கடிதம் எழுதினார். இந்த ஆலோசனை மிகவும் நன்றாக இருக்கிறதே என்று உணர்ந்த லிவாய் ஸ்ட்ராஸ் ஜேக்கப் டேவிஸ் என்ற அந்த டெய்லரை தன் கம்பெனிக்கு பேண்ட் தைத்து கொடுக்க வேலைக்கு அமர்த்தி கொண்டார். 1873 பேண்ட் பாக்கெட்டில் கடாவும் ஆணி அடித்து ப்ளூ கலர் டெனிம் ஜீன்ஸ் மற்றும் டெனிம் சட்டைகள் தைத்து விற்கப்பட்டன. 2003 லிவாய் ஸ்ட்ராஸ் அண்ட் கோ என்ற அந்த கம்பெனி உலகிலேயே மிகப்பெரிய ஆடை தயாரிப்பாளராக விளங்கியது. ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் என்றாலே லிவாய்ஸ் என்று சொல்லும் அளவுக்கு அது உலக புகழ் பெற்றதாக மாறிவிட்டது. லிவாய் ஸ்ட்ராஸ் தான் பணக்கார தொழிலதிபராக இருந்தாலும் ஒரு சாதாரண டெய்லரின் ஆலோசனையை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொண்டதால் அவர் கம்பெனி உலக புகழ் பெற்றதாக மாறியது. அவர் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் அளவிற்கு தாழ்மையுடையவராக இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று வேதவசனம் சொல்கிறபடி ஆலோசனையை கேட்கிறவர்கள் நிச்சயம் உயர முடியும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இந்த அற்பமான மனிதனுடைய ஆலோசனையை நான் ஏன் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு ஜெயம் கிடைக்காது. வேதத்திலும் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். யோவாஸ் என்ற ராஜா யோய்தா என்னும் ஆசாரியனுடைய ஆலோசனையை கேட்டு ஆட்சி நடத்தினார். அப்போது அந்த ராஜா தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் யாராயிருந்தாலும் நமக்கு ஆலோசனைகள் மிகவும் அவசியம். 119 சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரன், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது என்று வேதத்தையே தன்னுடைய ஆலோசனைக்காரர் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்ல, நம்மை வெற்றியாய் வழிநடத்த தேவன் தமது வேத புத்தகத்தை நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆலோசனைகளுக்கு செவிசாய்ப்போம். அப்பொழுது நாம் உயர்வடைய முடியும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: யோவான் எழுதின சுவிசேஷம் 19:21-42 42 வரைக்கும் நாம் வாசித்து அதை நாம் தியானிப்போம். இங்கே நாம் பார்க்குறோம், அப்பொழுது 21 அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியன் பிலாத்தை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீ எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுது என்றான். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். பாருங்கள், இந்த பிலாத்து அறிஞ்சு எழுதினானோ அறியாமல் எழுதினானோ, உண்மையில் எழுதினானோ உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எழுதினானோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் எழுதினது தான்னு சொல்லிட்டான். ஆனால் எவ்வளோ அந்த யூதருடைய பிரதான ஆசாரியர்கள் அதை வாதாடினாங்க, அந்த மாதிரி எழுதாத, அவன் யூதருடைய ராஜா என்று சொன்னான் எழுதுன்னு. அவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் தான் இந்த உலகத்துக்கு ராஜா என்பதை அந்த ஏறுவதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி தான் யூதருடைய ராஜா அப்படின்னு நசரேனாகி இயேசுன்னு எழுத வைத்தார். அதனால் அந்த ராஜா அந்த ஏறுவது மன்னர் என்ன செஞ்சார், நான் எழுதுன்னு தான் நான் அதை மாற்ற முடியாது அப்படின்ட்டார். அதனால் இன்றைக்கும் இல்லை, என்றென்றைக்கும் அவர்தான் ராஜா என்பதை இன்றைக்கு உறுதியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததுபடியாக பார்க்குறோம், இந்த போர் சேவர்கள் 23 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த பின் அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவனுக்கும் ஒவ்வொன்றாக பங்காக 4 அங்கியும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவர்கள் அதை கிழிக்காமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவர் இப்படி செய்தார்கள்னு. அதே போல 36 கூட பார்த்தீங்கன்னா, அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இதையெல்லாம் நடந்தது. அப்போ எலும்புகள் முறிக்கப்படலை, அவருடைய ஆடை மேலே 4 சீட்டு போட்டாங்க, இதெல்லாம் வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டது. இதெல்லாம் எப்போ சொல்லப்பட்டதுன்னா, ஏசாண்டவர் பிறப்பதற்கு முன்பே சொல்லப்பட்டது. நான் அதான் திரும்பி சொல்கிறேன், நாட் ஒன்லி, அதாவது யூதர்களுடைய வேத வாக்கியத்தில் மட்டும் சொல்லப்படலை, உலகத்தில் தோண்டின அநேக மதங்களாக இருந்தாலும் சரி, அநேக வேத புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த வேத புத்தகங்களையும் அந்தந்த பகுதியிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிறப்பை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் இந்த காரியங்களெல்லாம் சொல்லப்பட்டது என்று நான் ஒரு சண்டேயில் மெசேஜ் கொடுத்தேன், வேத வாக்கியம் நிறைவேறப்பட்டதுன்னு. ஆண்டவர் அன்பாவிலே அப்படிப்பட்டதான வரலாற்று நாயகன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நம்ம இந்தியாவில் இருக்கிற வேத நூல்கள் ஆகிய 4 ரிக், யசுர், சாம, மதர்வனம் என்ற 4 அதை குறித்து போட்டிருக்கு. இந்த உலகத்தை பாவத்தை போக்குறதுக்கு ஒரு பிரஜாபதி வருவார், அவருக்கு 9 இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அம்சத்தில் ஒன்று தான் என்னது, 2 அதில் நிறைய அம்சம் நிறைவேறிருக்கு அவருக்கு. அதில் 4 அவருடைய ஆடைகளை 4 பங்கிட்டு கொள்ளப்பட வேண்டும்னு ஒரு அம்சம் இருக்குது. அடுத்து அவருடைய கால் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு அம்சம் இருக்குது. இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஸ்லோகங்கள், நான் வந்து அந்த ரிக்வேதத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், இந்த யூதர்களுடைய வைத்திருக்கிற அந்த வேத புத்தகத்தில் மட்டும் அவருடைய அந்த வாக்கியம் நிறைவேறலை, எல்லா இடத்துலையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை வேதங்களிலும் அவரை குறித்து எழுதியிருக்கிறது என்பதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அன்பானே இன்றைக்கி அப்புறம் பாருங்கள், இந்த 19 தான் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அவருடைய மரணத்தின் வேலையிலே அவர் கடைசியாக முன்மொழிந்த வார்த்தைகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதை 26 பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்திரியே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்புறம் தாகமாக இருக்கிறேன், அடுத்தது முடிந்தது என்று 27, 28, 29, 30 இந்த வார்த்தையெல்லாம் வருது. இதை குறித்து நாம் குட் ஃப்ரைடேயில் செய்தி அதிகமாக கேட்டிருக்கிறோம். இந்த ஸ்திரியை குறித்து அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று ஏன் சொல்லணும் அன்பான்ல? இன்றைக்கி வந்து உன்னை நேசிப்பது போல பிறர நேசி என்றது அர்த்தத்தை, அந்த சத்தியத்தை அந்த கடைசி நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தாய்க்கும் தன்னுடைய சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுக்குறார். நான் செத்துட்டேன், அதனால் நீ என்னையே மகன் நினச்சிட்டு நீ நீங்காத, அதோ யோவான் இருக்கிறானா அவனும் உன் மகன் தான், நீ பெத்தாதான் புள்ள இல்லை பெக்காட்டாலும் அவன் புள்ள தான் அப்படின்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதேபோல் யோவானை என்ன சொல்கிறாரு, உன் தாய் தான் தாய் இல்லை என்னுடைய தாயும் உனக்கு தாய் தான் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அப்போ ஒருத்தரை நேசிக்கிறது போல் இன்னொருத்தர் நேசிக்கணும் அப்படின்றதான் இங்கே ஆண்டவர் சொல்ல வரக்கூடிய கருத்தாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பாவில் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஐந்தாவது வார்த்தையாக சிலுவையில் வந்து ஐந்தாவது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன். என்ன தாகம்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவருக்கு ஆத்ம தாகத்தை தவிர வேறு தாகம் அவருக்கு கிடையாது. அந்த ஆத்ம தாகத்தை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட், அந்த உயிர் உட போகும்போது அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளில் ஏழு பொன்னான வார்த்தைகள், அதில் மூணு முத்தான வார்த்தைகள் இங்கே யோவானில் பதிவிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆத்ம தாகத்தை நாம் கொல்ல வேண்டும், ஆத்ம தாகத்தோடு நாம் வாழ வேண்டும். அவர் மரிக்கிற வரைக்கும் அந்த ஆத்ம தாகத்தோடு தான் இருந்தார் பாருங்கள். ஆனால்தான் நான் சொன்ன அந்த கல்லனை கூட கவர்ந்திட்ட கல்லன் என்று ஒருத்தர் ஆண்டவரை குறித்து ஒரு செய்தி கொடுத்தது ஒரு தேவ மனுஷன் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இருக்கிறது. கல்வனையே கவர்ந்திட்ட கல்லன் அப்படின்னாரு. ஏசாண்டவர் வந்து ஆத்ம திருடன் அப்படின்றார். என்ன திருடன்? அந்த பேர் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலே எனக்கு வச்சாங்க. நான் இருந்த ஸ்தாபனத்தில் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற சர்ச்சு இருக்கும், அப்போ கேஷன் பிரதரா அவர்கிட்ட வச்சுக்காதீங்க, அவர் ஆத்மா திருடன். ஆத்மா ஒருத்தட்ட பேசினாருன்னா அவர் அவ்வளோதான், நீங்கள் மயங்கிடுவீங்க, அவர்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னாங்க. பாருங்கள், ஆத்ம திருடன் ஒன்று நான் அதை தான் நினச்சிக்கிட்டேன். பரவாயில்ல, ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னு. அன்பவங்களே, இன்றைக்கி கடைசி வரைக்கும் அந்த ஆத்ம பாரத்தோடு நாம் இருக்கிறோமா? முடிவு பரியந்தம் நாம் சாகிற வரைக்கும் அந்த ஆத்ம பாரம் நமக்குள்ளே இருக்கிறோம். அதுதான் இயேசாமிக்குள்ளே இருந்த ஒரே ஒரு பாரம், ஆத்ம பாரம். இன்றைக்கி நமக்கு என்ன பாரம் இருக்குது? ஏகப்பட்ட பாரம் இருக்குது. நம்ம குடும்ப பாரம், பிள்ளைங்க குறித்த பாரம், கணவனை குறித்த பாரம், வீடு கட்டலேனுக்கு பாரம், இன்றைக்கி கல்யாணம் பண்ணலேன்னு பாரம், வேலை கிடைக்கலன்னு பாரம், இந்த பாரத்தை தான் நம்ம சுமந்துக்கிட்டு இன்றைக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம் மூஞ்சி. ஆண்டவர் கடைசி வரைக்கும் சிலுவையிலே சுமந்த அந்த ஆத்ம பாரத்தை நாம் சுமக்க ஆரம்பிப்போம். அதுதான் மத்தேயு 11:28-29 அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். உன் பாரத்தை அவர்கிட்ட வச்சுடு, அவருடைய ஆத்ம பாரத்தை நீ சுமந்துக்கோ, அப்பொழுது உனக்கு இளைப்பாதல் கிடைக்கும்னு சொன்னார் எனக்கு. அன்பாவில், இதெல்லாம் எவ்வளோ ரகசியத்தை நம்ம கற்றுக் கொடுத்த போதிலும் இன்றைக்கி நம்ம எந்த பாரத்தை தான் சுமக்கிறோம்? நம்ம சொந்த பாரத்தையும் உலக பிரகாரமான பாரத்தையும் தான் சுமக்கிறோம். அந்த இன்றைக்கி நம்ம ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, இன்றைக்கி ஆண்டவர் சிலுவையில் சிந்தின வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தை இந்த தாகமாக இருக்கிறேன்ற வார்த்தை. அந்த வார்த்தை ஆத்ம தாகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக உன்னுடைய பாரத்தை என்னுடைய பாரத்தை சுமந்து தீர்ப்பார். ஆத்ம பாரத்தை நாம் சுமக்கும்போது அடுத்தது பார்க்குறோம். கடைசியாக சொல்கிறாரு, அடுத்தது முடிந்தது என்று காடியை வாங்கினு போய் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கும். முடிந்தது என்று சொன்னாக்கா அவர் கரெக்டாக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை முடித்து அவர் வெற்றி சிறந்ததுனால முடிந்தது என்று சொன்னார். இன்றைக்கி ஒன்றாலே என்னாலே அந்த முடிந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்தை கரெக்டாக ஓடி முடித்தோமா, முடிக்கிறோமா? எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்கிறோம், எவ்வளோ நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகள் இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம். இன்றைக்கி பாருங்கள், அவர் எல்லாமே பிதா அவருக்கு கொடுத்த எல்லா வேலையும் செய்து முடித்த பிறகு தான் முடிந்தது என்று சொன்னார். ஆனால் அவருக்கு அது முடிந்தது, நமக்கு அது ஆரம்பம். நமக்கு என்னது? அது ஆரம்பம். அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார் இன்றைக்கி, ஆனால் பரலோகத்தில் போய் ஸ்டார்ட் பண்ணுறார். இன்றைக்கி அதே தான், இன்றைக்கி நாம் ஓட்டத்தை முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அதுதான் நமக்கு பிறப்பு, மறுஜீவன் என்று சொல்கிறார். அதுதான் நித்திய ஜீவனில் போயிட்டு எவர் லாஸ்ட் ஆண்டரோடு நம்ம வாழ போகிறோம். இந்த உலகம் வந்து நமக்கு முடிந்ததுன்னு சொல்லலாம், இவர் சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் ஆண்டருடைய ஆவிக்குரிய பிரகாரம் பார்த்தாக்கா யார் ஒருத்தவங்க இங்கே கண்ணை பூலோகத்தில் மூடுறாங்களோ அங்கே பரலோகத்தில் போய் என்ன செய்கிறாங்க, கண்ணை திறக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை அன்றைக்கி தான் தொடங்குதுன்னு அர்த்தம். அப்போ முடிந்தது என்று சொன்னால் அது முடிவல்ல, அது ஒரு தொடக்கமே என்று பார்க்குறோம். அன்பாவில், அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அன்றைக்கி தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, தொடங்குறார். அதனால் நம்ம ஆண்டவரை இன்னமும் ஒன்று கெட்டு போகல, இன்னமும் நீ வெக்ஸாகி உட்காந்துருக்காத, இன்னமும் உன் பிரச்சனை நினச்சி சோர்ந்து போகாத, இன்னிலேருந்து நீ ஆரம்பித்தா கூட இன்றைக்கி என்ன செய்யலாம், நீ ஆண்டவருக்குன்னு பணி ஆற்றலாம், ஆண்டவருக்குன்று ஊழியம் பண்ணலாம், ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம். அதனால் நாம் முடிந்தது என்று நம்ம நினைக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியை இந்த உலகத்தில் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும், அழகாக செய்து முடிக்கிறதுக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். அன்பாவே அடுத்தபடியாக பார்க்குறோம், ஒரு ராத்திரி அரிமத்தி யூரானாகிய அந்த யோசேப்பை குறித்து இங்கே பார்த்துருக்கோம். அவருடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணான் என்று. உண்மையிலே அந்த அரிமத்தி யூரானாகிய யோசேப்பும் நிக்கதமும் ஒரு யூதருடைய அதிகாரிகளாக இருந்தாங்க, யூதர்களுடைய ரொம்ப ஒரு ஃபேமஸானவங்களாக இருந்தாங்க. ஆனாலும் கூட இருந்த சீசன்லாம் ஓடிட்டாங்க, சிதறுண்டாங்க. வந்து அவருடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. ஏனென்றால் தங்களையும் பிடித்தவர்கள் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்று பயந்து போய் ஓடினார்கள். ஆனால் இவர்கள் அந்தரங்க சீசனாக இருந்தவனாக யோசேப்பட்டிருக்கு. இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசு எப்படி விசுவாசித்தான் என்றால் அந்தரங்கத்தில் விசுவாசித்தான். இயேசுனுடைய போதனைகளை அந்தரங்கத்தில் என்ன செஞ்சான், பின்பற்றினான். ஆனால் தான் அவன் நல்லவனாக இருந்தான், அவன் வித்தியாசமான வேறுபட்டவனாக இருந்தான். பாருங்கள் அன்பாவிலே, இன்னைக்கு அந்த ஏசாண்டவர் இறந்த பிறகு அவன் வெளியரங்கமான சீசனாக மாறுகிறான். இன்னைக்கு அது வரைக்கும் வெளியரங்கமாக அவர் கூட சுற்றி தெரிஞ்சவங்களாம் ஏசாண்டவர் செத்த பிறகு எங்கே போயிட்டாங்க, மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் இவங்க அந்தரங்கமாக இருந்த சீசனாகிய அந்த யோசேப்பு நிக்கதமும் வெளியரங்கமாக வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை வாங்கி, அதனால் யூதர்கள் என்ன என்ன நினைச்சாலும் பெரியவில்ல, இயேசுனுடைய ஆளுன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, என்னை ஜாதியை விட்டு நீக்கினாலும் பரவாயில்ல, பதவி விட்டு இறக்கினாலும் பரவாயில்ல, அதை பற்றி நாங்கள் கவலைப்படல, ஆனால் இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நான் ஒரு அடக்க ஆராதனை செய்யணும்னு சொல்லி யாரும் வைக்கப்பட்டாத ஒரு கல்லறை தோட்டத்தை அவன் நியமித்து அந்த தோட்டத்தில் போய் அந்த கல்லறையில் போய் ஆண்டவருடைய சரீரத்தை அவர்கள் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி அதனால்தான் அவங்க அந்த மாதிரி ஒரு பிரயாசப்பட்டு அவர்களும் பயந்து ஓடி போயிருந்தாங்கனாக்கா என்ன ஆயிருக்கும், இன்றைக்கி ஏசாண்டவர் அடக்கம் பண்ணவே ஆள் இல்லாத இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் முன்குறித்த தேவன் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வைத்து ஆண்டவருடைய அடக்க ஆராதனை வரைக்கும் என்ன செஞ்சார், கரெக்டாக செஞ்சார். அந்த அடக்கம் பண்ணிவிட்டு வரும்போது மூன்றாம் நாள் அந்த தேவதூதர் அந்த கல்லை புரட்டி போட்டு அதில் இருக்கிற ஆண்டவருடைய சரீரத்தை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஆனால் தான் இன்றைக்கும் திறக்கப்பட்ட கல்லறை இன்றைக்கு வரலாற்று சம்பவமாக சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது உலகத்துக்கே. வேற ஒருவருடைய கல்லறையும் இன்றைக்கு திறக்கப்படவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறை மட்டும்தான் இன்றைக்கி திறக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய எல்லாவித கனமும் மகிமை யாரை சேரும்னாக்கா இந்த யோசேப்பையும் இந்த நிக்கோதேமையும் தான் சேரும். ஏனென்றால் அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துனுடைய அடக்க ஆராதனை செய்தவர்கள். அன்பானே அவர்களும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் எப்படியாக பயன்பற்றார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என்ன பயனை அழிக்கிறோம், நாம் இன்றைக்கி வெளிப்பிரகாரமான கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம், ஒரு ஊழியக்காராக இருக்கிறோம். அன்பானில் இன்றைக்கி நாம் எப்படியாக செயல்படுகிறோம் என்பதை நாம் கொஞ்சம் மனசாட்சி கேட்டு பார்ப்போம். அவர்களைப் போல இன்றைக்கி ஆண்டவருடைய அடக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியை செய்தார்கள், அதே போல் இன்றைக்கி நாம் இருக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று, ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கென்று, ஆண்டவருடைய பணிக்கென்று வெளியில் வந்து நாம் வெளிப்பிரகாரமான ஒரு சீஷர்களாய் வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். அவர்கள் அந்தரங்கமாக இருந்தவர்கள் அந்த கடைசி நேரத்தில் பயப்படாமல், எதற்கும் பயப்படாமல் வெளியில் வந்து வேலை செய்து ஆண்டவருடைய அடக்க ஆராதனையில் இடம்பெற்றார்கள், நீங்காத இடம்பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் நீங்காத இடம்பெற்று யோசேப்பை போல அந்த நிக்கோதேமை போல நாம் வாசனை வீசக்கூடியவர்களாக இருப்போம். கர்த்தர் உன்னையும் என்னையும் எடுத்து உபயோகப்படுத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு நீர் பேசின அந்த வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த 19 அநேக ரகசியத்தை சொல்லி வைத்திருக்கிறீங்க, ஆனாலும் அதை நாங்கள் புரிந்து கொள்ள எனக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே நல்ல மனசையும் இருதயத்தையும் தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சமாக தியானித்தோம், அதிகமாய் வீட்டில் உட்கார்ந்து நாங்கள் இந்த வசனங்களையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறது, ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் தாகமாக இருக்குன்னு சொன்னார், ஏன் முடிந்துன்னு சொன்னார், ஏன் ஸ்திரியை பார்த்து அதோ உன் தாய் அதோ உன் மகன் என்று சொன்னார். ஆண்டவரே, இதெல்லாம் நாங்கள் சிந்தித்து செயலாற்ற உதவி செய்யும். இந்த யோசேப்பை போல, இந்த நிக்கோதேமை போல நாங்கள் வெளியரங்கமாய் உமக்கென்று ஊழியம் செய்ய உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே வேத வாக்கியங்களாக நிறைவேறியதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து உம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் வேத வாக்கியம் நிறைவேறியது என்பதை பார்த்து எங்கள் வாழ்க்கையிலும் இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக நானும் நாங்களும் ஆண்டவரே உமக்கென்று கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் ஆண்டவரே நாங்கள் நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க எனக்கும் எங்களுக்கும் இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படியாக அந்த சிலுவையிலே உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்து ஆண்டவரே முடிந்தது என்று சொல்லி நீ உன் ஆவியை ஒப்பு கொடுத்தீரோ, அதே போல நானும் நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரே இந்த பூலோகத்தில் உள்ள வேலையை அசைன்மெண்ட்டை கரெக்டாக செய்து முடித்து விட்டு ஆண்டவரே நாங்களும் ஓட்டத்தை முடித்து ஆண்டவரே முடிந்தது என்று சொல்லும்படியாக அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு மேலும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வேலையில் ஒவ்வொரு மேலும் இறங்கிறதுக்கா என்ன நிறைய ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

என்னுடைய பெயர் ரஜினா பேகம். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை டவுன்ல இருந்து அரை மணி நேரம் நடக்கிற தூரத்தில் இருக்கிற குன்னத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு இஸ்லாமியர் குடும்பத்தில் நான் மூணாவது மகளாக பிறந்தேன். என்னுடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் என்னையும் என் குடும்பத்தாரையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் நம்பிக்கைகளிலும் கடமைகளிலும் வளர்த்தார்கள். நாங்கள் உருது பேசுகிற முஸ்லீம். என்னுடைய தாதா வருஷந்தோறும் ஹஜ்ஜுக்கு போய் வருவாங்க, அதனால் அவங்களுக்கு ஹாஜியார் என்றே எல்லாரும் கூப்பிடுவாங்க. எங்களுடைய சொந்த தோட்டத்தில் ஒரு மஸ்ஜித்தை கட்டி அவர்தான் அதை தொழுகை நடத்தி கொண்டு வருவார். என்னுடைய புப்பா மோதினாராக இருந்தார். அந்த நாட்களில் எங்களை இஸ்லாமிய பக்தியில் வளர்த்தார்கள். நான் படித்ததெல்லாம் நெல்லை டவுனில் இருக்கிற கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் படித்தேன். என்னுடைய தங்கைகள் ஒரு நாலு பேர் பாளையங்கோட்டையில் உள்ள சாரால் டக்கர் மேரி சார்ஜென்ட் இந்த ஸ்கூலில் படித்தாங்க. அது அவங்க ஹாஸ்டலில் தங்கி படித்தாங்க. அப்போ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட ஒரு நல்ல தருணம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, சின்ன வயசு தான் என் தங்கைகள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ வீட்டுக்கு லீவ் நாட்களில் வரும்போது எங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவாங்க. அந்த நாட்களில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப சிக்கா வியாதியாக இருந்தாங்க. அம்மாவுக்கு 40 வயசில் சுகர் வியாதி ஆரம்பித்தது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. கொண்டு போய் ஜிஹெச்சு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கும்போது அவங்க டெஸ்ட்டு பண்ணி இவங்களுக்கு 4 வியாதி இருக்குது. சுகர் மாத்திரம் இல்லை, டிபி, மஞ்சள் காமாலை கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது. அதனால் இவங்க பிழைக்க முடியாது, இவங்களை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வீட்டில் கொண்டு வந்து அம்மா படுக்கையிலே தான் இருப்பாங்க. அம்மாவுக்கு நாங்கள் 9 பிள்ளைங்க, அதனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். பிள்ளைங்களை விட்டு நான் இறந்து போயிடுவேனே நான் அப்படிங்கிற ஒரு வேதனை அம்மாவுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நாட்களில் தான் என் தங்கைகள் வீட்டுக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவாங்க. இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், பரலோகம் சேர்க்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, காலையிலையும் மாலையிலையும் அவங்க கூடி ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவ பாடல்களையும் பாடுவாங்க. அதில் ஒரு பாட்டு, இயேசு சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதை படுத்துக்கிட்டே கேட்டுட்டு இருந்த எங்கள் அம்மாவுக்கு அப்போ என்ன இயேசு ஏன் குணமாக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணமும் இயேசுவின் மேல் ஒரு நம்பிக்கையும் அவங்க இருதயத்தில் வந்தது. என் தங்கைகளும் எங்கள் அம்மாக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. என்ன நடந்ததுன்னா, சில நாட்களுக்குள்ளாக எங்கள் அம்மா பரிபூர்ண சுகமாகி நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. 40 வருடம் எங்கள் அம்மாவுக்கு ஆயுள்நாள் கூட்டி கொடுக்கப்பட்டு இயேசு கூட்டி கொடுத்தார். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நல்லானது என் தங்கச்சிங்க இயேசு என்று சொல்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு வருத்தமாக இருந்தது. ஏன்னா அந்த நாட்களில் நான் வந்து என் தங்கைகளை ரொம்ப எதிர்ப்பேன். நாம் வந்து இஸ்லாம் மதத்தில் பிறந்தோம், அல்லாஹ் தான் இந்த உலகத்திலேயே கடவுள், உலகத்தையே படைத்தது அல்லாஹ் தான், இஸ்லாம் மார்க்கம்தான் புனிதமானது, அதுதான் நல்ல ஒரு மார்க்கம், அதை விட்டுட்டு நீங்கள் இயேசு இயேசுன்னு சொல்கிறீங்களே கூடாது, உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னா அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும், அதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு என் தங்கைகள்கிட்ட ஆரம்பத்தில் அன்பாக சொல்லுவேன். ஆனால் என் தங்கைகள் வந்து, இல்லைக்கா, இயேசு வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு வரலை, அவர் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் பலியானார், இயேசப்பா என் பாவங்களை மன்னிங்கன்னு வேண்டுனா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும், பைபிள் வார்த்தை பாவம் செய்யாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், பாவமா, நான்லாம் பாவமே செய்யலைன்னு சொல்லுவேன். நான் மனமறிய போய் சொல்லிடுவேன், அது எனக்கு பாவமாக தெரியாது, நான் சினிமா பைத்தியமாக இருந்தேன் அதுவும் எனக்கு பாவமாக தெரியலை, நான் மற்றவங்களை மன்னிக்கவே எனக்கு முடியாது, சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட மனஸ்தாபம் வரும்போது நான் யாரால் மனஸ்தாபப்படுறேனோ, அவள் யார் என்னை பகைக்கிறாங்களோ சண்டை போடுறாங்களோ அவங்க முகத்துலேயே முடிக்க மாட்டேன், பகை என்கிட்ட நிறைய இருந்துச்சு, அவங்கள ஃபேஸ் பண்ணவே மாட்டேன், ஆனால் தொழுகை பண்ணுவேன், அதெல்லாம் எனக்கு பாவம்னே தெரியாமல் இருந்தேன்.
அப்போ என் தங்கைகள்கிட்ட சொல்லுவேன், இதெல்லாம் பாவமே கிடையாது, ஆனால் நீ அல்லாஹ் விட்டு போயிட்ட பாரு, இயேசுங்கிற பாரு, அதுதான் பாவம், நான்லாம் பாவி கிடையாது இப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு 3 வருட காலமாக என் தங்கைகளோடு தர்க்கம் பண்ணிகிட்டே இருப்பேன், இயேசு கடவுளாக இருந்தால் அவர் ஏன் சிலுவையில் அரைஞ்சாங்க, இயேசு வந்து தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியலை, அப்புறம் எப்படி நம்மளை காப்பாற்றுவார், இப்படி நிறைய காரியங்களை குறித்து நான் என் தங்கைகள் என்கிட்ட பேசும்போது நான் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என் தங்கைகள் சின்ன பிள்ளைங்களாக இருந்ததுனால அவங்களுக்கு இதை குறித்து விளக்கமோ தெளிவோ சொல்ல எனக்கு அவங்களால் முடியலை. ஆனால் எனக்காக தொடர்ந்து அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கும் சின்ன வயசுலேருந்து நெஞ்சு வலி வரும், அப்போ என் தங்கைகள் சொல்லுவாங்க, அக்கா சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவின் தழும்புகளில் எல்லா மனுஷர்களுக்கும் சுகம் உண்டு, யாரெல்லாம் இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம் ஆயிடுவாங்க. அம்மா கூட பாருங்கள், டாக்டர் கைவிட்டாங்க, ஆனால் இயேசுவை நம்பினதுனால இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. நீங்களும் இயேசுப்பா என் பாவங்களை மன்னிங்க எனக்கு சுகம் தாங்கன்னு கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஓ இதை வச்சு நீ என்ன மடக்கிறியா, ஓடி, எங்கள் அல்லாஹ் சுகமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஓ இயேசுட்டெல்லாம் கேட்க மாட்டேன். இப்படி தான் நான் ஒரு அனுபவமாக இருந்தேன். அப்போது என் தங்கைகளும் எனக்காக ரொம்ப ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு 3 வருடத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு என் தங்கைகள் ஹாஸ்டலில் தான் இருக்கிறாங்க, நான் வீட்டில் இருக்கும்போது ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப நெஞ்சு வலி ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால் எனக்கு தூக்கமே இல்லை. அப்போது நான் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறேன் தூக்கம் இல்லாததுனால, இயேசுவின் தழும்புகளால் குணமாகுகிறோம் இந்த வார்த்தை பைபிள் வார்த்தை, இது ஏற்கனவே என் தங்கச்சிங்க எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நான் தான் அதை சட்டை பண்ணலையே, எனக்கு அந்த நேரத்தில் இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருது, இயேசுவின் தழும்புகளால் குணமாகுகிறோம்னு. அப்போ நான் யோசிக்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் குணமாகுகிறோம் அப்படின்னு அந்த உடனே நான் என்ன செஞ்சேன், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன். சரி, நமக்கு என்ன ஆணவம், இயேசு கிறிஸ்து யார், ஈசா நபி தானே, குரானில் சொல்லப்பட்டவர் தானே, நம்ம அவங்ககிட்ட துவா பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு ப்ரேயர் பண்ணலாம் தெரியாது, என் தங்கைகள் ப்ரேயர் பண்ண உட்காரும்போது சினிமா பாட்டு சவுண்டாக வச்சு அவங்களுடைய ப்ரேயர் எல்லாம் தடை பண்ணிகிட்டே இருப்பேன், அதனால் எனக்கு ப்ரேயர் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஒன்று நினச்சேன், இயேசுவே எனக்கு சுகம் தாங்கன்னு கேட்போம் அப்படின்னு எழும்பி உட்காந்து இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனால் எனக்குன்னு கூட நான் சொல்லலை. என்ன நடந்ததுன்னா, நான் சின்ன வயசுலேருந்து செய்த தவறுகள் பாவங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு சினிமா பார்க்குற மாதிரி எனக்கு வருது, எனக்கு நினைப்பூட்டுகிறாங்க இயேசு. அப்போ நான் யோசிக்கிறேன், நான் உடனே இயேசுவே என்னை மன்னிங்கன்னு ஒரு அரை மணி நேரமாக நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இயேசுவே எனக்கு சுகம் தாங்கன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். காலையில் எந்திரிக்கும் போது நல்ல ஒரு சுகமாக நான் சுகத்தோடு எந்திரிச்சேன். எனக்கு அப்போ வயசு 19, எனக்கு சுகமானது கூட பெருசு கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அந்த நெஞ்சு வலி போடும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி சுகம் அடைஞ்சிருக்கிறேன், அதனால் எனக்கு பெயின் நின்னது பெருசாக தெரியலை. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதுவரைக்கும் நாம் வந்து தொழுகை பண்ணியிருக்கிறோம், ஆனால் அப்போல்லாம் நாம் வந்து பாவின்னு உணரலை, ஆனால் இன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனேயே நான் ஒரு பாவின்னு உணர்ந்தேனே. அப்போ உண்மையிலேயே இயேசு பாவங்களை உணர்த்துகிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சிட்டு நான் என்ன செஞ்சேன், இன்னும் இயேசுவை அறிய எனக்கு அதிகமாக ஆசை இருந்துச்சு. ஆனால் என் தங்கைகள் என் கூட கிடையாது, வீட்டில் கிடையாது. அப்போ என் தங்கைகள் யாரோ கொடுத்த ஒரு பழைய பைபிள் எங்கள் செல்ஃபில் இருந்துச்சு, அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நாம் நின்னால் நம்ம தோற்றம் அப்படியே அது பிரதிபலிக்கிற மாதிரி இந்த பைபிள் வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க நான் எப்படிப்பட்டவள்ன்றது நான் உணர்ந்தேன். உணர நான் அழுகிறது ரொம்ப அழுவேன், ஏன்னா நான் ரொம்ப மோசமான கெட்ட குணமுடையவ, யாரையும் மன்னிக்க மாட்டேன், அகங்காரம் ஆங்காரம் வீம்பு பெருமை பொறாமை கோல் சொல்லுத பகை வைராக்கியம் இது எல்லாம் நிறைய நிறைய எனக்கு, நான் வாழவே முடியாது இந்த குணத்தோட. ஆனால் இயேசு வந்து இந்த பைபிள் படிக்க படிக்க படிக்க இதெல்லாம் தப்பு தப்புன்னு பைபிளில் தான் உணர்ந்தேன். இந்த பாவம் என்னுடைய பாவங்கள் எல்லாம்
வாசிக்கும் போது நான் உணரும் போது அழுவேன். எசப்பா என்னை மன்னிங்க மன்னிங்கன்னே நான் கேட்பேன். அதுக்கப்புறம் எனக்கு இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் என் தங்கைகள் அடுத்த மாதம் லீவுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது நான் சொன்னேன், நான் ஏசப்பாவை நம்புகிறேன், என் பாவங்களெல்லாம் உணர்ந்தேன், நான் அறிக்கை செய்தேன், எனக்கு இப்போ சமாதானமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் என் தங்கைகள்கிட்ட, அப்போ சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு காட்டுங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே என் தங்கைகள் கூட்டி போனாங்க. நாங்கள் குடும்பமாக ஏசப்பா சர்ச்சுக்கு போ, அப்போ தான் முதல் முதல்ல போகிறோம். போனால் அவ்வளோ சந்தோஷம். அங்கே ஏசப்பாவை ஆராதிக்கிறதும் ஏசப்பா பைபிளை குறித்து எடுத்து சொல்கிறதும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, விடுதலையாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் 1977 நவம்பர் மாதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற எங்களை அர்ப்பணித்தோம். நானும் என் வீட்டாரும், நாங்கள் 9 பிள்ளைங்க, அம்மா அப்பா எல்லாரும் நாங்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தோம். 40 வருட காலமாக நாங்கள் பைபிளை வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த பைபிள் தான் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய கெட்ட குணங்களை மாற்றுகிறது. நான் அதுக்கு சாட்சி. நான் மாத்திரம் இந்த இயேசுவை அறியலைனா, பைபிள் வார்த்தைகளை அறியலைனா, என் குணத்தை யோசித்து பாருங்களேன். நான் அந்த 19 வயசுலேயே அக்கிரமமும் துணிகரமும் மீறுதலும் மன்னிக்க முடியலை, சினிமா பைத்தியம், மனமறிய போய் பெருமை பொறாமை கோல் சொல்லுத, எப்போ பார்த்தாலும் சண்டை, ஆங்காரம், கெட்ட வார்த்தை, பகை, விரோதங்கள், இப்படி வாழ்ந்தால் நானும் நிம்மதியாக வாழ முடியாது, என்னை சார்ந்தவர்களும் இந்த பூமியில் நிம்மதியாகவே வாழ முடியாது. ஆனால் அருமையான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வந்து இதெல்லாம் பாவம், பொய் பேசுறது பாவம், பொய் பேசுகிறவர்கள் எரி நரகத்துக்கு அக்னி கடலுக்கு போயிடுவாங்க, அப்புறம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும், நீ மற்றவங்களை மன்னிக்கணும், நீ மற்றவங்களை மன்னிக்கலைன்னா உன் தப்பிதங்களை பரமபிதா மன்னிக்க மாட்டாரு, இப்படி வார்த்தைகள் தான் என் குணத்தை மாற்றுச்சு. அப்போ மற்றவர்களை நான் மன்னிக்கணும்னு உணர்ந்து கொண்டேன் பைபிள் வார்த்தையினால். அதுலேருந்து நான் மற்றவர்களை மன்னிக்க எனக்கு மனசு இருக்குது. மற்றவங்களை பகைக்காத படிக்கு மன்னிக்கவும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கவும் எனக்கு ஏசப்பா மனசு கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரமல்ல பரிசுத்தமாக நாம் இருக்கணும், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு பைபிளில் இருக்குது. அது வாசித்ததுக்கு அப்புறம் தான், இல்லைன்னா என் வாயில் அப்படி கெட்ட வார்த்தை வரும். பைபிள் வாசித்ததுக்கு அப்புறம் தான் கெட்ட வார்த்தை ஸ்டாப் ஆச்சு. எனக்கு கெட்ட வார்த்தை பேசாமல் நான் வாழ்கிறேன். பெருமை என்கிட்ட நிறைய, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருன்னு பைபிளில் இருக்குது. ஐயோ அப்போ பெருமை வேண்டாம் ஏசப்பா, எனக்கு தாழ்மை தாங்க அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன், என் குணத்தை மாற்றினார். பொறாமையோ என்றால் எலும்பு உருக்கி அப்படின்னு பைபிளில் இருக்குது. அப்போ எனக்கு பொறாமை வேண்டாம் ஏசப்பா, எனக்கு குணத்தை மாற்றுங்கன்னு ஜெபித்தேன். இப்படி ஒவ்வொரு என்னுடைய சுபாவங்களையும், கெட்ட சுபாவங்களை பைபிள் சுட்டி காட்டி அதை நான் உணர்ந்து, அதை நான் ஏசப்பாட்ட அறிக்கை செய்து, அதை விட்டு விட எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கும்போது ஏசப்பாவுடைய அருள் ஆவி எனக்குள்ளே வர்றதுனால அந்த பாவங்களை மேற்கொள்ள முடியுது. அப்போ பைபிள் தான் பாவத்தை குறித்து சுட்டி காட்டிருச்சு எனக்கு. பைபிள் பாவ மன்னிப்புக்கு வழி காட்டிருச்சு. இயேசுவின் ரத்த சகல பாவங்களை நீக்கும்னு பைபிள் வார்த்தைகள் நான் பாவம் செய்யாமல் பாவத்தை மேற்கொள்ள எனக்கு வழி காட்டுகிறது. இந்த அருமையான வேதத்தை நாள்தோறும் தியானிக்க, அதுவும் எங்கள் சொந்த அவங்கவுங்க சொந்த பாஷையில், நான் உருது பேசுவேன் ஆனால் தமிழில் படித்ததுனால, தமிழ் பைபிள் என்கிட்ட இருக்கிறதுனால தமிழ் வாசிக்கும் போதே இதெல்லாம் அறியறதுக்கு நல்ல ஒரு தருணம் கர்த்தர் இயேசு கொடுத்தார். கர்த்தர் இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களும் நீங்களும் பைபிள் வார்த்தையை வாசித்து பாருங்கள். முதல்ல இப்போ ஒரு இடத்துல டேஞ்சர்னு தெரிஞ்சால் தானே அங்கே போகாமல் நாம் தப்புவோம். அப்போ பாவம் என்னது என்று சொல்லக்கூடிய, உணர்த்தி காட்டிக்கக்கூடிய பைபிள் வாசிப்போம், அது ஏசப்பாட்ட அறிக்கை பண்ணுவோம், பைபிள் வசனங்கள் வாசித்து அதை தியானிக்கும் போது, அதை நமக்கு பைபிள் வார்த்தையை சொந்தமாக்கும் போது பாவத்தில் ஜெயம் கிடைக்குது. அது மாத்திரமில்லை, பைபிளில் வாக்கு தத்தங்கள் நிறைய இருக்குது. அப்படின்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு பைபிளில், நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு இறைவனுடைய உள்ளங்கையில் நான் இருக்கிறேன். இதுக்கும் மேலே என்ன வேணும் இந்த பூமியில்? அதுக்கப்புறம் நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ தண்ணீர்களை நான் கடக்கும் போது நான் உன்னோட இருக்கிறேன். நீ வந்து அக்னியில் நடக்கும்போது நான் உன்னோட இருக்கிறேன்.
உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோட இருக்கிறேன். உன்னை காப்பாத்த, உன்னை வழி நடத்த, உனக்கு ஆலோசனை சொல்ல நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு ஏ மரித்தோ நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாவது நாள் உயிரோடு எழும்பிய இயேசு என்னோட கூட இருந்து இதுவரைக்கும் என்னை வழி நடத்தி வருகிறார். இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தில் சமாதானம் உண்டுன்னு பைபிள் வசனம் சொல்லுது. இயேசு சிலுவையில சிந்தின ரத்தம் பூமியில தான் இயேசு நான் சமாதானத்தை வைத்து போனேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இயேசுவின் ரத்தத்தில் சமாதானம் உண்டு. நாம இயேசப்பா என் பாவங்களை மன்னிங்கன்னு கேட்கும் போதே நமக்கு சமாதானம் வந்துடும். சமாதானமாக வாழலாம், பரிசுத்தமாக வாழலாம், இயேசுக்கு பிரியமா வாழலாம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசப்பாவுக்கு பிள்ளையா வாழலாம். முடிவோ நித்திய ஜீவன், ஜன்னத்துக்கு போய் சேரலாம், சொர்க்கத்துக்கு நாம போய் சேரலாம்.

இந்த சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது மதம் மாற்றம் இல்லை, கண்டிப்பு இல்லை, கர்த்தருக்கு சித்தமானது வாய்ப்பும். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய இடத்துல சொல்கிறாங்க, ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயேசப்பாவே சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2000 வருடம், கிட்டத்தட்ட 2000 வருடம் ஆகிறது. இந்த 2000 வருடமும் எல்லா கிறிஸ்துவர்களும் இயேசுவை பற்றி சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒரு சிலர் சொன்னதை கேட்ட எல்லாரும் இயேசப்பாவுக்குள் மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா யார் மேலே அவருடைய ஆவியை ஊற்றுறாரோ அவங்க தான் இயேசுவை நம்பவே முடியும், பின்பற்றவே முடியும். அதனால இது மதம் மாற்றம் அல்ல, மனிதர்கள் யாரையும் மாற்றவும் முடியாது. எனக்கு சிலர் சொல்லுவாங்க, நீ எவ்வளோ பணம் வாங்கின, மாறிட்ட, கிறிஸ்டினா மாறிட்டே, முஸ்லீம்லேருந்து உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது நான் யார்கிட்டயாவது பணம் வாங்கி மாறி இருந்தேன்னா நான் அவங்கக்கிட்ட அடிக்கடி கேட்பேன், பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா பணம் வாங்கி தான் நான் மாறி இருக்கிறேன். நான் 1 வருஷத்துக்கு 1 தடவை, 6 மாதத்துக்கு 1 தடவை, இன்னும் தாங்க எனக்கு, இன்னும் தாங்க எனக்குன்னு நான் அவங்கள பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் பணம் கொடுத்து யாரும் மாற்றுவதே கிடையாது. இன்னொன்று, கட்டாயத்தின் பேரில் யாரும் மாற்றுவதே கிடையாது. கட்டாயத்தின் பேரில் மாற்றிருந்தால் அதை அதிகாரமுள்ள மக்களுக்கு, போலீஸ்க்கோ வேற யாருக்கோ சொல்லி என்ன இவங்க பாருங்க கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு நான் தப்பிச்சிடலாம். அதனால் என்னை மாற்றினது பணமோ மனுஷர்களுடைய கட்டாயமோ அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இயேசு அவருடைய ஆவியை ஊற்றினார், அவருடைய வார்த்தையை நம்ப செய்தார், நான் நம்புனேன், அவரை பின்பற்ற செய்தார், நான் பின்பற்றினேன், நான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்து மோட்சம் ஜன்னத்துக்கு போவேங்கிற உறுதியோடு வாழ்கிறேன். ஏசப்பா எனக்கு கிருபை செய்தவர், உங்களுக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவர. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:13 வசனம். பொருளியல் மேதை ஜோனத்தன் குரூபர் ஒரு முறை சபைக்கு செல்வதற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே உள்ள தொடர்பை அறிந்து கொள்ள ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார். அவர் செய்த ஆராய்ச்சியின் முடிவுகள் நேஷனல் பியூரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் என்ற அமைப்பினால் வெளியிடப்பட்டன. சபைக்கு செல்லாத கிறிஸ்தவர்களை விட சபைக்கு செல்வதில் அதிக ஆர்வம் காட்டும் கிறிஸ்தவர்களின் குடும்ப வருமானம் 9.1% அதிகரித்திருப்பதை அவர் கண்டறிந்தார். மேலும் சபைக்கு செல்வதில் அதிக ஆர்வம் காட்டும் கிறிஸ்தவர்களின் விவாகரத்து மற்றவர்களை விட வெகுவாக குறைந்திருப்பதையும், மேலும் அவர்களுடைய குடும்பத்தில் தேவையற்ற பண விரயம் குறைந்திருப்பதையும் அவர் கண்டறிந்தார். மேலும் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட ஜோனத்தன் குரூபர், தேவன்தான் இதை செய்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை, என்றாலும் அதை என்னால் மறுக்க முடியவில்லை என்றார். ஆம், நிச்சயமாக அவரை தேடும் பிள்ளைகளை தேவன்தான் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்கிறபடி தேவனுடைய ஆலயத்திலே வாஞ்சியாய் இருக்கிறவர்கள் பொருளாதாரத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வர வர உயர்ந்து செழிப்பது உறுதி. தாவீது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையாய் இருந்தார். தேவனே, நான் எப்போது உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பேன் என்பதுதான் தாவீதின் ஜெபமாக இருந்தது. தேவனுடைய வீட்டை குறித்து அவர் மிகவும் பக்தி வைராக்கியமாய் இருந்தார். ஆகவேதான் தேவன் தாவீதை அதிகம் ஆசீர்வதித்தார். தேவன் தாவீதுடைய சந்ததியை குறித்து நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். தாவீதின் சத்துருக்கள் எல்லாருடைய கைகளிலிருந்தும் தாவீதை தேவன் விடுவித்தார். தாவீதுக்கு தேவன் ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் தந்தார். தாவீது வர வர விருத்தியடைந்தார். இவ்வளவு ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் தாவீது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியாய் இருந்ததும்.

செய்யவும் வீட்டில் குழந்தைகளோடு நேரம் செலவழிக்கவும் வீட்டிலேயே இருந்து விடுகின்றனர். வீட்டில் இருந்தவாறு ஆன்லைன் சர்ச் சர்வீஸ் எதையாவது பார்த்துவிட்டு திருப்தி அடைகின்றார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் ஏராளமான நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று அறியாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவருடைய வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தியாக்குவேன் என்று தேவன் சொன்னால் அதை நிச்சயம் செய்வார். யோசுவா ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தார். எனவே மோசேக்கு அடுத்த தலைவராக தேவன் யோசுவாவை உயர்த்தினார். உங்கள் பிள்ளைகள் ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில் முன்னணியில் இருக்கும்போது தேவன் அவர்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம் பிள்ளைகள் தேசத்திலே செழித்திருப்பார்கள். ஆகவே சபை கூடுதலை விட்டுவிடாதிருப்போமாக.